0: Father, Son of God, was equal to the Father. You read in Colossians, we don't have time. He humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
1: நாம் கொலோசியர் வாசிக்கிறபடி அங்கு பவுல் சொல்கிற காரியம் இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், மரண பரிந்தையும் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: Amen. When God's word comes to us,
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
0: Lord, it is for me. I want to obey.
1: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
0: I want to give you the glory that you are speaking to me. தேவன்
1: என்னோடு கூட பேசினதற்காய் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
0: Thank you for the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
0: Thank you for the word of God coming to me from heaven this morning.
1: ஆண்டவரே, இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The house of prayer is the people of prayer.
1: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
0: The people of prayer are the people of purity.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of prayer are the people of power.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of power are the people of praise.
1: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
0: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
1: எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
0: Amen. Cannot use our tongue for anything else.
1: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
0: That's why, as I said, on the day of Pentecost it became like a cloven of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds, and they began to speak other tongues.
1: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷையை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
0: We are reading one more scripture, then we are going to finish.
1: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம், முடிக்க போகிறோம்.
0: Amen. That is in the again Acts of Apostles.
1: அப்போஸ்தல நடபடிகள்
0: 16th chapter.
1: 16
0: 25 to 35 please.
1: 25 ல இருந்து 35 வசனங்கள் வரைக்கும்.
0: Amen, amen,
1: amen.
0: Just imagine, they were beaten, bleeding all over the body.
1: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் முழுவதிலும் இருந்த ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
0: For the gospel of the kingdom, they were prisoners.
1: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
0: Not for any reason.
1: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
0: And they were not complaining and murmuring inside the prison.
1: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
0: They were not saying any negative things about God.
1: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
0: One thing they did, they began to praise God.
1: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: They began to sing a new song.
1: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
0: They began to worship the living God.
1: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: That's what God's people, we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have,
1: தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அது ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
0: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
1: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
0: So much pain in their bodies.
1: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
0: So much things that they can complain about.
1: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
0: And they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
1: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய்
0: காணப்பட.
1: அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
0: தேவனுடைய
1: வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை
0: செய்தார்கள்.
1: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு
0: வெளிப்பட்டது. For you and for me.
1: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
0: When God's people begin to pray together.
1: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது.
0: When God's people come together in unity in one mind.
1: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது.
0: When elders come together and mothers and fathers and children come together and praise God.
1: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது.
0: Miracle will happen, saints.
1: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
0: Healings will follow.
1: இதோ சுகம் நம்மை தொடரும்.
0: Deliverance will follow.
1: விடுதலை நம்மை தொடரும்.
0: The jailer and the family said, oh Lord, sir, what we must do to get saved.
1: மற்ற புரஜாதியா சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
0: In the Acts of Paul, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house.
1: பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியா பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக.
0: I want everybody to stand.
1: எல்லாரும் எழுந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
0: Those of you are praying for your loved ones.
1: யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ.
0: Your husband may be a drunkard.
1: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம்.
0: Your husband is saved, the wife is not saved.
1: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
0: I am going to call our bishop this morning to pray for you.
1: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
0: So believe on the Lord Jesus Christ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: And you and your household shall be saved.
1: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
0: Those of you who have not given your life to Christ.
1: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ.
0: Those who are praying for your loved ones.
1: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ.
0: Would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
1: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
0: And God's people begin to praise. Others begin to praise.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
0: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody you might ask to sing.
1: நான் அவ்வளவாக பாட மாட்டேன். பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
0: Maybe Joy, maybe help me to sing a song.
1: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
0: And while Joy is singing, would you please come forward?
1: ஜாய் அவர்கள் பாட்டலை பாடும் பொழுது உங்களுடைய வீட்டாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பாக கடந்து வாருங்கள்.
0: And the Lord will answer your prayer.
1: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
0: Just come forward in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள்.
0: Our bishop is going to pray for you.
1: நமக்காக பிஷப் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள்.
0: Salvation is real.
1: இதோ ரட்சிப்பு உண்மை.
0: Forgiveness is real.
1: பாவ மன்னிப்பு உண்மை.
0: Deliverance is real.
1: விடுதலை உண்மை.
0: Thank you Lord.
1: நன்றி.
0: Thank you Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Hallelujah. Praise God.
1: Hallelujah.
0: May I ask Bishop to take over? Thank you. Thank you sir.

நாம் எல்லாரும் உட்காரலாம். பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.

0: Paul.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Ram Paul.
1: And it's really anointed message today.
0: Today in the naalile nam or abhishekapatta or vaarthaiyile nam ketirukkom.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor kaga pastor avargalai anuppinadukkai naan kartharai stotthirikkiren.
1: In our midst God has sent his family.
0: அது மட்டுமல்ல நம்ம மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்.
1: Let's clap hands and give praise.
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜபங்களில் குடும்ப ஜபங்களில் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு
0: நாம் எல்லாரும் லெட் அஸ் ஆல் நீல் டவுன்.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: லெட் அஸ் ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் லுக் அப்ஆன் தி லார்ட்.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: ஐ அம் நாட் கோயிங் டு ப்ரீச்.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: தி டைம் இஸ் அப்.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: வி ஆர் கோயிங் டு கம் ஃபார் தி லார்ட்ஸ் சப்பர்.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக
0: பிஃபோர் வி கோ ஃபார் தி லார்ட்ஸ் சப்பர்
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: லெட் அஸ் ஆல் வெயிட் அட் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட் இன் ஆர்டர் டு ரிசீவ் தி மந்த்லி ப்ராமிஸ்.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார்.
0: எவ்ரி மந்த் தி லார்ட் இஸ் கிவிங் எ நியூ ப்ராமிஸ்.
1: அந்த வாக்கு தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: தி லார்ட் இஸ் கைடிங் us according to the promise
1: of God. கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டு
0: கொண்டிருக்கிறார். How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: month. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது
0: when we step into this May month,
1: உம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு
0: let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் சங்கீத புஸ்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நாம் யாவரும் அமர்வோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's communion.
1: ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீ எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: In the Christian world and everyone used to say you have to pray.
1: தானியேல் போல ஜெபிக்கணும்.
0: You have to pray like Daniel.
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
0: Like Esther, we have to pray.
1: எல்லா அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படினு கேட்டா எல்லாரும் சொல்றாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, do you say I will pray?
1: காலையிலையும் ஜெபிக்கிறோம் மாலையிலையும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாசு வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்பொழுது சாப்பாடு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜெபம்னு சொன்னால் ஏதோ பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems, we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: the promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்.
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says I will deliver
1: you. இந்த வாக்கு தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையில சிக்கி இருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் நீ சிக்கி இருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எரேமியா 10

0: Dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது,
0: whenever we hear the word,
1: when
0: we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது.
0: Bondages are broken.
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
0: The bondages are loosened.
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord is loosing your bondages. How many of you believe
1: it? Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: Luke 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எவ்வளவு மீறக்கூடாது கூனியாயிருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could
1: not. அவளை கண்டு உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னார்.
0: Jesus said, you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார்.
0: The Lord delivered from the bondage of Satan.
1: தேவன் கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்திலே இப்பொழுது இந்த நேரத்திலே.
0: At this moment the Lord gives the deliverance.
1: ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி,
0: whatever may be the weakness,
1: கர்த்தர் உன் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your.
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the darkness.
1: ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, 18 வருஷமா இருந்தாலும் சரி,
0: maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering
1: you. Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: In Psalm 34:7, how the Lord is delivering you,
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17th வசனங்களை வாசிக்கும் சங்கீதம் 34:17
0: Psalm.
1: நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions,
1: நீதிமொழிகள் 11:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered from the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: Yes, dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
0: so many years the Lord was bearing you.
1: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
0: psalmist says the witness.
1: 71:20 சங்கீதம்,
0: psalm 71:20,
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தினை என்ன செய்தீர், ஏறி வரப்பண்ணி நீர்.
0: I mean, from all kind of troubles you have delivered me.
1: சங்கீதம் 107:6 ல வாசிக்கிறோம்,
0: Psalm 107,
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean,
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected thing,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன்னுடைய சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்,
0: your quietness,
1: எல்லாம் அந்த இடத்திலே குழம்பி விடுகிறது.
0: Everything is scattered.
1: ஒரு பெரிய ஒரு வேதனை இங்கே வந்து விடுகிறது.
0: There will be a great
1: ஐயோ என்னை யார் விடுதலை ஆக்குவார்,
0: who can be deliver me
1: என்கிற ஒரு நிலைமை வருகிறது.
0: That kind of situation you face.
1: Hallelujah. அதுதான் இக்கட்டு.
0: That is the trouble.
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை.
0: You cannot deliver yourself.
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே,
0: in God's people's life,
1: வரலாம்,
0: it may come.
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்,
0: what the Lord does,
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது,
0: Psalm 54:7,
1: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார், எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்.
0: The Lord delivered me from all the troubles.
1: நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில்,
0: when we are oppressed,
1: இக்கட்டான நேரத்தில்,
0: at the time of trouble,
1: ஆபத்து நேரத்தில்,
0: in the time of dangers,
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்,
0: whenever we call him,
1: வசனத்தை அனுப்பி,
0: he sends the word,
1: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
0: இருக்கிறார். He delivers.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்.
0: The Lord's promise is very important.
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார், எப்பொழுது விடுவிக்கிறார்,
0: whom the Lord delivers.
1: இங்கே நாம் வாசிக்கிறோம், மிக முக்கியமானது.
0: Here we read.
1: Hallelujah.
0: Importantly,
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது,
0: Psalm 91:14,
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்,
0: since he desires upon me,
1: அவனை விடுவிப்பேன்.
0: I deliver him.
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்டா ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்.
0: When you are slothful, when you don't pray, the Lord cannot deliver you.
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறாரா?
0: Whom the Lord delivers.
1: வாஞ்சையா இருக்கணும்.
0: Those who are thirstful unto the Lord.
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: How many of you have come to the church interestingly?
1: Hallelujah. 8 மணிக்கு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க.
0: 8:00 means they come 12:00.
1: 8 மணி சொன்னா
0: 8:00 means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு?
0: With a great, with a desire.
1: 12 மணி.
0: They come at
1: 11 மணி.
0: 11:00.
1: 10 மணி.
0: 10:00.
1: யார் நம்ம கேட்க போறாங்க?
0: Who is going to ask me?
1: நம்ம இஷ்டம்தான்.
0: It is our desire.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க.
0: The conducting church is not ordinary.
1: பிரதர் பால் சொன்னார்ல.
0: Pastor Paul said.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்.
0: It's a great burden.
1: ஒரு கர்ப்ப வேதனை.
0: It's a pain.
1: Hallelujah. கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Against God's ministry, a lot of things are coming.
1: எப்படி ஊழியத்தை கெடுக்கலாம்?
0: How to affect the ministry?
1: எப்படி இடிக்கலாம்?
0: How to break the church?
1: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம்? யாரும் எழும்ப முடியாது. எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்.
0: Whoever comes against the ministry, the Lord will not allow.
1: தேவ ஜனமே,
0: oh God's people,
1: என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா?
0: My question is,
1: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கை உயர்த்த போறீங்க?
0: Are you praying means how many of you?
1: கை உயர்த்துங்க.
0: Come on, you say.
1: எல்லாரோட கையும் உயரும். ஏனா எல்லாரும் ஜெபிக்கிறோம்.
0: You are all praying.
1: ஆனா அதல்ல கேள்வி.
0: That is not the question.
1: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்.
0: We are all praying.
1: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க?
0: How many of you praying with a great desire?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசர அவசரமா அவசரமா கத்தாபீஸ் தோத்துறாண்டவர் என்ன புகையில வந்து காத்துக்கொள்ள முடியும் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல?
0: பிஃபோர் தி ஆபீஸ்
1: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல.
0: யூ ஜஸ்ட் ப்ரே அண்ட் ரஷ்.
1: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே ஆண்டவரே என்ன காத்துக்கொள்ள தூங்கினே ஜெபிக்கிறீங்க, அது இல்ல வாஞ்சி.
0: ஸ்லீப் யூ ப்ரே, தட் இஸ் நாட் டிசையர்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா?
0: தி டிசையர் மீன்ஸ்
1: மான்கள் நீரோடு வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்.
0: As the deer panteth for the water,
1: Alleluia.
0: You have to come.
1: அப்படி ஓடி வரீங்களா?
0: Are you running like that?
1: வாஞ்சை இருக்குதா உனக்கு?
0: You have that desire.
1: Alleluia. எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்.
0: Elijah had that kind of thirst.
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: He prayed carefully.
1: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே,
0: since he prayed with a desire,
1: அவருடைய வாஞ்சை கர்மேல் மர பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை.
0: The desire to see the Lord Jesus.
1: நீ காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: How many of you come with that great desire?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க?
0: What desire you have?
1: Hallelujah. இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா?
0: Do you come to see Jesus?
1: Hallelujah. எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க?
0: How many of you come to see
1: Hallelujah.
0: Jesus?
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க சொல்லலாம் இயேசு எங்கங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
0: You may say I could not see Jesus.
1: Hallelujah.
0: Where is he?
1: திரள் கூட்ட மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது,
0: and the multitudes follow the Lord Jesus,
1: சகேயு என்ற குள்ளன் என்ன செய்தார்?
0: What Zacchaeus did?
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: He climbed the tree.
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: He climbed on the fig tree.
1: எதற்காக?
0: What for?
1: இயேசு அவர் கண்ணில் தென்படல.
0: He could not see Jesus.
1: திரளான ஜனங்கள் மூடி கொண்டிருக்கிறார்.
0: Multitudes covering him.
1: அதனால அவர் போயிரல.
0: He didn't go.
1: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மரத்தின் மேல் ஏறி
0: He climbed the tree.
1: இயேசுவை பார்க்க ஏறினார்.
0: He wanted to see Jesus.
1: ஏன் அவ்வளவு பிரயாசப்பட்டார் அவர்னு கேட்டிங்களா?
0: Why did he take that effort?
1: அவருக்கு இருந்த வாஞ்சை.
0: That is the desire.
1: சும்மா ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு.
0: There are lots of
1: இயேசு கூட வந்தவங்க திரள் கூட்ட மக்கள்.
0: Multitudes came to
1: அவங்க
0: see
1: வேடிக்கை
0: Jesus.
1: பார்க்கற கூட்டம்.
0: Just they just see the surroundings.
1: சகேயு மரத்தின் மேல் ஏறினார்.
0: Zacchaeus climbed the tree.
1: அவர் வேடிக்கை பார்க்க ஏறல.
0: Not to just look around.
1: அவர் எதுக்கு ஏறினார் தெரியுமா?
0: Why did he climb?
1: இயேசு எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
0: Night and day he couldn't
1: sleep. எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே.
0: They all say Jesus.
1: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே.
0: There is the joy. இயேசுன்னு
1: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கு.
0: Hear the name Jesus, I want to jump. Who is that Jesus?
1: யார் அந்த இயேசு?
0: Who is that Jesus?
1: 1000 பேர்ல சிறந்தவராமே.
0: He is.
1: 10000 பேர்ல சிறந்தவராமே.
0: Beauty among 10000.
1: அப்படி எப்படி இன்ன இருக்கும் அவருக்கு?
0: What is he having?
1: அவர் எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வாஞ்சை வந்து.
0: How many of you having desire?
1: Hallelujah.
0: See Jesus.
1: ஆண்டவரே இயேசுவே.
0: Oh Jesus.
1: நம்மை தேடி வந்திருக்கிறேன்.
0: I have come to seek you.
1: பார்க்க வந்திருக்கிறேன்.
0: I have come to see you.
1: உம்மில கலிகூர வந்திருக்கிறேன்.
0: I have come to rejoice in you.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
0: How many can say that?
1: உன்னத பாட்டின் புத்தகத்தில்
0: in the song of Solomon
1: இரண்டாம் அதிகாரத்தில்
0: second chapter
1: மூன்றாவது வசனத்தில்
0: third verse
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What we read.
1: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
0: I sat down with a great delight.
1: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
0: How many of you having the delightment?
1: நான் வெயில் கொளுத்துது.
0: Hot sun.
1: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
0: Pastor is also preaching again.
1: வாட்சையும் பாக்குறீங்க.
0: You are looking at the clock.
1: வீட்டுக்கு போறோம்.
0: I want to go home.
1: இது இல்ல வாஞ்சை.
0: That is not the delight.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கடும் வெயில்
0: maybe hot
1: கொளுத்தும் பொழுது
0: at the midst of hot
1: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடுவரிசையில சிலுவையில தொங்கினார்.
0: And for you and me
1: Alleluia.
0: Jesus was hanging on the cross.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேதனையின் மத்தியில
0: in the midst of
1: the pain என்ன மேல ஏ மேல ஒரு வச்சிருந்த வாஞ்சை
0: because of the delight
1: Alleluia.
0: Upon you
1: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது இதோ Saron in Roja.
0: It is the it's a
1: ullugalukulle irukkira pushpam.
0: It's a rose among the thorn.
1: Deva janame.
0: Dear children of God.
1: Yes, sabha.
0: My church.
1: Ya viswasinga.
0: My believers.
1: Enga irukranga theriyuma?
0: Where are they?
1: Mulluk naduvula irukranga.
0: They are in the midst of thorns.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்கள குத்திட்டே இருக்குது.
0: It is piercing them.
1: Amen. ஏதோ ஒன்னு குத்திட்டே இருக்குது.
0: Something is piercing them.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்.
0: Those who want to keep the righteousness they will be undergoing
1: துன்பத்தின் மத்தியில
0: the midst of suffering
1: அந்த முட்களின் மத்தியில
0: the midst of thorns
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?
0: How many could say
1: நான் நறுமணம் வீசுகிறேன்.
0: I am
1: நான் சாட்சியாய் இருக்கிறேன்.
0: I am a witness
1: கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கிறேன்.
0: I am glorious for the Lord
1: துன்பம் வருகிறது.
0: There is trouble
1: வருகிறது.
0: There is the tire trial
1: ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்.
0: Lord remove the thorn
1: என்று பவுல் ஜெபித்த வேளையில
0: when Paul
1: முள்ளை எடுக்கல.
0: The Lord did not take it.
1: என் பலன் உனக்கு போதும்.
0: In your weakness
1: என் கிருபை உனக்கு போதும்.
0: My grace is sufficient.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தேவனுடைய பிள்ளையே
0: children of God
1: thank you Jesus. சவுல்
0: Saul
1: பவுலாய் மாறும் பொழுது
0: when he became Paul
1: ஆண்டவரை நோக்கி கர் ஆண்டவரே நீர் யார்?
0: Lord who are you?
1: Hallelujah. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
0: I am Jesus whom you are persecuting.
1: உள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு. நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா?
0: Where are you kicking?
1: முள்ளுல உதைக்கிற.
0: You are kicking the thorn.
1: அது என்னையும் குத்துது.
0: It is piercing me.
1: உன்னையும் குத்துது.
0: It is piercing you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா?
0: Why did the Lord say that?
1: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது.
0: Nobody can persecute the Lord.
1: அவர் எதுக்காக சொன்னார்னா?
0: What for he said?
1: என்னை என்று சொல்லும் பொழுது
0: me means
1: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்.
0: Hallelujah. He is about his church.
1: இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் வந்திருக்கிறோம்.
0: We have come to the Lord's
1: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
0: That is the communion service
1: நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
0: And we are the body
1: Hallelujah.
0: of Christ.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of God
1: அந்த கிச்சிலி மரம் கீழே
0: அந்த
1: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
0: in the midst of the lilies
1: Hallelujah. நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்.
0: I with the delightment I am rejoicing.
1: ஜெபிக்கிறேன்.
0: I am praying with delightment.
1: Hallelujah. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
0: With the desire I do ministry.
1: காணிக்க போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
0: With the delightment I put the offering.
1: Hallelujah. வெளிநாடுகளுக்கெல்லாம்
0: போயிருக்கிறேன்.
1: வரும்பொழுது இப்படி மெதுவா
0: வரமாட்டாங்க,
1: ஆடினே வருவாங்க.
0: எதுக்குங்க
1: டான்ஸ் ஆடுறாங்க
0: அப்படின்னு
1: காணிக்க போடும்பொழுது ஒரே குஷியா
0: joy to give offering
1: kudukkuradhu or sandosham
0: joy to give
1: adha nadanamaadi nadanamaayi kaanikka porraanga
0: just dance
1: hallelujah
0: given to the lord
1: ariyana devude pulliye
0: dear children of god
1: yosu paarga
0: just think about
1: unga vaanji irukka
0: do you have desire
1: aandavarodu pesa vaanji irukuda
0: do you have desire to talk to the lord
1: vaanji irukuda
0: do you have desire to
1: asumai ni jabatha kurithu or prasangam pettu porana vechunga
0: if I just pray
1: neenga odane jebikka maatinga
0: you will not pray
1: எங்க பார்த்தாலும் அதை தான் கேட்கறீங்க.
0: Everywhere you are hearing.
1: ஜபம் ஜபம் ஜபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க.
0: Everyone say pray.
1: ஆனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
0: But you don't pray.
1: ஆனா எப்ப தெரியுமா ஜெபிப்பீங்க?
0: When do you pray?
1: உனக்கு ஒரு வாஞ்ச வந்துட்டோம்.
0: When you have desire.
1: அறைக்கதவை மூடிக்கொண்டு
0: close the door.
1: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிப்பாய்.
0: Hallelujah. Prayed and put the heart is
1: உனக்கு அந்த வாஞ்ச வந்தா
0: if you have desire
1: யாரும் உன ஜெபின் சொல்ல தேவையில்லை.
0: Others need not force you to pray.
1: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவே.
0: You will start praying.
1: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பே.
0: You will talk to the Lord.
1: ஆண்டவரோட மெல்லிய சத்தத்தை கேட்பே.
0: You will hear the Lord's voice.
1: ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா?
0: In this month the Lord's promise.
1: Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he has delight mind in me.
1: மூணு முறை சொல்லுங்க வாஞ்சை.
0: The desire.
1: வாஞ்சை.
0: The delight.
1: வாஞ்சை.
0: Delight.
1: நான் வாஞ்சையாய் இருப்பேன்.
0: I will be having
1: நான் delight. வாஞ்சையாய் ஊழியம் செய்வேன்.
0: I with the delightment I do ministry.
1: சபைக்கு வருவேன்.
0: With the desire I come to church.
1: நான் வாஞ்சையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்.
0: With the desire I obey
1: to the Lord. நான் வாஞ்சையாய் ஞானபாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன்.
0: With the desire I draw the
1: வேதத்தை படிப்பேன்.
0: With the desire I read the scripture.
1: வாஞ்சையாய் நான் கர்த்தரை தேடுவேன்.
0: With the desire I seek the Lord.
1: Thank you Lord.
0: Thank you Lord.
1: அருமையானவர்களே,
0: dear children of God.
1: பிரதர் பால் அனௌன்ஸ் பண்ணார் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
0: பிரதர் பால் அனௌன்ஸ்ட்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அருமையானவர்களே,
0: dear children of God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: அநேகருக்கு தெரியாது.
0: Many don't know.
1: காணிக்க அவங்க தான் என்றாங்க.
0: They are counting the offering.
1: 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு.
0: 5 rupees or 10 rupees notes.
1: இது எதுக்கு போடுறாங்க?
0: What for they put?
1: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்கை போடணுமேனு போடுறோம்.
0: Ritually they give offering.
1: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
0: What are the expenditures?
1: அதனால தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்.
0: That's why he read the expenditures.
1: Hallelujah. இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா
0: when they calculate
1: 1 கோடியே 98 லட்சம் இந்த சபைக்கு மட்டும் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு.
0: 1 crore and 98 lakhs we spent.
1: அது எப்படி?
0: How?
1: அதுதான் அற்புதம்.
0: That is miracle.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: காணிக்கை அவ்வளவு வரல.
0: We didn't get that offering.
1: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.
0: The treasure in heaven.
1: நல்ல கவனிங்க.
0: Listen.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: இது கடைசி காலம்.
0: These are the last days.
1: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
0: The ministry has to be built.
1: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்
0: to build the ministry.
1: ஊழியம் வளர வேண்டுமானால்
0: for the growth of the ministry.
1: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வர கூடாது.
0: You should not be looking around.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
0: The cat on the wall.
1: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
0: They come to church.
1: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கீடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
0: They come to church when some celebration is going on.
1: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
0: When there is a trouble,
1: ஐயோ,
0: they stop coming.
1: இங்கே போனால் நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்பா.
0: If we go there, we have to give money.
1: மதில் மேல் இருக்கிற பூனை
0: it's a cat on the wall.
1: திடீர்னு சர்ச்சில் இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க.
0: Suddenly they are in the church.
1: ஏன்னா அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை.
0: They don't take part.
1: ஐயா, சபைன்றது என்ன தெரியுங்களா?
0: The church means
1: ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: எபேசியர்ல வாசிக்கிறோம்,
0: in Ephesians,
1: முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணர்.
0: And he is
1: முழு குடும்பத்துக்கும்
0: for the entire family
1: நாமக்காரணர்.
0: And he is
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
0: Do you know that song?
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
0: We don't sing this song.
1: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
0: We don't think it's family.
1: அது ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: இந்த குடும்பத்துல
0: in this family
1: உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது.
0: There is the part.
1: உங்களுக்கு ஒரு பாகம் இருக்குது.
0: There is the burden.
1: உங்களுக்கு ஒரு இதல பதிப்பு இருக்கணும்.
0: There is some
1: சும்மா focus. சும்மா ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்காக வர கூடாது.
0: Not just sitting and
1: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தாரு பார்த்து வர கூடாது.
0: பாஸ்டர்
1: இன்னைக்கு என்ன பேசினார், யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
0: There are people
1: Hallelujah. புஸ்தகத்தில் ஆமான் எந்த தூக்கு போட்டானோ, எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணனானோ, அதே தூக்கில அந்த ஆமானே தொங்கினான்.
0: Which one was prepared by Aman and he was hanged on.
1: காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீ போடுற அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
0: You are going to be hanged.
1: நீ போடுற திட்டங்கள்,
0: your plans,
1: நீ கர்த்தருக்கு விரோதமாக,
0: against the
1: ஊழியத்துக்கு விரோதமாக,
0: against the ministry,
1: ஊழியக்காரனுக்கு விரோதமாக,
0: against the minister of God,
1: நீ போடுற திட்டங்கள்,
0: all the plans,
1: அது உன்னை தான் அழிக்கும்.
0: It will destroy.
1: Hallelujah.
0: You.
1: வருவாங்க.
0: They come on time.
1: 10 பேரும் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரிலாம் ஜெபிப்பாங்க.
0: When they pray throughout night,
1: அந்த 10 பேரே போதும்.
0: That is enough.
1: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: Why what's an necessary of 1000 people?
1: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: They don't support the ministry. What is the use?
1: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
0: That's why the Lord said.
1: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்,
0: maybe little,
1: அநேகம் பேரை கொண்டாகிலும்,
0: or more,
1: ரட்சிக்க எனக்கு தடை இல்ல.
0: No barrier to save.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
0: You need not give.
1: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
0: If you give, you
1: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
0: You get part. Hallelujah. In
1: அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
0: That's why the Lord is asking you to give.
1: அடுத்தது நீ ஜெபிக்கணும்.
0: Then you pray.
1: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
0: You have to pray fervently.
1: பாருங்க, மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ, இந்த சபையில மாத்திரம் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
0: Every day we have prayer.
1: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது.
0: Every day prayer from Monday to Saturday.
1: அது சிலர் மாத்திரம் தான் வரீங்க.
0: Only few people are coming.
1: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
0: Saturday we have fasting.
1: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
0: We have prayer.
1: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
0: In families.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: நாம் ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the church?
1: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the ministry?
1: அப்படி ஜெபித்து பாருங்க.
0: Just start praying.
1: இந்த ஊழியத்தை ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
0: There will be revival.
1: விடுதலையை பார்க்க முடியும்.
0: See the deliverance.
1: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise?
1: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
0: Shall we all praise God? Hallelujah. For the promise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Shabarabarabalaba.
0: Thank you Lord. Thank
1: Amen.
0: You Jesus. Thank you Jesus.
1: ஒவ்வொரு நாளும்,
0: every day,
1: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
0: Many things to be happy.
1: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
0: It should not be burden for the ministry.
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
0: You should have the burden.
1: பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும்.
0: You have to take the responsibility.
1: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
0: Then the Lord will bless you.
1: சும்மா அப்படியே அம்முன்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
0: No, not just looking around.
1: உன்னுடைய பங்கு என்ன?
0: What is your part?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே,
0: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்,
1: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க, பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே, அது என்ன பிரச்சனை?
0: The true believers asked.
1: உண்மையான விசுவாசிங்க எல்லாம் எங்கட்ட கேட்டாங்க.
0: The true believer, they asked.
1: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
0: Others did not.
1: என்னன்னா நடந்துக்கோ.
0: Anything can happen.
1: சபை திறந்தா வரேன்.
0: The church is
1: open.
0: I
1: come. போய்டுவேன்.
0: But it is closed. Hallelujah.
1: Hallelujah. அது மாதிரி சில ஒரு கூட்டம் இருக்கு.
0: Some group are like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: அப்படி இல்ல.
0: Not like that.
1: எல்லா விதத்திலும்,
0: in all things,
1: inbathilum,
0: in
1: thunbathilum,
0: in goodness, in
1: porattathilum,
0: in trouble,
1: uyarvilum,
0: in
1: thaalvilum,
0: or down,
1: kashtathilum,
0: in
1: nashtathilum,
0: in loss,
1: ellavathilum,
0: in everything.
1: Hallelujah. Nama kooda irkanum.
0: We have to be.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Phone panni oru sonnaru,
0: somebody
1: called me. Sabaiku pona,
0: I went many to many churches.
1: Oru thadai naan oru kalyanathukku vandhen.
0: I came for a wedding.
1: Idhu maari oru magimaiya naan engume paathadillaya.
0: I never seen that glory.
1: Oru magimaiya irundhuchya.
0: It was glorious.
1: Sabaiyila oru magimai irukudhaya.
0: There is the glory.
1: Engengeyo poram oru magimaiya illenga.
0: I don't find any glory.
1: Oru glory. Enga aachiramaa irundhuchu.
0: It was amazing.
1: இப்படி சில இருக்கறாங்க.
0: Some people say like
1: அதனால தான் நான் அங்க வரேன்.
0: That's why I come
1: here. Hallelujah.
0: Hallelujah.
1: அநேகர் சாட்சி சொல்றாங்க.
0: Many they testify.
1: அநேகர் கர்த்தத்தை தொடுகிறாங்க.
0: The Lord touched many people.
1: வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Many miracles are happening.
1: ஆகவே பிசாசு எரிச்சல் அதிகமா இருக்கு.
0: The devil is having.
1: ஆகவே நாம எல்லாம் ஒருமனப்படுவோமா அந்த வேளையில?
0: Shall we all have எல்லாம்
1: கரங்களை உயர்த்துவோமா?
0: Shall we all
1: இந்த வாக்குத்தத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Let us all praise God.
1: Hallelujah. கர்த்தர் எல்லாரையும் தொடும்படியாக. எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் ஒருமனப்படுங்க இந்த வேளையில. Hallelujah. வாயிலே தர எல்லார வாயிலும் திறக்கப்படட்டும். கர்த்தரை நோக்கி பார். இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடுவார். கர்த்தர் வல்லமை உங்களை தொடும். ஆவியிலே நிரம்புங்க. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்.
0: Hallelujah.
1: கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும். கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும். இந்த ஊழியம் கட்டப்படட்டும். இது கர்த்தருடைய சபை. இது கர்த்தருடைய ஊழியம்.
0: Hallelujah.
1: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல. என்னை கொண்டு என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நீ அசட்டை பண்ணாதே. அதை அசட்டையா நினைக்காதே. கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். கீழ்படி. கீழ்படி. பயந்து நட. உன்னை ஆண்டவர் உயர்த்துவார்.
0: உன்னை
1: ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஷபரபரபரபலபா. எல்லாரும் ஒப்புக்கொடுத்த வேளையில ஒருமனப்படும் இந்த வேளையில உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்.
0: Don't pray for yourself.
1: இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க.
0: Pray for the ministry.
1: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்துல ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
0: Holy Spirit is praying for you and me.
1: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
0: We need not pray for ourselves.
1: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the ministry.
1: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the soul.
1: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray with the burden.
1: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லார வாயை திறந்த வேளையிலே கர்த்தருனை தொடுகிறார். கர்த்தரே வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
0: Thank you Jesus.
1: எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பண்ணிடுவோம்.
0: Let us all kneel down for the
1: பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாக இருங்கள்.
0: Be prepared to participate.
1: நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
0: our heavenly father,
1: இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து
0: bless the communion.
1: அப்பத்தியம் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்.
0: Bless the bread and wine.
1: இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
0: bless each and every
1: நிறைய உண்டாகட்டும்.
0: Let there be
1: ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
0: Let there be blessing.
1: ஜெயம் உண்டாகட்டும்.
0: Let there be victory.
1: அற்புதங்கள் நடக்கட்டும்.
0: Let there be miracle.
1: சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும்.
0: Let there be oneness.
1: மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே. எங்களுக்காக ஜீவன் தந்தீரே. எங்களுக்காக வரப்போகிறீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே. எங்களுக்காக காயப்பட்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. உடைய கரத்தில் ஒப்படுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.

0: നമ്മെ വിട്ട് പിരിയാത്ത നല്ല സഖിയായ യേശു കർത്താവിന് കരങ്ങളെ അടിച്ച് ഹായ്.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்.

கர்த்தர் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவார் என்று ஏசாயா 51:3 நாம் பார்க்கிறோம். உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் செழிக்க செய்வார். விசுவாசிப்போம், தேவ மகிமையை காண்போம்.

இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்தை கண்டு பயந்து பின்வாங்கின வேளையில் தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் முன்னேறினான். கோலியாத் விழுந்தான், தாவீதோ ஜெயம் பெற்றான். நாமும் இயேசுவின் நாமத்தில் முன்னேறும் போது பரலோக

செய்து முடிப்பார் என்று 138 சங்கீதம் 8 வசனத்திலே தாவீது அழகாய் சொல்லியிருக்கிறான். உண்மையாய் அவரை நம்புகிற ஒருவருக்கும் ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தரை நம்புவோம், மேலான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம்.

ஏக்கம் ஏக்கம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேக்கம் வரக்கூடாது. நீர் தேக்கமா தான் இருக்கணுமே தவிர தேங்கி போயிடக்கூடாது. நாங்க ஒவ்வொருவரும் நீர் தேக்கமாக மகிமை ஆண்டவரை தேக்கி வைக்கிறவர்களாக எங்க போனாலும் உங்க குளோரிய அப்படியே கடத்துகிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்க. புழல் நீர்த்தேக்கம், பூண்டி நீர்த்தேக்கம் போல ராஜா ஒவ்வொரு நாளும் நீர் தேக்கமாக, மகிமையின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்குகிறவர்கள் அல்ல தேக்கமாக, குட்டையாக அல்ல நதியாக பொங்கி பிரவாகிக்கணும், பிரவாகிக்கணும் டேமாக. எதை பார்த்தா ஜாம் ஆயிடக்கூடாது. ஜாம் ஆயிட்டாங்க, ஜாம் இல்லை டேமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்க டேமா வச்சிருங்கப்பா. ராஜா எந்த இடத்துல போய் நின்னாலும் அங்க நீங்க கொப்பளிக்கணும், நீங்க பொங்கணும், பிரவாகிக்கணும். ஐயோ என்ன கொடுக்க போறேன்னு தெரியலையே, ஐயோ என்ன செய்ய போறேன்னு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்பா. அப்பா சொற்ப வருமானத்தையோ நிறைய வருமானத்தையோ பேங்க்ல போட்டு முதலீடு செய்யறது போல நீங்க கொடுக்கிற வெளிச்சத்தை அப்படியே டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. எழுதி எழுதி வைக்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்க, அதை பயிற்சி செய்ய, அதை கடைபிடிக்க, அதை கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, எங்க இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்த. எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல

ஏக்கமை சின்னவனை ஆயிரமாக சிறியவனை பலத்த ஜாதியாக மாற்றுகிற காலம். The time has come. Pastor, beloved servants of God, the time has come. Time has come. Time has come. நேரம் வந்து விட்டது. தேவரீ எழுந்தருள். சியோனுக்கு இறங்குவேர். அதற்கு நீர் தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒவ்வொரு தேவ மனிதர்களுடைய தேவ மனுஷிகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஒவ்வொருவருக்கும் முன்னும் தொடை உண்டு. தடை அல்ல, தடையை மாற்றி முன்னன் தொடையை தந்து தடைகளை உடைக்கிற தளக்கர்த்தர் தளபதி. முன்னாடி போறீங்க ஆயுததாரி மாதிரி, நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல நாங்கள் பின்னாடியே வரோம். ஆயுததாரி போல பின்பதாகவே வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னீங்க நாங்கள் ஊதாரி அல்ல, நாங்கள் ஆயுததாரி. ஆயுததாரி ஊதாரி மைந்தர்கள் எல்லாம் ஆயுததாரியாய் மாறட்டும். எந்த தாய் தம் மகனுக்காக கண்ணீர் வடிச்சு ஊதாரியா இருக்கிறானோ, எந்த ஆண்டவரே மனைவி மாறு கணவனுக்காக இப்படி குடிச்சு ஊதாரியா தெரிகிறார் என்று அப்படின்னு அழறாங்களோ, அப்பா கணவரை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், இப்படி ஊதாரியா இருக்கிறானே. எத்தனை தாய்மார் அழறாங்கப்பா வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு, எத்தனை மனைவிமார அழறாங்க கணவர் இப்படி சித்திரவதப்படுத்துறாரு, இவங்க எல்லாம் ஒரு ஆயுததாரியாய் மாறுவார்களாக என்று நீர் ஜெபிக்க வைக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நீங்க தளபதியா முன்னாடி போறப்ப பின்பதாக வருகிற ஆயுததாரியா ஒவ்வொருவரையும் மாற்றி மகிழ்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இது போன்ற சாட்சிகளை நாங்க நிறைய கேட்க போறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். பிரதர் என் பிள்ளை என் கணவர் ஊதாரியா தெரிஞ்சாரு, குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாரு, என் பையன் லவ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான், தலைவலியா இருந்தான், அவன் இப்ப ஆயுததாரியா மாறிட்டான். ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போகிற ஒரு பிரசங்கியாக சுவிசேஷகனாக புதிய சபைகளை ஸ்தாபிக்கிற அப்போஸ்தலனாய் மாறிவிட்டான். அவன் போனாவே தீ வருது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், பகுத்து போதிக்கிறான், போதகனாகிவிட்டான், சபைக்கு மேய்ப்பனாகிவிட்டான் என்கிற சந்தோஷமான சந்தோஷ அழுகையோடு கூடிய சாட்சியம் ஒவ்வொரு வாயில் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் நீங்க புறப்பட பண்ண போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நதியாய் பொங்கி பிரவாகிக்கிறார்கள். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொண்டு

ஹல்லேலூயா. ஏக்கம் நீங்களும் நானும் எப்படி புழல் ஏறி பூண்டி ஏறி அப்படியே சில நேரம் அப்படியே உடைச்சி செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் உடைச்சிக்கிட்டு அப்படியே வருதா சென்னைக்கு. மழை வந்தாவே தாங்க மாட்டேங்குது, மன்னிக்கணும். ஆனா மழையெல்லாம் பெய்யாத நேரத்தில் நீர் தேக்கமாக அப்படியே நிறைய டேம்ல தண்ணி இருக்கிறது போல உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை நீர் தேக்கம் போல, மகிமையின் தேக்கமாக, எழுப்புதலின் தேக்கமாக, வார்த்தையின் தேக்கமாக, ஆராதனையின் தேக்கமாக, ஜப தேக்கமாக, தேங்கிட்டாங்க இல்ல தேக்கமாக, நீர் தேக்கமாக இருக்கிறார்கள் என்கிற சாட்சியை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஏங்க ஏங்க அப்பா, நாங்க ஏங்கணும், ஏங்க மனசெல்லாம் ஏங்கிக்கிட்டே இருக்கணும். தாவீது பெரிய ராஜா இல்ல, ராஜாவுக்கு எவ்வளோ பணி இருக்கும், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ பணி இருக்கு அப்பா. சில நேரம் பைபிளே வாசிக்க முடியாத அளவுக்கு பணி சுமை அழுத்துகிறது, அந்த பணி சுமை நல்லதே அல்ல அப்பா. ஒரு அதிகாரம் கூட வாசிக்க முடியாத அளவுக்கு பிஸிப்பா, அந்த பிஸியே நமக்கு வேணாம். ஆனா இந்த தாவீது என்ன சொல்றாரு, 27:4 மட்டும் பார்த்துட்டு அப்புறம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். காலைல எழுந்து இந்த வசனத்தை படிக்கிறப்ப அதுல இங்கிலீஷ்ல அந்த நாடுவேன், தங்கி இருப்பதையே, தங்கி இருப்பதையே அப்படின்னு ஒன்னு, ஐ எம் ஆஸ்கிங் காட் ஃபார் ஒன் திங், ஒன்லி ஒன் திங், டு லிவ் வித் ஹிம் இன் ஹிஸ் ஹவுஸ் மை ஹோல் லைஃப் லாங். ஐ வில் contemplate his beauty, I will study at his feet அப்படினு மெசேஜ்ல போட்டுருக்கு. அதர் வெர்ஷன்ல I will dwell அப்படினு போட்டுருக்கு. அப்பா நான் தங்கிட்டேன்ப்பா, தங்கிட்டேன். அந்த dwell-லயே d எடுத்துட்டீங்கன்னா well-னு வரும். நீங்களும் நானும் தான் கிணறு. அந்த கிணறு யாரெல்லாம் அவர் சமூகத்திலேயே dwell ஆயிட்டாங்களோ அவங்க எல்லாம் well ஆயிட்டு அவங்க வாழ்க்கை வெல்லா இருக்கு, வெல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. பக்கத்தில் பாசுங்க, நல்லா இருக்கிறீங்க. டேவிட் விஜயகாந்த் அண்ணன் சொல்லுவாங்க, கையை கொடுத்து நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. மேன்மேலும் கர்த்தர் உயர வைப்பார். நீங்கள் படருவீர்கள், மலருவீர்கள், மனம் பரப்புவீர்கள். பிள்ளைய குறித்து கவலைப்படுறீங்களே, கணவர் குறித்து கவலைப்படுறீங்களே, ஊதாரி ஊதாரியா சுத்துறான்றீங்களே, தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லிட்டார், ஆயுததாரியாமே, உங்கள் வீட்டுக்கார ஆயுததாரியா நல்லா இருப்பார். உங்க கண்ணு பார்க்க ஆண்டவர் அவரை நல்லா வைப்பார். உங்க கண்ணீருக்கு ஏத்த பலனை கர்த்தர் தரார். சந்தோஷமா தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படின்னு சொன்னார்ல யோபே சொன்னார், கர்த்தர் சொல்ல யோபு சொன்னார், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர். அது போல ஆண்டவர் சமூகத்துல நாம் அறிக்கை இடுகிறதையே அறிக்கட்டாக மாற்றி மகிழ ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அப்படியே அப்பாவை பார்த்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அருமையான அன்பு சகோதரன் ஜாக் அவர்கள் இயற்றிய பாடல்,

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் அற்புதமாக நம்மோடு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ரெண்டு விதமான நேரங்களை குறித்து நம்மிடத்தில் பேசி கொண்டு வருகிறார். ஒரு நேரம் என்னன்னா குரோனோஸ். குரோனோஸ்னா நாம இந்த பூமியில செயல்படுவதற்காக தேவன் நமக்கு தந்திருக்கிற நேரம், நம்முடைய வாட்ச், காலங்கள், நாட்கள், வருஷங்கள், இது எல்லாம் என்னன்னா குரோனோஸ். இந்த காலங்களையும் நாட்களையும் நமக்கு தந்திருக்கிற அதே ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளி நம்முடைய சார்பில் செயல்படுவதற்கான நேரத்தையும் முன்குறிச்சிருக்கிறார். இந்த காட்ஸ் டைமை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்னா கைரோஸ். கைரோஸ்ங்கிறது ஒரு கிரீக் வேர்ட். அது எதை குறிக்குதுன்னா, இட் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் டைம், தேவனுடைய நேரத்தை குறிக்கிறது, அல்லது காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் டு ஆக்ட், தேவன் தாம் செயல்படுவதற்காக நம்முடைய ஆதீனத்தில் குறித்திருக்கிற ஒரு நேரம்தான் கைரோஸ். நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறது இல்லை. சில தீர்க்க தரிசனங்கள், நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு எடுத்த தீர்க்க தரிசனங்கள் சில நேரம் சொன்ன அன்னைக்கே என்னன்னா நிறைவேறும். நம்முடைய நாம் கூப்பிட்ட நாளில் அவர் நமக்கு பதிலை தந்து நம்முடைய ஆத்மாவில் பலனை தந்து நம்மளை தேற்றுகிற ஆண்டவர்.
1: ஆமென்.
0: கூப்பிட்ட நாளில்
1: எஸ்
0: தாவீது கூட அப்படிதான் அவர் ஜெபம் பண்ணார்.
1: சங்கீதம் 138:3
0: தேங்க் பண்ணார், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளி நீர்,
1: என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: The moment I called out, you stepped in. Hallelujah. As soon as I pray, you answer me. நான் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே எனக்கு என்ன பதில் வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் ஆன்சரை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி அனுபவங்களும் நமக்கு என்னன்னா
1: உண்டு.
0: ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய காலிங் ரிலேட்டட், நம்மளை குறித்த ஆண்டவருடைய திட்டம், நோக்கம் தொடர்பான தீர்க்க தரிசனங்களை வெகு காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லியிருந்தாலும் அந்த காரியங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கக்கூடிய தருணத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே முன்குறிச்சிருக்கிறார். அதுதான் கைரோஸ்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நாங்க கூட 2001 ஆண்டுல தங்கச்சி மடம் வந்திருந்தோம். அப்பதான் எங்க ஊழியம் பிகின் ஆச்சுங்க. அந்த நாட்கள்ல ஒரு கூரை குடிசையில நாங்க சில பேரோட ஆராய்ச்சிட்டு இருந்தப்போ தேவன் எங்களுக்கு தான் அப்போதான் 5 விதமான ஊழியங்களை இந்த தீவிலிருந்து நான் எழுப்புவேன். அப்போ சில தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் எழும்பி தேசமெங்கும் புறப்பட்டு போவார்கள். இதுதான் அந்த நாள் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தை. அந்த மாபெரும் எழுப்புதல் தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்காக
1: Since 2001.
0: அப்போ ஒரு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்முடைய தரிசனம் தொடர்பான கேலபுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள கொண்டு வந்தார்ல
1: வந்தாரு.
0: 17 வயசுல ஜோசப்க்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுகிற கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டர் 30 வயசுல கொண்டு வந்தார்ல
1: கொண்டு வந்தார்.
0: தாவீதுக்கு சின்ன வயசுல 16 வயசுல என்னன்னு தெரியல, அந்த ஏஜ்ல சாமுவேல் மூலமா உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்கள் ஃபுல் ஃபார்முக்கு வந்தது அவருடைய 30வது வயசுல தானே. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்துல தீர்க்க தரிசனங்களை நமக்கு தந்திருந்தாலும் அந்த காலங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மனசுல வச்சு தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு அவர் செயல்படுவதற்கான ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இட் மீன்ஸ் இஸ் கைரோஸ் டைம். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல ஆண்டவர் நமக்கு குரோனோஸ் தர்றாரு.
1: ஆமென்.
0: குரோனோஸ்னா என்ன? நாம அவருடைய பாதத்துல காத்திருந்து அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை செஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல உண்மையா இருந்து எங்க போய் சொல்றாரோ அங்க போயிட்டு என்ன செய்ய சொல்றாரோ அதை செஞ்சுட்டு அமைதியா குவைட்டா, நீங்க பெரிய மனுஷனா இருந்தா கூட சத்தமே இல்லாம நீங்க உங்க காலத்துல நீங்க 1000 ஆக போறீங்க. ஆனா அந்த காலம் வர்ற வரைக்கும் ஒரு சின்னவனா தேவன் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு யாரும் யார் யார் நம்மள அறிந்திருப்பாங்க, ஆனா நம்ம யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் நடுவுல ஒரு சாதாரண தெள்ளு பூச்சிய போல சிம்பிளா தேவன் சொன்ன காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நாம் அவரோட நடக்கிற இந்த பீரியட் தான் என்னன்னா ஏற்றகாலம்ன்றப்போ எல்லாம் எப்படி நடக்கும்? தீவிரமாய் நடக்கும்,
1: தீவிரமாய்
0: விறுவிறுன்னு நடக்கும். பாக்குற எல்லாருக்கும் கிறுகிறுன்னு வரும். சொல்ல போனா நமக்கே கிருகிருன்னு
1: வரும். இந்தங்க சோட குடிங்க. அல்லேலூயா.
0: சோ நாம செயல்படுவதற்கான காலங்களையும் நேரங்களையும் நமக்கு தருகிற அதே ஆண்டவர் தான். குரோனோஸ் நமக்கு தருகிற அதே
1: ஆண்டவர்
0: தான். வருஷங்களை தருகிற அதே ஆண்டவர், மாதங்களை தருகிற
1: அதே ஆண்டவர்,
0: நாட்களை தருகிற
1: அதே ஆண்டவர்.
0: இந்த நாள் கூட ஆண்டவர் நமக்கு தந்த குரோனோஸ்.
1: எஸ், ஒரு வருஷத்துல 52 வாரங்களை குரோனோஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
0: நாம தேவனுக்காக செயல்படுவதற்கு தேவனோடு பிஸியா இருக்கிறதுக்கான ஒரு காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் கத்தர்
1: தந்த நாள்.
0: இந்த நாள் எதுக்காக கத்தர் தந்திருக்கிறாரு? ஆண்டவரோட பிஸியா இருக்க வேண்டியது.
1: ஆமென்.
0: ஆண்டவரோட செலவிடுவதற்காக இந்த நேரம் என்ன செய்யப்பட்டிருக்கு?
1: கொடுக்கப்பட்டிருக்கு,
0: கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நான் உம்மோடு அதிகமா சஞ்சரிக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஏனோக் வாக்ட் வித் காட்.
1: எஸ்,
0: ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
1: சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
0: ஆம்பிளிஃபைட்ல ஹேபிச்சுவல் வாக் வித் காட்.
1: எஸ்,
0: தேவனோடு நடக்கிறது, தேவனோடு வாழ்றது அந்த ஏனோக்குங்கிற மனுஷனுக்கு லைஃப் ஸ்டைலாவே இருந்துச்சு.
1: ஆமென்.
0: வாழ்க்கை முறையாக இருந்தது.
1: எஸ்,
0: வாழ்க்கையினுடைய அங்கமாக மாறி இருந்தது. தேவன் செயல்படுகிற நேரம் வர்ற வரைக்கும் நீ என்னையா பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா, நான் தேவனோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: ஆமென்.
0: நான் தேவனோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
1: வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
0: நான் தேவனோட நடந்துகிட்டு இருந்தேன்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: இந்த மாதிரி நான் தேவனோட, தேவன் எனக்கு கொடுத்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுகிற நேரம் வந்தது.
1: வந்தது.
0: கைரோஸ் வந்தது.
1: கைரோஸ் வந்தது.
0: 2025 என்னன்னா கைரோஸ்.
1: கைரோஸ்
0: தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி செயல்படுகிற ஆண்டவர்.

0: Kairos means God's appointed time to act.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Full of God's action-packed season.
1: Action-packed season.
0: Acts of the apostles.
1: Acts of the Holy Spirit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த மாதிரியான ஒரு சீசன் இந்தியாவுக்கு.
1: Amen.
0: வந்துருச்சு.
1: வந்துருச்சு. வந்துருச்சு. Hallelujah.
0: Chronos time. என்னையா போட்டிருக்கதில்ல? Zoom பண்ணி காட்டுங்க. Chronos.
1: Chronos.
0: And
1: Kairos time.
0: Timeline. எத்தம் புடிச்சுக்கங்க.
1: Yes.
0: Okay. நம்முடைய வாட்சை கையில கட்டிட்டு இத்தனை செகண்ட் இத்தனை நிமிஷம் இத்தனை மணின்னு சொல்றோம் பாருங்க, அதான் என்னது?
1: க்ரோனோஸ்.
0: க்ரோனோஸ் சீரா இருக்கும். நம்ம தான் அதோட இணைஞ்சு என்ன செய்யணும்?
1: பயணிக்கணும், ஓடணும்.
0: அது நமக்காக நிக்காது, நமக்காக வெயிட் பண்ணாது.
1: ட்ரெயின் நமக்காக நிக்காது, ஃபிளைட் நமக்காக நிக்காது.
0: நேரத்தோட இணைஞ்சு என்ன செய்யணும்? நம்மளும்
1: ஓடணும்,
0: ஓடிட்டே இருக்கணும். அப்படி போறப்ப காட்ஸ் அப்பாயிண்டட் டைம் more qualitative, not about days, months
1: and minutes.
0: And minutes, the neram kaalam,
1: second nimisham,
0: second maasam, chevakalama, july maasam, september maasam,
1: sanikalama,
0: sanikalama, budhangalama, adala
1: kanakala vekkada
0: kaalathirku appar pattavar kaalathukulla praveshikkiradha kairos.
1: Amen. Yes. காலத்துக்கு அப்பாற்பட்டவர் காலத்துக்குள் பிரவேசிப்பதுதான் கைரோஸ்.
0: காலம் வந்து ஆண்டவரை பவுன் பண்ண முடியாது. காலத்துக்குள்ள ஆண்டவரை அடைக்க என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் பிக்ஸ் பண்றப்ப அவர் காலத்துக்குள்ள தன்னை சுருக்கிறாரு.
1: Yes.
0: சுருக்கிக்கிட்டு காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் வருகிறார்.
1: Amen.
0: Powerful word.
1: Amen.
0: காலத்துக்குள் காலத்தின் தேவன்
1: வருகிறார்.
0: இந்த காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென். காலத்தின் தேவன் கடந்து வந்திருக்கிறார்.
0: பிகின் ஆயிடுச்சு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வெயிட்டிங் பீரியட் ஆல்ரெடி ஓவர்.
1: எஸ்.
0: உங்க காத்திருப்பின் நாட்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு சாமி.
1: Hallelujah.

0: பன்னெண்டு 32 இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும்
1: இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே.
2: அல்லேலூயா.
0: And of Issachar, men who had understanding of the times to know what Israel ought to do. காலத்தையும் நேரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இஸ்ரவேல் என்ன செய்யணுங்கிறத அவங்களுக்கு சொல்லக்கூடிய 200 சீஃப் இருந்தாங்களாம்.
1: ஆமென்.
0: 200 லீடர்ஸ்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேவனுடைய கைரோஸ் அறிஞ்சிருக்கிறான் பாருங்க, அவன் தான் இந்த சீசனுக்கான லீடர்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அவன் தான் லீட் பண்ணுவான்.
1: ஆமென்.
0: இவர்களுடைய வாக்குக்கு எல்லா பிரதர்ஸும் செவி கொடுத்து தான்
1: ஆகணும்.
0: The body of Christ should listen to these leaders.
1: Yes.
0: Hallelujah. You are a chief.
1: Amen.
0: உங்களுடைய சீசன் வர்றப்போ உங்களுக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற கைரோஸ் டயத்தை நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருன்னா லீடர்.

0: கிளீன் ரெவலேஷனோட ஒருத்தன் வர்றப்போ அவனுக்கு நீங்க செவி கொடுங்க.
1: Yes.
0: அவன் உங்களுடைய ஃபெய்த் லெவல கண்ணாப்பண்ணு தூண்டுவான்.
1: Amen.
0: அவனுடைய மெசேஜஸ் நீங்க கேக்குறப்போ உங்க ஃபெய்த் பிச்சுக்கிட்டு அடிக்கும்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம வாசிக்கிறோம் 105
1: 17
0: அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார்.
1: யோசேப்பு சிறையாக விற்கப்பட்ட
0: அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள்.
1: அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது.
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
1: ராஜா ஆள் அனுப்பி
0: அவனை கட்டவிழ்க்க சொன்னான்.
1: ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான்.
0: எதுக்காக? தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும்,
1: தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும்,
0: அவனை தன் வீட்டுக்கு
1: Chief
0: to all nations.
1: Amen.
2: Hallelujah.
1: Hallelujah.
0: ena avanukku anda kaalathayum anda samayathayum devan inda season la enna seiya virumbraru enna nadakkudhu abdingiradha kuricha understanding adha kuricha revelation irundadunala avan yaar aitaana
1: chief aitaan
0: avanude vaakkukku avanude solluku ellaru sevi koduthu dhaan enna seiyanum
1: aaganum
0: aaganum
1: aaganum
0: அதற்கு தய செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
0: அது சிங்காசனத்துல அமர்ந்திருந்த ஆண்டவர் என் சார்பில கிரிய செய்யும்படி எனக்காக எழுந்தருளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: கிங் எழும்புறாருங்க.
1: ஆமென். Let God arise.
0: Let God arise.
1: Let God arise.
0: Let God arise. அப்படின ஆண்டவர் என்ன ஸ்டூல்ல உட்கார்ந்திருக்கிறாரு? ராஜாவே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறப்ப ராஜாதி ராஜா வானாதி வானம் கொள்ளாதவர் பூமி அவருக்கு பாதபடி வானம் அவருக்கு
1: சிங்காசனம்.
0: அந்த சராசரங்களை படைத்தவர் எனக்காக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை மனசுல வச்சு அந்த வாக்குகளை நிறைவேற்றும்படி தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுகிறான்.
1: எழுந்தருளுகிற ஆண்டு தேவானி.
0: He will arise and will step into your life.
1: Amen.
0: அவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து தேவரீர் எழுந்தருளி
1: சியோனுக்கு இறங்குவீர்.
0: சியோனுக்கு
1: இறங்குவீர்.
0: அதற்கு தயை செய்யும் காலமும்
1: அதற்காக குறித்த நேரமும் வந்தது.
2: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: The set time has come.
1: Set time has come.
0: The moment designated. அதான் ஆம்ப்ளிஃபைட்ல இருக்கு. The set time has come. ரெண்டு காரியம் மேல இருக்கிறது என்னன்னா தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு
1: இறங்குவீர்.
0: இறங்குவீர் அப்படிங்கிறது இட் வாஸ் ஹிஸ் பிரேயர். அது ஒரு மனுஷனுடைய ஃபெய்த் கன்ஃபஷன். ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்துல ஒரு மனுஷன் பண்ணின அறிக்கை அது.
1: எஸ்.
0: அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி. ஆனா அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்னன்னா அது அறிக்கை இல்ல.
1: அல்லேலூயா.
0: ஐயா எனக்கு அவர் தயவு செய்யற காலமும் நேரமும் வரும்னு சொல்லல.
1: வந்துருச்சு.
0: வந்ததுன்றாரு.
1: வந்தது.
0: அதான் 2005 உங்களுக்கான டைம் வரும்னு நாங்க பிரசங்கம் பண்ணல. வந்துருச்சுன்னு பிரசங்கம்.
1: வந்துருச்சு. வந்துருச்சு.
0: இந்த இசக்கார் புத்திரர் சொல்றத கேளு.
1: ஆமென்.
0: இசக்கார் அபிஷேகம் மேல என்ன செஞ்சிருக்குன்னா
1: வந்திருக்கு.
0: வந்திருக்கு.
1: எசக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, இசக்கு

0: அவர் சொல்லிட்டார்,
1: இசக்கார் அனாயிட்டிங் இருக்கிறப்ப எனக்கு எசக்கு இல்ல, எனக்கு பலன் இல்ல, இனியும் திராணி இல்ல, இனியும் காத்திருக்க பொறுமை இல்லைன்னு சொல்லாதீங்க. Your time has come.
0: Amen.
1: I'm not preaching your time will come சொல்லல.
0: The time has come.
1: உங்க நேரம் வரும்னு நான் போதிக்கல, உங்க நேரம் வந்துச்சுன்னு சொல்றேன்.
0: Amen.

0: எப்படி இருக்கு பாருங்களேன், பேஷன்ல இன்னும் அருமையா இருக்கும். Now is the time. முதல்ல ஐ நோ அப்படிங்கிறார், ஐ நோ யூ ஆர் அபவுட் டு அரைஸ் அண்ட் ஷோ யுவர் டெண்டர் லவ் டு ஜயன். ஐ நோ,
1: எனக்கு தெரியும்.
0: ஐ நோ யூ ஆர் அபவுட் டு அரைஸ் அண்ட் ஷோ யுவர் டெண்டர் லவ் டு ஜயன். ஐ நோ, எனக்கு தெரியும். I know nu sollite adichuda now is the time.
1: Amen. Hallelujah.
0: Ninga I know God will do. I know one day God will arise. I know enak theriyum appadine unga faith ninga arikka pandradhukku oru kaalatha niyamicha aandavar. Now is the time.
1: Amen.
0: Appadine ninga declare pandradhukana டயத்தையும் தருவார், தந்திருக்கிறார்.
1: அதுதான் கைரோஸ்,
0: அதுதான் கைரோஸ்,
1: கைரோஸ்.
0: Now is the time. Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்கான டைம், Lord, for your compassion and mercy to be poured out. இந்த நாட்கள் அவருடைய தயவு இரக்கத்தை ஆண்டவர் அள்ளி தட்ட போறார்.
1: ஆமே,
0: கொட்ட போறார்,
1: கொட்ட போறார்.
0: சொட்டு சொட்டா சொட்டுச்சுல கொட்டு கொட்டுன்னு கொட்ட
1: போகுது, கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்க மேல மட்டும்தான் இருந்த அந்த நீங்க அனுபவிச்ச அந்த இரக்கத்தை, அந்த தயவை ஆண்டவர் உங்க மூலமா தேசங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண போறார்.
1: ஆமென்.
0: இஸ் கோயிங் டு போர் அவுட்,
1: போர் அவுட்.
0: The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
1: Yes.
0: பரோசன் தியானிச்சோம்ல, the prophet's embryonic sermon,
1: yes,
0: will come to its full form.
1: Hallelujah. Hallelujah.
0: Adha Matthew la irukku, Matthew la chapter 1 la athral urakkapattad nerivirumbadi ippadi nadandathu 22th vasanam paarenga.
1: தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது.
0: This would bring the prophet's embryonic sermon to full term.
1: Full term.
0: The prophet's embryonic sermon to full term.
1: Term. Hallelujah.
0: ஒரு தீர்க்கதரிசி பேசினது ஒரு கரு போல இருந்துச்சு பாருங்க, அது முழு உருவத்துக்குள்ள வந்திருக்கு.
1: ஆமே,
0: கரு போல இருந்த வார்த்தைகள் முழு உருவம் கொள்ளுது,
1: முழு உருவம்
0: கைரோஸ்ல,
1: கைரோஸ்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதான் சங்கீதம் 102:13 வாசிக்கிறோம், The appointed time has come for your prophetic promises to be fulfilled.
1: Yes.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சில வாக்குறுதிகளை தந்தாரு பாருங்க. கடந்த நாட்கள்ல அவரோடு நடந்த நாட்கள்ல தேவன் நமக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில 100% அப்படியே நிறைவேறுகிற ஒரு கைரோஸ் சீசனுக்குள்ள, ஒரு கைரோஸ் டயத்துக்குள்ள ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: விறுவிறுன்னு இருக்கும்,
1: விறுவிறுன்னு இருக்கும்,
0: கிறுகிறுன்னு வரும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சட்டு புட்டு நடக்கும்.
1: எஸ்,
0: காரியம் உண்டும்.
1: ஆமென்.
0: நீங்க முளைச்சு வர்ற டைம் இது.
1: எஸ்.
0: உங்க கிளைமேட் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: கிளைமேட்டை தந்தவர் காரியத்தை முளைச்சு வராமலா வச்சிருவாரு. காரியம் முளைக்கிறதுக்கு தானே கிளைமேட்டே தந்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அதுக்கு தானே சீசனை தந்திருக்கிறாரு. அப்ப சீசன் வந்திருக்குன்னு சொன்னா காரியம் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்குங்கிறது நிஜம்.

0: தேவன் குறித்திருக்கிற காலமும் நேரமும் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது அவரால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தே தீரும்,
1: நிகழ்ந்தே தீரும்.
0: You will possess those blessings without any efforts. எந்த விதமான முயற்சி இல்லாம சும்மா கையை உயர்த்தி அவரை ஆராதிச்சு ரிசீவ் பண்ணுவீங்க.
1: Yes.
0: Word conceive பண்ணது உண்மைதானே?
1: உண்மைதான்.
0: Blessing ரிசீவ் பண்றது உண்மைதான்.
1: Amen. I receive.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You will receive his blessings, for you have already conceived his promises in your spirit.
1: Yes.
0: நீங்க ஏற்கனவே அவருடைய உங்களுடைய ஆவியில அவர் தந்த வார்த்தைகளை கருத்தரிச்சிருக்கிறதுனால நீங்க அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயம்.
1: Amen.
0: Believe.
1: I believe.
0: நம்புறேன்ப்பான்னு சொல்லுங்க.
1: நம்புறேன்ப்பா, நம்புறேன்ப்பா.
0: அந்த மாதிரி காலத்தின் தேவன் காலத்துக்குள்ள வர்றப்ப காரியங்கள்லாம் கனி ஆரம்பிக்கும்.
1: Amen.
0: காயா இருந்ததெல்லாம் அப்படி மஞ்சள் அடிக்கும்.
1: Yes.
0: மொத்த கொலையும் மஞ்சமஞ்சேன்னு பழுத்துறோம். மாம்பழம் பழுத்து மரத்திலேயே பழுத்த பழம்,
1: மரத்திலேயே பழுத்த பழம்.
0: அல்லேலூயா. பாக்குறப்ப நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும்.
1: அமேன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சோ அனாயிண்டட் வேர்ட்ஸ். ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய ஆவியில தேவனுடைய ஆவியானவர் தந்த ஏவுதல்ல பேசுறப்போ அவன் பேசல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு பேசுகிறார்.
1: அவனை கொண்டு பேசுகிறார்.
0: கர்த்தர் அருளிய வசனம் அவனுடைய நாவில் இருக்கு.
1: ஆமென்.
0: The Lord is using him. And he is using him as his instrument.
1: Yes.
0: ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற கருவி அவன். அவன் ஒரு கருத்தை தெரிவிக்கல.
1: அல்லேலூயா.
0: அவன் தன் சொந்த கருத்தை அடிச்சு விடல.
1: Yes.
0: அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் அவனை ஏவுறாரு,
1: ஏவுறாரு.
0: அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான்.
1: Amen.
0: And his words are anointed.
1: Amen.
0: Rhema words. அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை.
1: Yes.
0: Hallelujah. ஆண்டவர் anointed words தந்தவர் appointed டைத்தையும் தருவார்.
1: Amen.
0: அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுனா குறிக்கப்பட்ட காலமும் உண்டு.
1: Yes.
0: Hallelujah. நகமும் சதை மாதிரி.
1: Yes.
0: ரெண்டையும் பிரிக்க முடியாது,
1: முடியாது.
0: இந்த மாதிரி அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் அதற்காக குறிக்கப்பட்ட ஒரு காலமும் சமயமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சு வர்றப்ப எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் திரும்புற பக்கம் எல்லாம் இருக்கான்.
1: ஆமே.
0: கல்யாணம் முடிய வாய்ப்பே இல்ல, சட்டு புட்டுன்னு கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த கடன்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஐயோ அந்த கடன்காரன் எனக்கு வேணவே வேணான்னு மன்னிச்சு விட்டுருப்பான். என்னடா நடக்குது நம்மளை சுத்தி? பட்சிக்கிறத்திலிருந்து பட்சணமும்
1: பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது.
0: நியாயாதிபதிகள் 14:14க்கான அர்த்தம் இப்பதான்டா எனக்கு என்ன செய்தனா
1: புரிகிறது, விளங்குகிறது.
0: தருதலையா இருந்த மகன் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறுவான்.
1: ஊதாரியா இருந்தவன் ஆயுததாரியா ஆயிடுவான்.
0: அத்தான் வந்தாலே செத்தேன்னு இருந்த நிலைமை மாறி அத்தான் வீட்டுக்குள்ள வந்தாருனாலே
1: செத்தேன்,
0: நானும் என் பிள்ளைங்களும் செத்தோம் அப்படிங்கிற நிலைமை மாறி. அன்பான கணவரா,
1: அணைக்கிற கணவர்,
0: அணைக்கிற கணவரா, பிள்ளைகளை ஆதரிக்கிற கணவரா.
1: எஸ்,
0: ஐயா மாறுறாரு,
1: மாறுறாரு.
0: அஸ்டர் சாத்தியமே இல்லை. சீசன் இது.
1: எஸ்,
0: பஞ்ச புசனாரியா இருந்தவன்லாம் வாரி வளங்குற வல்லாளா மாறுவான்.
1: ஆமென். குடும்பம் அணைஞ்சிரும்னு பார்த்தேன், அணைக்கிற கணவனால அணையில அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க.
0: சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி அதை நாசம் பண்ணு நினைச்ச மனுஷன் எல்லாமே சபைக்கு தூணா மாறுவான். அவன் அப்போஸ்தலனா மாறுவான்.
1: ஆமென். எஸ், வி பிலீவ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: என்ன இந்த மாதிரியான காரியம் நிகழ்வதற்காகவே ஆண்டவர் இந்த காலத்தை குறிச்சிருக்கிறாரு. டெசிக்னேட்டட் மொமெண்ட்.
1: எஸ்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதுக்குன்னே ஒரு காலத்தை செட் பண்ணிருக்கிறார். இதை செய்யணுங்கிறது அள ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, சாகிறதுக்கு ஒரு காலம் உண்டு,
1: எல்லாத்துக்கும்
0: இலக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, எல்லாத்துக்கும். Everything happens in its season.
1: Amen.
0: Now is the time.
1: Yes.
0: I know one day God will come into my life. அப்படினு சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க, கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. I know. Definitely God will help. I know. என்ன காண்டவர் நிச்சயமா உதவி செய்வார் செய்வார் செய்வார் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. Now.
1: Yes.
0: Now. இப்ப அவர் எனக்கு உதவி செய்யற நேரத்துக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. Now is the time.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. Now.
0: பாக்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா பிரமிப்பா இருக்கும்.
1: Yes.
0: ஆச்சரியமா இருக்கும்.
1: Amen.
0: அதிசயமா இருக்கும்.
1: Amen.
0: வாய்ப்பே இல்லாத இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நினைச்சீங்களோ அதுல எல்லாம் ஒரு miraculous intervention of God.
1: Amen.
0: ஆண்டவருடைய அதிசயமான நடத்துதல், ஆண்டவருடைய அற்புதமான இடைபடுதல்களை இந்த சீசன்ல நீங்க எதிர்பாருங்கள்.
1: Amen.
0: சிலருடைய லைஃப்ல இட்ஸ் ஹேப்பனிங் ஆல்ரெடி. God has started his work in their life. அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே தம்முடைய கிரியையை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார்.
1: ஆரம்பித்து விட்டார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: எனக்கெல்லாம் வாசனை கும்மு அடிக்குது.
1: ஆமென்.
0: காசில.
1: Yes. அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ற பந்தி கிச்சன்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறப்ப அந்த ஏரியா வளாகத்துல வந்தாலே எங்க ஊர்ல ரால் பொறிக்கிறது கமகமகமன்னு அடிக்கும்.
1: Yes.
0: பக்கத்து வீட்டுல மீன் பொறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த வீட்டுல என்ன செய்ய முடியாதுன்னா
1: இருக்க முடியாது, அவ்வளவு வாசனை மூக்க துளைக்கும்.
0: இன்னொரு வீட்டுல கருவாடு பொறிப்பாங்க. ஐயோ எங்களால வாசனை அடக்கிக்கிட்டு என்ன செய்ய முடியல. இந்த நேரம் ஒரு பழைய கஞ்சி கையில இருக்கும்னா என்ன இருக்கும் அப்படி கமகமன்னு இருக்கும் வாசனை. உங்களுக்கு ஆண்டவர் பிரிப்பேர் பண்ண பிளஸ்ஸிங்க நீங்க நுகர்ற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஸ்மெல் பண்ற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒரு காலத்தை டிசைன் பண்ற ஆளுன்னா கட்டாயம் இன்னேரம் உங்க பந்திய நீங்க ஸ்மெல் பண்ணி இருப்பீங்க. பல ஆண்டுகளா நகராதிருந்த ஒரு பிரச்சனை பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போற நேரத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: முட்டி மோதி தட்டு தடுமாறி என்ன செய்யறதுன்னு தெரியாம வேர்க்க விறுவிறுத்து பல முயற்சிகளை பண்ணி எதுவுமே நடக்காம களைச்சு போய் சோர்ந்து போய் விரக்தி அடைஞ்சு படுத்திருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு தேவை இன்னொரு முயற்சி இல்ல, உங்களுக்கு தேவை ஒரு சீசன்.
1: ஆமே.
0: ஒரு கைரோஸ் டைம்.
1: கைரோஸ் டைம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்க வாழ்க்கையில தேவன் செயல்படுகிற ஒரு தருணம் தான் உங்களுக்கு தேவை. புலம்பாதீங்க, அங்கலாய்க்காதீங்க. ஆண்டவரே உமக்கு நான் காத்திருக்கிறேன்ப்பா,
1: காத்திருக்கிறேன்ப்பா.
0: என் காத்திருப்பு வீணா போல.
1: எஸ்.
0: இந்த வருஷம் 25வது ஆண்டு உன் லைஃப்ல நான் கடந்து வருகிற ஆண்டு, காலத்தின் தேவன் உன்னுடைய காலத்துக்குள்ள கடந்து வருகிற ஆண்டுன்னு சொல்லி இந்த ஜனவரில என்னோட பேசுறீங்களே, thank you lord னு சொல்லுங்க.
1: thank you.
0: Believe this word.
1: Yes, I believe.
0: அதனால தான் நிறைய பேர் தட்டு வாங்கிட்டாங்க.
1: Yes.
0: நிறைய பேர் செங்கல் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு சாய் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க.
1: போட்டோவா எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல.
0: அல்லேலூயா. என்ன ஸ்மெல் பண்ணியாச்சுங்க.
1: ஆமென்.
0: காலத்துக்குள்ள கர்த்தர் வந்திருக்கிறாருங்கறத நல்லா நிதானிச்சாச்சு, அறிஞ்சாச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் சொல்லி தரேன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதெல்லாம் வந்துட்டோடி. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல நகராத இருந்த மலைகள் என்ன செய்ய போது நான் பெயர்ந்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். ஒரு தடை பெயர்ந்து தண்ணிக்குள்ள போயிருச்சு
1: போயிருச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்த நாட்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு குரோனோஸ் கொடுத்திருந்தார். குரோனோஸ் என்ன? நமக்குன்னு ஒரு டயத்தை கொடுத்திருந்தாரு. வாழ்றதுக்கான காலத்தை நமக்கு என்ன செஞ்சிருந்தாரு?
1: கொடுத்திருந்தாரு.
0: கொடுத்திருக்கிறாரு. சோ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, செய்வாருன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டில் சும்மா இருக்கிறது இல்லை. சொன்னவருக்கு செய்ய தெரியாதா? அதான் நீ ஒன்றும் செய்யாதன்ட்டார்ல, அதனால நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை, நான் சும்மாவே என்ன செய்ய போறேன்னா
1: இருக்க போறேன்
0: இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்யறதுன்னா பெசாம சாப்பிடுறது பெசாம தூங்கிறது. அதான் வாக்கு தத்த மன்னர் உண்மை இல்லவர்லையா? அவர் சொன்னதை கண்டிப்பா செய்வாரியா? நம்ம கையில ஒண்ணும் இல்ல பிரதர், எல்லாமே அந்த ஆண்டவன் கையில என்னன்னா
1: இருக்கு பிரதர்.
0: நம்ம என்ன செய்யலாம் பிரதர்? சாப்பிட்டுட்டு பெசாம தூங்கலாம் பிரதர். வந்த அன்னைக்கு அவர் தட்டி எழுப்பாரு பிரதர். அப்படி இல்ல பிரதர், தேவன் எதுக்கு நேரத்தை நமக்கு கொடுக்கிறார்னா நாம தேவனுடைய நாமத்துல செயல்படுறதுக்கு. தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: எஸ்,
0: சோம்பேறியா இல்லாம
1: சுறுசுறுப்பா
0: சுறுசுறுப்பா இருக்கிறது.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த காரியத்துல பிஸியா இருக்கிறது.
1: ஆமென்.
0: ஏதாவது நீங்க செஞ்சாதான் நானும் ஏதாவது செய்வேன் அப்படி இல்லை. அவர் செய்யற கைரோஸ் நேரம் வரும், அது வரைக்கும் நீ ஆண்டவருக்காக உனக்கு கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்து உன் பணியை செஞ்சுக்கிட்டு.
1: ஆமென்.
0: சும்மா வைக்கல, ஒரு பொறுப்பை கொடுத்துதான் வச்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நாம உண்மை உத்தமமா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
1: ஆமென்.
0: நிறைய பேர் பிசாசு அடிக்கிறதே குரோனோஸ்ல தான் அடிப்பான். என்ன கைரோஸ்ல கிட்ட என்ன செய்ய முடியாதா?
1: நெருங்கவே முடியாது.
0: ஏன்னா இங்க தக தகன்னு பத்திக்கிட்டு என்னன்னா
1: சஞ்சரிக்க சஞ்சரிக்க என்ன நீ சங்கரிப்ப அது எனக்கு தெரியும்.
0: அதனால குரோனோஸ்ல ஆண்டவருக்காக வெயிட்டிங் பீரியட்ல நம்ம அப்படியே டெய்லி ரொட்டீன்ஸ் செஞ்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் டிவோஷன் அந்தா நடந்துகிட்டே இருக்கா?
1: டெய்லி வாக்கு
0: ஆறு வருஷமா, அது ஆறாவது வருஷம். தினசரி காலையில 4 மணிக்கு எழ வேண்டியது, பல்லு விளக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, பைபிள் கையமா உட்கார வேண்டியது, கத்தர் பேசுவாரு, வேர்டோட வர வேண்டியது. நான் தான் வர, என்ன தம்பி மாதிரி என்னோட சேர்ந்து வர்றாங்க, அவங்களும் என்னோட சேர்ந்து குளிக்கணும், என்ன மாதிரி அவங்களும் காலையில பல்லு விளக்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் வந்து கீபோர்டில் உட்காரணும், பீட்டர்
1: சிஸ்டத்தில் வந்து
0: சிஸ்டத்தில் உட்காரணும், ராஜு வசனத்தில் உட்காரணும், எவரெஸ்ட் கேமரா வந்து என்ன செய்யணும்னா நிக்கணும்,
1: நிக்கணும்,
0: பிடிச்சிருக்கு பிடிக்கல. யோ, உன்னோட தானே ஆண்டவர் பேசுறாரு, எங்களே அந்த பாடா படுத்துற அப்படின்னா இந்த பிள்ளைங்களும் கூட சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா நிக்கிறாங்க. இல்லைன்னா உங்களை சந்திக்க முடியுமாங்களால? நூத்துக்கணக்கான அப்புறம் வந்து அந்த காரியம் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் அந்த ரிவைவல் வந்து நீடிச்சிச்சு. அதுக்குள்ள அந்த எழுப்புதல் தீவில் அணைஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்குள்ள ஆண்டவர் பத்த வச்ச நெருப்பு அணையவே இல்லை.
1: ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
0: எங்களை ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சார் ஆண்டவர். அந்த 2001 வந்துட்டு போச்சு, 2002 போயிருச்சு இல்லையா?
1: போயிருச்சு.
0: அதோட அந்த ரிவைவல் வந்து அணைக்கப்பட்டது, அணையல அணைக்கப்பட்டது. அந்த பிறகு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன செய்வானா?
1: விருத்தி அடைவான்,
0: விருத்தி அடைவானா? அன்னைக்கு வந்தா சடசட மடமடான்னு பெய்த மழையில நூத்துக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திடீர்னு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 500 பேருக்கு மேல உள்ள ஒரு சபைனா நீங்க யோசிச்சு பாருங்க. பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அது என்னோட டிஃபைனிங் மொமெண்ட். உள்ள வந்தோடனே நான் அதை என்ன செய்யல, எதிர்பார்க்கல. என்னோட சேர்ந்து தம்பிமார் அதை என்ன செய்யல,
1: எதிர்பார்க்கல.
0: ஏதோ அண்ணனுக்கு போய் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலான்னு வந்தவங்க அற்புதத்தின் எல்லையில கால் எடுத்து வச்சுட்டாங்க.
1: ஆமென். அல்லேலூயா. அற்புதத்தின் எல்லையில கால் வச்சுட்டோம்.
0: இப்பவும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எஸ்,
0: எத்தனை இடத்துல எங்க போய் எப்படி எப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் அந்த ஆரம்ப நாட்கள்ல அந்த அந்த முதல் ஆண்டுல இங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் மனசுல அப்படி பச்சையா பசுமையா பசுஞ்சு
1: பசுமர தாணி போல எங்க மனதுல பதிந்து இருக்கிற
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது.
1: எஸ்,
0: கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அந்த காட்சிகள் கண்ணை விட்டு என்ன செய்யல,
1: அகலவே இல்லை,
0: அகல.
1: இன்னைக்கு கூட நாங்க பின்னாடி நின்ற ரெட் கலர் டார்க் ரெட் கலர் ஸ்கிரீன், அதுல வந்து தர்மாகோல்ல எழுதியிருப்போம், ரெக்கன்சிலேஷன் வித் காட் அப்படின்னு. பசுமையா இருக்கு.
0: எவ்வளவு மனம் திரும்புதல்கள், எவ்வளவு ஒப்புரவுகள். அண்ட போட்டவன்லாம் ஓடிப்போய் மன்னிப்பு கேட்டு, ரொம்ப நாள உறவுகளோட கசப்பறந்தவங்கெல்லாம் உறவுகளோட ஒப்புரவாய், குடிச்சுக்கிட்டு இருந்தவன்லாம் மனம் திரும்பி,
1: கஞ்சா குடிச்சவங்க எல்லாம்,
0: வாலிபர்களுக்கு நடுவில் ஒரு பலத்த அசை வந்து, சில சில ஒரு ஒரு நூறுக்கும் குறைவான வாலிபர்கள் எவ்வளவு தீவிரமா இரவெல்லாம் ஜெபிச்சு அப்படி மெதந்து மகிழ்ந்து
1: கேமரின் அடிச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க ராத்திரி முழுக்க.
0: வரங்கள் எவ்வளவு ஆப்ரேட் ஆச்சு. சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எங்க இருந்துதான் பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி ஒரு கூட்டம், ஒரு 500-600 பேர் வந்து குவிஞ்சிருவாங்க தினசரி. வாங்க வாங்கனால வரமாட்டேங்கிறாங்க. அஞ்சு மணி ஆனா தானா காலு வளாகத்துக்கு என்ன செய்யும் நடக்கும்.
1: எஸ்,
0: அந்த மாதிரி ஒரு மூவ் அதான் என்னது, கைரோஸ்.
1: கைரோஸ்
0: அதை ருசி காட்டிட்டு போட்டாரு பாருங்க. வெயிட்டிங் பீரியட்ல வந்து மேடா மேடா மேடான்னா கைப்பாடாய் சேர்க்கிறவன்
1: விருத்தடைவான்.
0: அந்த மாதிரி வெளியில கூப்பிடுற இடங்களுக்கு போயிட்டு வர்றோம். எங்களுக்கு எழுத சொன்ன காரியத்தை எழுதிட்டு இருக்கோம். புத்தகங்களை ரிலீஸ் பண்ண சொன்னாரு, ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் கோவிட்ல மார்னிங் டிவோஷனை செய்யுங்க பண்ணாரு, அதை செஞ்சு அவர் சொல்றதை செஞ்சிட்டு இருக்கோம். தோட்டத்துல பொறுப்பா வச்சிருக்கிறாரு, அங்க போய் அப்பாவோட நிக்கிறோம். அப்பா எங்கேயாவது வாங்கடா அப்படின்னா அப்பா கூட போறோம். தவிர
1: ஏதோ
0: அப்படி ஒரு ஒரு சைக்கிள் திரும்ப திரும்ப ஒரு சைக்கிளே போயிட்டே இருக்கு. இதுதான் நமக்கு தேவன் தந்திருக்கிற குரோனோஸ்.
1: எஸ்,
0: என்னால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு சொல்ல முடியும். இந்த 22 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல வேஸ்ட் பண்ணலைங்கிறது எங்க மனசுக்கே தெரியுது.
1: ஆமென்.
0: நாங்க என்ன பண்ணல,
1: வேஸ்ட் பண்ணல,
0: டயத்தை வேஸ்ட் பண்ணல. நிறைய எழுதியிருக்கிறோம், எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறேன். நான்லாம் எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறோம். எக்கச்சக்கமான இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சிட்டு
1: இருக்கிறோம்.
0: வாலிபர் கூட்டம் நடத்தினாரு, 2013 நடத்த ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வருஷம் வருஷம் ஒரு 1400 பேர், 1300 பசங்க தமிழ்நாட்டில் பல இடத்துல இருந்து வந்து குவியறாங்க. ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடத்த அப்படின்னாரு 2013 இருந்து அதையும் செய்ய ஆரம்பிச்சோம். குறைஞ்சது ஒரு 500 பாஸ்டர்ஸ் வந்துடுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில இருந்து. பயிற்சி முகாம் நடத்தினாரு, 11 நாள் பயிற்சி முகாம் அதை நடத்துறோம். அதுல எப்படி பண்ணாலும் 80-90 பசங்க வந்து 11 டேஸ் எங்களோட என்ன
1: செய்யறாங்கன்னா
0: இருக்கிறாங்க. இது போக வெளியில அங்கங்க போய் எங்கள் நாங்க அழைக்கப்பட்ட இடத்துல போய் நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு வர்றோம். இதெல்லாம் தேவன் எங்களுக்கு கொடுத்த குரோனோஸ்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: தேவனோட நடந்துகிட்டு இருக்கோம்.
1: ஆமென்.
0: தேவனோட பழகிட்டு இருக்கோம். இடையில இடையில சில சேட்டை பண்ணா கூட புடிச்சு காதை புடிச்சு திருக்கி உட்கார வச்சு அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து, யாருக்கும் தெரியாம சில சிகிச்சை எல்லாம் பண்ணி, அடங்காதவனே சொல்றத கேள்ற, வெளியே தெரிஞ்ச வெக்க கேள்ற, ஏண்டா அப்படி அப்படின்னு சொல்லி காதும் காதை வச்ச மாதிரி ரகசியமா நம்மள ஒரு ரெண்டு போடு போட்டு, எவ்வளவு ரிஃபைனிங் மொமெண்ட்ஸ்.
1: ஆமென். தேங்க் யூ அப்பா.
0: எங்கேயும் ஓடி போகாம ஆண்டவர் நமக்கு வச்சிருந்த ட்ராக்லயே ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. அதான் குரோனோஸ். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில வலது பக்கம் இடது பக்கம் ஓடாம ட்ராக்ல நிக்கிறீங்க பாருங்க, அதான் குரோனோஸ்.
1: ஆமென்.
0: நான் இங்க பீட்டர் சொல்லிட்டு இருந்தாப்ல நடக்கிற இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துட்டு, அண்ணே இந்த தரிசனத்துல இருக்கிறது பெரிய பாக்கியமா நான் என்ன
1: செய்யறேன்
0: கருதுறேன். நான் இந்த விஷன்ல இருந்தேன்னு சொல்ல முடியாது, என்னை கத்தர் இருக்க வச்சார் அப்படின்னு.
1: ஆமென். அண்ணனும் நாங்களும் நன்றி உள்ள இருதயத்தோடு சொன்னோம்.
0: நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியல, என்னை ஆண்டவர் இருக்க
1: வச்சிட்டார் சார்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க ட்ராக்ல இருக்கிறீங்க சாமி. நீங்க உங்க குரோனோஸ்ல கரெக்டா இருக்கிறீங்க.
1: ஆமென்.
0: உங்களுக்கு தேவன் கொடுத்த காலத்துல தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. That is your greatest strength.
1: ஆமென்.
0: Even though you are a weak person. நீங்க ஒரு பலவீனமான மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இடத்துல தொடர்ந்து இருக்கிறீங்க பாருங்க. That is your
1: strength.
0: Strength.
1: Strength.
0: மிகப்பெரிய பலம் அது.
1: ஆமென்.
0: தேவன் உங்களை வச்சிருக்கிற ஸ்தாபனத்தில் இருக்கிறீங்க. தேவன் உங்களை வச்சிருக்கிற ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்த கண்காணியா இருக்கிற உங்க தகப்பனுடைய கரத்துல அடங்கி இருக்கிறீங்க. தேவன் உங்களை வச்சிருக்கிற சபையில இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல.
1: எஸ்
0: சாமுவேல் ட்ராக்ல இருந்தான்.
1: ஆமென்.
0: ஏலிய பார்க்கல, ஓபனிய பார்க்கல, பெனகாச பார்க்கல, ஜனங்கள் விருப்பா இருக்கிறத பார்க்கல. தேவன் என்ன இங்க வச்சிருக்கிறாரு. தேவன் என்ன வச்சிருக்கிற இடத்துல உண்மையா இருப்பேன்.
1: எஸ்
0: நான் ஓடும்படி தேவன் எனக்கு நியமிச்ச ஓடு பாதையில சின்சியரா நான் ஓடிட்டு இருப்பேன்.
1: ஆமென்.
0: இது தேவன் எனக்கு அருளி செய்திருக்கிற குரோனோஸ் பீரியட்.
1: எஸ்
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: காலத்தின் தேவன் நம்ம காலத்துக்குள்ள வர்றப்ப தேவன் வச்ச இடத்துல நம்ம இருக்கணும்.
1: ஆமென்.
0: இவங்க தான் கைரோஸ் மொமெண்டம் மிஸ் பண்றவங்க. அது இன்னொரு டாபிக். தேவன் கொடுத்திருக்கிறாரா விசாரிச்சுட்டு இருங்க, சபைய கண்காணிச்சுட்டு இருங்க, ஜெபத்தை நடத்திட்டு இருங்க. ஆனா இந்த எல்லா ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊழியங்கள்ல திருப்தி இருக்காது.
1: எஸ்
0: இல்ல, நான் ஒரு மேலான காரியத்துக்காக, மேலான காரியம் தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனாலும் ஒரு உன்னதமான தருணம், எதுக்காக இந்த ஊழியத்தை கர்த்தர் எழுப்பினாரோ அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒரு தருணத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அந்த தரிசனத்துக்காக தான் நான் இத்தனை ஆண்டுகளா நான் பொறுமையோட நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க லைஃப்ல ஒரு மொமெண்ட்டுக்காக நீங்க காத்திருக்கிறீங்கல்ல, தட் மொமெண்ட் will come. நான் சொல்லல
1: has come.
0: நீங்க உங்க மொமெண்ட்ல இருக்கீங்க.
1: ஆமென்.
0: 25 this year is your moment.
1: Amen.
0: எதிர்பாருங்க.
1: Yes.
0: அந்த நிகழ்வு நிகழ்ந்தே தீரும்.
1: Amen.
0: அந்த எழுப்புதல் நிகழ்ந்தே
1: தீரும்.
0: அந்த தரிசனம் நிறைவேறிய
1: தீரும்.
0: தீரும். பிகின் ஆகுது.
1: Amen.
0: மன்னா பொழிவது சில தரிசனங்கள்ல ஒளிஞ்சு போகுது. உங்க கைரோஸ்ல வருவீங்கன்னா மன்னா பொழிவது ஒளிஞ்சு போய் தேசம் தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தினுடைய சுட்ட கதற அப்படி நிமிண்டி திங்கிற நேரம் வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஜோர்டான்ல கால் ஒப்பிங்க அப்படி பின்னிட்டு திரும்ப.
1: எஸ்
0: ஜெரிகோ இடிஞ்சு கீழே என்ன
1: செய்தனா
0: விழுந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணி தேசத்தை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆள் பதிச்ச இடமெல்லாம் சொந்தமாகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: படுத்து கிடந்த பூமியை சுதந்திரிக்கிற ஆண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற வருஷத்துல இருக்கிற தாயி சிரி தாயி.
1: ஆமென்.
0: கண்ண தொடச்சுக்க தாயி நீ முதல்ல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அம்மா நீ இப்படி சொல்ற, நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில நம்ம படுற கஷ்டத்துல இதெல்லாம் சாத்தியமாமா? சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்குற வருஷம் தாயி.
1: ஆமென்.
0: நம்ம கையில ஒண்ணு இல்ல தாயி, ஆனா நீ நான் அவர் கையில இருக்கிற தாயி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: பைய பார்க்காதீங்க, உங்க கையையும் பார்க்காதீங்க. உங்க குடும்பம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு. காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. இப்ப உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிருக்கிற இந்த அற்பமான காரியம் தற்செயல நடக்கல, இது இறைச்செயல்.
1: ஆமென். இறைச்செயல்.
0: இறைச்செயல்.
1: இறைச்செயல்.
0: போவாசோட வயல்ல அவ வந்து நின்னது என்னன்னா அவளோட சீசன் பிகின் ஆயிடுச்சு. அவளோட கைரோஸ் பிகின் ஆயிருச்சு. அவளுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வந்திருந்ததை அவள் அறியாதிருந்தால்.
1: எஸ்,
0: அதான் நான் நவம்பர்ல இருந்து பிரீச் பண்றேன். உங்க வாழ்க்கையில கத்தர் காரியத்தை ஆரம்பிச்சுட்டாருங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல.
1: எஸ்,
0: கதரை பொறுக்க வந்த ரூத்துக்கு கத்தர் காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாருங்கிறது தெரியல.
1: தெரியல.
0: அவ கேள்விப்பட்டு விசுவாசித்த தேவன் அவ கேள்வி கேட்க துணியல.
1: ஆமென்.
0: வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் எனக்கு எல்லாமே.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்ம கொடுத்த குரோனோஸ்ல, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற காலத்துல, ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற பொறுப்புல நம்ம தொடர்ந்து உண்மையா இருக்கிறப்போ, சின்சியரா காரியங்களை செய்யறப்ப, நாம தேவனோட செலவிடுகிற இந்த நேரத்துக்குள்ளதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. This is powerful.
1: Yes.
0: இது சொல்லத்தான் வந்தேன், 7:10.
1: ஹல்லேலூயா.
0: உங்க குரோனோஸ்ல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்துல நீங்க சின்சியரா அவரோட இருப்பீங்கன்னா, அவர் சொன்ன காரியங்களை செஞ்சுட்டு தொடர்ந்தேச்சு அவரோட நடந்துட்டு இருப்பீங்கன்னா, அந்த பாதையில தான் காலத்தின் தேவன் உங்க காலத்துக்குள்ள கடந்து வர்றாரு. அவர் கடந்து வருகிற அந்த சமயத்துலதான் உங்களுக்கான அவருடைய நேரத்துக்குள்ள, அவருடைய சீசனுக்குள்ள, அவருடைய டயத்துக்குள்ள, அவரோட கைரோஸுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வர்றோம்.
1: அப்ப
0: தேவனோட நாம செலவிடுகிற நேரத்துலதான் நமக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: எஸ்,
0: awful. இதை நான் தொட்டேன்னா டைம் இல்லை, அதனால நாளைக்கு அதை
1: தொடருவோம்.
0: உங்களோட குரோனோஸ்குள்ள தான் தேவனுடைய கைரோஸ் இருக்கு.
1: ஆமென்.
0: தேவன் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள தான் உங்களுக்கான தேவனுடைய நேரம் இருக்கு.
1: எஸ்,
0: இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: எஸ்,
0: இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க.
1: ஆமென்.
0: தேவன் கொடுத்த நேரத்துல தேவனோட நீங்க இருந்திருப்பீங்கன்னா, ஆயிரம் சோதனை வந்து, ஆயிரம் நெருக்கடி வந்து, ஆயிரம் டெம்டேஷன் வந்து, ஆயிரம் இச்சை வந்தோம், இல்ல ஆயிரம் பலவீனம் இருந்தாலும் என் தெய்வத்தை விட்டுட்டு போக முடியாது, என் தெய்வத்துக்கு துரோகம் பண்ண என்னால
1: முடியாது,
0: மனசுல ஆயிரம் கேள்வி இருக்கு, ஆயிரம் பாடு இருக்கு, ஆயிரம் துக்கம் இருக்கு, ஆயிரம் சந்தேகம் இருக்கு, ஆனாலும் இவரை மறுதளிக்க என்னால முடியாதுன்னு சொல்லி அவர் காலை கட்டி பிடிச்சிட்டு கிடந்தீங்க பாருங்க. உங்க குரோனோஸ்ல யார் விடாம இருந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்,
1: எஸ்,
0: உங்களுக்கான God's time இது.
1: Amen.
0: உங்களை ஆண்டவர் ஆனர் பண்ண போகிற ஆண்டு இது.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கைரோஸ்ல ரோசா இருக்க வைப்பார்.
0: ஆண்டவருடைய பவர்ஃபுல்லான மைட்டி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எதிர்பாருங்க.
1: Amen.
0: It's happening.
1: Yes.
0: It's already happening.
1: Amen.
0: நீங்க ஒரு இசக்காரா இருப்பீங்கன்னா, அந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்க இப்பமே கவனிச்சிருக்கணும், இப்பமே நீங்க ஸ்மெல் பண்ணிருக்கணும்.
1: ஆமென்.
0: எங்களோட சேர்ந்து சில ஆயிரங்கள் நுகர்ந்துட்டாங்க அத.
1: ஆமென்.
0: அதனால எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க இந்த செய்திகளை கேட்கிறப்போ.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீங்க சொல்ற மாதிரிதான் பாஸ்டர், ஒன்னும் நடக்கல எனக்கு, ஆனா நான் அவரோட நடந்தேன் இத்தனை வருஷமா. என்ன நடந்துச்சு? ஒண்ணு நடக்கல. நீ என்ன பண்ண? அவரோட தான் நடக்கிறேன்.
1: ஆமென்.
0: ஒண்ணும் உங்களுக்கு நடக்காம இருந்தோம், நீங்க உங்க குரோனோஸ்ல அவரோட நடந்தீங்க பாருங்க. உங்க கைரோஸ்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு
1: பாருங்க. எஸ், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: எனக்கு ஒண்ணும் நடக்கல, ஆனாலும் நான் அவரோட நடந்தேன்னு சொல்றது தவிர என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல.
1: எஸ்,
0: உங்க கைரோஸ் வந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு wait and see.
1: See. Hallelujah.
0: God has already began his manifestations. It's already happening all around. நம்ம ஊழியத்துல நம்மள தரிசனத்தை சுத்தி இந்த காரியங்கள் ஏற்கனவே ஆரம்பமாயிருச்சு.
1: Yes.
0: முண்டிருச்சு, முளைச்சிருச்சு.
1: Hallelujah. Hallelujah.
0: The Kronos நாம யூஸ் பண்றப்ப எப்படி கைரோஸ்ல நம்மள ஆண்டவர் யூஸ் பண்றாருங்கறத நாளைக்கு பார்க்கலாம்.
1: Amen. Hallelujah.
0: நீங்க காலத்தை தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது காலத்தின் தேவன் உங்க காலத்தில் வரும் பொழுது உங்களை பயன்படுத்துவார்.
1: Amen.
0: அந்த அதிசயத்தை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க இந்த வருஷம்.
1: Amen. I'm going to experience. Hallelujah.
0: காலத்தை கத்திற்காக பயன்படுத்தினவன் தான் அந்த பாக்கியத்தை பார்ப்பான்.
1: Amen.
0: காலத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை, விட்டுட்டு போனவே இல்லை, இடையிலே ஓடினவே இல்லை.
1: Yes.
0: காலத்தை நீங்க காத்திருப்பு நாட்கள்ல பிரயோஜனப்படுத்தினீங்க. You never ever wasted your time during your waiting period. காத்திருப்பு நாட்கள்ல நீங்க காலத்தை விரயமாக்கல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்தி முழுசா செஞ்சீங்கன்னு இல்லைனா கூட முடிஞ்சளவு எழுதுனீங்க, முடிஞ்சளவு பேசுனீங்க, முடிஞ்சளவு ஊழியம் செஞ்சீங்க. அன்றுவரை முழுசா செஞ்சேன்னு சொல்ள முடியாது, முடிஞ்சளவு ஓடுனேன் உங்களுக்காக,
1: முடிஞ்சளவு பாடுனேன் உங்களுக்காக,
0: முடிஞ்சளவு பாடுனேன், முடிஞ்சளவு எழுதுனேன், முடிஞ்சளவு புத்தகத்தை எழுதினேன், முடிஞ்சளவு டிவோஷன்ல நான் பிரசங்கம் பண்ணேன், முடிஞ்சளவு பாடினேயா, முடிஞ்சளவு ஜெபம் பண்ணேயா, முழுசா செஞ்சேன்னு சொல்ல முடியாதுயா, ஏ போதும்டா எனக்கு அது அப்படிங்கிற.
1: ஹல்லேலூயா.
0: நீ காலத்தை எனக்காக நீ பிரயோஜனப்படுத்தின, உன் காலம் வர்றப்ப நான் உன்னை பயன்படுத்துற விதத்தை கண்டு உலகம் ஆச்சரியப்படும்.
1: ஆமென்.
0: காலத்தை கத்திற்காக பயன்படுத்தின உங்களை தான் காலத்தின் தேவன் காலம் வரும்பொழுது பயன்படுத்த போகிறார்.
1: ஆமென்.
0: உங்களை ஆண்டவர் யூஸ் பண்ண போற ஆண்டு இது. ஏன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த குரோனோஸை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க.
1: ஆமென்.
0: அதனால கைரோஸ்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார்.
1: எஸ்.
0: முடிக்கலாம் நினைச்சாலும் முடிக்க முடியல பாரு.
1: ஆமென். ஐ பிலீவ்
0: குரோனோஸ்ல உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குரோனோஸ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த டயத்தை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால காலத்தின் தேவன் காலத்துக்குள் வரும் பொழுது, கைரோஸுக்குள்ள வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில அவர் செயல்படுகிற நேரம் வர்றப்ப உங்களை கையில் எடுத்து யூஸ் பண்ணுவார் பாருங்க. Another level of anointing.
1: Amen.
0: You will see another dimension in your grace level.
1: Yes.
0: உங்க மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த
1: லெவல்
0: லெவல்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு.
1: Yes.
0: Hallelujah.
1: Chronos Kairos.
0: Chronos Kairos. ஆம்பூர்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு இப்பதான் விளங்குது.
1: Hallelujah. Hallelujah.
0: Thank you ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்க கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு உமக்கு காத்திருந்த பிள்ளைகளை அவங்க வாழ்க்கையில நீங்க பிரவேசிக்கிற நேரத்துல அவங்கள நீங்க பயன்படுத்த போகிற விதமே அலாதி. இவ்வளவு தூரம் நான் கர்த்தரோட நடந்தோம், எனக்கு ஒண்ணு நடக்கலையேங்கிற ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இதுதான் உங்க கைரோஸ், இதுதான் உங்களுக்கான கர்த்தருடைய நேரம். இந்த நேரத்துல நீங்க கற்பனைக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத பெரிய காரியங்கள் சடுதியா உங்க வாழ்க்கையில் நிகழ்ந்து முடிகிற அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த காலத்துலதான், இந்த காலத்துல உங்களை பயன்படுத்துவதற்காக தான் காலத்தின் தேவன் உங்களை அடைச்சு போட்டிருந்தார். ஆச்சரியமான விதத்துல இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ண போறார். உங்க பந்தியில அவர் பரிமாற போகிற ரசம் அற்புதமான ரசம், ருசி கொஞ்சம் கூட குறையாத ரசம், நல்ல ஸ்டாண்டர்டான ரசத்தை உங்களுக்கு ஆண்டவர் பரிமாற போகிறார். காத்திருந்த நீங்க ஏமாற்றம் அடைவதில்லை. உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான ஏற்றத்தை, உயரத்தை, உச்சத்தை நீங்க இந்த சீசன்ல நீங்க பார்க்க போறீங்க. இதுக்காக தான் இத்தனை ஆண்டு காத்திருந்தீங்க. ஆண்டவரே, இந்த வேர்டுக்காக நாங்க நன்றி சொல்றோம். தொடர்ந்து இதை குறித்து எங்களோட நீங்க பேசுங்க. குரோனோஸ் நாங்கள் வைஸா யூஸ் பண்றப்ப எப்படி எங்க கைரோஸ்ல நீங்க எங்களை யூஸ் பண்றீங்கன்றத நாளைக்கு நாங்க கற்றுக்கொள்ள போறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: இன்னொரு சத்தியத்தை, அதாவது இயேசுவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்க
1: விரும்புகிறேன். Now I'd like to not just say it, say just the blood of Jesus, I will say the precious blood of Jesus.
0: வெறுமனே இயேசுவின் இரத்தம் என்று சொல்ல விரும்பவில்லைனா இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று நான் சொல்ல
1: விரும்புகிறேன். There is a way to say things in the Christian way.
0: பாருங்க, கிறிஸ்தவ விசுவாசத்திலே காரியங்களை சில விதத்தில் சொல்ல வேண்டும்.
1: You say, you don't just simply say Jesus Christ, you say our Lord Jesus Christ.
0: சும்மா இயேசு கிறிஸ்து நாம் சொல்வது கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்கிறோம்.
1: Jesus, our Lord Jesus Christ is not the man living next door, you know.
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் கிடையாது.
1: He is a divine person living in us.
0: அவர் தெய்வம், நமக்குள்ளாக வசிக்கிறவர்.
1: We must talk about him in such a way that brings that sense of reverence to people.
0: மக்களுக்குள்ளே பயபக்தியை கொண்டு வருகிற விதத்திலே அவரை குறித்து நாம் பேச வேண்டும்.
1: So we say the reverend, we say our Lord Jesus Christ with reverence.
0: பயபக்தியோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்கிறோம்.
1: We say God the Father.
0: அன்பிற்கு பிதாவாகிய தேவன் என்று சொல்கிறோம்.
1: Instead of just saying the Father.
0: பிதாவே என்று சொல்வதற்கு பதிலாக பிதாவாகிய தேவன்
1: என்று சொல்கிறோம். Say God the Holy Spirit.
0: பிறகு பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று சொல்கிறோம்.
1: In the same way, not just simply the blood of Jesus.
0: அதே போல தான் சும்மா இயேசுவின் இரத்தம் என்று சொல்வதல்ல.
1: If I keep on saying the blood of Jesus 100 times, you will think blood of Jesus is some ordinary thing.
0: 100 முறை இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் நான் சொன்னா இயேசுவின் இரத்தம் சாதாரண ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள்.
1: So I will say the precious blood of Jesus.
0: ஆகவே விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தம் என்று நான் சொல்லட்டும்.
1: This is the way to put it.
0: இதுதான், இப்படி தான் அதை சொல்லியாகும்.
1: This is a precious blood.
0: இது விலையேறப்பட்ட இரத்தமா இருக்கு.
1: Now we're going to begin this today.
0: இன்னைக்கு இதை ஆரம்பிக்க போறோம்.
1: It will take a few weeks.
0: ஒரு சில வாரங்கள் இது செல்லும்.
1: I have never taught this fully at any time here in this church.
0: இதுவரைக்கும் நம்முடைய சபையிலே முழுமையாக இதை நான் போதித்ததில்லை.
1: Maybe for one or two weeks here and there.
0: ஒன்று இரண்டு வாரங்கள் அது இதை ஒருவேளை போதித்திருக்கலாம்.
1: But not in a complete manner.
0: ஆனால் முழுமையாக நான் போதித்ததல்ல.
1: So I want to begin to deal with this great vital truth that makes a significant difference in the level of our faith when we learn this truth.
0: Indha satyathai nam arindhu kollumbodhu nammudaiya viswasa alavile idu mukkiyathuvamaana oru maathrathai kondu varakoodiya satyama irukkirathu.
1: You will see that you grow in faith as you learn more about the precious blood of Jesus.
0: Yesu Christudaiya vilayerapatta rathathai kurithu neengal adhaiyum kattukollumbodhu ungal viswasathile neengal valaruvadhai neengal kaanveergal.
1: And this is one of the truths that the believers are missing today.
0: Viswasigal indha satyathai dhaan indhikku kekkamal thavara vidugiraargal.
1: And because of that faith is they are unable to grow in faith.
0: இதனுமத்தமாக விசுவாசத்திலே அவர்கள் வளர முடிவதில்லை.
1: Now being the first day that we talk about this.
0: முதலாவது நாள் இன்றைக்கு இதை குறித்து நான் பேசுகிறபடியா,
1: I want to give you many scripture references to show you the importance that this topic of the blood of Jesus held in the early church for the church people of the first century.
0: ஆதி திருச்சபையில வாழ்ந்த சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு முக்கியமானதா இருந்தது என்பதை காண்பிக்கும்படி சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
1: You see, if you read the Bible, the New Testament, it tells you that there were certain truths that played a major role in the Christian church.
0: புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும்போது ஆதி திருச்சபையிலே சில சத்தியங்கள் மிக மிக முக்கியமான பங்காற்றினதை நீங்கள் காணலாம்.
1: It is spoken of everywhere.
0: எல்லா இடத்திலும் அதை பற்றி பேசி இருக்கும்.
1: It is weaved into the great and grand theme of salvation.
0: ரட்சிப்பினும் மிகப்பெரிய திட்டத்துக்குள்ளே இதெல்லாம் உள்ளே காணப்படுகிறது.
1: It is from Genesis to revelation you find this.
0: ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் இதை காணலாம்.
1: So this is one such truth.
0: ஆகவே இந்த சத்தியமும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியம்.
1: It held a central place in the teaching of the church in the first century.
0: முதல் நூற்றாண்டு சபையின் போதனையிலே மையமான ஒரு இடத்தை இந்த போதனை கொண்டிருந்தது.
1: So we will refer to those passages of scripture that show us the importance that was given to the precious blood of Jesus in the New Testament church.
0: ஆகவே புதிய ஏற்பாட்டு சபையிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்ட அந்த வசனங்களை இப்போது நாம் பார்க்க போகிறோம்.
1: Now turn with me to Acts chapter 20.
0: இப்போது அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தை திருப்பி.
1: That is the first verse we will begin with.
0: இங்கே தான் நாம் முதலாவது வசனத்தை ஆரம்பிக்க போகிறோம்.
1: Acts chapter 20 and verse 28.
0: அப்போஸ்தலர் 20:28.
1: Paul is speaking to the Ephesian elders.
0: எபேசு மூப்பர்களோடு கூட பவுல் பேசுகிறார்.
1: He is on his way to Jerusalem.
0: எருசலேமுக்கு போகிற வழியில் பவுல் இருக்கிறார்.
1: He will never come back again.
0: திரும்ப அவர் வர மாட்டார்.
1: Established this great church and worked with them for a long time.
0: எபேசுல மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்து வெகு நாட்களாக அங்கே அவர் வேலை செய்திருக்கிறார்.
1: He has taught them many things.
0: பல காரியங்களை அவருக்கு போதித்திருக்கிறார்.
1: He is greatly concerned about them because he has been the pastor of that church.
0: அந்த சபையின் போதகராக அவர் இருந்தபடியால அவருக்கு குறித்த மிகப்பெரிய கரிசனை அவருக்கு இருந்தது.
1: Now he is proceeding towards Jerusalem and thereafter he is going to go and be taken to Jerusalem and is proceeding towards the end of his life.
0: இப்போது எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை நோக்கி அவர் போய்கொண்டிருக்கிறார்.
1: So he wants to give them some last minute instructions.
0: ஆகவே கடைசி நேர அறிவுரையாக சில காரியங்களை அவர் சொல்ல விரும்புகிறார்.
1: Usually when people give last minute instructions, they seem to be some of the most important instructions that they will give.
0: வழக்கமா மக்கள் கடைசி நேரத்தில் அறிவுரை சொல்லும்போது அந்த அறிவுரை மிக மிக முக்கியமான ஒரு அறிவுரையாய் காணப்படும்.
1: And I believe that we must read these verses with that in mind.
0: இந்த வசனங்களை அதே மனதில் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும் என்று
1: நான் நம்புகிறேன். Last minute advice.
0: கடைசி நேர அறிவுரை.
1: What would he like to say to this great church that he has raised up?
0: அவர் கட்டி எழுப்பின இந்த மாபெரும் சபைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: What would he like to say to the elders?
0: மூப்பர்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார்?
1: Look at this.
0: Verse 28. 28th வசனம்.
1: Take heed therefore unto yourselves and to all the flock over which the Holy Ghost has made you overseers to feed the church of God which has been purchased with his own blood.
0: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
1: You see, he says the church is church consists of people who have been purchased by Christ's own blood.
0: சபையில் யார் இருக்கிறார்களாம்? இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்.
1: Church is not a place where anybody and everybody can just come and take a membership by paying a subscription.
0: கண்ட ஆட்கள்லாம் உள்ள வந்து காசு கொடுத்து அங்கத்தினாலே சேரக்கூடிய ஒரு இடம் சபை அல்ல.
1: Church in the real terms is a place where people that are purchased by the blood of Jesus come and gather to worship and to hear the word of God.
0: உண்மையாய் சொல்லபோனால் சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வாங்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க வருகிற ஒரு இடம் இது.
1: Everything else is a human organization.
0: மற்ற அனைத்துமே மனித ஸ்தாபனம் தான்.
1: But the church is bought by the blood.
0: ஆனால் சபை ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை.
1: Look at the way God looks at the church.
0: தேவன் சபையை பார்க்கும் விதத்தை பாருங்கள்.
1: He holds it in great and high esteem because it is bought with his own blood.
0: அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் இதை வாங்கியிருக்கிறபடியால் தான் மேன்மையாக அவர் கருதுகிறார்.
1: And Paul says, feed the flock of God. Take care of yourself and the church because it has been purchased by the very blood of Jesus.
0: Paul சொல்றது உங்களை குறித்தும் சபை குறித்து எச்சரிக்கையாருங்கள், நன்றாக இதை போஷியுங்கள். ஏனென்றால் அது தேவனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறது.
1: Do you look at the church that way?
0: சபையை அப்படியாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
1: Do you look at yourself that way?
0: உங்களை நீங்கள் அப்படியாக பார்க்கிறீர்களா?
1: That is the way we must look at ourselves.
0: நம்மை அந்த விதமாக தான் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே.
1: His own blood was used to purchase.
0: நம்மை வாங்கும்படியாக அவருடைய சொந்த இரத்தம் பயன்படுத்தப்பட்டது.
1: That is why we don't want to sin and live in sin.
0: ஆகவே தான் நாம் பாவம் செய்யவோ பாவத்தில் வாழவோ விரும்புவதில்லை.
1: That is why we don't want to have anything to do with sin.
0: ஆகவே தான் பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் வேண்டாம் என்கிறோம்.
1: That is why we want to live a life for him.
0: ஆகவே தான் தேவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம்.
1: That is why we want to glorify him.
0: ஆகவே தான் அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம்.
1: It is because we have been purchased with the highest price that anybody could pay, that is the blood of Jesus.
0: காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிகவும் விலையேறப்பட்ட இரத்தம். அதனாலே நாம் விலை கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறோம்.
1: Respect yourself, my friend.
0: உங்களை நீங்களே மதித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே.
1: When you do things against the will of God and against the plan of God and against God and things that don't please God, you don't respect yourself as the one who has been purchased by the blood.
0: தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்யும்போது தேவனுடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களை நீங்களே மதித்துக் கொள்வது இல்லை.
1: So the church in the early days looked upon itself as the blood bought people.
0: ஆகவே ஆதி திருச்சபை மக்கள் தங்களை இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்களாக எண்ணிக்கொண்டார்கள்.
1: How important was the blood for them?
0: அவர்களுக்கு ரத்தம் எவ்வளவு விலை முக்கியமாக இருந்தது?
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
1: It was important because they were bought by that precious blood.
0: அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர்கள் வாங்கப்பட்டார்கள். ஆகவே அது அவ்வளவு முக்கியம்.
1: Now turn with me to Ephesians.
0: இப்போ எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
1: Let's go to the second verse, Ephesians.
0: இரண்டாவது வசனத்துக்கு செல்லுவோம்.
1: Ephesians chapter 1 verse 7.
0: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7வது வசனம்.
1: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
0: அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: The great apostle Paul was established the Ephesian church.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த எபேசிய சபையை ஸ்தாபித்தவர்.
1: And he has told the elders saying take care of yourself and the flock of God, feed them because they've been bought by the blood.
0: மூப்பர்களை பார்த்து சொல்றார், உங்களையும் சபையையும் நீங்கள் ஜாக்கிரதை கவனித்துக் கொள்ளுங்கள், போஷியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய ரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள் என்று.
1: The people are precious.
0: மக்கள் விலையேறப்பட்டவர்கள்.
1: Teach them.
0: அவர்களுக்கு போதியுங்கள்.
1: Raise them up in the knowledge of God.
0: கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்களை வளருங்கள்.
1: Teach them to live for God.
0: தேவனுக்கென்று வாழும்படி கற்றுக் கொடுங்கள்.
1: Because they are of great value. They are bought by the blood.
0: ஏனென்றால் அவர்கள் மிகவும் விலையேறப்பட்டவர்கள். ஏனென்றால் ரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
1: The same apostle Paul now writing to the Ephesians says this to the believers, he is saying this.
0: அதே அப்போஸ்தலன் பவுல் அந்த விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறார்.
1: First he was speaking to the elders.
0: முதலாவது மூப்பர்களோடு அவர் பேசிக்கொண்டார்.
1: Now he is writing to the people.
0: இப்போது மக்களுக்கு எழுதுகிறார்.
1: He says, in him we have redemption through his blood, so the forgiveness of sins.
0: இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
1: See, it is not just a stray reference that he makes to the precious blood of Jesus.
0: அவர்கள் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து ஏதோ இங்கேயும் அங்கேயும் அவர் சொல்லிவிட்டு போய்விடவில்லை.
1: This is central.
0: இதுதான் மையமே.
1: This is how he sees the church.
0: சபை இப்படிதான் அவர் பார்க்கிறார்.
1: This is very common for him to talk to the church and say, you've been blood bought, you've been forgiven through the blood, redeemed through the blood. This is the thing that that is the undercurrent of everything that he says to the church.
0: பாருங்க சபைக்கு பேசும்போது அவங்களுக்கு எழுதும்போது நீங்கள் இரத்தத்தினால வாங்கப்பட்டவர்கள் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் விலையேறப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் இதைதான் அடிப்படையா வைத்து அவர் சொல்லுகிறார்.
1: You see, this is what is not sometimes properly emphasized in the present church.
0: பாருங்க தற்போதைய சபைகளிலே இதைதான் மக்கள் வலியுறுத்தாமல் விட்டு விடுகிறார்கள்.
1: They don't emphasize this great and vital truth.
0: இந்த மாபெரும் முக்கியமான சத்தியத்தை அவர்கள் வலியுறுத்துவதில்லை.
1: What the believers need today is the knowledge of these vital truths.
0: இந்த மிக முக்கியமான சத்தியங்களை குறித்து அறிவு தான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையா இருக்கிறது.
1: The believer's problem is not that he has this need and that need.
0: ஏதோ விசுவாசியுடைய பிரச்சனை இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு என்பது அல்ல.
1: The greatest need for the believer of the believer I would say again and again is the need to know what God has done through the cross of Calvary.
0: திரும்ப திரும்ப நான் சொல்லட்டும், கல்வாரி சிலுவின் மூலமாய் தேவன் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் விசுவாசின் மிகப்பெரிய தேவையா இருக்கிறது.
1: The greatest need is a need for knowledge.
0: அறிவு தான் விசுவாசின் மிகப்பெரிய தேவை.
1: This morning we talked about zeal without knowledge.
0: இன்று காலை அந்த அறிவு இல்லாமல் இருக்க வைராக்கியத்தை பற்றி நான் பேசணும்.
1: We emphasize zeal very much.
0: வைராக்கியத்தை அதிகமாக நான் வலியுறுத்துகிறோம்.
1: We don't emphasize knowledge.
0: ஆனா அறிவை வலியுறுத்துவதில்லை.
1: I remember many many years ago, a man was sitting in the church.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னால சபையில ஒரு ஆண் உட்கார்ந்தார்.
1: You know, he was dull because he was discouraged.
0: அவர் ரொம்ப அதைரியப்பட்டு போனபடினா ரொம்ப மந்தமா உட்கார்ந்திருந்தார்.
1: He didn't clap his hands, he didn't shout as he usually does, and he didn't do anything. He was just quiet.
0: கைகளை தட்டவில்லை, வழக்கமா உற்சாகமா பாடுவார், கையை தட்டுவார். அன்னைக்கு சோர்ந்து இருக்கனால அமைதியா இருந்தார்.
1: And the preacher got up and gave him good. He said, "Where is your zeal? Where is your love? Where is your this and where is that?"
0: ரசிங்கார் எழுந்தார், வச்சு வாங்கினார். உடைய அன்பு எங்க, உடைய வைராக்கியம் எங்க, உன்னுடைய இது எங்க, அது எங்க?
1: Because he thought this man is now quiet.
0: என்ன அவர் யோசிச்சார், இப்ப இவர் ரொம்ப அமைதியா இருக்காரு.
1: What that man is not needs is not just zeal, he needs knowledge.
0: அந்த மனுஷனுக்கு தேவையான வைராக்கியம் எல்லாம் அறிவு.
1: He needs knowledge so that his discouragement can leave him.
0: அவருடைய அதைரியம் அவரை விட்டு போகும்படி அவருக்கு அறிவு தான் தேவை.
1: Discouragement leaves when knowledge comes.
0: அறிவு வரும்போது அதைரியம் போய் விடுகிறது.
1: Knowledge drives out a lot of negative things.
0: அறிவு பல பிற்போக்கான காரியங்களை துரத்துகிறது.
1: What the believer needs is the knowledge.
0: விசுவாசிக்கு தேவை அறிவு.
1: That is why Paul says in Philippians 3 verse 10.
0: ஆகவே தான் பிலிப்பியர் 3:10 லே பவுல் சொல்கிறார்.
1: Oh that I may know him.
0: நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: That I may know his sufferings.
0: அவருடைய பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும்.
1: What happened in his sufferings?
0: அவருடைய பாடுகளில என்ன நடந்தது?
1: What happens through his triumphs? What happened through his stripes?
0: அவருடைய தழும்புகள் மூலமா என்ன நடந்தது?
1: What happened through the shed blood?
0: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்ன நடந்தது?
1: What happened on the cross?
0: சிலுவையில என்ன நடந்தது?
1: I want to know him.
0: நான் அதை அறிய விரும்புகிறேன்.
1: I want to know all that means.
0: அது என்னவா இருக்கிறது? அதையெல்லாம் அறிய விரும்புகிறேன்.
1: This is the knowledge. He says, I consider everything that I have to be nothing, he said.
0: அவர் சொல்லுகிறார், மற்ற எல்லாவற்றையும் நான் ஒன்றுமில்லாமல் குப்பையாக எண்ணுகிறேன் என்று
1: சொல்லுகிறார். For this knowledge.
0: இந்த அறிவுக்காக.
1: Now Paul is a man who had considerable knowledge.
0: பாருங்கள், பவுல் மெத்த அறிவாளியாக இருந்தார்.
1: Not an ordinary man.
0: சாதாரண ஒரு ஆள் கிடையாது.
1: A man who had studied theology.
0: தியாலஜி படிச்ச ஒரு மனுஷன் அவர்.
1: He has studied the Old Testament and literally learned everything.
0: பழையர் பாட்ட அப்படியே கரச்சி குடிச்சவர் அவர்.
1: Mastered it.
0: அத கரச்சி குடிச்சவர்.
1: It is not that he doesn't know the Bible.
0: ஏதோ அவருக்கு பைபிள் தெரியாதுன்னு கிடையாது.
1: But he knows it in a religious way.
0: என்னால ஒரு மதவாதியை போல அறிந்து வைத்திருந்தார்.
1: In his pharisaical days he knew it in a different way.
0: பரிசேயனா இருந்த காலத்துல அந்த காலத்துல வித்தியாசமா அதை அறிந்து வைத்திருந்தார்.
1: Now he says, I want to know him.
0: ஆனா இப்போ சொல்லுகிறார், நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: Through the word of God.
0: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
1: Through the description that the Bible gives about the cross and his suffering.
0: சிலுவை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன் மூலமாக
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: The previous knowledge that I have is just a mind's knowledge, just a worldly knowledge. I consider it as nothing, he says.
0: எனக்கு முன்னே இருந்த அறிவு வெறும் உலக பிரகாரமான அறிவு, என்னுடைய மனதில் இருந்த அறிவு அதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்கிறார்.
1: I want to know him.
0: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians chapter 2.
0: எபேசியர் 2 அதிகாரத்துக்கு நாம்
1: திரும்புவோம். Look at the place that blood, the precious blood of Jesus has in the church.
0: இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் சபையிலே என்ன இடத்தை வகித்தது என்று பார்ப்போம்.
1: Verse 13.
0: 13 வசனம்.
1: But now in Christ Jesus you who were sometimes very far off were far off are made nigh by the blood of Jesus. 13. But now in Christ Jesus 2:13.
0: நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம்
1: 2:13. Ephesians 2:13.
0: மன்னிக்கவும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
1: He's talking once again about the blood.
0: மறுபடியும் இரத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
1: Not just a reference here and there, the blood is a central theme.
0: ஏதோ இங்கும் அங்குமாக அதை குறித்து பேசவில்லை. இரத்தம் தான் மைய பொருளா இருக்கிறது.
1: It is always there.
0: அது எப்போதும் அங்கே காணப்படுகிறது.
1: The cross,
0: சிலுவை,
1: the death of Jesus,
0: இயேசுவின் மரணம்,
1: the resurrection of
0: இயேசுவின்
1: Jesus,
0: உயிர்த்தெழுதல்,
1: the shed blood,
0: சிந்தப்பட்ட இரத்தம்.
1: These things were constantly being mentioned and taught and explained.
0: இந்த காரியங்களை எப்போதும் அவர் விளக்கி மக்களுக்கு போதித்து வந்தார்.
1: Every time he says it, he says something about it.
0: பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அதை பற்றி பேசும்போது அதை குறித்து ஒன்றை சொல்லுகிறார்.
1: In Acts 20:28 he said we were bought by the blood.
0: அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறார், அந்த இரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டோம் என்று.
1: In Ephesians 1:7 he says we receive forgiveness and redemption through the blood.
0: எபேசியர் 1:7 ல அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகி மீட்பு உண்டா இருக்கிறது என்கிறார்.
1: Here he says we are made nigh, we are able to come near God and to stand before him by the blood.
0: இங்க சொல்லுகிறார், இரத்தத்தினாலே தான் தேவனுக்கு அருகிலே நாம் வந்து அங்கே நிற்க முடிகிறது என்று.
1: You know, towards the end of these teachings, after a few weeks I'm going to deal with all the various things that the blood does.
0: இந்த போதனையில் முடிவிலே தானே இந்த இரத்தம் என்னவெல்லாம் செய்கிறது என்று பல்வேறு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
1: At that time I will explain each one of these things.
0: அந்த சமயத்தில் இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் உங்களுக்கு விளக்குவேன்.
1: But notice each reference that Paul makes or anybody else makes, they say something about the blood and what it does.
0: ஆனா பவுலும் மற்றவர்களும் இரத்தத்தை குறித்து சொல்லும்போதே அந்த இரத்தம் என்ன செய்கிறது என்பதை அங்கே சொல்லுகிறார்கள். அதை கவனியுங்கள்.
1: It is never ending.
0: அதுக்கு முடிவே கிடையாது.
1: So many things to say about what this precious blood has done.
0: இந்த விலையேறப்பட்ட இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்கள் சொல்லுகிறார்கள்.
1: Now that is why we call it the precious blood of Jesus.
0: ஆகவே தான் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று நாம் அதை அழைக்கிறோம்.
1: It is precious because it does what no other blood can do.
0: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் மற்ற எந்த இரத்தமும் செய்யக்கூடாததை அது செய்கிறது.
1: It is not precious because it costs more money.
0: ஏதோ அதுக்கு கிரயம் அதிகமாகவே விலையேறப்பட்டது என்று கிடையாது.
1: It is precious because it is not to be found in any other person in the whole world.
0: இந்த முழு உலகத்திலே வேறு யாரிடமும் அது கிடையாது. ஆகவே தான் அது விலையேறப்பட்ட இரத்தம்.
1: Only Jesus with his shed blood can atone for our sins.
0: இயேசு கிறிஸ்து மட்டுமே அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்னுடைய பாவங்களை நீக்க முடியும்.
1: Only one person has the blood that can do anything for us.
0: ஒருவருடைய இரத்தம் மட்டுமே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
1: If every person here shed his blood for the sin of this world, nothing can happen.
0: இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
1: If the best of men shed their blood, nothing can happen.
0: உலகத்தின் தலைசிறந்த நல்லவர்கள் இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
1: Only this person, our Lord Jesus Christ and his blood is the only thing that can atone.
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை பரிகரிக்க முடியும்.
1: That is why it is precious.
0: ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
1: It is precious because you cannot buy it with all the money that you have.
0: எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
1: It is precious because not one person in the whole world has this blood.
0: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் உலகத்தில் இருக்க யாரிடமும் இந்த இரத்தம் கிடையவே கிடையாது.
1: It is precious because nobody's blood can do as much as the blood of our Lord Jesus Christ.
0: இது விலையேறப்பட்ட ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு செய்ததை வேறு எந்த இரத்தமும் நமக்கு செய்ய முடியாது.
1: That is why it is precious.
0: ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
1: So when you say the precious blood of Jesus, you must understand why you are saying.
0: ஆகவே இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொல்லும்போது ஏன் சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள
1: வேண்டும். There must be an appreciation for that.
0: அதை நீங்கள் பாராட்ட வேண்டும்.
1: The fact you are sitting here worshiping God today.
0: இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பதே.
1: The fact you have Jesus in living in your heart.
0: இயேசு உங்களுக்குள் இப்போது வசிக்கிறது.
1: The spirit of God in your heart.
0: தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார்.
1: Made possible through the blood.
0: அதெல்லாம் இரத்தத்தினாலே தான் சாத்தியமாயி.
1: Blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தம்.
1: We been made nigh.
0: நாம் சமீபமாய் வந்திருக்கிறோம்.
1: Hebrews chapter 9.
0: எபிரேயர் 9 அதிகாரம்.
1: Hebrews chapter 9.
0: எபிரேயர் 9 அதிகாரம்.
1: And verse 12 to 14.
0: 12 முதல் 14 வரை.
1: I said later on we'll talk about what the blood does.
0: இரத்தம் என்ன செய்கிறதுன்னு பிற்பாடு பேசுவோம் என்று நான்
1: உங்களுக்கு சொன்னேன். Now I want to show you the central place that the teaching about the blood of Jesus had in the church.
0: சபையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை எவ்வளவு மையமா இருந்தது அதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
1: 12.
0: 12வது வசனம்.
1: Neither by the blood of goats and calves, but by his own blood he entered in once into the holy place, having obtained eternal redemption for us.
0: வெள்ளாட்டுகளா இளங்கால இவருடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்.
1: Some people believe Paul is the one that wrote Hebrews also.
0: சிலர் நம்புகிறார்கள் இந்த எபிரேய நிருபத்தை எழுதினதும் பவுல் தான் என்று.
1: Well, we are not going to talk about the authorship of Hebrews now.
0: இதை யார் எழுதியது என்பதை பற்றி இப்போ நாம் பேச போகிறது இல்லை.
1: If it was Paul, you can very well understand why he is mentioning it again and again.
0: இது பவுலா இருந்தா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் திரும்பத் திரும்ப இதை சொல்லுகிறார்.
1: If it is not Paul, if it is someone else writing, you can understand that not only Paul, others also began to teach about the blood of Jesus in the first century.
0: இது பவுல் எழுதவில்லை, வேறு யாராவது எழுதி அவர் கூட முதலாம் நூற்றாண்டிலே இயேசுவின் இரத்தத்தை குறித்து எவ்வளவு முக்கியமா எழுதி இருக்கார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
1: It is not just one man's teaching.
0: பாருங்கள், இது ஏதோ ஒரு மனிதனுடைய போதனை அல்ல.
1: People say, some latest theologians, the recent theologians say that this Paul has made a big mess out of this whole Christian teaching.
0: பாருங்கள், சமீப காலத்துல உண்டான இறையியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, பவுல் இந்த கிறிஸ்துவ போதனையே குழப்பி விட்டார் என்று.
1: You know, before Paul it was all right.
0: பவுலுக்கு முன்னால எல்லாம் சரியா தான் இருந்தது.
1: And without Paul Christianity is all right.
0: பவுல் இல்லாமல் கிறிஸ்துவம் நன்றாக தான் இருக்கும்.
1: This Paul is the one that made Christianity a blood based religion.
0: பவுல் தான் இந்த கிறிஸ்துவத்தை இரத்தத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்துவமாய் மாற்றி விட்டார் என்கிறார்.
1: Blood, blood, blood, blood everywhere because this Paul, a great Pharisee with all his Jewish teachings and thinking about the Old Testament sacrifices, is infusing this Christian teaching with the idea of the blood and what it does.
0: மிகப்பெரிய பரிசேயன் யூதனாகி இந்த பவுல் பழைய ஏற்பாட்டு போதனைகளை அங்குள்ள பலிகள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தன்னுடைய எல்லா போதனைகளையும் எங்கு பார்த்தாலும் ரத்தம் ரத்தம் ரத்தம் என்று போதித்து விட்டார் என்று சொல்கிறார்.
1: If you leave out Paul, there won't be any importance for the blood of Jesus in the church's teachings, they say.
0: பவுலை விட்டுவிட்டால் பிறகு சபையின் போதனைகளிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்த போதனையே இருக்காது என்று சொல்கிறார்.
1: That is wrong.
0: அது தவறு.
1: Not only Paul, others started.
0: பவுல் மட்டுமல்ல மற்றவளும் அதை குறித்து போதித்து.
1: Hebrews is one example of it.
0: அதற்கு ஒரு உதாரணம் எபிரேயர்.
1: But if you say Hebrews also was written by Paul.
0: ஆனா எபிரேயரும் பவுலால தான் எழுதப்பட்டது என்று நீங்க சொன்னா.
1: And I will take you to Peter and to John and so on in a minute.
0: பிறகு கொஞ்ச நேரத்துல பேதுரு யோவான் இவர்களெல்லாம் கொண்டு செல்கிறேன்.
1: Everybody thought.
0: எல்லாரும் போதித்தார்கள்.
1: They all thought about the blood of Jesus, the precious blood.
0: எல்லாரும் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து போதித்தார்கள்.
1: It is not Paul's peculiar doctrine.
0: இது பவுலுடைய வினோதமான போதனை அல்ல இது.
1: It is not something that he invented, that he inserted into the normal teachings of Christian church.
0: ஏதோ அவர் கண்டுபிடித்து கிறிஸ்துவ போதனையில நடுவுல சொருகின ஒரு போதனை அல்ல இது.
1: No, it is a consistent teaching of the Christian church.
0: கடைசியாக கிறிஸ்துவ சபை தொடர்ச்சியாய் போதித்த ஒரு போதனை இது.
1: Here they say the blood of goats and bulls and calves cannot help us to enter into the holy place.
0: இந்த வசனம் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆடு மாடுகள் இவருடைய இரத்தம் நமக்கு உதவி செய்யாது.
1: And by his own blood he has done it.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார்.
1: He says, for if the blood of bulls and goats, verse 13, and the ashes of an heifer sprinkling the unclean sanctifies to the purifying of the flesh, how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
0: 13. அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
1: Once again, the efficacy of the blood of Jesus and what the blood of Jesus thus is emphasized here.
0: மறுபடியும் இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே வலியுறுத்தப்படுகிறது.
1: Oh, it cleanses our conscience, it says.
0: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று வசனம் சொல்கிறது.
1: Teach about that later.
0: அது குறித்து பிற்பாடு நாம் போதிப்போம்.
1: But it says that it cleanses our conscience.
0: ஆனால் நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுகிறது என்று வசனம் சொல்கிறது.
1: So that we may serve the living God.
0: எதற்காக? ஜீவனுள்ள தேவனை நாம் சேவிப்பதற்காக.
1: Later on when we talk about it, we'll talk about what it does and then we'll talk about what as a result what happens to us.
0: பாருங்க, பிற்பாடு பற்றி பேசும்போது இந்த ரத்தம் என்ன செய்கிறது, அதன் விளைவாக நாம் எப்படி இருக்கிறோம், அதை பற்றி நாம் பேசுவோம்.
1: That is what he say.
0: அதுதான் இங்க சொல்லுகிறார்.
1: Purges our conscience.
0: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணுகிறது.
1: That is what it does.
0: அதுதான் செய்கிறது.
1: As a result what happens?
0: அதன் விளைவாக என்ன நடக்கிறது?
1: We serve God.
0: நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம்.
1: Serve God does not mean ஊழியம் செய்றோம்னு சொல்றதுனால தமிழ்ல சொல்றதுனால ஊழியக்காரருக்கு தான் சொல்லிருதுன்னு நினைச்சுக்காதீங்க. No, this is not talking about it.
0: இது அத பத்தி பேசல, ஊழியத்தை பத்தி பேசல.
1: It is talking about living for God.
0: இது தேவனுக்கென்று வாழ்றதை பத்தி பேசுகிறது நண்பர்களே.
1: Those who are reading Tamil Bibles can write it like that. Living for God.
0: தமிழ்ல வாசிக்கிறது இப்படி எழுதுங்க. தேவனுக்கென்று நாம் வாழும்படியாய் செய்கிறோம்.
1: Certain words mislead us sometimes.
0: ஏனா சில வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: So it is talking about not ministers doing ministry, it is talking about believers living for God.
0: ஆகவே ஊழியர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வது பற்றி இது பேசவில்லை, மக்கள் தேவனுக்கென்று வாழ்வதை குறித்து பேசுகிறது.
1: Without a purged conscience you cannot live for God.
0: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாமல் தேவனுக்கென்று நீங்கள் வாழ முடியாது.
1: If your heart condemns you, your conscience, amplified Bible says, condemns you, then you cannot serve God.
0: உங்களுடைய இருதயம், அதாவது உங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது.
1: You cannot serve God.
0: தேவனை நீங்கள் சேவிக்க முடியாது.
1: You cannot live for God.
0: நீங்கள் தேவனுக்கென்று வாழ முடியாது.
1: The success of your life, Christian life, depends upon your conscience being purged and cleansed by the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுடைய மனசாட்சி கழுவி சுத்தம் பண்ணப்பட்டால் தான் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே வெற்றிகரமாக இருக்கும்.
1: The whole Christian life and living is based upon the precious blood of Jesus cleansing our conscience.
0: கிறிஸ்துவ வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமுடைய மனசாட்சி கழுவி சுத்திகரிப்பதில தான் அடங்கி இருக்கிறது.
1: That is where it starts.
0: அங்க தான் துவங்குகிறது.
1: It is because our conscience is cleansed we are living for God.
0: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணப்பட்டபடியாலே தான் நாம் தேவனுக்கென்று
1: வாழ்கிறோம். That is why we are able to pray.
0: ஆகவே தான் நம்மால் ஜெபிக்க முடியும்.
1: That is why the spirit of God is able to live in us.
0: ஆகவே தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாழ முடியும்.
1: That is why we can come into the presence of God.
0: ஆகவே தான் தேவனுடைய சமூகத்திலே வர முடியும்.
1: That is why we can talk to God.
0: ஆகவே தான் தேவனோடு பேச முடியும்.
1: We can have fellowship with God.
0: அவரோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
1: If the conscience is not purged, then we'll be running away from God.
0: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாவிட்டால் பிறகு தேவனை விட்டு தூரம் ஓடி கொண்டு.
1: See what the blood of Jesus has done.
0: இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பாருங்க.
1: Oh, this is something wonderful.
0: இது மிகவும் அதிசயமான ஒரு காரியமா இருக்கு.
1: Now verse chapter 10.
0: 10 அதிகாரத்தை நாம்
1: Hebrews chapter 10 verse 19.
0: எபிரேயர் 10 19.
1: Just sample because I don't have
0: other வசனம் என்பது பற்றி பேசுகிறார்.
1: The blood, the precious blood of Jesus gives us boldness to enter into
0: his presence. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தம் தான் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: You see, boldness before God, this is not talking about your mental boldness that you have otherwise.
0: பாருங்க, தைரியம் என்று சொல்லும்போது மற்றபடி நமக்கு மனதுல தைரியம் இருக்கு அந்த தைரியத்தை பற்றி பேசல, தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தைரியம்.
1: This is talking about some spiritual thing.
0: இது ஆவிக்குரிய காரியத்தை பற்றியது.
1: Not a earthly kind of boldness.
0: இது உலக பிரகாரமான ஒரு தைரியம் அல்ல.
1: It's a boldness to come before God.
0: தேவனுக்கு முன்பதாக வரக்கூடிய ஒரு தைரியம் இது.
1: Through the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
1: Boldness comes when you know the truth about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை அறியும்போது தான் உங்களுக்கு தைரியமே உண்டாகிறது.
1: This is why lot of Christian people today don't have boldness because they've never been taught about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதனை இல்லாதபடியால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் சில தைரியமே இல்லை.
1: They've never been told.
0: அவங்களுக்கு சொல்லப்படவே இல்லை.
1: Told very clearly about the purging effect of the cleansing effect of the precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படியெல்லாம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது அதை பற்றி மக்களுக்கு போதிக்கப்படுகிறது.
1: They've never been told about how it brings them near.
0: எப்படி தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது அது போதிக்கப்படவில்லை.
1: The ones that are far can come near now.
0: தூரத்தில் உள்ளவர்கள் இப்போது அருகிலே வரலாம்.
1: God himself comes and dwells in us.
0: தேவனே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
1: We are cleansed by the blood of Jesus.
0: நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம்.
1: If this is never taught, then such a believer who has never heard teachings, deep teachings about the precious blood of Jesus, will have no boldness, holy boldness to come before God.
0: இதெல்லாம் போதிக்கப்படாவிட்டால் பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை அறியாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தைரியம் இல்லாமல் இருப்பார்கள்.
1: Their prayer will be weak prayers.
0: அவருடைய ஜெபம் எல்லாம் பலவீனமான ஜெபமா இருக்கும்.
1: Their prayers will be begging prayers of a man who is standing outside like a beggar, not even knocking the door, just simply yelling from outside.
0: அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிச்சைக்காரன் பண்ற ஒரு கூக்குரல போல இருக்கும். கதவை தட்ட கூட மாட்டாங்க. கேட்டுக்கு வெளியே நின்னு கூச்சல் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்.
1: Once I was staying in a room where a lot of people were staying in that place and praying all over that bungalow.
0: ஒரு முறை நான் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்தேன். அந்த பங்களா முழுதும் நிறைய பேர் தங்கி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: Some other group was having a retreat, you know.
0: ஏதோ ஒரு குழு வந்து அங்க ரிட்ரீட் நடத்துனாங்க.
1: And I was allowed to stay in one room. I had been there on another business.
0: நான் இன்னொரு வேலைக்கு அங்க போறேன். அங்க ஒரு ரூம்ல என்ன தங்க வச்சாங்க.
1: And the morning they are praying.
0: காலையில ஜெபம் பண்றாங்க.
1: And I heard some prayer. I thought some beggar has come to the door.
0: ஒரு சில ஜெபத்தை கேட்டு ஏதோ பிச்சைக்காரனா உள்ள வந்துட்டான் போல யோசித்தேன்.
1: ஐயா ஐயா இப்படி நான் பாவி ஐயா நான் பாவி. ஏர்லி மார்னிங் நான்
0: காலங்காத்தால பாருங்க.
1: Just lamenting prayer.
0: புலம்புற ஜெபம் இது.
1: It's not a positive prayer.
0: இது முற்போக்கான ஜெபமே அல்ல.
1: It's like a beggar standing outside the gates of heaven and begging before this great God.
0: பரலோகத்தின் கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சிற பிச்சைக்காரன போல இருக்குது.
1: No boldness.
0: தைரியம் இல்ல.
1: No positiveness.
0: உற்போக்கான தன்மை இல்ல.
1: No entry.
0: உள்ள நுழையறதே இல்ல.
1: Paul talks about in another place that we have an abundant entrance into the presence of God.
0: இன்னொரு இடத்துல பவுல் சொல்றான் தேவனுடைய சமூகத்துல தைரியமா உள்ள பிரவேசிக்கலாம்.
1: Abundant entrance, தாராளமா நுழையலாம். தாராளமா. Abundant entrance, that's a wonderful word, abundant entrance.
0: இல்ல அற்புதமான வார்த்தை பாருங்க, தாராளமா போகலாம் உள்ள.
1: அப்படினா என்ன அர்த்தம்? கதவு நல்லா திறந்திருக்கு, தாராளமா உள்ள வாங்கன்னு அர்த்தம். You come, come on in.
0: வாருங்கள், உள்ளே வாருங்கள்.
1: You see, a person who's been taught about the blood realizes that.
0: பாருங்க, இரத்தத்தை குறித்த போதனை உடையவர் இதெல்லாம் உணர்ந்திருக்கிறார்.
1: There is a boldness therefore.
0: ஆகவே ஒரு தைரியம் இருக்கிறது.
1: His prayer has that boldness and shows that boldness.
0: அவருடைய ஜெபத்தில் அந்த தைரியம் இருக்கிறது, அந்த தைரியம் வெளியே வருகிறது.
1: Not a begging prayer, but a prayer that goes confidently and asks God.
0: ஏதோ கெஞ்சி கொண்டிருக்கிற ஒரு ஜெபம் அல்ல, தேவனிடத்தில் தைரியமாய் சென்று கேட்கிற ஒரு ஜெபம்.
1: And 1 Peter. Like I told you, it is not just Paul's teaching, my friend.
0: நான் சொன்னது போல இது வெறும் பவுலுடைய போதனைகள் அல்ல.
1: In a lot of these people that have any problem with these things are always blaming Paul.
0: பாருங்க, இந்த காரியங்களை குறித்த பிரச்சனுடைய மக்கள் எப்பொழுதே பவுலை தான் குறை சொல்வாங்க.
1: They say, oh, if church only did not have Paul, we'd be all right.
0: என்ன சொல்றாங்க தெரியுமா? பவுல் மாத்திரம் சபையில எல்லாம் சபை ஒழுங்கா இருக்கும்.
1: He is the one that is teaching about justification.
0: அவர்தான் அந்த நீதிமானாக்கப்படுவதை குறித்தெல்லாம் போதிக்கிறார்.
1: He talks too much about righteousness.
0: இந்த நீதியை குறித்து ரொம்ப அதிகமா
1: He talks too much about the law.
0: நியாயப்பிரமாணத்து குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
1: And he talks too much about the meaning of the law.
0: பிரம் நியாயப்பிரமாணத்து அர்த்தத்தை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
1: He talks too much about the way of salvation.
0: ரட்சிப்பின் வழியை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
1: Oh, he's too much. If he is not there, the church will be all right. We'll just be and turned it into a great theological treatise and he writes about these great doctrines based on this salvation.
0: சாதாரண இந்த ரட்சிப்பின் வழியை எடுத்து வைத்து கொண்டு அதை வைத்து மிகப்பெரிய போதனைகள் உபதேசங்களை எழுதுறது ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்றார்.
1: Paul is the complicator, they said.
0: பவுல் தான் சிக்கலையே உண்டாக்குற மனுஷன்.
1: He says pharisaical mind works like that.
0: அவர் பரிசேய மனம் அப்படி வேலை செய்துன்றாங்க.
1: Not true, my friend.
0: அது உண்மை இல்லை நண்பர்களே.
1: Look at Peter.
0: பேதுரோ பாருங்க.
1: That is why when preaching Romans I refer to many other portions from other epistles because I want to show you that it is not Paul, it is also others that are teaching it.
0: ரோமரை போதிக்கும் போது பவுல் மாத்திரம் இதை போதிக்கவில்லை, மற்ற ஆசிரியர்களும் அதை போதிக்கல என்பதற்காக தான் மற்ற புத்தகங்களை வசனங்களை நான் மேற்கோள் காட்டுகிறேன்.
1: It's very important to every time whenever we teach a truth to show that it is a complete truth throughout the Bible.
0: ஒரு சத்தியத்தை போதிக்கும் போது ஒவ்வொரு முறையும் இது வேதம் முழுவதும் போதிக்கப்படுகிறது என்பதை காண்பிப்பது ரொம்ப முக்கியம்.
1: One person heard me and says, oh, he's got some stuff from America.
0: ஒருத்தர் என் பிரசங்கத்தை கேட்டு பரவாயில்லைங்க, அமெரிக்கால இருந்து நிறைய கத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு.
1: What a bright fellow.
0: என்ன ஒரு அறிவாளி.
1: அவரை சொல்றேன். He heard me and he found out that I got it from America.
0: யாம் பிரசங்கத்தை கேட்டு அது இத கண்டுபிடிச்சிட்டார், அமெரிக்கால இருந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கார்.
1: Not from America, brother. That is why I am not talking about some American preacher said this and said that.
0: பாருங்க, நான் ஏதோ அமெரிக்க பிரசங்கம் ஏத்து சொன்னார் அது சொன்னார் நீங்க வந்து
1: சொல்றீங்க. That is why I am telling you to turn to the Bible.
0: ஆகவே தான் பைபிளை திருப்புங்கன்னு சொல்றேன்.
1: I am turning from Genesis to Revelation.
0: ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நான் திருப்பி வாசிக்கிறேன்.
1: I am giving you scripture after scripture after scripture.
0: ஒவ்வொரு வசனமாக வேதத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறேன்.
1: I want to convince you that this is the teaching of the Bible.
0: இது வேதத்தின் போதனை என்பதை உங்களுக்கு உணர வைக்க விரும்புகிறேன்.
1: One person said he's got some new stuff.
0: ஒருத்தர் சொன்னாரு புதுசு புதுசா சொல்றாருங்களே அப்படி.
1: Not new stuff.
0: இது புதுசு இல்ல.
1: It is as old as apostle Paul.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பழமையானவரோ அந்த மாதிரி.
1: He is as old as God.
0: தேவன் எவ்வளவு பழமையானவரோ அந்த அளவுக்கு பழமை.
1: Nothing that I teach is new.
0: நான் போதிக்கிறது எதுவுமே புதுசு இல்ல.
1: If I teach something new it will be wrong.
0: புதுசா எதனா நான் போதிச்சா அது தப்பா தான் இருக்கும்.
1: It is all old.
0: எல்லாமே பழையது.
1: It is as old as the Bible.
0: வேதம் எவ்வளவு பழையதோ அவ்வளவு பழையது.
1: Turn with me to 1 Peter chapter 1.
0: 1 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
1: Peter also gives the same kind of importance to the precious blood of Jesus.
0: பேதுரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு 18 19 வசனங்கள்.
1: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by traditions from your fathers but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
0: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
1: The language is the same.
0: பாருங்க, வார்த்தைகள் அதே வார்த்தைகள் தான்.
1: Peter and Paul have got the same message.
0: பேதுருவும் பவுலும் அதே செய்தியை தான் சொல்லுகிறார்கள்.
1: Paul said in Ephesians, in whom we have redemption through his blood, the forgiveness of our sins.
0: பவுல் எபேசிலே சொல்லுகிறான், அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: Here Peter says, you are not redeemed by gold and silver, but by the precious blood of Jesus Christ.
0: இங்கே பேதுரு சொல்லுகிறான், நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்க
2: மீட்கப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: Here is where we have that term precious blood.
2: பாருங்க இங்கதான் விலையேறப்பட்ட இரத்தம் என்று வருகிறது.
1: So Peter is teaching the same thing.
2: அவன் பேதுருவும் அதே காரியத்தை தான்
1: போடுறான். Peter not only says it's the blood of Jesus that has done it, he says it's the precious blood. He understands the preciousness of that blood that was shed on the cross.
2: இது இயேசுவின் இரத்தம் செய்தது என்று பேதுரு சொல்லவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று பேதுரு சொல்கிறான்.
1: He is the one that introduces the concept that it is a precious blood. He puts the term in there, precious, precious blood.
2: அவர் தான் இரத்தத்துக்கு முன்னாடி விலையேறப்பட்ட என்று போட்டு அந்த விலையேறப்பட்ட இரத்தம் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள்ள உருவாக்குகிறார்.
1: Amen.
2: Amen.
1: He's got the idea.
2: அவருக்கு அந்த என்ன வந்துருச்சு?
1: If anybody will say precious blood of Jesus,
2: யாராவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொன்னால்,
1: then you can be sure they probably got the idea.
2: பிறகு நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் இங்க தான் என்ன வந்துச்சு.
1: That is why I want you to say the precious blood of Jesus, not just simply blood of Jesus.
2: நீங்களும் வெறுமனே இயேசுவின் இரத்தம் என்று சொல்லாமல் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொல்ல விரும்புகிறீர்கள்.
1: That shows a knowledge of certain things.
2: அது சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்று காண்பிக்கிறது.
1: It shows that you understand how precious the blood is.
2: இரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று காண்பிக்கிறது.
1: Why it is precious?
2: ஏன் அது விலையேறப்பட்டது?
1: What makes it precious?
2: அது விலையேறப்பட்டதாக்குறது எது?
1: Well, if you listen to the teachings through the next few weeks, you will really understand it.
2: அடுத்த சில வாரங்களின் போதனைகளை நீங்கள் கேட்டால் இதை மெய்யாகவே புரிந்துகொள்வீர்கள்.
1: He says we have been redeemed by the precious blood.
2: சொல்கிறார் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள்.
1: Well, Peter is also teaching the same thing.
2: பேதுருவும் அதே காரியத்தை தான் போதிக்கிறார்.
1: Now what about John?
2: சரி, யோவானை குறித்து என்ன?
1: He is a major writer.
2: அவரும் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்.
1: Of the New Testament epistles.
2: புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எழுதியவர்.
1: So let us turn to 1 John chapter 1 verse 7.
2: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7 வசனத்துக்கு திருப்புவோம்.
1: 1 John 1:7.
2: 1 யோவான் 1:7.
1: But if we walk in the light as he is in the light, we have fellowship with one with another, and the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
2: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Oh, he saying exactly what others have been saying.
2: பாருங்க மற்றவர்கள் என்ன சொல்லுகிறாங்களோ அதேதான் யோவானும் சொல்லுகிறார்.
1: He didn't get it from somewhere else.
2: இவர் வேற எங்கிருந்தோ இதை பெற்றுக்கொள்ளல.
1: He got it with the gospel.
2: சுவிசேஷமாய் இவர் இதை பெற்றுக்கொண்டார்.
1: This is the thing that has been taught. I will show it to you from the very first pages of the Bible.
2: பாருங்க நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இந்த காரியம் தான் வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது.
1: I'm not going to deal with Old Testament at all today.
2: இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை பற்றி நான் பேச போவதே இல்லை.
1: But you will see as in the course of our teaching that this is the thing that has been taught from the first pages of the Old from the Bible.
2: நாம் போதித்து வரும்போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இந்த போதனை வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது என்று.
1: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
2: யோவான் என்ன சொல்கிறார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
1: Writing to the believers, he says.
2: விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறார்.
1: See the central place that the teaching about the blood of Jesus had in the church.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை சபையில் எவ்வளவு மையமாய் இருந்தது என்று பாருங்கள்.
1: And it is surprising that it is not so emphasized today in that way that it was emphasized then.
2: ஆனால் இன்றைய நாட்களிலே சபைகளிலே எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட வேண்டுமோ அப்படி வலியுறுத்தப்படுவதிலே ஆச்சரியமா இருக்கிறது.
1: That is why there is spiritual power is missing.
2: ஆகவே தான் அந்த ஆவிக்குரிய வல்லமையை காணாமல் இருக்கு.
1: That is why the boldness is missing.
2: ஆகவே தான் அந்த தைரியம் அங்க இல்லை.
1: They don't know about the cleansing power.
2: சுத்தம் பண்ணுகிற இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அறியாது இருக்கிறார்.
1: The believers have not discovered and see the blood. You know, we
2: ஒரே சபைகள்ல,
1: you know, when they said we are going to serve communion.
2: இன்னைக்கு திருவிருந்து பரிமாற போகிறோம் என்று சொன்னபோது
1: only 25% of the people will be inside.
2: சபையில 25% ஆட்கள் தான் உள்ள இருப்பாங்க.
1: Only 25%. I'm not just saying it as a criticism. I'm saying it as a very important truth that I want to tell you.
2: பாருங்க ஒரு குறையா சொல்ல விரும்பல, முக்கியமான சத்தியத்தை சொல்ல வர 25% மக்கள் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க.
1: Why?
2: ஏன்?
1: As soon as the message is over, they don't want to take communion. They just get up and walk away because you take communion.
2: செய்தி முடிந்த உடனே திருமுறை எனக்கு வேணாம் மத்தவங்களாம் எடுத்துங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க.
1: Why?
2: ஏன்?
1: Most of them they walk away from the communion because they have never found out about the cleansing power of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் சுத்திகரிக்கும் வல்லமையை அநேகர் கண்டுபிடிக்காதபடியாலதான் திருவிருந்து வேண்டான்னு எழுந்து போயிட்டார்.
1: At that time I didn't understand it.
2: அந்த சமயத்துல இதெல்லாம் எனக்கு புரியல.
1: Later on I coming to think about it I understand now.
2: பிற்பாடு இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது தான் நான் புரிந்து கொண்டேன்.
1: Because I myself walked away many times.
2: ஏன்னா பலமுறை நானே எழுந்து வெளியே போயிருக்கேன்.
1: And why?
2: ஏன் அப்படி?
1: Because I felt unworthy.
2: என்ன தகுதியற்றவனாய் நான் உணர்ந்தேன்.
1: I had some imperfections.
2: எனக்குள்ள பூரணமற்ற தன்மைகள் இருந்தது.
1: Some problems.
2: சில பிரச்சனைகள்.
1: I felt I was imperfect. Therefore I should not partake of this.
2: நாம் பூரணமில்லாதவன் ஆகவே இதிலே கலந்து கொள்ள கூடாது என்று உணர்ந்தேன்.
1: Maybe I have offended the Lord in word or in deed.
2: நான் கர்த்தருக்கு விரோதமாய் வார்த்தையிலோ செய்கையிலோ பாவம் செய்து விட்டேன்.
1: So I said always, well maybe next month when I am more right and when I am more righteous.
2: ஆகவே போ என்ன சொன்னேன், சரி அடுத்த முறை தப்பே செய்யாம வந்து நாம் கலந்து கொள்வோம்.
1: And sometimes for many months I'll miss it.
2: சில சமயத்துல பல மாதங்கள் திருமணத்தில் பங்கெடுக்க மாட்டேன்.
1: And others getting up and walking away was an encouragement for me also.
2: மற்றவங்க எழுந்து வெளியே போனாங்களா, அது எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது.
1: Some believers that have been believers for 30 years would walk away.
2: 30 வருஷமா விசுவாசிகளா இருக்கவங்க அவளே எழுந்து வெளியே
1: போவாங்க. So I said, he's walking away, what am I? ஆகவே
2: நான் சொன்ன அவரே போறாரே, நான் மட்டும்.
1: So if you're not right then you must not take communion.
2: ஆகவே ஒழுங்கா இல்லனா கம்யூனியன் எடுக்க கூடாது.
1: I thought if you if you're not worthy then don't take it.
2: தகுதியற்றவளா இருந்தா பங்கு பெற கூடாது. இப்படி தான் நான்
1: நினைச்சேன். This is the idea that I had.
2: பா எனக்கு இருந்த எண்ணம் இப்படி தான் இருந்தது.
1: But then later on I came to learn the truths about the precious blood of Jesus.
2: ஆனால் பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்த போதனைகளை நான் கற்றுக்கொண்டேன்.
1: I discovered afresh the truth about the cleansing power of the blood.
2: அந்த இரத்தத்தினுடைய சுத்திகரிக்கும் வல்லமை குறித்த சத்தியங்களை நான் கேட்டேன்.
1: And you know one great singer sings that song.
2: ஒரு மிகப்பெரிய பாடகர் அதை குறித்து பாடுகிறார்.
1: Oh the blood will never lose its power.
2: அந்த இரத்தத்தின் வல்லமை ஒரு நாளும் ஒழியாது.
1: I tell you my friend the blood has not lost.
2: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, இரத்தத்தின் வல்லமை போய்விடவில்லை.
1: The blood that was shed on the cross is still powerful.
2: சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் இன்னும் வல்லமையுள்ளதா இருக்கிறது.
1: It cleansed me once when I came to Christ.
2: கிறிஸ்துவனை நான் வந்தபோது ஒருமுறை என்னை கழுவிற்று.
1: It cleanses me every day today.
2: இன்றைக்கும் அனுதினமும் என்னை கழுவுகிறது.
1: As the imperfections of this world latch on to me, I'm cleansed by the powerful precious blood of Jesus.
2: இந்த உலகத்தின் பரிபூரணமற்ற தன்மைகளை என்னை வந்து பற்றிக் கொள்ளும்போதுதான் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன்.
1: As I have fellowship with God, I'm constantly in need of cleansing by this precious blood.
2: நான் தேவனோடு கூட ஐக்கியப்படும்போது இந்த விலையேறப்பட்ட இரத்தம் தொடர்ந்து என்னை கழுவி சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது.
1: That is why in verse 9, two verses later, John says, if we confess our sins, he is faithful and just to forgive our sins and to cleanse us by his precious blood of all unrighteousness.
2: ஆகவே தான் 9 யோவான் சொல்கிறான், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்.
1: This is most often used for the believer unbelievers, so we think it's talking about the unbelievers.
2: அவிசுவாசிகளிடம் பேசும்போது இந்த வசனத்தை நாம் சொல்லுகிறபடினாலே இது ஏதோ அவிசுவாசிகளை பற்றி தான் பேசுது, நாம விட்டு
1: விடுகிறோம். So the believers looked at this verse and said, that's not about me, that's about the sinner and salvation.
2: விசுவாசிகள் இதை படிக்கும்போது இது என்ன பற்றி பேசல, பாவிகளுக்கு ரட்சிப்பு பற்றி சொல்லுது.
1: This is talking about the believers in the church.
2: கிடையாது, இது சபையில் உள்ள விசுவாசிகளை பற்றி பேசுகிறது.
1: If you confess your sin,
2: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தால்,
1: have you got sin?
2: பாவம் இருக்கிறதா உங்களுக்கு?
1: Confess your sin.
2: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள்.
1: If you confess your sins, he is faithful and he is just to forgive our sins and cleanse us from all
2: unrighteousness. எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக.
1: If this was ever taught in the church, the cleansing power of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்தம் பண்ணுகிற விலையேறப்பட்ட அந்த வல்லமை குறித்து சபையிலே போதிக்கப்படும் என்றால்,
1: the one who walks away will come back in and sit down and begin to confess his sins and be right with God and use the time to set his relationship right with God and take and partake in that communion.
2: Veliye elundu pogravar ulle vandu utkarndu thanakkum devanukkum ulla uravai kurithu enni devanodu kuda seer porundi piraga andha thiruvarandile pangu kolvar.
1: Amen.
2: Amen.
1: Are you there?
2: Irukkingala?
1: We are not in the business of driving away people.
2: மக்கள துரத்தி விடுற வேலையில நாம் இல்ல.
1: But that is what happened in the
2: world. அதுதான் அந்த நாட்கள் நடந்தது.
1: Don't come near this thing, you know, they said.
2: கிட்ட வராதீங்க அப்படினுவாங்க.
1: Don't take it.
2: இதல பங்கு பெறாதீங்க.
1: By the very tone of their voice, we understood they don't want us sinners in there.
2: பாருங்க, அவங்க சொல்ற துணியை பாக்கும்போது தெரியும் பாவிங்க கிட்டே வரக்கூடாது அப்படினு.
1: So and we were also taught regularly that we were sinners.
2: அது மட்டுமல்ல, நீங்க பாவிங்கன்னு அதையும் தொடர்ந்து போயிச்சிட்டு வந்தாங்க.
1: It was very strong.
2: அதுல ரொம்ப ஸ்ட்ராங்க
1: ஃபவுண்டேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங்.
2: அஸ்திவாரம் ரொம்ப பலமா இருக்கு.
1: We are sinners.
2: நாங்க எல்லாம் பாவிகள்.
1: So when the communion time came, we got up and walked
2: out. அது திருவந்து நேரம் வந்த உடனே நாங்க எழுந்து வெளியே போயிடுவோம்.
1: We are not sinners, my friend.
2: நாம் பாவிகள் அல்ல நண்பர்.
1: Sons and daughters of the living God.
2: ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம்.
1: Are there certain imperfections in our lives?
2: இந்த வாழ்க்கையில சில குறைகள் இருக்கிறதா?
1: Yes, there are.
2: ஆம், இருக்கிறது.
1: There are times we sin.
2: சில சமயங்களில் பாவம் செய்கிறோம்.
1: If there are sins, we must confess.
2: பாவங்கள் இருந்தால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: And he is able to cleanse us with his blood.
2: அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார்.
1: The blood has never lost its power.
2: இரத்தத்தினுடைய வல்லமை ஒழிந்து போகவே இல்லை.
1: Revelation once again is another writing of John.
2: பாருங்க யோவான் எழுதின இன்னொரு புத்தகம் வெளிப்படுத்தல்
1: Revelation chapter 1 verse 5.
2: வெளிப்படுத்தல் 1:5.
1: And from Jesus Christ who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed him from our sins in his own blood and hath made us kings and priests unto God and his father to him

0: வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்.
1: All right, many references in Revelation.
0: வெளிப்படுத்தலே பல வசனங்கள் எப்படி இருக்கிறது.
1: About this blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படுத்த ரத்தத்தை குறித்து.
1: So again and again the Bible teaches that.
0: அங்க திரும்ப திரும்ப வேதம் நமக்கு அதை போதிக்கிறது.
1: Here he says that he has washed us from our sins.
0: இங்க சொல்லுகிறான் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார் என்று.
1: Again the same teaching.
0: திரும்ப அதே போதனைதான்.
1: He believes that.
0: அதை அவர் விசுவாசித்தார்.
1: And as a result of being washed we are kings and priests, he says.
0: கழுவப்பட்டதின் விளைவாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம்.
1: Now we come to the last verse.
0: இப்போது கடைசி வசனத்துக்கு.
1: Revelation chapter 12.
0: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்.
1: And verse 11.
0: 11 வசனம்.
1: Revelation 12:11.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: It's talking about the victory that the believers had over the devil.
0: பிசாசின் மீது விசுவாசிகள் பெற்ற வெற்றியை குறித்து இது பேசுகிறது.
1: Victory over the devil.
0: பிசாசின் மீது வெற்றி.
1: And the precious blood of Jesus plays a very important role in the victory over the devil. This
0: பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது என்று சொல்கிறது.
1: This is why I believe that the believer ought to be taught properly about the precious blood of Jesus.
0: பாருங்கள், இதனால தான் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து நன்றாய் போதிக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.
1: If he is not properly taught then there is no victory over the devil.
0: அவருக்கு சரியாய் போதிக்கப்படாவிட்டால் பிறகு பிசாசின் மீது வெற்றி பெற முடியாது நண்பர்களே.
1: Your victory over the devil depends very much on the knowledge that you have about the precious blood of Jesus and what it has done for you.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்தும் அது உங்களுக்கு என்ன செய்திருக்கு என்பதை குறித்தும் நீங்கள் அறிந்திருந்தால் தான் பிசாசின் மீது நீங்கள் வெற்றி பெறுவதே சாத்தியம்.
1: The devil is the great enemy of mankind.
0: மனுஷத்தின் மிகப்பெரிய எதிரி இந்த பிசாசு.
1: He is the only enemy.
0: அவன் மட்டும்தான் எதிரியே.
1: He set against the people of God and the will of God.
0: தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக அவன் இருக்கிறான்.
1: He is going about seeking whom he may devour.
0: யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான்.
1: The devil is after the believer.
0: பிசாசு விசுவாசிகள் பின்னாலே சுத்தி வருகிறான்.
1: The believer has a battle with the devil.
0: விசுவாசிக்கு பிசாசோடு எப்பவும் போராட்டம் உண்டு.
1: That is why in Ephesians chapter 6 verse 12 we read.
0: ஆகவேதான் எபேசியர் 6:12 இல் நாம் வாசிக்கிறோம்.
1: For we wrestle not against flesh and blood but against principalities, powers and dark powers of darkness and the rulers of darkness in heavenly places.
0: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று.
1: Then it goes on to say that we must put on the whole armor of God.
0: பிறகு வசனம் சொல்கிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும்.
1: Then it tells the believer you stand against this devil.
0: பிறகு இந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது.
1: The believer is told that there is an enemy.
0: பாருங்க விசுவாசிகள் சொல்லப்படுகிறது எதிரி ஒருவன் இருக்கா.
1: Then there are armors given to him by God.
0: பிறகு விசுவாசிகளுக்கு தேவனால் சர்வாயுத வர்க்கம் கொடுத்து.
1: The believer is told to stand not run.
0: பிறகு விசுவாசிகள் ஓடிவிடக் கூடாது நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.
1: Victory.
0: பிறகு வெற்றி எடுக்க வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: But there can be no victory without this knowledge about what the precious blood of Jesus has done.
0: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து அறிவில்லாமல் வெற்றி கிடையாது.
1: What brought the victory here?
0: இங்க வெற்றியை கொண்டு வந்தது எது?
1: In this verse 11 we read about three things that brought victory.
0: 11 வசனத்திலே வெற்றியை கொண்டு வந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: One, the precious blood of Jesus is mentioned there.
0: முதலாவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது.
1: By the blood of the lamb it says.
0: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்று சொல்லப்படுகிறது.
1: Secondly, the word of God is mentioned there.
0: பிறகு தேவனுடைய வசனத்தை பற்றி இங்க சொல்லப்படுகிறது.
1: Thirdly,
0: மூன்றாவது
1: their testimony is mentioned.
0: அவருடைய சாட்சி என்று சொல்லப்படுகிறது.
1: The blood, the word and their testimony.
0: ரத்தம் வசனம் பிறகு சாட்சியின் வாக்கியம்.
1: Everybody say with me.
0: எல்லாரும் சொல்லுங்க.
1: The blood,
0: ரத்தம்,
1: the word and our testimony.
0: பிறகு சாட்சியின் வாக்கியம்.
1: The combination, the right combination of these three things is what brings victory over the devil.
0: இந்த மூன்று சரியான ஒரு நிலையில் இருக்கும்போது தான் அது வெற்றி கொண்டு வருகிறது.
1: சரியான விதத்தில் இந்த மூன்றையும் கலந்து உபயோகப்படுத்தும் போது தான் வெற்றி உண்டாகிறது. Word, the blood and the testimony, our testimony.
0: ரத்தம் வசனம் பிறகு நம்முடைய சாட்சி.
1: Now but the thing is you need to understand it a little more clearly.
0: ஆனா இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: It is not just three different things that are separate.
0: இதெல்லாம் மூன்று வித்தியாசமாய் தனித்தனியாய் பிரிந்திருக்கிற காரியங்கள் கிடையாது.
1: They combine and work together.
0: இது மூன்றும் இணைந்து ஒன்றாய் வேலை செய்கிறது.
1: So let me state it like this.
0: ஆகவே இப்படியே அதை சொல்லட்டும்.
1: The word, the blood and our testimony means this, that we must testify what the word of God says that the blood of Jesus has done for us. Then only there is victory.
0: ரத்தம் வசனம் சாட்சி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று

0: வசனம் சொல்லுகிறதோ அதை நாம் சாட்சியாய் சொல்ல வேண்டும், அப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வசனம் எதை போதிக்கிறதோ அதை நாம் சாட்சியாய் அறிக்கையாய் செய்யும் போது அது நமக்கு ஜெயத்தை உண்டாகிறது. This is how the three things combine.
0: இந்த மூன்று காரியங்களும் இப்படி தான் இணைகிறது.
1: The word of God teaches us about what the blood has done. Blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கிறது.
1: And we have to take what the word teaches about the blood of Jesus and make it our testimony.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து வசனம் நமக்கு என்ன போதிக்கிறதோ அதை நாம் நம்முடைய சாட்சியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
1: We must say the same thing that the word says.
0: வசனம் என்ன சொல்கிறதோ அதையே நாம் சொல்ல வேண்டும்.
1: Now when the Bible says testimony, it is not like testimony in the church, you know.
0: பாருங்க, சாட்சின்ற வார்த்தை வருதுனால சபையில இருந்து சாட்சி சொல்றாங்க, அந்த மாதிரி கிடையாது.
1: காலையில சொன்னது போல அனுபவ சாட்சி இல்ல, இது பைபிள் சாட்சி. இது சிலர் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் பிரதர், அனுபவ சாட்சி தான் இருக்கா? சொல்லுங்க பிரதர், நீங்க வாங்க பிரதர், உங்க அனுபவ சாட்சி சொல்லுங்க. எல்லாரும் அனுபவ சாட்சி. So that people can place everything on the experiences of others.
0: இப்போ மக்கள் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள்.
1: எப்பேற்பட்ட அனுபவ சாட்சிங்க. No place for the word.
0: வசனத்துக்கு அங்க இடமே இல்ல பாருங்க.
1: Personal experiences are only good if they are based on the word of God.
0: தனிப்பட்ட அனுபவங்கள் தேவனுடைய வசனத்தை சார்ந்திருந்தால் மட்டுமே நல்லது.
1: Only if they are in line with the word of God.
0: தேவனுடைய வசனத்துக்கு இசைவா இருந்தால் மட்டுமே.
1: This is not talking about our personal testimony. It is talking about what the word declares, the testimony of the word, and it becomes our testimony.
0: இது நம்முடைய தனிப்பட்ட சாட்சியை குறித்து பேசவில்லை, வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது அதை நாம் நம்முடைய சாட்சியாய் மாற்றிக் கொள்கிறோம் அதை சொல்லுகிறது.
1: That is why I believe even personal testimony given in the church must be in that way.
0: ஆகவே தான் சபையில தனிப்பட்ட சாட்சி கொடுக்கிறோம், அது கூட இப்படி தான் இருக்கணும் நான் நம்புறேன்.
1: It must be based on the word.
0: வசனத்தை சார்ந்து அமைந்திருக்க வேண்டும்.
1: It must be in line with the word.
0: வசனத்தோடு இசைவா இருக்க வேண்டும்.
1: Only then is it good for people to hear.
0: அப்பதான் மக்கள் அதை கேட்கும்போது அவர்களுக்கு அது நன்றாக இருக்கும்.
1: You see, it becomes your testimony when you take what the word says about the blood and what it has done. It becomes your testimony.
0: Yesu Christum rathathu kurithum adu enna seidirukkira endru kurithum vasanam solugiratho adai neengal eduthu pesumbodhu adu ungalude saatchiyai maarugirathu.
1: Don't worry about what others might say.
0: மற்றவங்க என்ன சொல்லுவாங்க கவலையே படாதீங்க.
1: You know what others say is not going to affect you.
0: மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் நம்மை பாதிக்க போகிறது இல்லை.
1: A lot of believers live like that.
0: நிறைய விசுவாசிகள் இப்படி தான் வாழ்றாங்க.
1: It bothers me very very much.
0: அது ரொம்ப அவங்களை பாதிக்கிறது.
1: Believers are going around saying, brother, என்னமோ வெச்சிட்டாங்க brother. என்னமோ செஞ்சிட்டாங்க. They say someone has done something against me.
0: யாரோ எனக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க.
1: They put a curse on me.
0: ஏதோ சாபம் போட்டாங்க.
1: Now you need to pray for me.
0: இப்போ எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
1: You know, even if someone comes and stands in front of my house and curses me from morning till night and put all kinds of curses and curse me with all their words, it nothing is going to come on me.
0: யாராவது என் வீட்டுக்கு முன்னாடி வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாபம் போட்டு ஏதாவது மந்திரமாயம் பண்ணா கூட எனக்கு ஒண்ணும் எதுவும் பலிக்காது.
1: I believe that.
0: நான் அதை விசுவாசிக்கிறேன்.
1: His words are not effective.
0: அவருடைய வார்த்தையில அந்த அளவுக்கு வல்லமை இல்லை.
1: My words,
0: என்னுடைய வார்த்தைகள்,
1: that is the one that is going to have effect.
0: அதுதான் என்ன பாதிக்க போகுது.
1: I say with my words that I have power in the name of Jesus.
0: இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு என்று என்னுடைய வார்த்தையினாலே நானே சொல்லுகிறேன்.
1: I confess, not weakness, I confess power.
0: பலவீனத்தை அல்ல, நான் வல்லமையை அறிக்கை செய்கிறேன்.
1: I confess not that I am unable, I confess that I can do all things through Christ.
0: என்னால முடியாது என்று நான் அறிக்கை செய்வதில்லை, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாம் என்னால் முடியும் என்று அறிக்கை செய்கிறேன்.
1: I confess not my fear but my faith in the Lord Jesus Christ.
0: என்னுடைய பயத்தை அல்ல, கர்த்தராகிய இயேசுவின் மீது எனக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன்.
1: This is what you say is going to turn your life around, my brother.
0: நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையே தலைகளாய் மாற்ற போகுது.
1: What is your testimony?
0: உங்களுடைய சாட்சி என்ன?
1: Make what the word says about the blood, make that your testimony.
0: இயேசுவின் ரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை உங்கள் சாட்சியாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
1: Don't talk about how this man did this and that man did that.
0: எப்படி இவர் இத செய்தார், அவர் அத சொன்னார், அத பத்தி எல்லாம் பேசாதீங்க.
1: Don't tell me about how those people are doing witchcraft and these people are doing that.
0: இவர் பில்லி சொன்னே பண்ணார், அவர் மந்திரம் பண்ணார், இதெல்லாம் சொல்ல வேண்டாம்.
1: What is witchcraft before the living God?
0: ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
1: What is witchcraft before the precious blood of Jesus?
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்துக்கு முன்னால இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
1: I say to you, open your mouth and sprinkle the blood of Jesus by the confession of your mouth around your house, around your children, around you. Sprinkle the blood of Jesus.
0: Why?
1: By the confession.
0: உங்கள் வாயை திறந்து அறிக்கை மூலமாக உங்கள் வீட்டை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி, உங்களை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை தெளியுங்கள்.
1: Amen.
0: Amen.
1: Believers have to change.
0: விசுவாசிகள் மாறணும்.
1: Don't be coming here to church here and then still be talking about witchcraft, this, that.
0: இங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இன்னமும் பில்லி சூனியம் மந்திரம் அதன் பேசிட்டு இருக்காரு.
1: That's not good for you.
0: அது உங்களுக்கு நல்லது இல்ல.
1: You have something greater.
0: மென்மையான மிகப்பெரிய காரியம் உங்களுக்கு இருக்குது.
1: Bigger.
0: பெரிய காரியம்.
1: Sure, there are people out there that are suffering from all kinds of demonic attack and devilish attack and witchcraft and all that.
0: வெளிய இருக்கிற மக்கள் பிசாசுனாலே பேயினுடைய தாக்குதனாலே பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது உண்மைதான்.
1: I don't deny that.
0: அதை நான் மறுக்கவில்லை.
1: But you and I are believers.
0: ஆனா நீங்களும் நானும் விசுவாசிகள் நண்பர்கள்.
1: We have power over the devil.
0: பிசாசின் மீது நமக்கு வல்லமை உண்டு.
1: By the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே.
1: I'm going to talk in the days to come about how the blood of Jesus is a protecting force.
0: வரப்போற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி நம்மை பாதுகாக்கும் சக்தியா இருக்கிறது என்பதை பற்றி பேச போறோம்.
1: Protection that the blood of Jesus gives.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு.
1: It is because that believers are not taught like this, they are going like that.
0: விசுவாசிகளுக்கு இப்படி போதிக்கப்படல, ஆகவே தான் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க.
1: Now let me say something and close.
0: ஒரு சில காரியங்களை சொல்லி நான்
1: முடிக்கிறேன். In these three things, the blood, the word and the test are our testimony.
0: பாருங்க, ரத்தம், வசனம் நம்முடைய சாட்சி. இந்த மூன்று காரியங்கள்ல
1: two things cannot change.
0: ரெண்டு காரியங்கள் மாறவே முடியாது.
1: Can you tell me which two things cannot change?
0: எந்த ரெண்டு காரியங்கள் மாற முடியும்னு சொல்ல முடியுமா உங்களால?
1: The word cannot change.
0: வசனம் மாற முடியாது.
1: The word says what it says.
0: வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படிதான்
1: செய்யும். It doesn't say one thing today, another thing tomorrow.
0: இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாளைக்கு இன்னொன்று சொல்லாது.
1: No. It says the same.
0: அதே காரியத்தை தான்
1: சொல்லுது. When it says it cleanses us from our sins, it means that.
0: பாவத்திலிருந்து நம்மை சுத்தம் பண்ணுகிறது என்றால் அப்படிதான்.
1: When it says it brings us near God, it means that.
0: தேவனுக்கு அருகே கொண்டு வருதுன்னு சொன்னால் அதேதான்.
1: When it says it gives us boldness, it means that.
0: தைரியத்தை கொடுக்குன்னு சொன்னால் அந்த அர்த்தம்தான்.
1: No change.
0: மாற்றமே கிடையாது அதுல.
1: If you live for another million years, there is no change.
0: இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மாற்றமே கிடையாது.
1: Even if heaven and earth shall pass away, the word of God shall not pass away.
0: வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது.
1: The word is unchanging.
0: வசனம் மாறாதது.
1: Amen.
0: Amen.
1: The word is unchanging.
0: வசனம் மாறாதது.
1: The blood is also unchanging in its power.
0: இரத்தம் கூட அதுடைய வல்லமையிலே மாறுதலே இல்லாதது.
1: Oh, the blood never loses its power.
0: இரத்தத்தின் வல்லமை குறைவதே கிடையாது.
1: 2000 years ago it was shed.
0: 2000 வருடங்களுக்கு முன்பு அது சிந்தப்பட்டது.
1: Until today it has not diminished in its power even one little iota.
0: இது வரைக்கும் கடுகளவு கூட அவருடைய வல்லமை குறையவே இல்லை.
1: It is the same blood.
0: அதே ரத்தம்தான்.
1: Same power.
0: அதே வல்லமை.
1: Still cleanses.
0: இன்னமும் நம்மை
1: கழுவுகிறது. Still gives boldness.
0: இன்னமும் தைரியத்தை கொடுக்கிறது.
1: The blood and the word never changes.
0: வசனமும் ரத்தமும் மாறுவதே இல்லை.
1: You know what changes?
0: மாறுவது எது தெரியுமா?
1: Our testimony.
0: நம்முடைய சாட்சி.
1: We say one thing today about this and we say another thing tomorrow.
0: ஒரு காரியத்தை குறித்து நாம இன்னைக்கு ஒன்னு சொல்றோம், நாளைக்கு இன்னொன்னு சொல்றோம்.
1: Sunday is hallelujah and Monday is ayyo.
0: ஞாயிற்றுக்கிழமையானா அல்லேலூயா, திங்கட்கிழமையானா ஐயோ.
1: Tuesday God only knows what it's going to be.
0: செவ்வாய்க்கிழமை என்னன்னு கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும்.
1: Everything determines what we're going to say.
0: எல்லாமே நாம் என்ன சொல்ல போறோமோ அதன் அடிப்படையில் தான் இருக்கு.
1: You see my friend, that is the thing that you have to watch out.
0: பாருங்க, இதை தான் நாம் கவனிக்க வேண்டும்.
1: I remember one time I was talking to a minister of the gospel.
0: எனக்கு ஞாபகம், ஒருமுறை ஒரு ஊழியக்காரரோட பேசிட்டு
1: இருந்தேன். Came with some a lot of problems.
0: அவர் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு வந்து
1: சொன்னார். Talking about his problems.
0: அவருடைய பிரச்சனைகளை பத்தி பேசிக்கொண்டு
1: இருந்தார். Telling him the word of God.
0: நான் தேவனுடைய வசனத்தை பத்தி
1: சொல்லி. Then you know what he did?
0: பிறகு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா?
1: He said for so many years I am suffering like this and so many years I am in this condition. Why is not God turning his face towards me?
0: நான் பல வருஷமாக இதே நிலைமையில இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆண்டவர் ஏன் தன்னுடைய முகத்தை என் பக்கமா திருப்புறது இல்ல அப்படினார்.
1: Sincerely I'm working, brother.
0: ரொம்ப உண்மையா ஊழியம் செய்றேனே.
1: What he is saying is this, that he has been so sincere but God has not been so sincere.
0: அவர் என்ன சொல்றாரு?
1: He is better than God.
0: நான் உண்மையா இருக்கறேன், ஆண்டவர் உண்மையா இல்ல. ஆண்டவரோட நான் ரொம்ப அதிக உண்மையா இருக்கறேன்றாரு.
1: Why is God like this, brother?
0: ஏன் ஆண்டவர் இப்படி இருக்காரு?
1: 10 years I have worked so hard.
0: 10 வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டு
1: but he has not showed me any favor.
0: ஆனா எனக்கு தயவே காண்பிக்கலையே.
1: You have to start from ABC now.
0: இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்தே வரணும். அவருக்கு
1: man doesn't understand the basic thing.
0: மனுஷனுக்கு அடிப்படை காரியங்களே தெரியல.
1: You see, God does not change.
0: தேவன் மாறுவதே இல்லை.
1: God's word does not change.
0: தேவனுடைய வசனமும் மாறுவதில்லை.
1: So what has changed?
0: அவ மாறுனது எது?
1: The problem is not God and he is not looking and he is not doing. This man's problem.
0: ஏதோ தேவன் பார்க்கல, தேவன் தான் பிரச்சனைன் கிடையாது. பிரச்சனை இவர்தான்.
1: I had a terrible time trying to convince him of that.
0: பாருங்க, இவருக்கு இத உணர்த்து வைக்கிறதுக்கு நான் பயங்கர கஷ்டப்பட்டேன்.
1: He is very easily convinced that God has some flaws and he is not so faithful, but he is finding it very difficult to believe that he is unfaithful.
0: பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அவர்தான் உண்மை இல்லாம இருக்கறா, ஆனா நான் ரொம்ப உண்மையா இருக்கறேன். இத உறுதியா நம்புறார் அவர்.
1: எல்லாரும் என்ன கை விட்டாலும் நான் ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக ஊழிஞ்சேன். என்ன சொல்றாரு? ஆண்டவரே கை விட்டாலும் நான் அவருக்காக ஊழிஞ்சேன். ஆண்டவர் இப்படிலாம் செய்யறாரு பாருங்க, எவ்வளவு மோசமா இருப்பாரா, நான் எவ்வளவு பாருங்க பரிசுத்தவான், நான் எப்படி இருக்கேன். This is what surprises me about
0: him. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: I told him, no brother, God never lies.
0: நான் சொன்னா இல்ல பிரதர் கர்த்தர் பொய் சொல்றதே கிடையாது.
1: When he says I will meet all your needs, he meets all your needs.
0: உங்க தேவையெல்லாம் சந்திப்பேன் சொன்னா கண்டிப்பா தேவையெல்லாம் சந்திப்பா.
1: When he says I'll never leave you, he'll never leave you.
0: உங்களை கைவிட மாட்டான் சொன்னா கைவிட மாட்டான்.
1: Check what your problem is.
0: உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சோதித்து
1: பாருங்க. The line is wrong on your end.
0: உங்க பக்கத்துல தான் அந்த தப்பா இருக்கு ஏதோ.
1: God is clear.
0: தேவன் உள்ளதா.
1: He has said what he has said.
0: அவர் எனக்கு சொல்லி இருக்கறது அப்படியே
1: நடக்கும். And he will do what he will do.
0: என்னது சொல்லி இருக்கறா அப்படியே செய்வான்.
1: You can never doubt it.
0: நீங்க அதை சந்தேகிக்க வேண்டாம்.
1: See, the problem with a lot of believers is they do a lot of things with the word of God.
0: நிறைய விசுவாசிகளின் பிரச்சனை இதுதான். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நிறைய காரியங்களை செய்றாங்க.
1: But they won't take what the word says and make it their testimony.
0: ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை எடுத்து தம்முடைய சாட்சியாக மாற்றுவதே கிடையாது.
1: They take it and kiss it.
0: இதை எடுத்து முத்தமிடுவாங்க.
1: They took it and put it in the best place in the house.
0: வீட்லயே நல்ல இடத்துல பைபிளை கொண்டு போய் வச்சிருவாங்க.
1: Put it under the pillow.
0: தலையணைக்கு அடியில வச்சுப்பாங்க.
1: While the bible is under the pillow with this big bible they are still afraid.
0: பாருங்க இவ்ளோ பெரிய பைபிளை தலையணைக்கு கீழ வச்சினும் பயம்.
1: They hope that the bible will do something for them.
0: பைபிள் ஏதாவது செய்யும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு.
1: அதை சொல்றார் காத்து கருப்பெல்லாம் விரட்டிடுங்க அது. பக்கத்துலயே வச்சிடுவாங்க. My friend, this is not for that use.
0: நம்பர்ல அதற்காக இது இல்ல.
1: Not that kind of use.
0: அந்த மாதிரி பயன்படுத்த இல்ல.
1: Read it.
0: வாசிங்க.
1: Know the truth.
0: சத்தியத்தை அறிந்து
1: கொள். May the truth set you free.
0: சத்தியம் உங்களை விடுவிக்கட்டும்.
1: Let it go into your heart.
0: அது உங்களுக்கு இருதயத்துக்குள்ள
1: செல்ல. Believe it.
0: இதை விசுவாசி.
1: Speak it.
0: அதை பேசுங்கள்.
1: Speak what the blood has done for you.
0: இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறதோ அதை பேசுங்கள்.
1: Don't speak what you imagine, speak what the word says the blood has done.
0: நீங்கள் கற்பனை செய்யறத பேசவேண்டாம். இரத்தம் என்ன செய்திருக்கேன்னு வசனம் சொல்லுகிறதோ அதை பேசுங்கள்.
1: And that is what is faith.
0: அதுதான் விசுவாசம்.
1: That is what brings victory.
0: அதுதான் வெற்றி கொண்டு வருகிறது.
1: This is the victory that the people of God must have.
0: தேவ ஜனங்கள் இந்த வெற்றியை தான் பெற வேண்டும்.
1: Shall we all stand together?
0: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Run out of time.

பல ஆண்டுகளாக தாவீது ராஜாவின் முதல் சங்கீதத்திற்கு ராகம் அமைக்க வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. கர்த்தர் அதை இந்த நாட்களில் வாய்க்க செய்தார். தாவீது ராஜாவின் முதல் சங்கீதத்தை முழு இதயத்தோடு பாடுவோம்.

0: Second Timothy chapter 2 and verse 3.
1: Rendu Timothyin pustakam rendam adhigaram moondram vasanam.
0: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
1: Neeyum Yesu Kristuvukku nalla por sevaganai theengu anubavi.
0: In Tamil the verse begins as you also must endure a hardship as a good soldier of Jesus Christ.
1: இந்த வசனத்தை நாம் தமிழ் மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நீயும் கூட என்று சேர்த்து ஆரம்பிக்கிறது.
0: Which means apostle Paul also identified himself as a soldier.
1: நீயும் என்று கூட சேர்த்து ஆரம்பிக்கும் பொழுது இதை எழுதிய அப்போஸ்தலாகிய பவுலும் தன்னையும் இணைத்து அங்கு சொல்லுகிறார்.
0: Apostle Paul lived a life like a soldier. He wanted Timothy to also live a life like a soldier.
1: அப்போஸ்தலாகிய பவுலும் ஒரு போர் சேவகனை போல தன் வாழ்க்கையை ஜீவித்து அவர் கடைபிடித்ததனால் தன்னை பின்பற்றி வருகிற அந்த தீமோத்தேயும் கூட அதே போல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: If you see how Apostle Paul looked at some of his fellow workers, you will also find out that he also identified them as soldiers.
1: அப்போஸ்தலாகிய பவுல் தீமோத்தேயு மாத்திரமல்ல தன்னோடு இருந்த கூட உடன் ஊழியர்களாய் வேலையாட்களாய் இருந்த எல்லாரையும் கூட போர் சேவகராய் அவர் அடையாளப்படுத்தி குறிப்பிடுகிறார்.
0: In the epistle to Philemon chapter 1 and verse 2.
1: பிலமோனின் புத்தகம் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால்
0: there we read to the beloved Apphia to Archippus our fellow soldier.
1: அங்கே அப்பியாளுக்கும் அர்க்கிப்புவுக்கும் உடன் வேலையாட்களாகிய அவர்களுக்கு அங்கே எழுதும் போது சொல்லுகிறார்
0: உடன் போர் சேவகன் அப்படின்றவர். Come to Philippians chapter 2 verse 25.
1: பிலிப்பியரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 25 வசனத்துக்கு வாருங்கள்.
0: There when he writes about Epaphroditus.
1: அங்கே எபாப்பிராத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
0: He calls him as a fellow soldier.
1: அங்கே எபாப்பிராத்துவை சொல்லும் பொழுதும் உடன் சேவகனும் என்று குறிப்பிடுகிறார்.
0: Paul, when he wrote about his own life, he said in 2 Timothy chapter 4 and verse 7, Paul, I have fought the good fight of faith.
1: Paul, தன்னுடைய சுயசரிதை எழுதும் பொழுது கூட தன்னை குறித்து வசனத்தை சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனத்தை சொல்கிறார்
0: I fought a good fight.
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்.
0: Praise be to God.
1: தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: As a Christian, we also need to identify ourselves as soldiers.
1: ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாமும் கூட நம்மை அடையாளப்படுத்தி குறிப்பிடும் பொழுது ஒரு போர் சேவகனாய் குறிப்பிடப்பட வேண்டும்.
0: Why?
1: ஏன்?
0: Because Jesus said in John chapter 16 verse 33.
1: ஏனென்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16 அதிகாரம் 33 வசனத்தில் இயேசு இவ்விதமாய் சொல்லியிருந்தார்.
0: In this world you will have tribulation.
1: உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: We are not living in a trouble free world.
1: நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாத சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை.
0: We have tribulations in every area of our life.
1: நம்முடைய ஜீவத்தின் எல்லா பகுதியிலும் நமக்கு உபத்திரவம் காணப்படுகிறது.
0: As long as we are alive, tribulations will continue to exist.
1: நம்முடைய ஜீவகாலத்தில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் இந்த உபத்திரவம் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும்.
0: Therefore we should remain in a constant state of war.
1: ஆதலால் நாம் தொடர்ந்து இந்த யுத்த களத்திலே நீடித்து போராட்டத்தை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும்.
0: You see the war may be against our personal life.
1: இந்த யுத்தம் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை எதிர்த்து கொடுக்கிறதுனா தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our family.
1: நம்மளுடைய குடும்பத்தை எதிர்த்து தொடுக்கிறதுனா ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our children.
1: நம்மளுடைய பிள்ளைகளை எதிர்த்து தொடுக்கிறதுனா ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be in our businesses, in our work, in our career.
1: அவருடைய நம்மளுடைய தொழிலோ நம்ம வியாபார சம்பந்த காரியங்களில் கூட இந்த தாக்குதல் ஏற்படுத்தப்படலாம்.
0: Sometimes this problem can be seen even in our physical health.
1: சில நேரங்களில் இந்த தாக்குதல் என்பது உள்புறமாக நம்மளுடைய சரீரத்தை கூட தாக்குறதான சுகவினத்தை ஏற்படுத்துகிற தாக்குதலாகவும் இருக்கலாம்.
0: Sometimes this war can be in ministry.
1: சில நேரங்களில் ஊழியத்திலும் இந்த தாக்குதல் இருக்கும்.
0: So no matter where the warfare is, the Bible says we have to face it as soldiers.
1: ஆதலால் நாம் ஜீவத்தின் எந்த காலகட்டத்தில் எந்த பகுதியில் எந்த இதில் இருந்தாலும் யுத்த களம் என்பது ஒரு நிலையானது. நாம் அந்த யுத்தத்தை சந்தித்தே ஆக வேண்டும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எப்படி சந்திக்க போறோம்னா ஒரு போர் வீரனா சந்திக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி சந்திக்கணும்? போர் வீரன். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். போர் வீரனா நான் இருக்கணும். தமிழ்ல வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்னு இருக்கு. எனக்கு முதல்ல படித்த உடனே ஒரே கஷ்டமாகி போச்சு. அப்போ நம்ம அனுபவிக்கிறதே தீங்கு தானா? அனுபவி அனுபவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா அனுபவியின் போடல தீங்கை சகித்து கொள்ன்றிருக்கு. என்டியோர் ஹார்ட்ஷிப், தீமையை சகித்துக்கோ, அதை கடந்து போகணும் நீ. அனுபவின்றதை விட சகிச்சுக்கோ. அல்லேலூயா. One day I was very down and I was very low in my heart.
1: என்னோட இதயத்திலே நான் மனசோர்வூட்டவனாக நான் காணப்பட்ட நாவிலே தோய்ந்து போனவராக காணப்பட்டிருந்தேன்.
0: There were questions in my heart. Should I continue? Should I do this? Should we take up this? And I found that I was lacking in strength.
1: என்னோட எனக்குள்ளாக சில கேள்விகள், வினாவுகள், சந்தேகங்கள் வந்தது. இதை நான் செய்ய வேண்டுமா? இதை நான் தொடர வேண்டுமா? இதை செய்யலாமா என்று எனக்குள்ளாக ஏதோ ஒன்று முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி கொண்டிருந்தது.
0: That morning I was driving my car to do ministry in two different schools.
1: இரண்டு வெவ்வேறு பள்ளிகளிலே ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய வாகனத்தை நான் ஏக்கி போய் கொண்டிருந்தேன், காரை ஏக்கி போய் கொண்டிருந்தேன்.
0: And as I was driving I was praying in my heart also.
1: அந்த காரை ஏக்கி நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது போய் கொண்டிருந்த என் உள்ளத்துக்குள்ளே நான் ஜெபித்தேன்.
0: Lord speak to me.
1: ஆண்டவரே என்னோடு பேசும்.
0: Strengthen me.
1: என்னை பலப்படுத்தும்.
0: Help me to go through this.
1: இந்த பாதையின் ஊடாக போவதற்கு எனக்கு உதவி செய்யும்.
0: At that moment the Holy Spirit spoke to me through this verse.
1: அந்த ஷண பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக என்னோடு பேச ஆரம்பித்தார்.
0: The Lord said,
1: ஆண்டவர் சொன்னார்,
0: you have to be like a soldier.
1: நீ ஒரு சேவகனை போல, ஒரு வீரனை போல இருக்க வேண்டும்.
0: Hallelujah. The original title of my sermon was the heart of a soldier. That was my original title.
1: என்னுடைய செய்தியினுடைய உண்மையான தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு வீரனுடைய இருதயம்.
0: But then I decided that we will title this sermon as a good soldier.
1: பிற்பாடு அந்த செய்தியின் தலைப்பை இவ்விதமாக மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி ஒரு நல்ல போர் வீரன், நல்ல சேவகன் என்று மாற்றினேன்.
0: So we are going to talk today about a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட ஒரு நல்ல சேவகனை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: The Bible also says that.
1: வேதமும் அதை சொல்லுகிறது.
0: Endure hardship as a good soldier of Jesus Christ.
1: கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி, அதாவது துன்பத்தை அந்த கஷ்டங்களை சகித்துக்கொள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போர் சேவகன்.
1: நல்ல போர் சேவகன்.
0: All soldiers are not good.
1: எல்லா போர் சேவகர்களும் நல்லவர்கள் அல்ல.
0: Even in the life of Jesus he met some soldiers.
1: இயேசுவோட வாழ்க்கையிலும் சில போர் சேவகர்களை அவர் சந்தித்தார்.
0: These soldiers were very very cruel to him.
1: இந்த போர் சேவகர்கள் இயேசுவினிடத்தில் மிக கடின இருதயத்தோடு நடந்து கொண்டார்கள்.
0: The Bible says they began to hit him and began to mock him as they tortured him.
1: வேதம் சொல்லுகிறது, அவரை தலையிலே குட்டி, அவர் முகத்திலே காரி உமிழ்ந்து அவரை இவ்விதமாக துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: பரிகாசம் பண்ணவங்கள பார்க்கலாம். That's not the job of a soldier.
1: இது ஒரு போர் சேவகனுடைய வேலை அல்ல.
0: The Bible also says they began to cast lots for his garment and they took it away from him.
1: வேதம் சொல்லுது போர் சேவகர்கள் இயேசுவோட வஸ்திரத்தை எடுத்து தங்களுக்குள்ள சீட்டு போட்டு கொண்டார்கள் என்று.
0: Even after resurrection the Bible says the Jews went and gave money to the soldiers, the Roman soldiers, and told them, go and spread the word everywhere that Jesus' body was stolen away by his disciples.
1: இந்த இயேசு உயிரோடு எழுந்த பிறகு கூட அந்த உயிர்த்தலை மறைக்கும்படியாக, பொய் சாட்சி சொல்லும்படியாக, பொய் கூற்றை உருவாக்கும்படியாக அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அந்த போர் சேவகரிடத்தில் போய் லஞ்ச பணத்தை கொடுத்து அவரை சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லும்படியாக அங்கே லஞ்சம் கொடுக்கப்படுகிறது.
0: And the Bible says the soldiers took that money and they spread a false news that Jesus was robbed, his body was robbed.
1: வேதம் சொல்லுகிறது அந்த போர் சேவர்கள் அந்த லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் இயேசுவை திருடி கொண்டு போய்விட்டார்கள், இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த பொய் செய்தி வதந்தியாய் யூதா தேசம் முழுவதும் பரவிவிட்டார்கள்.
0: You see, there are good soldiers, there are bad soldiers.
1: பாருங்கள், நல்ல போர் சேவகரும் இருக்கிறார்கள், கெட்ட போர் சேவகரும் இருக்கிறார்கள்.
0: But God wants us to be good soldiers.
1: ஆனால் தேவன் நம்மை ஒரு நல்ல போர் சேவகராக இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So today we are going to talk about three characteristics of a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட இந்த நல்ல போர் சேவகருடைய மூன்று குணாதிசயங்களை இன்றைய நாளில நாம் பார்க்க போகிறோம்.
0: Number 1.
1: முதலாவது,
0: Turn with me to Psalms 18 verse 39.
1: என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 18 சங்கீதம் 39 வசனத்திற்கு வாருங்கள்.
0: Psalm 18:39.
1: சங்கீதம் 18:39.
0: For you have armed me with strength for the battle. You have subdued under me those who rose up against me.
1: யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர்.
0: The first characteristic of a good soldier is this.
1: முதலாவது குணாதிசயமாக இந்த ஒரு நல்ல போர் சேவகனுடைய நல்ல குணாதிசயம் என்று சொன்னால்,
0: a good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்.
0: Hallelujah. A good soldier is a strong soldier.
1: அந்த நல்ல போர் சேவகன் என்பது திடமான போர் சேவகனாக இருப்பான்.
0: Have you ever seen a soldier, you know, missing a step, holding a small stick and then asking somebody to hold his hand because he cannot walk?
1: ஒரு போர் சேவகன் எங்காவது நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? தடுக்கி விழுகிற ஒரு போர் சேவகனோ அல்லது அது ஊன்றுகோல் குடித்து கைகோல் கொடுத்து என்னை தாங்கி கொண்டு பிடித்து கொண்டு போங்கள் என்று மற்றொரு உதவியை நாடுகிற ஒரு போர் சேவகனை எங்கேயாவது பார்த்துருக்கிறீர்களா?
0: Have you seen a soldier who says, my back is aching, I cannot walk?
1: சில போர் சேவர்கள் யாராவது என்னால் முடியவில்லை, என்னோட கால் வலிக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you told them, have you seen a soldier who says, I'm very tired these days, I'm not even able to carry my gun?
1: அந்த சில போர் சேவர்கள் என்னால் இந்த நாளில் என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், என்னுடைய துப்பாக்கியை கூட என்னால் சுமந்து கொண்டு போக முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு போர் சேவரை கண்டிருக்கிறீர்களா?
0: Have you ever seen a soldier who says, can you give me a hand, you know, I'm not able to walk?
1: எந்த ஒரு போர் சேவர் உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் கையை பிடித்துக் கொண்டு நான் நடக்கிறேன், ஏனென்றால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறதான ஒரு சேவகரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen?
1: இப்படி யாராவது ஒரு போர் சேவகரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
0: Soldiers are known for strength.
1: அந்த போர் சேவகர் என்று சொன்னாலே அவர்கள் பலசாலி, திடமா இருப்பவர்களுக்கு பேர் பெற்றவர்கள்.
0: They are trained to be strong.
1: அவர்கள் திடமா இருப்பதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்.
0: They take good exercises.
1: அவர்கள் தினமும் அந்த எக்ஸசைஸ், அந்த பயிற்சி, உடற்பயிற்சியை செய்கிறவர்கள்.
0: And they always keep their body very fit.
1: எப்பொழுதும் அவங்களுடைய சரீரத்தை முழு பலத்தோடு, முழு உளத்தகுதியோடு வைத்திருப்பார்கள்.
0: They can carry heavy loads.
1: எந்தபடியான கடின பளுவையும் அவர்கள் சுமக்க முடியும்.
0: In an emergency, when the floods come, the soldiers come.
1: அந்த அவசர காலத்தில், வெள்ள நிவாரண காலத்திலும் கூட இந்த போர் சேவகர்கள் தான் வந்து உதவி செய்கிறார்கள்.
0: Have you seen they carry big people just like that on their shoulders and just keep walking in the water?
1: நீங்கள் பார்க்கல அந்த வெள்ள நிவாரணத்திலே அந்த ஜனங்களை, மக்களை தங்கள் முதுகிலே, தோளிலே சுமந்து கொண்டு லகுவாக நடந்து போகிற அந்த போர் சேவகர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
0: Can you imagine a soldier going to a house, knocking them and say, you are inside the water? I also got caught. Can you carry me outside?
1: எந்த போர் சேவர் வெள்ளத்திலே மாட்டி கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே கதவை தட்டி, நீங்களும் வெள்ளத்திலே மாட்டி கொண்டு, நானும் வெள்ளத்திலே மாட்டி, என்னை உங்களால் தூக்கி கொண்டு போக முடியுமா என்று கேட்பார்களா?
0: No.
1: இல்லை.
0: He is a strong man.
1: ஏன்று சொல்ல, அவன் திடமானவன்.
0: You know, when they select soldiers, they check for their physical fitness.
1: அந்த ஒரு போர் சேவகரை அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களை உடல் தகுதியை உன்னிப்பாக பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள்.
0: Are they strong?
1: அவர்கள் பலமா இருக்கிறார்களா?
0: Are they able to run a long distance?
1: அவர்களால் நெடுதூரம் ஓட முடியுமா?
0: Are they able to climb walls?
1: அவர்களால் செவர்களை எகிரி போக முடியுமா?
0: Are they able to jump over walls?
1: அவர்கள் செவரை எகிர்த்து தாவி போக முடியுமா?
0: Are they able to carry heavy loads?
1: அவர்கள் வலுவான அந்த மூட்டைகளை அவர்கள் சுமக்க முடியுமா?
0: Are they strong in their eyesight?
1: அவர்களுடைய தூர பார்வையில், அவர்கள் பார்வையில கூர்மையா இருக்கிறார்களா?
0: Are they strong in their IQ?
1: அவர்களுடைய நுட்பத்திறனில் அவர்கள் கூர்மையா இருக்கிறார்களா?
0: So they test them for everything.
1: இப்படிப்பட்ட எல்லா பகுதிகளிலும் ஒரு போர் சேவகனை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தி எடுப்பார்கள்.
0: If they find one weakness in them, they will not choose them to be soldiers.
1: இந்த போர் சேவகனை சொல்லப்பட்ட பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறைவாய் காணப்படுவார் என்று சொன்னால் அவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்.
0: Soldiers are meant to be strong.
1: போர் சேவகன் என்பவன் அவன் திடமாய் இருப்பதற்காகவே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான்.
0: Hallelujah. In Psalm 138 and verse 3,
1: சங்கீதம் 138 ஆம் சங்கீதம் 3 ஆம் வசனம்,
0: the Bible says, in the day when I cried out, you answered me and you made me bold with strength in my soul.
1: நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு நீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
0: Hallelujah. God gives strength in the soul.
1: அவர் ஆத்துமாவிலே பலனை கொடுக்கிறார்.
0: Because a soldier of Jesus Christ may not be strong in their body, but they are strong in the soul.
1: ஆனால் இயேசுனுடைய போர் சேவர் என்று சொல்பவன் சரீரப்பிரகாரமான பலசாலியா இல்லாமல் போனாலும் அவன் ஆத்மாவிலே பலசாலியாய் உள்ள ஒரு போர் சேவனா இருக்கிறான்.
0: Why?
1: ஏன்?
0: The attack is on his mind, on his soul.
1: ஏனென்று சொன்னால் தாக்குதல் சரீரத்தில் இல்ல, தாக்குதல் அவன் சிந்தையிலோ அவன் ஆத்மாவிலும் ஏற்படுகிறது.
0: Therefore we need to be strong in our heart.
1: ஆதலால் நாம் ஆத்மாவிலே திடமாய் இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: This morning God is looking for soldiers who will be strong in their heart.
1: இந்த நாளிலும் கூட காலையிலே தேவன் சரீரத்தில் இல்ல, ஆத்மாவிலே திடமா இருக்கிறவர்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார்.
0: A good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமா இருப்பான்.
0: You know why a soldier of Jesus Christ has to be strong?
1: ஏன் ஒரு இயேசு கிறிஸ்துவோட போர் சேவகன் திடமா இருக்க வேண்டும் தெரியுமா?
0: 3 reasons.
1: 3 காரணங்கள்.
0: First,
1: முதலாவது,
0: if you come to Ephesians chapter 6 and verse 13.
1: எபேசியரின் புத்தகம் 6 அதிகாரம் 13 வசனத்துக்கு நீ வருவீங்க சொன்னால்,
0: Apostle Paul says, finally my brethren, be strong in the Lord and in the power of his might.
1: கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
0: In verse 11 he says, put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil.
1: 11 ஆம் வசனத்தை சொல்கிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
0: Verse 12.
1: 12 ஆம் வசனம்,
0: for we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against rulers of the darkness of this

0: The first job of a soldier
1: and the poor sevagarudaiya mudal kadamai enna
0: to expel or eradicate enemies
1: satrukalai viratti adikka vendum
0: to expel or eradicate enemies
1: satrukalai viratti adikka vendum alladhu muthrilumaga nikkaragam panna vendum
0: he should be strong enough to withstand them and say you cannot be here
1: and the poor servant edirthindru dhairyam edirthra nee inge irukka mudiyadhu endru dhairyamai solravana irukka vendum
0: there so many times we get this news that there were some terrorists who were caught in Kashmir
1: சில நேரங்களில் அநேகவர்கள் நம் செய்திகளை கேட்பது உண்டு தீவிரவாதிகள் அந்த காஷ்மீர் என்றதான் அந்த இடத்துல வந்து விட்டார்கள் சூழ்ந்து விட்டார்கள் என்று
0: and we see that the soldiers overpowered them and they arrested them or they killed them
1: உடனடியாக அந்த தீவிரவாதிகளை எதிர்த்து ராணுவத்தினர் சென்று அவர்களை தங்களோட வசப்படுத்தி அவர்களை கைது செய்கிறார்கள்
0: you don't see the army men going there and begging to the terrorists don't kill me brother
1: இப்படிப்பட்ட சூழ்நிலை தீவிரவாதிகள் இடத்துல போய் ஒரு ராணுவ போர் சேவகன் போய் தாயு கூர்ந்து கெஞ்சி மன்றாடி தயவு செய்து கொன்றாதீங்க என்று கெஞ்சி போவது கிடையாது
0: they don't say tell me what you want water juice or something I'll give you
1: அந்த தீவிரவாதிகளை பார்த்து ராணுவ வீரர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் ஜூஸ் வேண்டுமா தண்ணி வேண்டுமா என்று அவர்கள் பவ்யமா கேட்க போவதும் கிடையாது
0: no no no a soldier is a strong man
1: இல்லை வீரன் என்பவன் ஒரு தைரியமாய் திடமானவனாய் இருக்கிறான்
0: he is ready to expel any enemy
1: அவன் எந்த ஒரு சத்துருக்களை உடனடியாக விரட்டி அடிக்க அவன் தைரியமாய் இருக்கிறான்
0: he will eradicate him from his coast
1: அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக அவளை அழித்து விடுவான்
0: for that you need strength
1: அதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்
0: you need strength to eradicate him
1: அவனை முற்றிலும் விரட்டி அடிக்க உங்களுக்கு பலன் வேண்டும்
0: they don't run away from the enemy they withstand the enemy
1: அவர்கள் எதிரியை பார்த்து ஓட்டம் பிடித்து போகிறவர்கள் அவர் எதிரியை விரட்டி அடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள்
0: hallelujah
1: hallelujah
0: the bible says resist the devil and he will flee from you
1: வேதம் சொல்லு பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்
0: if you are strong the enemy will run if you are weak you will run
1: நீங்கள் பலசலையா இருந்தால் பிசாசு சத்ருவான உங்களை பார்த்து ஓடுவான் நீங்கள் பலவீனனாய் காணப்பட்டால் சத்ருவை பார்த்து நீங்கள் ஓடி போவீர்கள்
0: you see look at david
1: தாவீதை பாருங்கள்
0: 1 samuel chapter 17 verse 48
1: 1 samuel 17 அதிகாரம் 48 ஆம் வசனம்
0: the bible says when the philistine arose and came and drew near to meet david david hurried and ran toward the army to meet the philistine
1: அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி
0: எனக்கு அந்த வசனத்துல ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா எதிராக ஓடி எல்லாரும் சொல்லுங்க எதிராக ஓடினான் என்ன ஒரு தைரியங்க அவனுக்கு என்ன பலன் அவனுக்கு இருந்துச்சு தி எனிமி குடன்ட் டெரரைஸ் ஹிம்
1: எதிரியால் தாவீதை அதரியப்படுத்தவோ பயமுறுத்தவோ முடியவில்லை
0: look at him he did not have much weapons
1: பாருங்கள் அவனிடத்தில் அப்படியான ஒரு ஆயுதங்கள் இல்லை
0: but he was running towards the giant to chase him off
1: ஆனால் ஆயுதம் இல்லாதவன் ஆயுதம் தருத்தவனை எதிர்த்து தைரியமாக ஓடினான்
0: if you have strength if you are a strong soldier you will expel the enemy
1: நீங்கள் தைரியமான ஒரு போர் சேவனா இருக்கும் பட்சத்தில் எதிரியை நீங்கள் விரட்டி அடிப்பீர்கள்
0: நம்பர் 2
1: இரண்டாவது
0: when we are a strong soldier what we can do
1: நீங்கள் ஒரு தைரியமான போர் சேவனா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்கிற காரியம் இரண்டாவது காரியம்
0: பலமான போர் சேவகனா இருந்தா என்ன செய்ய முடியும்னா நம்பர் 2 Joshua chapter 1 and verse 9
1: யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனம்
0: it says have I not commanded you be strong and of good courage do not be afraid and do not be dismayed for the lord your god is with you wherever you go
1: naan unakku kattalidavillayo balam kondu thidamanada iru thigayade kalangade nee pogum edamellam un devanagi kartar unnoda kuda irukkar endrar
0: number 2 a strong soldier will expand his territory
1: irandavathu oru nalla por sevagan thannudaiya ellaiyai virivaakam seivan
0: a strong soldier will expand his territory
1: ஒரு நல்ல போர் சேவகன் பலமுள்ள போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்
0: his strength is exhibited by his expansion
1: அவனுடைய பலம் என்பது அந்த விரிவாக்கத்தில் காணப்படும்
0: he will expand
1: அவனுடைய எல்லையை விரிவாக்குவான்
0: he will not stay alone he will not stay as he is
1: அவன் இருக்கிற வண்ணமாக அதே இடத்திலே அவனால் இருக்க முடியாது
0: you see there is a difference between a security guard a watchman and a soldier
1: ஒரு போர் சேவகனுக்கும் ஒரு இடத்தில் பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு காவலாளிக்கும் வித்தியாசம் உண்டு
0: a security guard will try to protect what he has
1: அந்த பாதுகாக்கிற காவலாளியினுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் இருக்கிற இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுவான்
0: but a soldier will expand his territory
1: ஆனால் ஒரு போர் சேவகன் பாதுகாப்பது மட்டுமல்ல இன்னும் எல்லை விரிவாக்க முன்னேறி செல்வான்
0: go to any army that is strong
1: எந்த ஒரு நல்ல திடமான ஒரு ராணுவத்திற்கும் சென்று பாருங்கள்.
0: They will always expand their territory.
1: எப்பொழுதும் அவர்களை எல்லையை விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
0: The way they prove they're stronger than the

0: neighbor is by taking up spaces in the other man's land.
1: தன்னுடைய எல்லையில் இருக்கிற இடத்தை விரிவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய அண்டை நாடுகளை விட நான் பலசாலியான நிரூபிக்கொண்டமாக தன்னுடைய அண்டை நாட்டின் எல்லைக்குள்ளாக இந்த ஊடுருவி விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பான்.
0: See, go to any part of the world today and you look at the wars where people go, where a country goes and annexes some other parts of another country.
1: பாருங்கள், உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கும் எந்த இடத்துல போய் பாருங்கள், யுத்தம் என்ற பட்சத்திலே போய் பாருங்கள், அந்த யுத்தம் எதனால் வரும், எந்த இடத்துல என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால், தங்களோட அயல் நாட்டு எதிரி நாட்டின் எல்லையோ பிடித்து கொண்டு விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
0: They will put up camps in the enemy's territory.
1: அவர்கள் எதிராளியுடைய எல்லையிலே போய் முகாமிட்டிருப்பார்கள்.
0: Why are you going there? Is your land not enough?
1: ஏன் அந்த இடத்துக்கு போய் உங்கள் இடம் போதாதா, ஏன் அங்க போய் எங்களை பிடிக்கிறீர்கள்?
0: They want to prove that they are stronger than the other person.
1: ஏனென்று சொன்னால் அயல் நாட்டை விட நாங்கள் பலசாலி என்று நிரூபித்து காட்டும் வண்ணமாக செய்கிறார்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You see, if you stay as you are not a soldier.
1: பாருங்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே அப்படியே இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகன் அல்ல.
0: Sorry for saying you are just a watchman.
1: தயவு கூர்ந்து மன்னித்துக்கொள்ள நான் சொல்வதற்கு நீங்கள் போர் சேவகன் அல்ல, நீங்கள் ஒரு காவலாளி.
0: But if you are a soldier,
1: ஆனால் நீங்கள் ஒரு போர் சேவகனாக இருக்கும் பட்சத்தில்,
0: you will not stay as you are.
1: நீங்கள் இருக்கிற இடத்தில் சும்மா இருக்க மாட்டீர்கள்.
0: You will expand your boundary.
1: உங்களுடைய எல்லையை விரிவாக்கி கொண்டே இருப்பீர்கள்.
0: Hallelujah. Alexander the Great was a mighty warrior.
1: அலெக்சாண்டர் மாபெரும் வீரனாகிய அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனாக இருந்தான்.
0: At the age of 33, he almost conquered the entire known civilized world.
1: 33 வயதிலே உலகத்திலே தெரிந்ததான கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் வளர்ந்த நாடுகளை ஏறத்தல எல்லா நாடுகளையும் பிடித்து விட்டான்.
0: It seems at the age of 33 he once knelt down by the Aegean seashore. He stretched out his hands and then he cried.
1: அந்த 33 வயதிலே ஒரு காலகட்டத்திலே இந்த ஏஜியன்ஸ் கடற்கரையின் ஓரமாக முட்டி போட்டு தன் இரண்டு கைகளையும் விரித்து இவ்விதமாக அவன் அழுதான்.
0: What is it?
1: என்ன?
0: I wish I had more lands in the world to conquer.
1: கடவுளே, இன்னும் இந்த உலகத்திலே நான் பிடிப்பதற்கு அதிகமான நாடுகள் இருந்தா நல்லா இருக்குமே.
0: இன்னும் நாடு இருந்தா பிடிச்சிருப்பேன். எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். அதாங்க வீரன், ஏதோ இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாட்ச்மேன் தான். நீங்க சொல்லுங்க, வாட்ச்மேனா இருக்க விரும்புறீங்களா, சோல்ஜரா இருக்க விரும்புறீங்களா? அதை கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி சொல்லணும். சோல்ஜரா இருந்துக்கிறாங்க, அது வாட்ச்மேன் கேக்குறது. நீ கொடுக்குற இடத்த அப்படியே பாத்துக்கிறேன். நீங்க சொல்லணும், நான் யாரா இருக்க விரும்புறேன்? போர் வீரனா இருக்க விரும்புறேன். சொல்லுங்க. என்னங்க சத்தமே வரமாட்டேங்குது. போர் வீரனா இருக்க விரும்புறேன். அல்ல இல்லையா, without expansion there is no power.
1: விரிவாக்கம் இல்லாமல் வல்லமை என்பது கிடையாது.
0: When you expand your influence grows.
1: உங்கள் விரிவாக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய ஆளுமை தன்மை விரிவாக்கப்படும்.
0: When something that doesn't grow or expand, it is doomed for destruction.
1: ஏதோ ஒரு காரியம் விரிவாக்கம் பட செய்யவில்லை, வளரவில்லை என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு தடை இருக்கிறது, தோல்வி இருக்கிறது.
0: நிச்சயமா இது ஒரு நாள் அழிந்து போகும். Anything, it can be your family, it can be your business, it can be ministry, whatever. If you don't grow, if you don't expand, you will die very soon.
1: அது எந்த காரியமா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியம், எந்த ஒரு வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரி, அந்த வாழ்க்கையின் பகுதி வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும்.
0: If you are scared of enlargement, you don't have a long expiry date.
1: நீங்கள் விரிவாக்கத்தை குறித்து, உங்கள் எல்லை விரிவாக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் பயந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய காலகட்டமும் குறுகிவிடும்.
0: That is why Jabez prayed to the Lord. He said, Lord, bless me, he said.
1: அதனால் தான் யாபேஸ் இப்படியாக ஜெபித்தார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்.
0: How to bless you?
1: எப்படி நான் உம்மை ஆசீர்வதிப்பது?
0: Two aspects of his blessing.
1: அந்த ஆசீர்வாதத்தில் இரண்டு காரணங்கள், முக்கியமான இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
0: One, he said, Lord, let your hand be with me and keep me from all evil.
1: ஒரு காரியம் என்னென்று சொன்னால், ஆனடே உடைய கரம் என்னோடு கூட இருந்து தீமைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும்.
0: தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி. This is a security thing, which is like, Lord, you have given me this territory, let no evil come upon it. It's more like a watchman style.
1: இந்த கூற்றிலே பார்க்கும் பொழுது என்ன சொன்னால், இது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு வேண்டுதல். அதாவது, ஆண்டவரே எனக்கு இந்த எல்லையை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த எல்லை எந்த ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படாமல் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட விண்ணப்ப வார்த்தைகள்.
0: But then he asked for more.
1: அதுக்கு அடுத்தது இன்னொரு கேட்கிறான்.
0: He says, Lord, enlarge my territory.
1: இரண்டாவதாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Hallelujah. God should not only protect us, God must also proliferate us.
1: தேவன் நம்மளுடைய எல்லை பாதுகாப்பது மாத்திரமல்ல அதை வளர்ச்சி அடையவும் செய்ய வேண்டும்.
0: எத்தனை பேர் விரும்புறீங்க வளரணும்னு விரும்புறவங்களும் ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The enemy is always afraid if when we grow, when we expand, when we enlarge.
1: எப்பொழுதும் பிசாசானவன் எதிரியானவனுக்கு நாம் வளர்கிறோம், நாம் விரிவாக்கப்பட செய்யப்படுகிறோம் என்று சொன்னாலே அவனுக்கு பயம் வந்துவிடும்.
0: He is really scared.
1: உண்மையாக பயந்து விடுவான்.
0: He will try to bring everything to stop the expansion.
1: அந்த விரிவாக்கத்தை தடை செய்யும்படி என்னவனா செய்வான்.
0: But a good soldier, a strong soldier will always enlarge.
1: ஆனால் ஒரு நல்ல போர் சேவகன், ஒரு திடமான போர் சேவகன் எப்போதும் தன்னை விரிவாக்கத்துக்கு உட்படுத்திக் கொண்டே இருப்பான்.
0: First you need strength.
1: முதலாவது
0: to expel or eradicate your enemies.
1: முதலாவது உங்களுடைய சத்துருவை விரட்டி அடிக்க அழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும்.
0: Number 2, you need strength to expand your territory.
1: இரண்டாவது உங்கள் எல்லையை விரிவாக்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
0: Number 3,
1: மூன்றாவது,
0: why does a soldier need to be strong?
1: ஏன் இந்த போர் சேவகன் திடமாய் இருக்க வேண்டும்?
0: Romans chapter 13 and verse 4.
1: ரோமர் எழுதின புத்தகம் 13 அதிகாரம் 4 வசனம்.
0: Rulers are not a terror to good works but to evil. Do you want to be unafraid of the authority? Do what is good and you will have praise from the same. For he is God's minister to you for good. But if you do evil, be afraid. For he does not bear the sword in vain. For he is God's minister and avenger to execute wrath on him who practices evil.
1: மூன்றாம் வசனத்திலிருந்து, மேலும் அதிகாரிகள் நற்கிரைகளுக்கு அல்ல துர்க்கிரைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே.
0: Why a soldier has to be strong?
1: ஏன் அந்த வீரன் திடமா இருக்க வேண்டும்?
0: Because his strength will enable him to execute justice.
1: என்று சொன்னால் அவனுடைய பலம் என்பது நீதியை சரிக்கட்ட பயன்படும்.
0: He will execute justice through his power.
1: நீதியை சரிக்கட்ட தன் வல்லமையின் மூலமாக நீதியை சரிக்கட்ட அல்லது நீதியை நிலைநாட்ட.
0: When somebody sees a soldier, they are terrified.
1: யாராவது ஒரு போர் சேவகரை பார்க்கும்போது அவர் நிஜமாக பயப்படுவார்கள்.
0: Why?
1: ஏன்?
0: He has a strong appearance.
1: அவனுடைய தோற்றம், அந்த பலமான தோற்றம்.
0: He has strong weapons.
1: அவனிடத்தில் இருக்கிறதான அந்த பலமான ஆயுதங்கள்.
0: The way he looks, the way he talks can terrorize anybody.
1: அவன் பார்க்கிற பார்வைகள், அவன் பேசுற பேச்சின் திறமைகளை பார்க்கும் பொழுது யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்.
0: Especially a criminal will be afraid.
1: குறிப்பாக சொல்ல வேண்டும் சொல்ல, குற்றம் செய்தவர்கள், குற்றவாளிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு போர் சேவகரை பார்க்கும் பொழுது பயம் வரும்.
0: The Bible says God has put these people in authority so they will execute justice in the lives of people.
1: வேதம் சொல்லு, இப்படிப்பட்டவர்களை அதிகாரத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீதியை நிலைநாட்ட, நீதியை சரிக்கட்ட.
0: If they are weak, justice will be broken.
1: இந்த போர் சேவகன் பலவீனனாய் காணப்பட்டால் அந்த நீதி அங்கு நிலைநாட்டப்படாது.
0: Whatever people want to do, they will start doing it.
1: ஜனங்கள் என்னெல்லாம் செய்யணும் தோணுது எல்லாத்தையும் செய்வார்கள்.
0: See, there's a difference between our Indian police force and if you go to overseas, there's a different way people look at police.
1: இந்திய இவில் இருக்கிறதான போலீஸ்காரர்களுக்கும் வெளிநாடுகள், அயல் நாடுகளில் இருக்கிறதான காவலாளிகள், போலீஸ்காரர்களும் வித்தியாசம் உண்டு.
0: You know, in Indian police system, I'm not degrading them, but Indian police has a lot of power.
1: நான் இந்திய போலீஸ்காரர்களை குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை, அவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள், வல்லமைகள் உண்டு.
0: பட் த ப்ராப்ளம் வித் தெம் இஸ் தே ஆர் கண்ட்ரோல்ட் பை த பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்.
1: ஆனால் பிரச்சனை என்னென்று சொல்ல, அதிகாரத்தை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுத்தாத வண்ணம் அவர்கள் அரசியல்வாதிகளால் அவர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள்.
0: Therefore, even if they catch a criminal or catch an offender,
1: அதனால் அவர்கள் ஒரு குற்றவாளியை உண்மையாக பிடித்தாலும்,
0: that fellow will show his party card.
1: அந்த குற்றவாளி உடனடியாக தன் இடத்துல இருக்கிறதுல கட்சியின் அடையாள சீட்டை காட்டுவான்.
0: முன்னாடி சொல்லக்கூடாதப்பா, போ பா போ. Why?
1: ஏன்?
0: Because our system is like that.
1: ஏனென்று சொன்னால் நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய இந்திய நிர்வாக அமைப்பு அப்படி இருக்கிறது.
0: But if you go to overseas,
1: ஆனால் வெளிநாடுகளுக்கு, அயல் நாடுகளுக்கு சென்று பார்ப்பீர்கள் சொன்னால்,
0: they don't ask you for your party card.
1: அவர்கள் எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க அடையாள அட்டை காட்ட சொல்ல மாட்டார்கள்.
0: License and registration please.
1: ஓட்டுநர் உரிமத்தையும் அந்த பதிவேடையும் காட்ட சொல்லுவார்கள்.
0: You should not even get out of your car.
1: நீ அந்த வாகனத்தை விட்டு இறங்க கூட வேண்டாம்.
0: You have to sit there and just be quiet.
1: நீ அந்த வாகனத்திலே உட்கார்ந்து கூட அமைதியா இருந்தாலே போதும்.
0: If you do something, raise your voice, instantly will pull out the gun.
1: நீங்கள் அந்த வாகனத்தில் இருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஏதாவது அசௌகரியமான காரியத்தை செய்ய முயற்சித்தால் உடனடியாக உங்களுக்கு முன்பாக துப்பாக்கி நீட்டப்படும்.
0: If you open the door and you try to come out and argue with him,
1: நீங்கள் ஒருவேளை அந்த காரை திறந்து அந்த போலீஸ்காரோ தர்க்கம் பண்ணும்படி வாக்குவாதம் பண்ணும்படியாக நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று சொன்னால்
0: instantly you will be handcuffed, that's all.
1: உடனடியாக உங்களுடைய இரண்டு கையும் பின்னாக கட்டப்படும்.
0: They will take you in their car and you have to be there in the jail at least for a few days.
1: அவர்கள் அவங்களோட வாகனத்தில் எடுத்து கொண்டு போய் உங்களை சிறைச்சாலையில ஒரு 2-3 நாட்களா இருக்க வேண்டியிருக்கும்.
0: There if they see a police following them, they are terrified.
1: அங்கே அயல் நாட்டிலே ஒரு போலீஸ்காரர் நம்மை துரத்துகிறார் என்று தெரிந்தாலே அவர்களுக்கு கதி கலங்கிவிடும்.
0: There is the power to execute justice.
1: என்று சொன்னால் அங்கே நீதியை நிலைநாட்ட அங்கே ஒரு அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
0: But sometimes
1: சில வேளைகளிலே
0: there are some police officers who are deputed to a particular area.
1: சில வேளைகளிலே சில போலீஸ்காரர்கள் சில காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட இடத்துல இடமாறுதலை வைப்பார்கள்.
0: There are some police officers who don't care anything about anybody.
1: சில போலீஸ்காரர்கள் தங்களுடைய எல்லைக்குட்பட்ட எந்த பிரச்சனை எந்த காரியத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்களா இருப்பார்கள்.
0: இல்ல யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. யார வேணா நீ கூட்டுவா, பயப்பட மாட்டாங்க. அப்படி ஆளை பார்த்துட்டாங்க அந்த ஏரியாவுக்கு ரவுடிகளுக்கு எல்லாம் பயம் வந்துடும். ஏன் நம்ம ஐயா என்ன பண்ண மாட்டாரு, யாருக்கும் அசர மாட்டாரு தெரிஞ்சாலும் எல்லாம் வாழை சுருட்டிட்டு உட்காந்துடும், அந்த ஏரியாவே மாறி போயிடும். ஏன் இவருடைய வல்லமை இவருடைய அதிகாரத்தை வச்சு நீதியை நிலைநாட்டிடுவாரு. You are called, you and I are called to be a good soldier of Jesus Christ.
1: வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: As a good soldier you have to be strong.
1: அந்த ஒரு நல்ல போர் சேவகன் என்பவன் திடமாய் இருக்கிறது போல நாம் இருக்க வேண்டும்.
0: What for?
1: எதற்காக?
0: To eradicate the enemy.
1: அந்த சத்ருவை விரட்டி அடிக்க.
0: Not to be hand in glove with the enemy and say you and I are partners.
1: அந்த சத்ருவின் கையை பிடித்து உடன்படிக்கை பண்ணுவது போல நீ நானும் சகோதரன் என்று சொல்லு உடன் பங்காளிகள் என்று சொல்வதற்கல்ல.
0: Resist the devil.
1: அந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
0: Hallelujah. They fight to expand their territories.
1: அவர்கள் எல்லையை விரிவாக்கும் பண்ணும்படியாக அவர்கள் சண்டையிட வேண்டும்.
0: They are there strong enough to declare, execute justice.
1: அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் திடமாய் இருக்க வேண்டும்.
0: Jesus had this strong spirit of a soldier in him.
1: இயேசுக்குள்ளாக இந்த போர் சேவக திடமான போர் சேவகன் ஆவி அவருக்குள்ளாக இருந்தது.
0: The Bible says nobody could resist him at all in his words or in his actions.
1: வேதம் சொல்கிறது அவருடைய வார்த்தையோ அவருடைய கிரியையோ ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை.
0: Why?
1: ஏன்?
0: He was so strong in his heart.
1: அவர் தன்னுடைய இதிலே திடமாய் இருந்தார்.
0: Hallelujah. Today we need to ask Lord, give me that strength.
1: இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே அந்த பலத்தை அந்த திடத்தை எனக்கு கொடுங்கள்.
0: No matter what problems I face.
1: எந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்தாலும் பரவாயில்லை.
0: No matter what kind of difficulties I'm going through.
1: எந்த எதிர்ப்பு எந்த அசௌகரியத்து கூட நான் சென்றாலும்
0: சரி. No matter what challenges I face.
1: எப்படிப்பட்ட சவாலை எதிர்கொண்டாலும் சரி.
0: Lord, give me a heart that is strong.
1: ஆண்டவரே எனக்கு அந்த பலமான திடமான இருதயத்தை மாத்திரம் கொடுங்க.
0: Hallelujah. Give me that strong soldier stance.
1: அந்த ஒரு போர் சேவகனுக்கு இருக்கிறதான திடமான இருதயத்தை போல இருதயத்தை எனக்கு கொடுங்கள்.
0: Sometimes you know when you watch these soldiers you are enamored by their strength.
1: சில நேரங்கள்ல அந்த போர் சேவகளை பார்க்கும்போது அவருடைய பலத்தை பார்த்து நாம் பிரமித்து இருக்கிறோம்.
0: You know recently we had this Republic Day parade.
1: சில மாதங்களுக்கு நாட்களுக்கு முன்பு குடியரசு தின விழா நடந்தது.
0: அந்த parade பாத்தீங்கன்னா you can see the soldiers marching past.
1: அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பார்க்கும் பொழுது அந்த வீரர்கள் அவர்கள் கால் வைத்து மார்ச் பாஸ்ட் போனதை நீங்கள் பார்க்கலாம்.
0: I was watching that for a little while.
1: அந்த அணிவகுப்பை நான் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தேன்.
0: And then I saw the soldier, you know, soldiers in a band walking, their feet almost touched their face.
1: அந்த அணி அணியாக அந்த சாரணர் அணியை போல அந்த போர் சேவர்கள் போகும் பொழுது அவர்கள் அந்த மார்ச் பாஸ்ட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கால் அவர்களை தூக்கி நெற்றிக்கு நேராக முகத்துக்கு நேராக வரும்படி வந்தது.
0: ஒரே ஒரு முறை பார்த்தேன், அம்மா எனக்கே பலவீனம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு முறை செஞ்சோன்னா அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இவ்வளோ கிலோமீட்டர் நடந்து நம்மெல்லாம் ஒரு கால் இப்படி தூக்கி வச்சோன்னா அத்தோட மல்லாக்க விழுந்துட வேண்டியதுதான். என்ன என்ன பலங்க, என்ன வலிமை, என்ன வேகமாக போகிறாங்க. நானும் பார்த்தேன் யாராவது அப்படி தவண்டுக்கிட்டு போகிறாங்களான்னு. எல்லாம் அவ்வளோ வலிமையாக போகிறாங்க. அதான் ஒரு நல்ல போர் சேவகனுடைய அழகு. ஆமேன். கைத்தாங்களா தள்ளாடிக்கிட்டு நடந்து வர்றவனாம் போர் சேவகன் கிடையாது. இல்லை பலமாக திட்டமாக போகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த சத்ருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அவனுடைய ஒவ்வொரு சதி ஆலோசனைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் நான் துவண்டு போக மாட்டேன், தைரியமாக நிற்பேன். பைபிள் சேஸ் when Jesus was taken to be tempted,
1: வேதம் சொல்ல இயேசு சோதிக்க முடியா கொண்டு செல்லப்பட்ட பொழுது
0: he was so strong in resisting the devil,
1: அந்த பிசாசை எதிர்த்து நிற்பதில் மிக திடமாய் தைரியமாய் இருந்தார்.
0: He was so strong,
1: அவர் மிக திடமாய் இருந்தார்.
0: Whatever was given at him, thrown at him, he stood there, withstood it.
1: எப்படிப்பட்ட தாக்குதலை பிசாசு தொடுத்த பொழுதும் அதை எதிர்த்து அவர் லாகவமாக திடமாய் கையாண்டார்.
0: As young people, you need to be strong.
1: இளம் வாலிபர்களாக இருக்கிற நீங்களும் அதே போல ஒரு திடமாக இருக்க வேண்டும்.
0: As a believer of Christ, be strong.
1: கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் திடமாக இருக்க வேண்டும்.
0: No matter what comes at you.
1: எந்த பிரச்சனை உங்களை எதிர்த்து எது வேணா வரட்டும்.
0: Lord, give me the strength.
1: ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு கொடுங்கள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Give me the strength to keep on expanding.
1: ஆண்டவரே என்னை விரிவாக்கத்தை தொடர்ச்சியான விரிவாக்கம் செய்வதற்கான பலத்தை கொடுங்கள்.
0: Help me to improve, develop, grow.
1: ஆண்டவரே நான் வளர்வதற்கு, நான் வளர்ந்து மேலோங்கி செல்வதற்கு உதவி செய்யுங்கள்.
0: Hallelujah. A good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்.
0: நம்பர் 2.
1: இரண்டாவது
0: 2 தீமோத்தி chapter 2 verse 3 and 4 once again.
1: 2 தீமோத்தியின் புத்தகம் 2 அதிகாரம் 3 4 வசனங்கள்.
0: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
1: நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி.
0: Verse 4.
1: 4 வசனம்.
0: No one engaged in warfare entangles himself with the affairs of this life that he may please him who enlisted him as a soldier.
1: தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
0: தண்டில் சேவகம் பண்றது அப்படின்னா யுத்தம் பண்ற எவனும் அர்த்தம். Anybody who engages in war,
1: யுத்தத்திலே தன்னை உருகும்படுத்தி கொண்ட எந்த ஒரு போர் சேவகனும்
0: he will never entangle himself in the affairs of this life.
1: பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
0: Why?
1: Yen
0: he doesn't want to please himself, he will please the one who enlisted him as a soldier.
1: And
0: the
1: poor sevagan thannai thaniye priyapadithikolla virumbamaatan aanal yaarukku avan sevagam eludhi koduthaana avargalude priyathik edutha maadhiri nadathukolluvan.
0: In other words,
1: innor vidathil
0: he will always put his desires behind and he will always fulfill the desires of his superiors.
1: உன்னர்வத்தில் சொல்லவேண்டும் சொன்னால் தன்னுடைய விருப்பங்களை ஆவல்களை அவன் பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் யாருக்கு சேவகம் எழுதி கொடுத்தானோ தனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவன் ஒப்பு கொடுக்கப்படுவான்.
0: That brings us to thought number 2.
1: இது இரண்டாவது சிந்தனையில்.
0: A good soldier is a sacrificial soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
0: He is willing to sacrifice his own desires, his own fancies, his own wants, his own lusts, all of that sacrificed to fulfill the wishes of his master.
1: ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய ஆவல்கள், தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய எல்லா காரியத்தையும் தியாகம் பண்ணுகிறவனாய் காணப்படுவான்.
0: Without a sacrificial spirit, you can never be a soldier.
1: இந்த தியாகத்தின் மனப்பான்மையின் ஆவி இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்க முடியாது.
0: In order to sacrifice, he will go to the limit even to die.
1: இந்த போர் சேவகன் தியாகத்தின் உச்சக்கட்டமா எது வரைக்கும் செல்வான் என்று சொன்னால் தன் ஜீவனை இழப்புக்கும் வரைக்கும் இழப்பதற்கும்.
0: He may be put up with the most uncomfortable places.
1: ஒருவேளை அவனை ஒரு அசௌகரியமான இடத்தில் போடப்பட்டிருந்தாலும்.
0: He may be taken to places he doesn't want.
1: அவன் இருக்க விருப்பமில்லாத இடத்திலே அவன் போடப்பட்டிருந்தாலும்.
0: But he will sacrifice himself and do his duty.
1: அந்த இடத்திலும் தான் ஜீவியத்தை தியாகமா இருந்து தன்னோட கடமையை நிறைவேற்றுவான்.
0: Apostle Paul said, I was a soldier of Jesus Christ.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றா, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய் இருக்கிறேன்.
0: Timothy, you too should become a good soldier of Jesus Christ.
1: நீயும் தீமோத்தேயுவே அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்க.
0: I fought the good fight of faith.
1: நான் நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
0: You also should fight a good fight of faith.
1: நீயும் அதே போல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும்.
0: In Acts chapter 20 verse 22 to 24 you can see how Paul was a sacrificial soldier.
1: அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நிருபம் 20 அதிகாரம் 22 ல இருந்து 24 வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படி அவன் ஒரு தியாக மனப்பான்மையுள்ள போர் சேவகனா இருந்ததை பார்க்கிறோம்.
0: I'm going to take you verse by verse and I'm going to show you 3 ways his sacrificial heart is exposed.
1: அந்த முழு வசனங்களையும் எல்லாத்தையும் வசனத்தின் ஊடாக நான் செல்ல போவது கிடையாது. முக்கியமான 3 காரியங்கள் வழிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அங்கே.
0: If you come to verse 22.
1: 22 வசனத்துக்கு போகும் பொழுது
0: look at what he says.
1: அங்கே சொல்கிறார்,
0: See, now I go bound in the spirit to Jerusalem, not knowing the things that will happen to me there.
1: இப்பொழுதும் நான் ஆவியில் கட்டுண்ட எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
0: I will show you three places a soldier will go and why sacrifice is needed.
1: அந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். எப்படி ஒரு போர் சேவகன் தியாக மனப்பான்மை தேவை என்பதை நான் மூன்று காரியங்களை காண்பிக்கிறேன்.
0: மூன்று இடங்களுக்கு ஒரு போர் சேவகன் போவான். அந்த மூன்று இடங்கள் அவன் போகிறதுனால தான் அவனுக்கு ஒரு தியாகம் தேவைன்னு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, look at that verse. He says, I do not know the things that will happen to me there.
1: அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
0: First,
1: முதலாவது,
0: a soldier is taken to an unpredictable place.
1: முதலாவது, ஒரு போர் சேவகன் அவனால் கணிக்க முடியாத, அவன் யூகித்து பார்க்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுகிறான்.
0: You cannot predict anything where the soldier is going. Anything can happen anytime.
1: அந்த போர் சேவகன் எங்க போக போகிறான் என்று உங்களால் கணிக்க முடியாது. அங்கு என்ன நடக்கும் என்றும் தெரியாது. எது வேணாலும் நடக்கலாம்.
0: You cannot assume that this is what is going to happen in that place.
1: நீங்களாகவே ஒரு உருவகப்படுத்தி அனுமானப்படுத்தி இங்கே அதுதான் நடக்கும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது.
0: There will be no announcement as to what is coming.
1: அங்க என்ன நடக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்காது.
0: Anything can happen at any time.
1: எப்போ வேணா எது வேணா நடக்கும் என்கிறதான இடம்.
0: You don't have the Chinese military sending an email to India and said February 28 at about 10 AM we are going to send rockets. Are you ready?
1: ஒரு சீன ராணுவத்திலிருந்து இந்திய ராணுவத்திற்கு ஒரு மின்னஞ்சலிலே இந்த மாதிரி February 28 காலை 10 மணிக்கு நாங்கள் ஒரு ராக்கெட் அனுப்ப போகிறோம் என்று அவர்கள் மின்னஞ்சல்லாம் போட மாட்டார்கள்.
0: Are you free that day? Are you ready to fight? You know, we want to fix an appointment.
1: அந்த நாளில ராக்கெட் போடும்போது நீங்கள் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, உங்களால் யுத்தம் செய்ய முடியுமா, அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்துக் கொள்ளலாமா, இல்ல வேற ஒரு நாள் பார்க்கலாமா?
0: Or there is a horn blasting from the other end and say ready, ready, ready, bombs are coming your way.
1: இல்லை என்ற அந்த நாட்டிலிருந்து ஒரு பெரிய ஒரு சத்தத்தை எழுப்பி ஒரு சமிகையை ஏற்படுத்தி ஒரு எச்சரிப்பை ஏற்படுத்தி ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் நாங்கள் அங்கிருந்து குண்டுமலை பொழிய போகிறோம் என்று சொல்லுவார்களா?
0: You can't expect anything, no announcement.
1: எந்த ஒரு சமிஞ்சையோ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நடக்கும். நீங்கள் எதையும் எதிர்பார்த்து கணிக்க முடியாது.
0: When they have landmines, they don't put up big signboards and say landmines here, be careful.
1: கண்ணி வெடிகளை வைத்து விட்டு அந்த கண்ணி வெடிக்கு மேலாக ஒரு அறிவு பலகையை வைத்து இங்கே கண்ணி வெடிகள் இருக்கிறது ஜாக்கிரதையா இருங்கள் என்று போடப்பட்டிருக்காது.
0: No. Unpredictable terrain is where a soldier will go.
1: கணிக்க முடியாத இடம் அல்லது எந்த ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியாத இடத்திற்கு ஒரு வீரன் செல்லுவான்.
0: He may think everything is okay, but everything will be wrong.
1: அவன் நினைக்கலாம் எல்லாம் சௌகரியமா நல்லா இருக்கும் என்று நினைக்கலாம், ஆனால் அங்க எல்லாம் முற்றிலும் வேறு விதமா இருக்கும்.
0: He may think everything is perfect, but when he steps foot on that, there may be a landmine.
1: அவன் நினைப்பான் இந்த இடம் நல்ல இடமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைப்பான், ஆனால் கால் எடுத்து வைத்த பிறகு தான் தெரியும் அங்கே ஒரு கண்ணி வெடி இருக்கிறது என்று.
0: He has to sacrifice his life to face the unpredictable.
1: இந்த கணிக்க முடியாத காரியங்களை எதிர்கொள்ளும்படியாக தன் வாழ்க்கையே ஒரு போர் சேவகன் தியாகம் பண்ண வேண்டும்.
0: Ready for anything from any direction.
1: எந்த நோக்கு எந்த திசையிலிருந்தும் எந்த காரியம் வந்தாலும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
0: You know, sometime in war, it is not only what you see with your eyes, but there are so many things you don't see with your eyes that happens in order to bring the soldier down.
1: பாருங்கள், யுத்தத்திலே நீங்கள் கண்களால் காண்கிற காரியம் மாத்திரம் உங்கள் ஆபத்தை நேரிட பண்ணாது. உங்கள் கண்களால் காணாத சில காரியமும் ஒரு வீரனை மனமடியே கீழே தள்ளும்படியாக இருக்கும்.
0: There are so many military secrets that is being shared.
1: சில ராணுவ ரகசியங்கள் பரிமாறப்படும்.
0: Everything is secret.
1: எல்லாம் ரகசியமா இருக்கும்.
0: Everything is coded.
1: எல்லாமே அந்த சமிங்கிய மொழியிலே இருக்கும்.
0: You cannot decipher what the enemy is speaking.
1: அந்த சமிங்கிய மொழியை உங்களுடைய மொழியை குறித்து என்ன அவங்க பேசுறாங்கன்னு உங்களால கணிக்க முடியாது.
0: You cannot guess when the attack is going to come.
1: எப்பொழுது தாக்குதல் ஏறும் என்று உங்களால கணிக்கவும் முடியாது.
0: A soldier has to be ready to face all of that.
1: இந்த யுத்த வீரன் என்பவன் எந்த எது நடந்தாலும் எப்பொழுதும் அவன் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
0: You know, there is something called as honey trap. They call it as honey trap.
1: எப்படி சொல்றா, வசியப்படுத்துகிற கண்ணியின் திட்டங்கள் என்று சில காரியங்கள் இருக்கிறது.
0: You know, what is honey trap is basically in order to get military secrets from a soldier or an officer.
1: இந்த வசியப்படுத்துகிற கண்ணிகளின் திட்டம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், ஒரு ராணுவ வீரனிடத்திலிருந்து சில ரகசியங்களை ராணுவ ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக.
0: Nobody goes and sticks a gun and say give me all your secrets.
1: யாரும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் வைத்து உன் ரகசியத்தெல்லாம் கூட என்று கேட்க மாட்டார்கள்.
0: உன் ரகசியங்கள் எல்லாம் கூட துப்பாக்கி நீட்டா, he will say if you want you kill me, I'm not going to give you my secrets.
1: அப்படி எல்லாம் துப்பாக்கி வைத்து மிரட்டலாம் அந்த ராணுவ வீரன் சொல்வான், நீ என்னை சுட்டாலும் பரவாயில்லை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வான்.
0: So what they will do?
1: அதற்கு பதிலாக என்ன செய்வார்கள்?
0: Sometimes they will send a beautiful girl a trap for the officer.
1: சில நேரங்களில் இந்த போர் சேவகனை துப்பாக்கி முனையிலே எதிர்கொண்டு ரகசியத்தை வாங்க முடியாமல் ஒரு அழகான ஒரு பெண்ணையை அவனிடத்திலே அனுப்பி வசியப்படுத்தி அவனிடத்திலிருந்து ரகசியங்களை வாங்க முயற்சி செய்வார்கள்.
0: The girl will look like
2: a true person who really has fallen in love with him.
1: அந்த பெண் எப்படி இருப்பாள் என்று சொன்னால் அந்த போர் சேவகனை உண்மையாகவே மனமார்த்தமாக விரும்புகிற காதலிப்பதை போல இருப்பாள்.
2: And this man will fall for it.
1: இந்த அன்பின் காதல் வலையிலே அந்த போர் சேவகன் விழுந்து விடுவான்.
2: And then at the peak of this deception, she will take away all the secrets and give it to the enemy.
1: இந்த இரு உறவின் உச்சத்தின் கட்டத்திலே அவள் அவனிடத்திலிருந்து எல்லா ரகசியங்களையும் எப்படியோ வாங்கி விடுவாள்.
2: Samson, this thing happened in his life.
1: இந்த காரியம் சிம்சோனோட வாழ்க்கையில நடந்தது.
2: He was a strong man.
1: அவன் மிக பலசாலி.
2: Nobody could trap him.
1: அவனை யாராலும் கண்ணில் வரிவித்து மாட்டி வைக்க முடியாது.
2: Nobody could control him.
1: யாராலும் அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது.
2: A lion could not overcome him.
1: சிங்கத்தால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
2: An army cannot overcome him.
1: ஒரு சேனையால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
2: But one girl, Delilah, brought him down.
1: ஆனால் ஒரே ஒரு பெண்ணாகிய தெலீலாள் அவனை விலை தண்ணீலாள்.
2: And till the end, he never even guessed that this was the girl who was there to take away his secret.
1: ஆனால் சிம்சோன் கடைசி வரைக்கும் தெரியல இந்த தெலீலாள் தான் தன்னோட ரகசியங்கள்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் என்று.
2: He never imagined that she was a spy all along.
1: அவன் கடைசி வரைக்கும் தெரியாது இவள் ஒரு உளவாளி என்பதை கடைசி வரைக்கும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
2: A soldier has to have a sacrificial heart because he will be taken to unpredictable places.
1: ஒரு வீரன், ஒரு உண்மையான வீரன் என்பவன் ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவன் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவன் கணிக்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுவான்.
2: You cannot predict where the danger is.
1: ஆபத்து எங்கே இருக்கிறது உங்களால் தீர்மானமே கணித்து சொல்ல முடியாது.
2: But if a man has a sacrificial heart and says, I will not give myself up for any whim or fancy, I will put all my desires behind me and go for the prize, he can never be moved.
1: ஆனால் அதே ஒரு போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய காரியங்கள், இச்சையின் காரியங்கள், எல்லா காரியங்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நான் எந்த சூழ்நிலை என் விருப்பத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு தியாக மனப்பான்மையோடு நான் போவேன் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக பரிசை பெற்றுக் கொள்வான்.
2: Hallelujah. I always used to think about Samson.
1: சிம்சோனை குறித்து எப்பொழுதும் நினைத்து பார்ப்பது உண்டு.
2: I used to think, you know, this man, the lion could not overcome him.
1: பாருங்கள், சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியல.
2: One hand, you know, just tore it apart.
1: ஒரே கையில அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சிட்டான்.
2: 300 foxes he was able to tie their tails together.
1: 300 நரிகளை ஜோடு ஜோடாக அந்த வாளில பின்னி அவளை தீ கொளுத்தி போட்டு விட்டான்.
2: He carried the doorpost and walked up the hill.
1: ஒரு கதவு, பெரிய கதவு எடுத்துக்கொண்டு அந்த மலை உச்சி முகடுக்கு சென்று விட்டான்.
2: With one dry bone he killed many.
1: ஒரு சாதாரண தாடை எலும்பை எடுத்து அநேகரை அவன் கொன்று குவித்தான்.
2: But he could not touch this one girl.
1: ஆனால் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை அவனால் தொட முடியவில்லை.
2: He had all strength physically.
1: சரீர பிரகாரமா அவனுக்கு பலம் இருந்தது.
2: One slap this girl would have got smashed.
1: ஒருவேளை அவனுக்கு இருந்த பலத்தில் அந்த பெண்ணை ஒரே அறை கண்ணத்தில் ஓங்கி விட்டிருந்தால் அவள் கீழே மடிந்து விழுந்திருப்பாள்.
2: அண்டைக்கு இறந்திருப்பாள். Because he is so strong.
1: என்ன சொன்னா அப்படிப்பட்ட ஒரு பலசாலி.
2: But he was so strong in his body.
1: அவனோட சரீரத்துல மிக பலசாலி.
2: But he could not sacrifice his own desire.
1: ஆனால் தன் சொந்த விருப்பத்தை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
2: His own desire, his lust, he couldn't sacrifice.
1: அவனோட சொந்த விருப்பம், சொந்த இச்சையை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
2: He fell for her beauty.
1: அவளோட அழகுக்கு விழுந்து விட்டான்.
2: See, as a child of God,
1: பாருங்கள், தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள்,
2: the Bible says, be a soldier for Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருங்கள்.
2: A true soldier has a sacrificial life.
1: ஒரு நல்ல ஒரு போர் சேவகனுக்கு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்.
2: The Bible says those who have known Christ have crucified their lusts and desires on the cross.
1: வேதம் சொல்லு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களோட ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.
2: I sacrifice it, Lord.
1: எல்லாவற்றையும் ஆண்டவரே தியாகம் பண்ணி இருக்கிறேன்.
2: I'm going into unprecedented territory.
1: நான் என்னால் கிரகிக்க முடியாத, கணிக்க முடியாத ஒரு புது இடத்துக்கு செல்லுகிறேன்.
2: The enemy has traps everywhere.
1: அந்த இடத்திலே என்னால் கணிக்க முடியாத இடத்திலே சத்துருவானவன் கண்ணிகளை மறைத்து வைத்திருக்கிறான்.
2: But Lord, I have already sacrificed my desires in your altar.
1: ஆண்டவரே, ஆனால் அதற்கு முன்பதாகவே ஏற்கனவே உம்முடைய பலிபீடத்திலே என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் தகனித்து விட்டேன்.
2: All my lusts I have put it on the altar.
1: எல்லா என்னுடைய இச்சைகளையும் உம்முடைய பலிபீடத்திலே நான் எரித்து விட்டேன்.
2: Nothing will move me.
1: என்னிடத்தில் இன்று ஒன்றும் இல்லை.
2: Nobody can tempt me.
1: யாரும் என்னை சோதனை பரீட்சை பார்க்க முடியாது.
2: I am standing above all that.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இருக்கிறேன்.
2: Hallelujah. Hallelujah. Never forget you are a soldier.
1: நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஒரு போர் சேவகனை மறந்து விடாதீர்கள்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Why he has to have a sacrificial heart?
1: ஏன் அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை அவனுக்கு இருதயம் இருக்க வேண்டும்?
2: First I said he will be taken to unprecedented or unpredictable places.
1: முதலாவது நான் சொல்லியிருந்தேன், அவனால் நிர்ணயிக்க முடியாத, கணிக்க முடியாத ஒரு புது இடத்திற்கு அவன் அழைத்து செல்லப்படுவான்.
2: Number 2.
1: இரண்டாவது,
2: a soldier will also be taken to unpleasant places.
1: இரண்டாவது, ஒரு போர் சேவகனை சௌகரியம் இல்லாத இடத்திற்கும் கொண்டு செல்வார்.
2: Look at how Paul went there.
1: பவுல் எப்படி போனார் என்று பாருங்கள்.
2: Verse 23, Acts 20.
1: அப்போஸ்தல நிருபம் 20 அதிகாரம் 23 வசனம் பாருங்கள்.
2: He says the Holy Spirit testifies in every city that chains and tribulations are awaiting me.
1: 23 வசனம் சொல்கிறது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்.
2: He saying where I am going is very unpleasant.
1: அவர் சொல்கிறார், நான் எங்கே போகறனோ அது சௌகரியமான இடம் அல்ல.
2: Unpleasant.
1: அது சௌகரியமான இடமும் இல்ல.
2: A soldier when he is going for war,
1: ஒரு வீரன் ஒரு யுத்தத்துக்கு செல்லன்ற சொன்னால்,
2: he will not call and ask, well, I am called to fight in Kashmir. Do you have a single bedroom or double bedroom?
1: ஒரு வீரன் ஒரு யுத்தத்திற்கு பொதுவாக ஒரு காஷ்மீர் என்ற இடத்துக்கு மாநிலத்திற்கு அவன் யுத்தத்துக்கு செல்ற சொன்னால், அலைபேசியை அழைத்து அந்த இடத்துல நான் காஷ்மீர் யுத்தத்துக்கு வருகிறேன், அந்த இடத்துல எனக்கு நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் கொடுப்பீங்களா தங்கறதுக்கு இல்ல டபுள் பெட்ரூம் கொடுப்பீங்களா கேட்க மாட்டான்.
2: Do we have hot water for taking bath or do we have queen size bed or king size bed? Even king size is okay for me. Do you provide all that, you know?
1: அந்த இடத்துல போன் செய்து எனக்கு குளிப்பதற்கு சுடுதண்ணி வெந்நீர் இருக்குமா, இல்லது நான் படுக்கை அறையில் படுப்பது ஒரு ராஜ படுக்கை போல விரிவான படுக்கையா இருக்குமா, இல்ல ஒற்றையால் படுக்கிற படுக்கையா இருக்குமா?
2: Will I have comforter? Will I have shoe polish? You don't ask all that.
1: எனக்கு எல்லா சௌகரிய உடையின் சௌகரியங்கள் என ஷூ பாலிஷ் பண்ணப்பட்டதன காரியங்கள் இருக்கும், இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க மாட்டார்.
2: Will you have washing machine?
1: அங்க துணி துவைப்பதற்கு இயந்திரம் வாஷிங் மிஷின் இருக்குமா
2: கேட்க முடியுமாங்க? No comforts whatsoever.
1: அந்த யுத்த காலத்துல எந்த ஒரு சௌகரியத்தையும் நீங்க எதிர்பார்க்க முடியாது.
2: Unpleasant place.
1: அசௌகரியமான இடமா இருக்கும்.
2: You don't know where you will sleep tonight.
1: நீங்கள் இந்த இரவு அந்த இடத்துல எந்த இடத்துல தூங்குவீங்க கூட நிர்ணயிக்க முடியாது.
2: You don't know whether you will be allowed to sleep tonight.
1: ஒருவேளை நீங்க தூங்குவதற்கு அனுமதிக்கப்படுவீர்களா என்று கூட தெரியாது.
2: They'll give you a small ditch and say stay here for the next 7 days.
1: ஒரு சின்ன ஒரு குழி போல ஒரு பதுங்கு இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்துல ஒரு 7 நாள் அங்கேயே இருந்து விடுவார்கள்.
2: Don't show your face outside.
1: அந்த முகத்தை அந்த குழி இருந்து வெளியே காட்டி விடாதே என்று சொல்வார்கள்.
2: They will cover you with some dry leaves.
1: அவர்கள் ஒரு காய்ந்த இலைகளை போட்டு அந்த பதுங்குழி மூடியும் விடுவார்கள்.
2: Stay inside.
1: அதிலே அமர்ந்திரு.
2: Wait for the enemy.
1: சத்ருவுக்கு எதிராளிக்கு காத்துரு.
2: This can be unpleasant but you have to stay there.
1: இது ஒருவேளை சௌகரியம் இல்லாத இடமா இருக்கலாம், ஆனா நீங்க அங்க தான் இருந்தாகணும்.
2: From that place you cannot call Zomato and say can you give me biryani.
1: அந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த ஒரு உணவு ஆர்டரும் எந்த ஒரு காரியம் சொமாட்டோவுக்கு யாருக்கும் ஆர்டர் செய்ய போன் உணவுகள் எதுவும் ஆர்டர் செய்ய முடியாது.
2: They'll give you a few pieces of bread or maybe chocolates or some tanned food and then they say you eat it and survive.
1: ஒரு சில ரொட்டிகளை ஒரு சில உணவு பதார்த்தங்களை அடைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை கொடுத்து இதை கொண்டு இதே இடத்துல தாக்கு பிடித்து சில நாட்கள் இரு என்று சொல்லிவிடுவார்கள்.
2: Stay there.
1: அங்கேயே இரு.
2: It will not be pleasant.
1: ஒருவேளை அது சௌகரியமா இருக்க இல்லாம இருக்கலாம்.
2: It could be very mushy, it could be muddy, it could be raining. You have to be there.
1: ஒருவேளை அந்த இடம் ஒரு வெட்டாந்தரை இல்லாமல் கசகசப்பான வெதுவெதுப்பான சதுப்பு நிலமா இருக்கலாம், மலை பெய்கிற இடமா இருக்கலாம், எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே தான் இருக்க வேண்டும்.
2: Unpleasant places.
1: அசௌகரியமான இடங்கள்.
2: Apostle Paul says.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்.
2: As a soldier of Jesus Christ.
1: கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்.
2: The Holy Spirit told me.
1: பரிசுத்த ஆவியானவர் தெரிவிக்கிறார்.
2: You will have only chains and tribulations waiting for you.
1: கட்டுகளும் உபத்திரவங்களும் மாத்திரமே உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
2: It is unpleasant.
1: இது அசௌகரியமான காரியம்.
2: It will be painful.
1: அது வலியை ஏற்படுத்துகிற காரியம்.
2: What did Paul say?
1: ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்?
2: In whatever state I am, I have learned to be content.
1: பவுல் சொல்ல எந்த நிலையில் நான் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்.
2: Hallelujah. I know how to be in comfort, I know how to be in discomfort.
1: என்னுடைய சௌகரியமான இடத்தில் என்னால எப்படி இருக்க முடியும் என்று தெரியும், அசௌகரியமான இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்று தெரியும்.
2: I know how to be full, I know how to be hungry.
1: எப்படி நிறைவா என்னால இருக்க முடியும் என்று தெரியும், எல்லாம் குறைவுபட்ட காலத்திலும் எப்படி இருக்க முடியும் தெரியும்.
2: வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்கிறேன். Hallelujah. I will not give up my position for a little desire, for a little food, for a little comfort.
1: ஒரு சின்ன சௌகரியத்துக்காகவோ சின்ன ஆகாரத்துக்காகவோ என்னுடைய விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
2: No, I will always sacrifice all my desires to fulfill my duty.
1: என்னுடைய விருப்பத்தை என்னுடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த சேவையை செய்யும்படியான தியாக மனப்போடு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய எல்லா விருப்பத்தையும் அதற்காக நான் தியாகம் பண்ணுவேன்.
2: No matter how much I suffer.
1: எப்படிப்பட்ட உபத்திரத்தின் ஊடாக சென்றாலும் சரி.
2: I will only be a true soldier.
1: நான் ஒரு நல்ல போர் சேவகனாய் மட்டும் இருப்பேன்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: என்ன என்ன செய்தாலும் சரி இயேசுவை மட்டும் விடவே மாட்டேன். அதான் ஒரு நல்ல போர் சேவகன். Hallelujah. அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி தூக்கி வீசினாலும் சரி இயேசுக்காக மாத்திரமே வாழுவேன். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கஷ்ட

0: Hallelujah. No matter what happens, I will never stop following Christ.
1: Enda sulli enda kaaryam eppadi nadathalum seri naan Kristuvai pinpatruvadai naan vidave maaten.
0: Sacrificial soldier.
1: Thyagamulla oru por sevagan.
0: Even in unpleasant places he continues to stay faithful to his army.
1: Oru saugriyam illada edathil irundhalum seri andha edathilum thannudaiya raanuvathirku avan unmai ullavanai thyagamullavanai irupan.
0: Number 3.
1: Moonravathu.
0: Why a soldier should be sacrificial?
1: Yen oru por sevagan thyagamullavanai irukka vendum?
0: The third place he goes to is an unprotected place.
1: அவன் மூன்றாவது இடமாக அவன் செல்கிற இடம் பாதுகாப்பு இல்லாத இடம்.
0: Verse 24 of Acts 20.
1: அப்போஸ்தல நிருபம் 20 அதிகாரம் 24 வசனம்.
0: None of these things move me, nor do I count my life dear to myself.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: Do you see the statement there? Very powerful statement.
1: பாருங்கள், எவ்வளவு வல்லமையான ஒரு ஆணித்தரமான ஒரு கூற்றை இங்கே வைக்கிறார்.
0: I do not count my life worth anything.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: In other words,
1: இன்னொரு விதத்தில்,
0: I know that there is no guarantee for my life.
1: இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும், என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது.
0: There is no safety or security for my welfare.
1: என்னுடைய சுகத்திற்கு என்னுடைய பாதுகாப்பிற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது.
0: But in spite of that, I will continue to serve as a soldier.
1: ஆனால் அப்படி பாதுகாப்பு இல்லாமல் போனாலும் நான் ஒரு போர் சேவகனாய் தொடர்ந்து இருப்பேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Just imagine one of your relatives, husbands, wives or your children are working in the army and they are in the border in Kashmir.
1: கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோ, உங்களுடைய பிள்ளைகளோ இல்ல உறவினர்கள் யாரோ ஒருத்தர் ராணுவத்தில் வேலை செய்கிறார். ராணுவத்தில் எல்லையிலே, காஷ்மீர் எல்லையிலே ஒரு பணியில் இருக்கிறார்.
0: When he is leaving your house to go for war,
1: அவர் இங்க இருந்து யுத்தத்திற்கு போகும் பொழுது,
0: will you go and tell him you are going to Kashmir?
1: நீங்கள் அவரிடத்துல சென்று நீங்கள் யுத்தத்துக்கு காஷ்மீருக்கா போறீங்க?
0: When you come back, get me some apples. They said Kashmir apple is very good.
1: நீங்க துத்தத்தை முடித்து வரும்போது காஷ்மீர் ஆப்பிள் நல்லா இருக்கும், காஷ்மீர் ஆப்பிள் வாங்கி வந்திருக்கேன்னு சொல்லுவோமா?
0: மறக்காம வாங்கிட்டு வந்துரு சொல்லுவோமாங்க. என்ன சொல்லுவோம்? பத்திரமா உயிரோட வாப்பா, அதுதான் வேணும். கம் அலைவ், கம் சேஃப்,
1: உயிரோட வந்தா போதும்.
0: வை
1: ஏன்?
0: பிகாஸ் வி நோ வென் த சோல்ஜர் கோஸ் டு வார், தெர் இஸ் நோ ப்ரொடெக்ஷன் ஃபார் ஹிம்.
1: ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நல்லாக தெரியும், ஒரு போர் சேவன் யுத்த களத்திற்கு செல்வான் என்று சொன்னால் அங்கே அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது.
0: There is no guarantee whether he will come back alive.
1: அவன் திரும்ப உயிரோடு வருவானா என்பதற்கு உத்தரவாதமும் கிடையாது.
0: That's why when a soldier leaves the house, the whole family weeps over him.
1: அதனால தான் ஒரு யுத்த வீரன் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தன் குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர் எல்லாரும் கூடி சேர்ந்து அவனை கட்டி அணைக்கிறார்கள்.
0: They will cry over him.
1: அவர்கள் அழுவார்கள்.
0: They have no guarantee if they will see him again alive.
1: என்றே சொன்னால் போகிறவன் திரும்பி வருவானா, உயிரோடு திரும்ப பார்ப்போமா என்றதன் உத்தரவாதம் கிடையாது.
0: It is not only the relatives who know this truth.
1: அந்த உறவினர்கள் மட்டும் அந்த சத்தியம் தெரிந்ததல்ல.
0: The soldier also knows that.
1: அந்த யுத்தவீரனுக்கும் தெரியும்.
0: He knows he is going into that position. என்றே
1: சொன்னால் அந்த இடத்துக்கு நான் போகிறேன்.
0: I am going into that border.
1: அந்த எல்லைக்கு நான் போகிறேன்.
0: I don't know if I will see the next day alive.
1: அடுத்த நாள் காலை நான் உயிரோடு பார்ப்பனா என்பது அவனுக்கே தெரியாது.
0: He doesn't know what kind of problem will create, what kind of situation he will be into in the next minute.
1: அடுத்த நொடி பொழுதிலே எப்படிப்பட்ட பிரச்சனை வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் என்பதையும் அவனுக்கு தெரிந்திருக்காது.
0: But you know what?
1: ஆனால் பாருங்கள்,
0: he loves the country more than he loves his own life.
1: அவன் தன் சொந்த ஜீவியத்தை நேசிப்பதை காட்டிலும் தன் நாட்டை அதிகமாய் நேசிக்கிறான்.
0: He sacrifices his desire to live long in order to protect his country.
1: தன் ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கிற தன் ஆயுசு நாட்களையும் தன் நாட்டின் நலனுக்காக பாதுகாப்பிற்காக தன் ஆயுசையும் அவன் தியாகம் செய்கிறான்.
0: He gives up his desire to live long.
1: அவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையே விட்டு விடுகிறான்.
0: Sacrifice.
1: தியாகம் பண்ணுகிறான்.
0: Sacrifice.
1: தியாகம் பண்ணுகிறான்.
0: The Bible says, be a good soldier of Jesus Christ.
1: வேதம் சொல்லுது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் இரு.
0: In order to be a good soldier, you need to have the spirit of sacrifice.
1: நல்ல போர் சேவகனாய் இருப்பதற்கு உனக்கு அந்த தியாகத்தின் ஆவி இருக்க வேண்டும்.
0: Unpredictable places you will be taken to.
1: கணிக்க முடியாத இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Unpleasant places will be your share.
1: அசௌகரியமான இடத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Unprotected places may be your place to dwell.
1: பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Apostle Paul says, wherever I'm going, the Holy Spirit is telling, chains and tribulations are waiting for you.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எங்கே சென்றாலும் பட்டணங்கள் தோறும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரவங்கள் தான் உனக்கு உண்டு.
0: It is not going to be pleasant.
1: அது நல்ல சௌகரியமான நல்ல காரியம் இல்லங்க.
0: The enemy is not going to be kind.
1: அந்த பிசாசானவன் எதிராளியவன் உங்கள் மேல் இரக்கமா இருக்க போவது கிடையாது.
0: He will be treated unfairly.
1: பட்சபாதம் இல்லாமல் அவன் உங்களை கையாளுவான்.
0: He will treat you unkindly.
1: உங்கள் இரக்கம் இல்லாதமாய் உங்களை கையாளுவான்.
0: But a soldier says,
1: ஆனால் ஒரு வீரன் சொல்லுகிறான்,
0: I am willing to suffer for him.
1: நான் அவருக்காக நான் பாடுபட ஆயத்தமாக இருக்கிறேன்.
0: Hallelujah. You see, this word really, really encouraged me 2 weeks ago.
1: இரண்டு வாரம் முன்பதாக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அதிகமாய் உற்சாகப்படுத்தியது.
0: When I went through a problem, I thought, Lord, why should I suffer? Why should I carry? Why should I do this?
1: ஒரு பிரச்சனையின் ஊடாக நான் செல்லும் பொழுது, ஆண்டவரே, ஏன் இப்படி நான் பாடுபட வேண்டும், ஏன் இதை சுமந்து செல்ல வேண்டும் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு.
0: Why not somebody else?
1: ஏன் மற்றவர்கள், ஏன் மற்றவர்களுக்கு எனக்கு மட்டும்?
0: Why should I not give it up?
1: ஏன் இதை விட்டு விடக்கூடாது?
0: When the Lord spoke to me, he said,
1: அப்பொழுது தேவனோடு பேசி சொன்னார்,
0: You are a soldier of Jesus Christ.
1: நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகன்.
0: Be willing to suffer.
1: ஆயத்தமாயிரு, தீங்கு அனுபவிக்க உபத்திரவப்பட ஆயத்தமாயிரு.
0: Hallelujah. When we have the heart of sacrifice,
1: நம்மளுக்குள்ள அந்த தியாக மனப்பான்மை இருதயம் இருக்கும் பட்சத்தில்,
0: nothing will shake us.
1: நம்மை எதுவுமே நம்மளை அசைக்க முடியாமல் இருக்கும்.
0: Hallelujah. Nothing can discourage us.
1: நம்மை எதுவுமே அதரியப்படுத்த சோர்வுக்குள்ளாக சென்று கொள்ளாது.
0: When a soldier is hit with bullets,
1: ஒரு ராணுவ வீரனை அந்த புல்லட்டுகள் அங்க தோட்டாக்கள் தாக்கப்படும் பொழுது,
0: when he is stuck in pain,
1: அந்த தாக்குதலுக்கு உட்படுத்தும் பொழுது, அந்த வேதனையில் இருக்கும் பொழுது,
0: he only remembers one thing,
1: avan ore ore karyathai dhaan nyabapaduthuvan,
0: I am fighting for my country,
1: en desathirkaga naan poraadugiren,
0: I am fighting for my army,
1: ennudaiya seenaikkaga naan poraadugiren,
0: my pain today will be somebody's gain,
1: indrey naan padugira indha uvathravam pirkaalathile yaro oruku saugariyai kodukka pogirathu,
0: therefore I will endure this pain,
1: aagiyal indha uvathravathai indru naan thaangi kollugiren,
0: I sacrifice my comforts so the next generation will reap the fruits of this labor.
1: அடுத்த தலைமுறை இந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த தலைமுறையில் இருக்கிற நான் இந்த வலியை, இந்த அசௌகரியத்தை பொறுத்துக் கொள்கிறேன்.
0: I tell you, as a soldier of Jesus Christ,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்,
0: may the Lord give us a heart of sacrifice.
1: கர்த்தர் நமக்கு நல்ல இந்த தியாகத்தின் இருதயத்தை கொடுப்பாராக.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Finally,
1: கடைசியாக,
0: who is a good soldier?
1: யார் ஒரு நல்ல போர் சேவகன்?
0: First I said a good soldier is strong.
1: முதலாவது நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்,
0: பலமாய் இருப்பான். Number 2, a good soldier is sacrificial.
1: இரண்டாவது, நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
0: Third,
1: மூன்றாவது,
0: Luke chapter 7 verse 8.
1: லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7 அதிகாரம் 8 வசனம்.
0: For I also am a man placed under authority, having under myself soldiers. I tell this one go and he goes, and to another come and he comes.
1: நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
0: I tell one to go, he goes. I tell the other to come, he comes.
1: நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
0: The third characteristic of a good soldier is a good soldier is submissive.
1: மூன்றாவது, இது ஒரு நல்ல போர் சேவன குணாதிசயம் என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருப்பான்.
0: Hallelujah. In the army, in the rule book of soldiers, there is no word called no.
1: ராணுவத்திலே அந்த ராணுவ வீரர்களுக்கு கோட்பாடுகள் புத்தகம் உள்ளது. அந்த கோட்பாடு புத்தகத்திலே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, என்னவென்று சொன்னால், இல்லை.
0: முடியாதுன்ற வார்த்தையை எந்த ராணுவ வீரனும் எப்பவுமே சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. If there is a command and says go, march forward, he has to just march.
1: ஒரு கட்டளை வருகிறது அவன் இடத்திலே, நீ முன்னோக்கி செல், மார்ச் பாஸ் பண்ணி முன்னோக்கி நடந்து செல் என்று சொன்னால் அவன் சென்று தான் ஆக வேண்டும்.
0: He cannot turn and say, is this justified?
1: அவன் திரும்பி பார்த்து, இது நியாயமா?
0: Can't you think about something else?
1: வேற ஏதாச்சும் நீங்க யோசிக்க கூடாதா?
0: Can we go tomorrow?
1: நாளைக்கு போலாமா?
0: Go means go.
1: போனா போ.
0: If he says no, I'm not going,
1: oruvela avilla na povamaten appdin sonna,
0: instantly he'll be fired, taken out.
1: Odanadiyaga andha seveyil endu avan velakapiduvan.
0: There is a rule of obedience that is taught to every soldier.
1: ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் இந்த கீழ்ப்படிதல் என்ற கோட்பாடு கற்றுக் கொடுக்கப்படும்.
0: When I was studying in Loyola College,
1: லயோலா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது,
0: I happened to visit the NCC department once.
1: இந்த தேசிய சாரணர் படை மாணவர் படையை நான் பார்க்கும்படியாக நான் போயிருக்கிறேன் லயோலா கல்லூரி வளாகத்தில் உள்ள.
0: One of my friends was there, he had called me for something, so I went there.
1: அந்த NCC என்கிறதான தேசிய மாணவர் படையில் நண்பர் இருந்தார், அவரை பார்க்க நான் போயிருந்தேன்.
0: And there was this beautiful writing on the wall of the NCC department.
1: அந்த NCC department இருக்கிறதான அந்த இடத்துல அந்த செவுத்திலே ஒரு அழகான ஒரு போர்டிலே ஒரு எழுதப்பட்டிருந்தது.
0: And lot of rules were written.
1: அங்க अनेक சட்டதிட்டங்கள் கோட்பாடுகள் எழுதப்பட்டிருந்தது.
0: Rules of NCC.
1: அந்த கோட்பாடுகள் NCC இல் இருக்கிறவங்களுக்கான கோட்பாடுகள்.
0: Rule number 1.
1: முதலாவது கோட்பாடு.
0: Learn to obey every order.
1: எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள்.
0: Rule number 1, obey every order.
1: எல்லா கட்டளையும் கீழ்ப்படியுங்கள்.
0: And then rule number 2, rule number 3, rule number 4, lot of rules.
1: அப்படியே ஏகப்பட்ட கோட்பாடு 2 3 4 என்று இருந்தது.
0: And then the last rule, rule number 9.
1: ஒன்பதாவது கோட்பாடாக ஒன்று இருந்தது.
0: If you choose to dissent.
1: ஒருவேளை நீங்கள் இணங்கவில்லை என்று சொன்னால்.
0: If you choose to dissent. Refer to rule number 1.
1: ரூல் நம்பர் 1 இல் இருக்கிறது அதுக்கு போய் பாருங்கள்.
0: நான் சொல்றதை செய்யல அப்படினா முதல் ரூலை போய் படிங்க. என்ன ரூல் அது? எதை சொன்னாலும் செய், அவ்வளவுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிலிட்டரியில இப்ப செய்யட்டுமா, அப்புறமா செய்யட்டுமா, நாளைக்கு செய்யட்டுமா, கேள்வியே கிடையாது. செய்யணும், செய், அவ்வளவுதான். ஒபே மீன்ஸ் ஒபே, அவ்வளவுதான். அதான் சட்டம் அங்க. You don't need any opinions. Nobody's going to ask your opinions. Nobody's going to ask your comments, your criticism, your ideas, your thought processes. It has no validity there.
1: நீங்கள் சொல்ற ஆலோசனைகள், நீங்கள் சொல்ற அறிவுரைகள், உங்களுடைய விருப்பங்கள், விருப்பங்கள் அதெல்லாம் யாரும் கேட்க போவதே கிடையாது.
0: A soldier is taught to be submissive.
1: ஒரு வீரன் என்பவன் கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டவனா
0: இருக்கிறான். Last week,
1: கடந்த வாரத்தில்
0: I was watching a documentary.
1: ஒரு ஆவண படத்தை பார்த்து கொண்டிருந்தேன்.
0: About this man called Eichmann. He was a former guard, a German guard, an officer who was responsible for the killing of many many thousands of Jews.
1: Kadanda varathile na oru aavana padathai paathukondaden Eichmann engaradana andha German naattil irundadana oru por sevagan aayirakkanakana yudargal kolvadharkaga kaaranama irundavan.
0: He passed the rules and laws and sorry the he gave the orders for killing so many Jews.
1: Aneya yudrale kollumbadiya ivan kattalai pirappidathappattavan.
0: And you know what he did after the war, when Germany lost the war,
1: yuddhathirku pirappiga Germany desam idu yuddhathile thotra piragu,
0: he escaped and went to Argentina.
1: Eichmann enbavar Argentina ga tappi adaikalamaga ange poi vittar.
0: For many years he stayed there. He changed his name, he changed his identity, nobody found him out.
1: அந்த இடத்துல போனவர் தன்னோட அடையாளத்தை மாற்றும்படியாக மாற்றிவிட்டார். தன்னுடைய ஆவணங்கள், தன்னுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார்.
0: Nobody guessed that he was there.
1: யாராலும் அவர் அங்கே தான் இருக்கிறன்னு கண்டுபிடிக்க முடியாது.
0: But someone tipped off the Israeli army that this man, the murderer who murdered so many thousand Jews, is actually living in Argentina.
1: ஆனால் இந்த இஸ்ரேல் தேசத்து உளவு படையில் இருந்த ஒருவர் இந்த ஐக்மன் என்பவர் அர்ஜென்டினா தேசத்தில் இவர்தான் மறைமுகமாக வாழ்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள்.
0: And you know what the Israeli army did?
1: Israel ranu enna seidhu theriyungala?
0: They formed a group of spies.
1: Oru kootama ulavali kootathai yerpaduthi,
0: they went to Eichmann's place, they captured him, they drugged him, and they moved him from Argentina to Israel.
1: இந்த உளவு பார்க்க போனவர்கள் அந்த ஐக்மனை கையங்களுமாக பிடித்து அங்கிருந்து வானத்தில் ஏற்றி அங்கிருந்து அர்ஜென்டினால இருந்து இஸ்ரேல் தேச சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து விட்டார்கள்.
0: When he came to Israel,
1: இஸ்ரேலுக்கு வந்தபொழுது
0: he was taken to court. Many cases were put upon him.
1: நீதிபதி வளாகத்திலே கொண்டு போகப்பட்டு அவர் மீது அநேக வழக்குகள் போடப்பட்டது.
0: And he was made to stand trial.
1: அந்த வழக்குக்கு முன்பதாக நிற்க வேண்டியதாயிற்று.
0: And one of the interesting things that I saw there was,
1: அந்த வழக்கிலே மிக முக்கியமாக சுவாரஸ்யமாக நான் கண்ட காரியம் என்னவென்று சொன்னால்,
0: this man, you know, the Israeli guards, they will say, stand up, let's go.
1: இஸ்ரேல் பாதுகாவலர்கள் ஐக்மனை பார்த்து சொல்லுவார், எழுந்து போகலாம்.
0: Immediately will stand and go.
1: உடனடியாக எழுந்து சாதாரணமாக போய்விடுவார்.
0: they will say sit down in this place
1: உடனே இங்கே உட்கார் என்று சொல்வார்கள்
0: he will immediately sit down
1: உடனே உட்கார்ந்து விடுவார்
0: he was a great officer in the German army
1: பாருங்கள் ஜெர்மன் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர்
0: but whatever was told him he just did it
1: ஆனால் இந்த இஸ்ரவேல் பாதுகாப்பு படையில் இருக்கிறவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்வார்
0: they never found a reason to force him to do something or you know corner him to do something no just tell he will do it
1: inda nabarai kaiyalvadhil israel raanuvathu endha oru siramum illai edho nirbandhapaduthi kattayapaduthi seiyavendi avasiyam illai sonnale thana seidhu viduvar
0: and in the documentary they made this statement
1: and aavana padathile oru kurippa ipdiyaga ezhuthirundargal
0: for years and years and years this man being trained in the strict German army to simply obey and never resist he followed it even in Israel
1: pala aandugalaga german desathile germanil raanu adhigaradhu ivarku eppadi ange katruvikkapattad endru sonnal edhu sonnalum appattamaga appadiye keelpadiya vendum endra adhigara thorile katruvikkapattadanal avar adu raanuvathilirundhu veliye vanda piragum ippoludum adhe palakkam avarkulla irukkirathu
0: even now ippo stand means stand
1: nilluna nillu
0: sit means sit
1: okkarna okkar
0: yena thana varshama enadhu palakkam payirchi train money yesna no ne manasla varadu yesna yes da go na go da sit stand na stand andra solraru nee yaar na yesuukku nalla porchevanga andra kai thukum paapom hallelujah nalla porchevanga yaara irupana submissive to god
1: avan devanukku keel padindulona irupan
0: The centurion says, I look at one person and say, go, he goes, come and he comes.
1: நூற்றுக்கதிபதி சொல்கிறான் நான் ஒருவனை போ என்றால் போகிறான் வா என்றால் வருகிறான்
0: That is a soldier.
1: இதுதான் ஒரு போர் செய்வதற்கான அதிசயம்
0: If you look at the life of David,
1: தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால்
0: You can see how he followed God in every step of his life.
1: அவருடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் எப்படி அவன் தேவனை பின்பற்றினால் கீழ்ப்படிந்தான்
0: When I say submissive to God, it has got two parts.
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் சொல்லும்போது இரண்டு பகுதியில் இருக்கிறது
0: One,
1: முதலாவது
0: you don't do anything without asking God's permission.
1: தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்யாமல் இருத்தல்.
0: Number 2,
1: இரண்டாவது
0: you don't decline any order that comes from God.
1: தேவனிடத்திலிருந்து வரும் எந்த கட்டளையும் நிராகரிக்காமல் அப்படியே செய்ய வேண்டும்.
0: புரியுதுங்களா? அதாவது தேவன் சொல்லாததையும் செய்யக்கூடாது. தேவன் சொன்னதை செய்யாம இருக்க கூடாது சொல்லுங்க பாப்போம் திரும்ப தேவன் சொல்லாததை செய்யக்கூடாது தேவன் சொன்னதை செய்யாம இருக்க கூடாது இதுதான் மிலிட்டரி ரூல் ஒரு சோல்ஜர் இப்படிதான் அவர் இஷ்டத்துக்கு கண்ணை தூக்கிட்டு அங்கங்க ஓட முடியாது எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும் என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்வேன் எதை சொல்லலையோ அதை செய்ய மாட்டேன் எதை செய்யறதுக்கு முன்னாலையும் கேட்காம செய்ய மாட்டேன் இதுதான் ஒரு சோல்ஜர் That is a soldier. Look at David.
1: தாவீதை பாருங்கள்.
0: I'll show you a few verses.
1: ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன்.
0: Come with me to 1 Samuel chapter 23 verse 2.
1: 1 சாமுவேல் புத்தகம் 23 ஆம் அதிகாரம் 2 ஆம் வசனத்துக்கு வாருங்கள்.
0: At this juncture the Philistines were at war and they were plundering the barns.
1: பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது.
0: What did David do?
1: தாவீது என்ன பண்ணார்?
0: Verse 2.
1: 2வது வசனம்.
0: David inquired of the Lord and asked, "Shall I go and attack these Philistines?" And the Lord said to David, "Go and attack and save Keilah."
1: அப்பொழுது தாவீது, "நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், "நீ போ." பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார்.
0: அதுல வார்த்தை வந்து விசாரித்தான். He had got the power to do it.
1: அவனுக்கு அதை செய்வதற்கான அதிகாரம் வல்லமை இருந்தது.
0: He got the army to do it.
1: அவனிடத்தில் செய்வதற்கு அதை சேனையும் இருந்தது.
0: He got weapons.
1: அவனிடத்தில் ஆயுதமும் இருந்தது.
0: But he asked God, "Shall I do it?"
1: ஆனால் அவன் ஆண்டவரை கேட்கிறான், "நான் இதை செய்யட்டுமா?"
0: 1 Samuel chapter 30 verse 8.
1: 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம்.
0: David inquired of the Lord and said, "Shall I pursue this troop? Shall I overtake them?"
1: தாவீது கர்த்தரை நோக்கி, "நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா?"
0: "Shall I overtake them?"
1: அதை பிடிப்பேனா என்று கேட்டான்.
0: And the Lord answered and said, "Pursue, for you shall surely overtake them and without fail recover all of them."
1: அதற்கு அவர், "அதை பின் தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்" என்றார்.
0: 2 Samuel chapter 2 verse 1
1: 2 சாமுவேல் 2 ஆம் அதிகாரம் 1 ஆம் வசனம்
0: David inquired of the Lord and said shall I go up to any of the cities of Judah and the Lord said to him go up
1: பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று

0: And it shall be when you hear the sound of the marching of the troops of the mulberry trees, then you shall advance quickly, for the Lord will then go before you and strike the camp of the Philistines.
1: David கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு அவர் நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போய் அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தரனுக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார்.
0: And verse 25 is very, very beautiful.
1: 25th வசனம் மிக அழகாக இருக்கிறது.
0: It says,
1: சொல்லுகிறது,
0: And David did so as the Lord commanded him.
1: கர்த்தர் தாவீதுக்கு கட்டளை இட்ட பிரகாரமாக அவன் செய்து.
0: Sometimes we will go and inquire the Lord. Shall I do this, Lord? Do you need this, Lord? Is it your will? All of that we'll inquire.
1: சில நேரத்துல தேவனிடத்துல போய் கேட்போம், ஆண்டவரே இதை செய்யட்டுமா, அது உங்களுடைய சித்தமா, இந்த மாதிரி சில உத்தரவுகளை கேட்போம்.
0: And then based on the answer, our response will also change.
1: அவர் சொல்லுற பதிலுக்கு ஏற்ற போல நம்மளுடைய மறுபதிலையும் மாத்தி விடுவோம்.
0: If God is telling exactly what we want, we will immediately do it.
1: கர்த்தர் நாம என்ன நினைக்கிறோமோ அதையே கர்த்தர் சொல்லிட்டாரோ அதை செஞ்சிருவோம்.
0: If God is saying something else, probably this is the voice of the devil.
1: ஒருவேளை நம் விருப்பத்திற்கு மாறா கர்த்தர் ஏதாவது சொல்லுவார் என்று சொன்னால், இல்ல இல்ல இது ஆண்டவருடைய சத்தம் இல்ல, பிசாசு பேர் சத்தம் என்று சொல்லிடுவோம்.
0: சொல்லுது, புரியுதா உங்களுக்கு? ஆனா தாவீது என்ன பண்ணானா, just as the Lord did, he just obeyed.
1: ஆனால் தாவீது தேவன் எப்படி கட்டளையிட்டாரோ அதே பிரகாரமாக செய்தான்.
0: That is why the Lord gave a testimony about him.
1: அதனால தான் தாவீதை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்லி இருந்தார்.
0: He is a man after my own heart.
1: என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லி இருந்தார்.
0: And he will fulfill all my will.
1: என்னுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி இருந்தார்.
0: என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுகிறவன் தான் போர்வீரன். ஆமென். எப்படி கட்டுப்படுவான்னா, மனப்பூர்வமா கட்டுப்படுவான். ஹி ஒபேஸ் வில்லிங்லி.
1: அவன் மனப்பூர்வமா முழு இருதயத்தோடு அவன் அது கீழ்படிவான்.
0: ஐ திங்க் தேர் இஸ் ஒன் வெர்ஸ் இன் தி பைபிள் விச் எவ்ரிபடி லவ்ஸ்.
1: நீங்க எல்லாரும் விரும்புகிறதான வசனம் வேதத்தில் இருக்கிறது.
0: தி வேர்ட்ஸ் ஆஃப் டேவிட் இன் ஹிஸ் பிரேயர் டு தி லார்ட், ஹி செட், லார்ட், ஹூ அம் ஐ அண்ட் வாட் இஸ் மை ஹவுஸ் தட் யூ ஹவ் பிராட் மீ தஸ் ஃபார்.
1: தாவீது சொல்கிறத ஜெப விண்ணப்பமாக அந்த வசனம் இருக்குது. ஆண்டவரே என்னை இம்மட்டும் நடத்துறதுக்கு நான் என்ன மாத்திரம், என் வீடு எம் மாத்திரம்,
0: இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம், என் வீடு. We like that verse, we like that prayer.
1: அந்த வசனம், அந்த ஜெபம் நமக்கு மிகவும் விருப்பமான ஒரு வார்த்தை.
0: Do you know when David prayed that prayer?
1: ஆனால் தாவீது எப்பொழுது ஜெபித்தான் தெரியுங்களா?
0: It was a response to God telling David, you will not build my house.
1: எப்பொழுது இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கணும் சொன்னால், தாவீது செய்த ஒரு விண்ணப்பத்திற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டாய்.
0: Your son will build the temple.
1: உன்னுடைய குமாரனாகிய அவன் சாலமோன் கட்டுவான்.
0: If we were there in that place.
1: ஒருவேளை நாம இந்த பதில் வர இடத்துல நாம இருந்திருந்தோம்னா,
0: அநியாயமா இல்லையா இது? 40 வருஷம் கஷ்டப்பட்டு நாடை நடத்திட்டு இவ்வளோ பொன்னையும் சேர்த்து வெள்ளியும் சேர்த்து டன்னு கணக்கில் காணிக்க கொடுத்து நீ கட்ட மாட்டேன்னா அது என்ன ஆண்டவர், அநியாயமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. சொல்லியிருப்போம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டன்னு கணக்கில் காணிக்கையை கொடுத்துட்டு தங்கத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டக்கூடாதுன்னா. அப்படி ஆண்டவரே என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என்னை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பான்னா. ஏன் சொன்னான்னா, ஹி வாஸ் அ ட்ரூ சோல்ஜர் ஆஃப் காட்.
1: ஏனென்று சொன்னால் அவன் தேவனுடைய உண்மையான ஒரு போர் சேவகன்.
0: ஹல்லேலூயா. டோட்டலி சப்மிசிவ் டு ஹிஸ் பிளான்.
1: முழுவதுமாக தன் ஜீவியத்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன், அர்ப்பணிக்கப்பட்டவனாக
0: இருந்தான். ஜீசஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள் அஸ் வெல்.
1: இயேசு நமக்கு அது உதாரணமாக இருக்கிறார்.
0: ஹவ்?
1: எப்படி?
0: I wish that this cup will pass from me.
1: இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்.
0: But not my will.
1: ஆகிலும் என் சித்தம் அல்ல.
0: But as your will.
1: உம்முடைய சித்தமே.
0: Hallelujah. He obeyed the Father till the death on the cross.
1: மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் அவர் தன்னுடைய தகப்பனாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
0: Hallelujah. கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாராம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். என்ன ஒரு சப்மிஷன், என்ன ஒரு வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு எஜமான் தான், ஒரே ஒரு தளபதி தான், நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏங்குறேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்லாத நான் செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட கேட்காமலும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னதை அப்படியே செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்போ ஆண்டவருக்காக ஒரு சோல்ஜராக மாறணும்னு நினைக்கிறீங்க? ஹலோ ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் நம்ம செய்தி, குட் சோல்ஜர்.
1: ஒரு நல்ல போர் சேவகன்.
0: குட் சோல்ஜர்.
1: நல்ல போர் சேவகன்.
0: Who is a good soldier?
1: யார் நல்ல போர் சேவகன்?
0: Three thoughts we learned today.
1: மூன்று சிந்தனைகளை பார்த்தோம்.
0: A good soldier is a strong soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் பலமான திடமான

0: அர்ப்பணிக்கப்பட்ட போர் சேவகன்.
1: ஆண்டவரே என்னை ஒரு நல்ல போர் சேவகனாக மாற்றும்.

0: Thank you, Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: In your hardship, as a good soldier of Jesus Christ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல போர் சேவகனாய் அதை சகித்துக் கொள்ளு.
0: Hallelujah. What a privilege to be called as the soldiers of Jesus Christ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போர் சேவகன் என்று சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, நான் இதெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறேனா, எதிர்த்து நிற்க முடியாம நிக்கிறேனா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பிசாசு நம்மை எப்படியாவது விளத்தலனும் நம்ம எழும்பி வருவான். அவனை விரட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நாம தொடர்ந்து எல்லைகள் விஸ்தாரமாக்க வேண்டியது அவசியம். நம்ம நீதியை நிலைநாட்ட வேண்டியது முக்கியம். அதுக்கு தேவை பலன். சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஆத்மாவில் பலன் தாங்கன்னு கேளுங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் ஆத்மாவில் எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. எதிர்த்து நிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, எல்லாத்துக்குமே மடிஞ்சு விழுந்துடுறேனே, எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகனாக தியாகமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் போகிற இடம் கணிக்க முடியாத இடமா இருக்கலாம், அது அசௌகரியமான இடமா இருக்கலாம் ஆண்டவரே, அது பாதுகாப்பே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், ஆனா நான் என் ஜீவனையும் என் ஆசைகளையும் நான் பணையம் வச்சு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க விரும்புறேன் ஆண்டவரே. சிம்சோனை போல பாதியில் ஆசையில விழுந்துடுறவனா இல்ல, நிமிர்ந்து நிற்க கிருபை தாங்க, எதிர்த்து நிற்க கிருபை தாங்க, என்னோட ஆசைகள் எல்லாம் நான் தியாகம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. அப்படியே கரங்களை பத்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. என்னையே நான் வெறுத்துறேன், ஆசைகளை வெறுக்கிறேன், இச்சைகளை வெறுக்கிறேன், என்னோட பாசங்களை வெறுக்கிறேன். இயேசுவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் போதும். அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகனாய் முற்று முடிய கீழ்ப்படிய கிருபை தாங்க. முழுவதுமா நமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாங்க. உம்மட்ட கேட்டு செய்யற ஒரு பழக்கத்தை எனக்கு தாங்க. நீங்க சொன்னதை செய்யாம முரட்டாட்டம் பண்ணாம இருக்க ஆண்டவரே, கடின இருதயத்தை எடுத்து போடுங்க. கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்தின் உள்ளபடியெல்லாம் செய்கிற கிருபை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா.
2: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். புதிய மன்னா டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு சந்ததி, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில உள்ள ஒரு சந்ததி வாழ்க்கையில இருக்குமானால் அது திருநங்கைகள் தான், நிச்சயமா. ஏன்னா திருநங்கைகளை குறித்து தானே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகமா பார்த்துருப்பீங்க, அல்லது உங்களுடைய வீடுகள் அருகில் கூட நிறைய திருநங்கைகள் இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவர்களை குறித்து தானே ஒரு தாகம், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் உங்களிடத்துல இருந்திருக்கிறதா? ஏன்னா நம் ஆண்டவர் அன்பானவர், நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசித்ததினால் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மளை தேடி வந்ததினாலே இன்றைக்கு நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நிச்சயமா. ஏன்னா அப்படிப்பட்டதான அன்புக்காக ஏங்குற பிள்ளைகள் நிறைய உண்டு. பெற்றவர்களால கைவிடப்பட்டு சகோதரர்களால வெறுக்கப்படுகிற ஒரு சந்ததினா அது திருநங்கைகள் தான். வேதத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. 51 முறைகள் வேதத்திலே அன்னகர்களை குறித்ததான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்டதான அன்னகர்களை குறித்ததான ஒரு பாரம் உங்களிடத்துல என்னைக்காவது உண்டா? அவங்களா பரலோக ராஜ்யத்துல இடம்பெறணும்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? இனி வருகிற காலத்துல, ஏன்னா கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம், அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழ்நிலைகள் மாறும், நம்ம கவலைகள் மாறும், கண்ணீர்களும் மாறும். நிச்சயமா யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தார். அவருடைய வாழ்க்கையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி, யாருமே இல்லாம நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சந்ததியை குறித்து உங்களிடத்துல நிச்சயமா ஒரு பாரம் வருமானால் நிச்சயமாகவே அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். நிச்சயமா ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை, ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, திக்கற்று போன இருக்கிற மக்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும்னா அது நிச்சயமாவே தேவன் கொடுக்கிற ஒரு பாரம். அவங்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது ஆண்டவர் அவர்களையும் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தெய்வம் அல்ல, எவ்வளோ பாசமானவர், எவ்வளோ நல்லவர் நம்மளுடைய தெய்வம். என்னோட வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்துச்சு வாழ்க்கை. நான் பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னுடைய தாயார் மரித்து போனாங்க, யாருமே இல்ல. அப்பா வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு வேற ஊருக்கு போயிட்ட, நடு ரோட்ல விட்டு விட்டு. பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை வளர்த்தது எங்க அம்மாவுடைய அம்மா தான் என்னைய வளர்த்தது. நான் வளர வளர என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சுபாவங்கள் வந்து வெளிப்பட ஆரம்பித்தது. நான் ஆணாகத்தான் இருக்கிறேன், ஆணாகத்தான் பிறந்தேன், ஆணாகத்தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான நளினங்களும், என்னுடைய உடம்பில் இருக்கிற சிறு மாற்றத்தினாலும் நான் என்ன பண்றேன், நளினத்தோடு பேசுறேன், நளினத்தோடு நடக்கிறேன். பெண்கள் செய்கிற அத்தனை வேலைகளையும் நானும் செய்து கொண்டு வருகிறேன். அப்போ பிரச்சனைகள் தான். அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு அழகான பெயர் உண்டு வேதத்திலே, தெல்ல தெளிவாய் ஒரு நல்ல ஆண்டவர் நல்ல அன்பான பெயர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு கேவலமான பெயர் நம்பர், முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பொறணி பேசுற, கேவலமா பேசுற ஒரு நிகழ்ச்சியை கண்டாலே ஏண்டா பிறந்தோன்னு இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். அப்போ இப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள்னால வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, ஒரு பருவத்துக்கு மாற்றம் அடையிற போது, ஆணாக இருக்கிற என்னுடைய உடல்ல பெண்ணாக ஒரு மாறுதல் மாற்றம் அடையும் போது அவ்வளோ ஒரு விதமான வேதனை. நான் வந்து எங்க பாட்டி கிட்ட சொன்னேன், என்னைய வளர்த்த எங்க அம்மா சொன்னாங்க, வளர வளர சரியாயிடும், நீ கவலைப்படாத, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வளர வளர என்னுடைய பிரச்சனையும் என்னுடைய கஷ்டமும் மறைந்து போகல, முற்றுப்புள்ளி அந்த இடத்துல வைக்கல, அது மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபமாக மாற ஆரம்பித்தது. என் வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பித்தது. என்னுடைய வேதனைகள் அதிகமாக தான் மாறுச்சு. அவ்வளோ கொடுமையான நாட்கள், அவ்வளோ வேதனையான நாட்கள் தான், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. என்னுடைய குணாதிசயத்தை பார்த்து, என்னுடைய நளினத்தை பார்த்து யாருமே என்னிடத்துல பேசுவதில்லை, குறை சொல்றாங்க, கேவலப்படுத்துறாங்க. பக்கத்துல படிக்கிற பையன் வரைக்கும் என்னைய கேவலமா பேசுறான், கேவலமா நடத்துறான். அப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்கிற ஒரு விதமான கொடுமைகள் எவ்வளோ வேதனையை கொண்டு வரும்ல. அந்த வேதனையை என் வாழ்க்கையிலும் தான் நடந்துச்சு. நான் போய் என்னுடைய ஆசிரியர் இடத்துல நான் சொல்லும் போது, முதலாவது நீ சரியாயிரு, நீ முதலாவது கரெக்டாயிரு, நீ சரியா நடந்துக்கோன்னு சொல்லி என்னையவே குற்றப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும், கேவலமான ஒரு பெயரோடு, கேவலமான இந்த பிறவியோடு ஏன் வாழ்றோம், எதுக்காக பிறந்தோங்கிறத அவ்வளோ வேதனையா இருக்கும், அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில, வேதனையோடு அவ்வளோ போராட்டமா இருக்கும் வாழ்க்கை. நேசிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லுவதற்கு யாரும் இல்லை, நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு தான் நிறைய ஆட்கள் உண்டு. சொந்தக்காரங்களுடைய ஏதாவது ஒரு விசேஷமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க சொந்தக்காரங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து ஒன்னா கூடி விளையாண்டாலோ அல்லது பேசினாலோ அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இவன் கூட ஏன் சேர்றேன், ஏன் இவன் கூட நிக்கிறேன், ஏன் இவனோட பேசிட்டு இருக்கிறேன், வா போவோன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நிறைய எனக்கு ஸ்கூல் இதுலயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்களிலயும் சரி, நிறைய நண்பர்கள் இல்லை, ஆனா இவ்வளோ வேதனையா இருந்துச்சு வாழ்க்கை. காலங்கள் தொடர ஆரம்பிச்சு, படிச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு நான் ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தேன். நிச்சயமா படிப்பு ஒரு மனுஷனை வேற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன். என்னுடைய படிப்பை நான் தொடர ஆரம்பிச்சேன். பிரச்சனைகள் மறைந்து போகல, பிரச்சனைகள் தொடர ஆரம்பிச்சது. பிரச்சனைகளோடு தான் வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே பிரச்சனை தான், ப்ராப்ளம் தான், என்னால ஃபேஸ் பண்ணவே முடியாது. குற்றப்படுத்துறவங்களும், கேவலப்படுத்துறவங்களும், நம்மளைய கேவலமா பாக்குறவங்களும் நிறைய உண்டு. அப்போ என்னை வளர்த்து கொண்டிருந்த என்னுடைய அம்மா திடீர்னு, நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்க திடீர்னு மரித்து போனாங்க. என் வாழ்க்கை ஒரு திக்கற்று போன ஒரு நிலைமை. 15 வருஷம் நம்மளை அரவணைச்சு, பாசமா பார்த்து, நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளைய நீ இப்படி இருக்காத பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் கூட நீ நல்ல முறையில வரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி நம்மளைய தேற்றுகிற ஒரு தாய் 15 வயசுல நம்மளைய விட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. திக்கச்சு போன ஒரு நிலைமை, அனாதையான ஒரு கொடுமை. நேசிப்பதற்கு யாரும் இல்லை, அடுத்த வேலை சாப்பிட்டேயான்னு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாம அனாதையா நின்று கொண்டிருந்தேன். என் பாட்டி மறுத்து போய் 1 மாசம் கழிச்சு எங்க மாமாவும் அத்தையும் வந்து நைட்டு 12:30 போல வந்து என்னைய வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே நான் வெளியே வந்ததும் அடுத்த நிமிஷம் நாங்க இருந்த வீட்டை பூட்டிட்டு என்னை தெருவுல நிக்க வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் எங்க போக முடியும், எனக்கு யாரையுமே தெரியாது, உலகம் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண முடியும், உங்களோட என்னைய வச்சுக்கோங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். எங்க மாமா அத்தையும் சொன்ன ஒரு வார்த்தை, நீ எங்க கூட இருந்தீனா என் பிள்ளைங்களோட வாழ்க்கை மாறி போயிடும், உன்னால என் பிள்ளைங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நான் உன்னைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்பவும் கெஞ்சினேன், யாவது கூட்டிட்டு போயிடுங்க, ஏன்னா யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அத்தையும் மாமாவும் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கைய தலைகீழ மாத்துச்சு. எங்க மாமா அத்தையும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ எங்களோடு வந்து இருந்தீனா ஊர் உலகம் சொல்ற மாதிரி, சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி எனக்காவது ஒரு நாள் நான் உன்னோட சாப்பாட்டுல மறந்து வச்சிடுவோம், ஏன்னா என் பிள்ளைங்க உன்னால அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு.
1: பதினஞ்சு வயசுல யாரு தெரியும், படிச்சுட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் வீடுதான் தெரியும். என்னை வளர்த்துட்டு இருந்த எங்க அம்மாவும் இறந்து போனதுனால திக்கச்சு போனவரான ஆதையான ஒரு சூழல். யாருமே தேற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் பாசமா சாப்பிட்டையான்னு கேட்பதற்கு கூட ஒருவர் இல்ல. அவ்வளோ ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை, அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. எங்க அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும், உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா இடத்துக்கு போனேன். அவர் டீ கடையில உட்கார்ந்திருந்தாரு போல, நான் எனக்கு தெரியல. நான் அந்த டீ கடையை கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்க போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள், அம்மா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, மாமா அத்தை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எங்காவது படிக்க வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ கெஞ்சினேன். எங்க அப்பா சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை ஒரு விதமான ஒரு கால சூழ்நிலைகள்லயே மாற்றுச்சு. அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வார்த்தை தான். நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, ரெண்டு பசங்க இருக்காங்க, உன்னால அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும், என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லி நடு ரோட்லயே என்னைய வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ரோட்டோட அனுப்பி வச்சிட்டாரு. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. எனக்கு யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாம, சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லாம, ஒரு அனாதையின் ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை. என் சுபாவத்தை கண்டு, என் நான் இருக்கிற இந்த மனநிலையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே தெரியல. வளர்த்தவங்களும் சரி, என்னைய பெத்தவரும் சரி, புரிஞ்சுக்கிடல. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு என் வாழ்க்கை. கஷ்டமான ஒரு சூழல் தான். எனக்கு தெரிஞ்சவங்க கொண்டு வந்து ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்த்து விட்டு போனாங்க. அப்போ மூணு வருஷம் அந்த கம்பெனியில அனாதையான ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, தனிமையின் ஒரு அவ்வளோ வேதனையானது. ஒரு மனுஷனை தனிமை மிகப்பெரிய வேதனை, கொடுமை. அது தனிமையில இருக்கும்போது ஒரு மனுஷனை அவனுடைய இந்த உலகத்துல இருக்க கூடாதுங்கிற லெவலுக்கு கூட கூட்டிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு தனிமை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் கொள்ளும். அப்படிதான் இருந்துச்சு என் வாழ்க்கை. இப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், மூணு வருஷம் என்னோட கூட வேலை செய்யறவங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் சுகமாயி திரும்பி வேலைக்கு வருவாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யார் என்னை பார்த்துப்பா? யாருமே இல்லாம நான் அதையா நான் நிக்கிறேனே. ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஒரு நாலு பேராவது வேணும் இல்ல அப்படிங்கிற அந்த அனாகாதையான ஒரு கொடுமையில அவ்வளோ யோசிச்சிருக்கேன். பல நாள் நான் தூங்குறதே இல்லை, பல நாள் அவ்வளோ வேதனையோடு இருந்துச்சு என் வாழ்க்கை. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்பதான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அனாதையா இருக்கிற இந்த அனாதை இதோட முடிஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு 12:30 இருக்கும், உட்காந்து வீட்டில் பாய்சன் பாட்டில வாங்கி வச்சுட்டு உட்காந்து இதை குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். இவ்வளோ அழுக, 18 ஒரு குழந்தை, இந்த உலகம் எனக்கு வேணாம், நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாசமா பார்த்துக்கிடல யாருமே, அன்பா என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு அந்த குழந்தை யோசிக்குமானா எவ்வளோ ஒரு வேதனை இல்லை. அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய 18 என்னுடைய வாழ்க்கை. அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நம்ம மறித்து போயிட்டோம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இதுதான் இது தீர்வு, அனாத ஒவ்வொரு நாளும் நான் அனாதையா இருக்கேன், அனாதையா இருக்கேன்னு சொல்லி அந்த வேதனை, என் மனநிலை அவ்வளோ வேதனையா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இரவு 12 போல உட்காந்து பாய்சன் பாட்டில ஓபன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என்னுடைய வீட்டுல கதவு தட்டப்படுது. நான் அப்ப சொல்லிட்டு தான் போனேன், யாரோ ஒருத்தன் சாவ கூட நிம்மதியா உடல, எவனோ இந்த கதவு தட்டுறான்னு சொல்லிட்டு போனேன். அங்க போன உடனே கதவு திறந்து பார்த்தா என்னோட கூட வேலை செய்யற ஒரு அண்ணா. ஒரு விதமான பயமாவும் இருந்துச்சு. கதவு திறந்த அடுத்த நிமிஷம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. 3 என்னை பார்த்து எந்த சொந்தக்காரங்களும் என்னை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, மாமா அத்தை தேடி வந்து நல்லா இருக்கியான்னு கேட்கல, அப்பா தேடி வந்து என்னை நல்லா இருக்கியான்னு கேட்கல. என் கூட வேலை செய்யற ஒரு அண்ணா நைட்டு 12:30 தேடி வந்து நல்லா இருக்கீங்களான்னு என்னை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு விதத்துல பயமாவும் இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய குறிக்கோள் நான் சாகணும்னுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அந்த அண்ணா வந்து கதவை தட்டினவுடனே அந்த அண்ணா எப்படியாவது அனுப்பி வச்சுடணும், நம்ம தான் சாக போறமே அப்படின்னு சொல்லித்தான் அழுதுட்டே இருந்தேன்.
0: அப்போ தானே சீக்கிரமா போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒண்ணு இல்லைண்ணா நல்லா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்கண்ணா அப்படி ஏதா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாரு. இல்ல இல்ல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, இந்த பிரச்சனை ஏதா இருந்தாலும் சொல்லுங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு யாருக்குமே எந்த தீர்வும் இல்லை, இந்த அண்ணா வேற நினைக்கிறாரு தீர்வு கொண்டு பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு முதல்ல அந்த அண்ணா போனா போதும்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். உடனே அந்த அண்ணா சொன்னாரு, உண்மையாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரேன்னு சொன்னாரு. நான் கேள்வி கேட்டேன், உங்க அப்பாவுக்கு எப்படி என்னைய தெரியும், முதல்ல 15 வருஷம் 18 வருஷம் இனி பெத்த அப்பாவுக்கே நான் எங்க இருக்கேன்னு தெரியல இந்த 3 வருஷமா, 15 வருஷம் வளர்த்த என்னுடைய மாமா அத்தைக்கு தெரியல, இந்த 3 வருஷம் நான் அனாதையா தனிமையில நான் இருக்கேன், என்னை தேடி வந்து பேசணுங்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியல, உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க அப்பானா என்னை பெத்த அப்பா இல்ல, என்னைய பாவத்திலையும் சாபத்திலையும் உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவோ, அந்த கல்வாரியின் சிலுவையை சுமந்து உனக்காகவும் எனக்காகவும் கடைசி தன்னுடைய சூட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியிலே சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தவர், உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற இயேசு ஒருத்தர் உண்டு, உன்னை நேசிக்கிறதற்கு ஒரு தகப்பன் உண்டு, உன்னை தாயை போல தேற்றுவதற்கு ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. என் பிள்ளையிடத்துல போய் சொல்ல, நான் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்மளை பெத்து வளர்த்தவங்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை, யார் இந்த இயேசு? ஏன்னா 18 வருஷமா நான் ஒரு கோட்பாடோடு வளர்கிறேன், நான் கோட்பாட்டோடு நான் அந்த வாழ்க்கையின் ரீதியாக நான் பக்குவப்படுத்தி நான் அந்த வாழ்க்கையில நான் பிறந்து வளர்ந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியல, 18 வருஷம் எனக்கு தெரியாத ஒருத்தர் இயேசு அப்படின்னு ஒரு பெயரு என்னை தேடி வந்து நைட்டு 12:30 போல வந்து நான் இருக்கேன்னு சொல்லுன்னு சொல்லுவாரானால் எவ்வளோ நல்லவர்ல, அவரை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டா என் வாழ்க்கைய அவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும்னு தோணுச்சுங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், யாரு என்னை கைவிட்டாலும் சரி, இந்த அனாதையான கொடுமையான தருணங்கள் என்னை நெருக்கினாலும் சரி, இந்த வேதனை என்னை துக்கப்படுத்தினாலும் சரி, அந்த இயேசுவோடு தான் வாழணும். அவர் ஒருவேளை அந்த அண்ணா வரல, இயேசு என்னை தேடி வரல அப்படின்னா நான் மறித்து போயிருப்பேன். இந்த சூழ்நிலையில் நான் அழுதுகிட்டு தானே இருந்தேன், என்னை தேடி வந்து நான் இருக்கேன்னு சொல்லுவாரானா? அவர் இவ்வளோ நல்லவர், அந்த இயேசுவை நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன். பல கேள்விகள் கேட்டேன், அண்ணா நிறைய கேள்விகளுக்கு பதில கரெக்டா சொன்னார். நம்மளை போல திக்கற்றவர்களை யாருமே நேசிக்கலன்னு இருக்கிற அநாதையின் வாடிக்கொண்டிருக்கிற கேப்பாரற்று நடுரோட்ல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த ஒரு பெரிய அற்புதம், மரணத்தின் தருவாயிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிற, 12:30 போல ஒருத்தருடைய கதவு தட்டி வீட்டுக்கு வந்து நான் இருப்பேன்னு சொல்லுவார், ஆனால் அவர் எவ்வளோ நல்லவர், அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நானும் ஒரு சாட்சிதான், என்னோட வாழ்க்கையும் ஒரு சாட்சிதான். இன்னைக்கு நானும் இன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட வாழும்படியா கர்த்தர் என்னை அடியாளை தெரிந்து கொண்டார். என் தேவனே, நான் முதலாவது நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலையில அந்த பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏன்னா வேதம் சொல்லுதில்ல, கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா, கேப்பாரற்று திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, யாருமே என்னை விசாரிக்கலன்னு சொல்லி சாவுக்கு நேராய் நான் கடந்து போனேன், என்னுடைய மனநிலையை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல, என்னுடைய குணாதிசயத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, என்னுடைய சூழ்நிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியல, மனுஷனால முடியலங்க, ஆனா தேவனால முடிந்தது. என்னை உண்டாக்கின தேவனால என்னை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ள முடிந்தது, என்னுடைய வேதனைகளெல்லாம் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆமே. தாயின் கருவறையிலே தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் குறித்து அறிந்திருக்கிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா தேவனோ நம் இருதயத்தில் இருக்கிற வழிகளை ஆராய்ந்தறிகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை அவர் உள்ளார்ந்து ஆராய்ந்து அதற்கு ஏன் வழி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதற்கு சரியான காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர் தான் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நீங்களும் திக்கற்று போன ஒரு சூழ்நிலை, அனாதையின் ஒரு சூழ்நிலை, யாராவது மூலமா நீங்க ஒருவேளை கைவிடப்பட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னையும் நேசித்த என் ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியின் சிலுவையிலே தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையிலே சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற முடியுங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்திலே வருவேன் என்ற வார்த்தை. எவ்வளவு அழகான நல்ல வார்த்தை பார்த்தீங்களா. திக்கச்சு போன நம்மளுடைய வாழ்க்கைய, கேப்பாரற்று கிடந்த நம்மளுடைய வாழ்க்கைய திக்கற்றவர்களாய் நான் விடேன், நான் உங்களிடத்துல வருவேன் என்று சொன்னவர் எவ்வளோ நல்லவர். அந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். இன்னும் அதிகமாய் நம்ம பிடிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அவரை தேடும் போது, என்னுடைய வாழ்க்கை மாறினதே. 15 லட்சம் பேருக்கு முன்னாடி இன்றைக்கு ஒரு சாட்சியாக என் உயிர் உள்ள தேவனுக்கு வேலை செய்கிற ஒரு வேலைக்காரியா என் ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தேற்றி அவருடைய வேலைக்காரியாய் வைத்திருக்கிறாரே. அவர் எவ்வளோ நல்லவோ, எவ்வளோ ஜீவன் உள்ளவோ. இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் என்னையும் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறவர். அவரை தொடர்ந்து அவரோட வழியில நம்ம பயணிப்போமா, அவரை தேடுவோமா. வேதத்துல ஒவ்வொரு நாளும் நாம் தேடும் போதெல்லாம் நாம் அவரை பார்க்க முடியும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னாரே. நம்மளுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவரிடத்துல ஒப்படைக்கும் போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவரிடத்துல தெரிவிக்கும் போது, நம்மளை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மளோடு கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அடியேளை இவ்வளவாய் நேசித்து இங்கு கொண்டு வந்து உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னவோ, உங்களுடைய நம்பிக்கையும் என்னோட நம்பிக்கையும் வீண் போகாத நம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறோம். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில அந்த அண்ணா கொண்டுட்டு போய் ஒரு சபையில விட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க மக்களை பார்த்த உடனே அவர்களோடு பேசுகிற அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாட்கள் தொடர ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பெரிய கண்ணாடி வீட்டுல வச்சிருப்பேன். எப்பவுமே அந்த கண்ணாடியை பார்த்து நான் சொல்வேன், எனக்காக இயேசு இருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும், எனக்காக என்னைய மரணத்திலிருந்து காப்பாற்றின என் தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி என்னுடைய கண்ணாடியை நான் பார்த்து எனக்காக நான் ஆறுதல் சொல்லுகிறது உண்டு. அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்வேன், உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு எனக்கு நானே ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே வந்ததுக்கு அப்புறம், இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன், நீ கலங்காத, உன்னை நிச்சயமா இயேசப்பா உன்னை பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஒரு மன நிறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது. கர்த்தர் அப்படியாய் நடத்தினார். என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. சபையோடு கூட என் பயணங்களும் தொடர ஆரம்பித்தன. ஏசப்பாட நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்னை போல யாராகில இருக்கிறாங்களா முதலாவது எனக்கு காட்டித்தாங்கப்பா, இல்ல இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது போல கேவலமா ஏதோ ஒரு பிறவி தனி பிறவியா நான் பிறந்திருக்கிறேனா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இவ்வளவு வேதனையா இருந்துச்சு. அப்போ நான் ஜோம் பண்ணேன், ஜபத்தை கேட்கிறவர் நாம் ஆண்டவராக இயேசு. நம்ம ஜபிக்கிற ஜபம் ஒரு நாளும் வீணாக போவதே இல்லை. கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா என்னைய போல யாராகில என்னிடத்துல வந்து பேசணும்னு ஜோ பண்ணேன், அதே போல ஒரு திருநங்கை என்னோடு கூட பேசினா. உடன் ஊழியரா இருந்த இங்க சபையினுடைய உடன் ஊழியரா இருந்த ஒரு அம்மா பார்த்துட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. பாஸ்டர்ட்ட சொன்ன உடனே அவரு வியாழக்கிழமை நடந்த சம்பவம், வெள்ளி சனி ரெண்டு நாள் கழிச்சு சண்டே சர்வீஸ் ஆராதனைக்காக போறேன், போன உடனே என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து உங்களெல்லாம் கட்ட நேசிக்கல, நீங்களா கட்டருக்கு அருவறுப்பான ஜனம், நீங்களா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவே கூடாதுன்னு. அவ்வளவு வேதனையா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு, என்னடா இது, நம்மளே நேசிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட அழுதுச்சு. ஆண்டவர் எந்த இடத்துல நான் வெக்கப்பட்டு போனேனோ அதே இடத்துல உமாளை உயர்த்த முடியும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு கடந்து வந்தேன். வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன், வாழ்க்கை மாறி போனது. திருநங்கைகளோடு என்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிச்சேன். சபையை விட்டு, என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் நான் கடந்து போயிட்டேன். என் திருநங்கைகளோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சு என் வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக எல்லார போலவும் கடைக்கடையா யாசகம் கேட்டு என்னோட வாழ்க்கை அப்படியாய் நகர ஆரம்பித்தது. வேதனையோடு கூட நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன், பக்கத்துல ஒரு பொண்ணு, நான் ஜன்னலை திரும்பி பார்த்துட்டு எந்த ஊர் வந்திருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறேன், ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு, என்னை கண்ட உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ ஒரு கொடூரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான விகாரத்தோடு இருக்கேன்னா, அல்லது பாவப்பட்ட ஜென்மத்தை பார்ப்பது போல அந்த பொண்ணு கூட பக்கத்துல உட்காருவதற்கு இல்லை. பல பேர் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, என்னை திட்டுடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறது இல்லை போல, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய திருநங்கை கிட்ட எந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ போய் சகஜமா பேசுவது இல்லை. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, திருநங்கைகள் எல்லாமே இலகுன மனசு உடையவர்கள். அவங்க கிட்ட நீங்க பேசினாதான் தெரியும் அவங்களுடைய அன்பான குணாதிசயம் என்னன்னுட்டு. நிறைய பேர் நம்மள நிறைய பேர் யாருக்கிட்டையுமே போய் பாவப்பட்ட ஒரு மனுஷன்கிட்டயோ அல்லது வறுமையில வாடிட்டு இருக்கவங்களையோ நம்ம போய் பார்க்கறதே இல்லையே. ஏன்னா ஏசப்பா கொடுத்த அன்பை நாமளே தானே வச்சிருக்கிறோம், அடுத்தவங்க கிட்ட கொடுத்தா தானே தெரியும் ஏசப்பா நம்மளே எவ்வளவு நேசித்தாரு, அவங்களையும் நேசிப்பாருன்னு சொல்லி அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். பசியில இருக்கிறவனுக்கு தான் சாப்பாட்டினுடைய அருமை தெரியும். 100 கிலோமீட்டர் வெயில்ல 10 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு தான் நிலனுடைய அருமை புரியும். அதே போலதாங்க, யாருமே நேசிக்காம திக்கச்சு போய் அனாதையான ஒரு வாழ்க்கைய திருநங்கைகளோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவியா, பாவமான காரியம், நான் பாவியாதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வேதனையா இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு நான் அனாதையா இருக்கிறேனே, நேசிக்கல. திருநங்கைகளும் ஒரு காலகட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் அவங்களும் என்னை நேசிப்பதை நிறுத்தி விட்டார், நிறுத்திட்டு போயிட்டார். என் கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. போன ஆதையா நான் நின்று கொண்டிருந்தேன். உலகம் எனக்கு மறுபடியும் தோணுச்சு, இதுக்காகவா நான் வாழ்றேன், யாருமே இல்லாம அனாதையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, வேண்டான்னு தோணுச்சு. இப்போ நான் முடிவு பண்ண, இந்த உலகம் நம்மளுக்கு வேண்டாம், மனுஷால் வேண்டாம், யாருமே நம்மளுக்கு வேணாம், நம்ம மரணத்திலிருந்து நம்மளைய மீட்டெடுத்த இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் நம்ம பிடிச்சுக்குவோம், அவர் மட்டும் போதும், அவர் மட்டும் போதும் நம்மளுடைய வாழ்க்கையில. யாரு நம்மளை விட்டுட்டு போனாலும் சரி, அன்றைக்கு நம்மளை மரணத்தில் இருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் போதும்னு என் மனசுல தோணுச்சு. ஒரு முடிவு எடுத்த அன்னைக்கு, யார் விட்டுட்டு போனாலும் சரி, என் ஆண்டவரை நான் இனி விடுவதில்லை, யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு வேணுமாலும் உங்களை ஆண்டவர் நேசிக்கல அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்மளை நேசிக்கிறவர் இயேசு. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்காக நாம ஆண்டவரை விட்டு நம்ம வந்துட்டோமே, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை பாவக்கூரியமான ஒரு வாழ்க்கையில பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுலயும் ஒரு சந்தோஷம் நிறைவு இல்லாம வாழ்றோமேன்னு சொல்லி இவ்வளோ வேதனையா இருந்துச்சு. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனி கர்த்தருக்காக தான் வாழணும், கர்த்தரோடு தான் வாழணும், கர்த்தரோடு போய் தான் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அன்னைக்கு என் வாழ்க்கை மாறுச்சுங்க. என் ஆண்டவர் மாற்றினார். என்னை அனுதினமும் ரட்சிக்கும் என் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன். அவர் என்னை கேட்டருள். என் வாழ்க்கையில என்னை அனுதினமும் நேசிக்கிற என் நேசு உண்டு. அனுதினமும் என்னை பாதுகாக்கிறவர் என் தேவன் உண்டு. இந்த உலகத்திலே என்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற என் நேசு உண்டு. அவருக்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் அவரிடத்துல காத்திருக்கும் போது, அவருக்காக நான் காத்திருக்கும் போது தேவன் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறினது. அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறினது. என் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுச்சு. பாவத்திலிருந்து என்னை அழகாக மீட்டார். ஒரு ரட்சிப்பின் அனுபவம். யாசகம் கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறுச்சுங்க. யாசகம் கேட்காம கர்த்தரோடு கூட அவர் போஷிக்கிறதுல மன திருப்தியோடு நிறைவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு யாருமே எங்க நேரத்துல பேசல, யாருமே என்னை நேசிக்கல, நல்லா இருக்கியான்னு கேட்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிறதுனால, கர்த்தரோடு கூட நாம வாழ்றதுனால இன்னைக்கு அநேக பேர் நம்மளைய விசாரிக்கிறாங்க, அன்பா பழகுறாங்க, அன்பா பேசுறாங்க. அன்னைக்கு பஸ்ல உட்கார்றதுக்கு ஒரு பொண்ணு யோசிச்சா, இன்னைக்கு அநேக பேர் இந்த என்னோடு கூட அநேகர் பேசுறாங்க. இப்போ எவ்வளோ நல்லவர்ல பேசு. பாவத்திலிருந்து மீட்டம், பாவத்தின் சம்பள மரணம். நீ பாவத்தோடு கூட நாம வாழ்ந்து கொண்டிருந்தோமானா, நாம தொடர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காரியத்தோடு கூட மறுபடியும் தொடர்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமா மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனா ஆண்டவரோடு கூட நாம வாழ்வோமானால் பரலோக ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட வீற்றிருக்க முடியும், அவரோடு கூட வாழ முடியுங்கிறத நான் புரிந்து கொண்டேன். நான் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தேன். என் வாழ்க்கையில இயேசுக்கு மட்டும்தான் முதலிடம், யாருக்கும் இருக்க கூடாது. இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். அடியாளை பைபிள் காலேஜ் முடிக்க வைத்து இன்னைக்கு அவரோட ஊழியம் செய்யும்படியா ஒரு வேலைக்காரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர்கள் என்னோடு கூட பேசும்படியாக, அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அநேக பேர் கூப்பிட்டு உபசரித்து என்னைய காரியங்கள் நிறைய பார்க்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுங்க. அந்த ஜீவனுள்ள இயேசுவால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பாவத்துல இருந்தேன் மீட்டு கொண்டு வந்து அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக வாழ வைத்திருக்கிறார். ஒரு மனம் திரும்புதல். மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன். இப்படிதான் என் வாழ்க்கை இருந்துச்சு, இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போல, நான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இதைய காட்டிலும், அந்த பாவமான காரியத்தை காட்டிலும், பாவமான வாழ்க்கையை காட்டிலும் கூட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை என் ஆண்டவர் எனக்கு சொல்லி புரிய வைத்தார். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி, எனக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் போஷிக்கிற விதம் அலாதியானது. கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற விதங்கள் வித்தியாசமானது. அவரை நோக்கி பார்க்கணும், அவரை ஒவ்வொரு நாளும் தேடணும், அவரோடு கூட வாழணும். அவரை நம்மளோடு கூட நம்ம வச்சுக்கிட்டோம்னா இருதயத்துல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம நடந்தோம்னா, கர்த்தரோடு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கையும் மாறும். நிச்சயமா இதை பார்க்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு உதவி செய்த தேவன், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவன், யாரும் நேசிக்காத திக்கற்று போன நிலைமையில இருந்த என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்து என்னை நேசித்த தேவன், அதே ஆண்டவா இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் கூட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவரை தொடர்ந்து இருக பிடித்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2 இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
4: அடையாளமான தேவனுடைய பெட்டியை ஆடலோடும் பாடலோடும் இசை கருவிகளோடும் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். ஆம், எங்கே சர்வ வல்லவர் இருக்கிறாரோ அங்கே சந்தோஷ பாடல்களும் ஸ்தோத்திர கீதங்களும் உண்டு.

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்கிறார். ஆமென். அற்புதமாய் நம்மை கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலேயும் கூட ஹல்லேலூயா, நாம் யாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை மிகுந்த ஜபத்துடனே தியானிக்க, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜபத்துடன் நீங்கள் வசனத்தை தேடுவீர்களானால் அந்த வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நாம் சுதந்தித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சித்து போதிக்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற வேளையிலையும் கூட நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்முடைய திறமைகளை எதிர்பார்க்கவில்லை, நம்முடைய ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்பொழுதும் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரமே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எப்பொழுதுமே உலக காரியங்களை குறித்து தான் அதிகமாக கவலைப்படுகிறவர்களாயிருக்கிறோம். எனக்கு இன்னும் இது கிடைக்கவில்லை, இது நடக்கவில்லை, இன்னுமே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அடிக்கடி புலம்புகிறவர்களாகவும் கூட காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எங்கே இருந்தும் நமக்கு கிடைக்காது. வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் நமக்கு ஜெயம் வராது. ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அல்லேலூயா. ஆம் பிரியமான். ஆகவே அங்கிருந்து தான் இறங்கி வர வேண்டும். ஆகவே நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் அதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து அவர் எந்த நேரத்திலே எப்பொழுது என் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. ஆமேன். கர்த்தருக்கு காத்திருந்தால் மாத்திருந்தான் பிரியமானவர்களே, அவருடைய பாதபடியில் காத்திருக்கிறவர்கள் மாத்திருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை கர்த்தெடுத்திருந்து பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் காலவேளையிலே நாம் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நாம் விசுவாசித்தால் ஆண்டவரே, இன்றைக்கு நான் வெறுமையாக இந்த இடத்தை விட்டு நான் திரும்ப போகிறதில்லை, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நான் இப்பொழுது பெற்றுக்கொண்டுதான்
இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி, யாரெல்லாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ வானம் திறக்கப்படும். வானத்தில் உள்ள அந்த பொக்கிஷ சாலை, நல்ல பொக்கிஷ சாலையை கர்த்தர் நமக்காக திறக்கிற தேவனாயிருக்கிறார். கதவுகளை, வானத்தின் கதவுகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். அந்தகாரத்திருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படுத்திருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையே நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இது வேண்டும் அது வேண்டும் என்று நீ கேட்க வேண்டியதே இல்லை. இந்த திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய் நீ திறந்து உனக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் ஆண்டவர் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான், ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம் அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கிட்ட வந்துருச்சு. ஆகவே மனம் திரும்புங்க, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சிஷ்யருக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கும்பொழுது என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்பொழுதும் கர்த்தருடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஒரு உலக பிரகாரமான ராஜ்யத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாவலர்கள், எவ்வளோ பெரிய பெரிய நிபுணர்கள், ஞானிகள், மேதைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எல்லாரோட பெரிய பெரிய மேதைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் யாருன்னு கேட்டிங்கன்னா, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள். அல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் தேவ தூதர்கள் எல்லாம் படைச்சு வச்சிட்டார். நிறைய தூதர்களை, நிறைய தூதர்களை அவர் படைச்சிட்டார். அவங்களாம் மண்ணிலிருந்து உண்டாக்கல, அவங்களாம் பரத்திலேயே ஆண்டவர் உண்டாக்கிட்டார். என்னென்ன நேரத்தில் என்னென்ன வேலை நடக்கணுமோ தேவ தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டிப்பார். அவர்கள் தான் எல்லா வேலையும் செய்வார்கள். அப்போ ஆண்டவர் இடத்துல ஆயிரக்கணக்காக இல்லை, நூற்றுக்கணக்காக இல்லை, கோடிக்கணக்காக இல்லை, எண்ணிக்கைக்கு அடங்காத தேவ தூதர்கள் ஆண்டவர் இடத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு தேவ தூதன் போதும் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவான். ஒரு தேவ தூதன் போதும் இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கேலக்சியில் இருக்கிற எல்லா மண்டலங்களையும் பாருங்கள், இங்கேருந்து ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொன்னால் எவ்வளோ வருஷங்கள் பறந்து போகணும், பல வருடங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கு 300 வருடம் ஆகுமா? ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷத்துக்குள் தான் இருக்குது. 300 வருஷம் கடந்தால் தான் அங்கே போய் சேர முடியும். அப்படியெல்லாம் கிரகங்கள் உண்டு. ஆனால் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னா ஒரு நொடி பொழுதில் எல்லா கிரகத்தையும் சுற்றிட்டு வந்துடுவான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவ தூதர்கள் ஆண்டவர் இடத்தில் இருக்கிறார். அந்த தேவ தூதர்களில் 2 பேரை நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் எப்பொழுதும் பணிவிடை ஆவிகளாக. அல்லேலூயா. நீங்கள் கூப்பிட்டா உடனே வருவாங்க. எத்தனை பேர் அவங்களை பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நம்ம நேசிக்கிறதுனால தான், நம்ம மேலே உள்ள அன்பு வச்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் எல்லாம் செய்கிறார். எதுவுமே குறை வைக்கிறது, எல்லாம் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஏன் இப்படியா நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது, என்னை மாத்திரம் ஆண்டவர் ஏன் இப்படி நடத்துகிறாரு,
எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடு, இந்த உபத்திரம், ஏன் எனக்கு மாத்திரம் என்றாங்க. உங்களுக்கு மாத்திரம் சொல்லும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? நம்முடைய தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கர்த்தர் உங்களை அந்த சோதனையின் ஊடே வழிநடத்தும் பொழுது கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதில் அவர் ஒத்தாசையாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுருவை புடைக்கிறதுக்காக, சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு சாத்தா என்ன செய்தானா? உத்தரவு கேட்டானா? ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன் கிட்ட வந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்கிறாரு? பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பா உன்னை சுலகினால் புடைக்க போகிறான், ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்துனே இருக்கிறார். என் பிள்ளை தோற்று போயிடக்கூடாது, என் பிள்ளை விசுவாசத்தில் ஜெயிக்கணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பரீட்சையில் நாம் தான் எழுதி நாம் தான் ஜெயிக்கணும், வேறு யாரும் வந்து நமக்காக எழுத முடியாது. அதனால் கர்த்தர் நமக்கு அந்த பரீட்சையில் ஜெயம் கொடுக்கறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது சோதனையை தாங்க பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கால வேளையிலே ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி பல போராட்டங்களினாலும் பலவிதமான தாக்குதல்கள், சாத்தானுடைய தாக்குதல்கள், பலவிதமான எதிர்ப்பின் சக்திகள், பலவிதமான மாமிச போராட்டங்கள், இன்னும் பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து இதை நான் எப்படி செய்வேன் என்று நீங்கள் தவிக்கிற நேரம் வருகிற நேரம் வருகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வரும்பொழுது நீ அதற்கு விமோசனம் தேடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறந்து வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து என்ன ஆண்டவரே என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை. வழி ஆண்டவர் திறந்து வச்சிட்டார். கட்டாயமாக வழி திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே இந்த கால வேளையிலே அநேகர் இக்கட்டான சூழ்நிலைகளிலே காணப்படும் பொழுது நாம் அதை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் அதை நாம் கடந்து செல்லவும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம தைரியமாக சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்கள், எனக்கு பலன் உண்டு. நான் பலவீனந்தான். அன்றி நான் பலவீனனாக இருக்கும் பொழுதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கூற்று இது யாராலும் விளங்கி கொள்ள முடியாது. ஐ ஆம் வீக் பட் ஸ்ட்ராங். எப்படி? நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். நான் பலவீனந்தான் ஆனால் நான் பலவான். சரீர பிரகாரமாக நான் பலவீன, ஆனால் என்னோடு பராக்கிரமசாலியாக கர்த்தர் இருக்கிறபடியினால நான் பலவானாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே தான் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணும். நான் பலவீன பலவீனன் சொல்லிட்டு இருக்கிறதில்ல, நான் பலவீனன் தான். ஆனால் பலவீனன் எவனும் தன்னை என்னன்னு சொல்லணுமா? பலவான், பலவான். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஆம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து
உன்னை ஆச்சரியமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார், அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அதிலே அவர் ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறது போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் என்ன செய்தார்? அதை அல்லேலூயா முடிய பண்ணினார். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அந்த யோசேப்பை கொண்டு போய் தண்ணீர் இல்லாத ஒரு குழியில் தூக்கி போட்டார்கள். அவனுக்கு ஒன்றுமே புரியல. செல்லமாக வளர்ந்த பிள்ளை அந்த தண்ணீர் இல்லாத குழியில் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்க முடியும். ஏன் இப்படி நடக்குது, எங்கள் அப்பா எங்க, என்னுடைய தகப்பனார் எங்கே என்று அவன் கலங்கி இருக்க முடியும். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க போட்ட பிளான் திட்டம்லாம் வேற. அவங்க என்ன திட்டம் போட்டாங்க, இவனை குழியில் தூக்கி போட்டுட்டு செத்துருவான், அவனுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி கொண்டு போய் அவங்க அப்பா போட்ட பலவர் நங்கியில் ரத்தத்தை தோய்த்து ஏதோ மிருகங்கள் வந்து அவனை கொன்று விட்டது என்று சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். அது மேலான திட்டம். ஹல்லேலூயா. அவனை உயர்த்துவதற்காக திட்டம் வச்சார். என்னைக்கு குழியில் போட்டாங்களோ உன்னை உயர்த்த போகிறாங்கன்னு அர்த்தம். உனக்கு உயர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம். உனக்கு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னைக்கு உனக்கு ஒரு போராட்டம் வருதோ, அவமானம் வருதோ, நிந்தை வருதோ, தெரிஞ்சுக்கங்க, ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு காத்துட்ருக்குது. எதிர்பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படி கர்த்தரை பற்றி கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மை அல்ல, நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய அறிவாற்றலை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவரையே சார்ந்து கொண்டா போதும், அவர் ஏதாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் அநேக காரணங்களால் அது தடைப்பட்டு காணப்படுகிறது. நாம் ஜபிக்கக்கூடாதபடி தடைகள் வருகிறது. உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபங்களுக்கு தடை வரும். அந்த ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பிசாசு அவனுடைய முயற்சியெல்லாம் என்ன தெரியுமா, நீ நல்லா சாப்பிட்றியோ, நீ நல்லா இருக்கிறியோ, அதெல்லாம் இல்லை, நீ ஜபம் மாத்திரம் பண்ணிடாத அப்படின்னு வந்து தடுக்கிறதுக்காக வருவான். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க வரும்பொழுது அவனை நீங்கள் ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையின் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்பொழுது, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்துருக்குறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையாக ஒரு நாள், இந்த ஒரு நாள் போதும் ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் நான் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு நாள் வேஸ்டாக போயிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறத விட்டுட்டு அவங்க ஓடி ஓடி ஓடி ஓடி இங்கே அங்கேயும் சுற்றி அலைஞ்சி கடைசியில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுவாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாவற்றையும். அதல்ல, நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தயவையும் ஆசீர்வாத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொண்டு அதை பாத்திரத்தில் நிரம்பி அது வழியும் பொழுது தான்
நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? பாத்திரம் நிரம்பி வழியணும். அல்லேலூயா, ஆமென். ஏன் நம்முடைய வாழ்க்கையில எது அது தடையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபத்தில் முதலாவது அதிகாரம், யாக்கோபு முதலாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஏழாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏழாவது வசனம், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காத, கனவு கூட காணாத, உனக்கு ஒன்றும் கிடைக்காது. யாருக்கு அப்படி சொல்றாரு? கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கர்த்தர் இது கொடுத்துருவாரு, இது நடந்துடும் அப்படின்னு நீங்க எத்தனை பேர்கிட்ட பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போடலாம். சில பேர் அப்படிதான் செய்துட்டு இருக்காங்க, தாங்க பிஸி, ஆனா பிரேயர் ரிக்வஸ்ட் எழுதி எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அங்கெல்லாம் அனுப்பிச்சிட வேண்டியது. யார் மூலமா யாரோ ஜெபம் பண்ணி எப்படியோ எனக்கு ஏதாவது கிடைக்கட்டும். அல்லேலூயா. எனக்கு கூட பிரேயர் ரிக்வஸ்ட் நிறைய பேர் எழுதி போடுறாங்க, பாவம் அவங்களுக்கு சத்தியம் தெரில, ஆனாலும் அப்படி எழுதி போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும். என்னுடைய மகன் இப்படி இருக்கான், என் மருமகன் இப்படி இருக்கான், என் மருமகன் எப்படி இருக்கிறா, என்னுடைய பொண்ணு எப்படி இருக்கிறா, என்னுடைய சொத்து விஷயம் எப்படி இருக்குது, என்னுடைய வீடு நிலைமை எப்படி இருக்குது, என் சரீரம் இப்படி ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுவாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படல, சத்தியத்தை அறியல, ஆனாலும் அவங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க பாருங்க, எதையாகிலும் பெறலாம் என்று என்ன செய்யாதிருப்பானாக, நினையாதிருப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனாலும் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஆமேன். பெற்றுக்கொள்ளுங்கள். ஹாலேலூயா. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஹாலேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு என்ன வேணும்? வாட் இஸ் யுவர் நீட்? உங்களுடைய தேவை என்ன? ஹாலேலூயா. இந்த காலவெளியில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். இது நடித்ததா போதுங்க, இதை கர்த்தர் செய்தா போதும், இதுதான் என்னுடைய வாஞ்சை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை வச்சிருப்போம். அதுல ஒன்று, கர்த்தரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், மேல் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் என்னங்க, சந்தேகப்படுறவன். ஹல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனுக்கு சந்தேகம்ன்றது ஏன் வருது? விசுவாசமும் இருக்குது, ஆனால் கூடவே என்ன வருது? சந்தேகமும் இருக்குது, ரைட். கர்த்தர் பெரியவர் தான், கர்த்தர் வல்லவர் தான், கர்த்தர் செய்வார் தான், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நடக்கும், எல்லாம் ரைட். ஆனால் கூடவே, ஆனால் இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. என்ன வருதுங்க? ஒரு சந்தேகம், நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சந்தேகப்படலை, எனக்கு சந்தேகம் வராது, கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான். அல்லேலூயா. நான் சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகமே பட மாட்டேன், கர்த்தர் சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிலர் தான் கையை தூக்குறாங்க, மற்றவங்க ஏன் கை தூக்கலைன்னா சந்தேகம்.
நான் கையை தூக்கிட்டு நடக்காம போயிடுச்சுனா அதுல ஒரு சந்தேகம், கையை தூக்குறதுல ஒரு சந்தேகம், எல்லாமே சந்தேகம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கண்டு விசுவாசிப்பதை விட. அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹலலூயா. இல்லாதவைகளை, நீ காணாதவைகளை, உன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இதயத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அது உனக்கு தெரியல. உனக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் திட்டம் போடுறீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் மூளை வந்த பிறகு, கொஞ்சம் நினைவு வந்த பிறகு நம்ம திட்டம் போடுறோம். ஆனால் ஆண்டவர், நீ தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை உண்டாக்குனதே அவர் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, இவ்வளோ அருமையான தேவதூதர்கள், அழகழகான தேவதூதர்கள், மிகவும் மகிமையாக இருக்கிறாங்க, அவளெல்லாம் விட்டுட்டு இந்த தூசியில் இருந்து ஒருத்த எடுத்து இதில் போய் ஒரு மனுஷனை செய்து எதுக்கு ஆண்டவர் அவ்வளோ தூரம் மேலேருந்து வந்து கீழே இறங்கி? நம்மாலேயே தலையில் விழுந்தால் கொஞ்சம் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிறோம். ஆண்டவர் குனிஞ்சு கையில் அந்த மண்ணை எடுத்து அதை வேற குழைச்சி அது செய்கிறாரு. அல்லேலூயா. மனுஷனை, அது ஒரு பெரிய கேள்வி. தூசி, நம்மெல்லாம் என்னது? ஒரு தூசி தான், ஒரு மண்ணு தான். அல்லேலூயா. ஏதோ அவர் நமக்கு ஒரு நல்ல பார்வை கொடுத்ததுனால, நினைவு கொடுத்ததுனால, நமக்கு ஒரு இருதயத்தை கொடுத்ததுனால, நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்ததுனால, நமக்கு உருவன்னு ஒன்று கொடுத்ததுனால நம்ம ஏதோ மனுஷனாக இருக்கிறோம். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வெறும் மண்ணு தான், மண்ணு பொம்மைங்க தான். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்ததுனால தான், அவருடைய சுவாசம். அதை நினச்சா உங்களால் ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. மனுஷன் செய்கிற சின்ன சின்ன களிமண் பொம்மையை வாங்கிறதுக்கு கியூவில் நிற்கிறான், காசு கொடுத்து வாங்கின்னு போகிறதுக்கு. ஆண்டவர் செய்ததுக்கு முட்டை இவ்வளோ குடும்பான் கேட்டாரா, காசு கேட்டாரா உன்னை செய்கிறதுக்கு? இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை உண்டாக்குனேன், என்னை அன்றி வேறு தேவன் உனக்கு இல்லை. இவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் கூட தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன வரல? மனசு வரல. நான் சொல்லும்பொழுதே உங்களுக்கெல்லாம் வரணும், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இவ்வளோ செய்தீங்களா ஆண்டவரே, என்னையும் நினைச்சிங்களே ஆண்டவரே. அல்லேலூயா. என்னையும் ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இந்த உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? அல்லேலூயா உண்டாகணும். எப்பயோ அழிச்சிருப்பார். அந்த ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த பொழுதே சபிச்சிட்டார், இந்த மனுக்குலமே இனி தேவையில்லை என்று. ஆனாலும் எல்லாரையும் அழிக்கலாம் தான் நினைச்சாரு. அந்த நேரத்தில் இந்த நோவாவை பார்த்தாரு. அந்த நோவா ஒரு பக்கம் காயினை பார்த்து கொலை வெறி பிடிச்சாலே, இந்த காயினை பார்த்த உடனே மனுஷனுடைய நினைவெல்லாம் பொல்லாங்க இருக்குதே, இவங்களை ஏண்டா உண்டாக்கணும்னு வருத்தப்பட்டாராம். ஆனால் நோவாவை பார்த்தாரு, சரி அழிக்க வேண்டாம், ஒரு நல்ல நோவாவை போல ஒரு நீதியுள்ள ஜனம் வரட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டாரு. அல்லேலூயா. யாரை பார்த்து? ஒரு நீதியுள்ள மனுஷனை பார்த்து. அதான் நோவாவின் கண்ணில் தயவு கிடைச்சிச்சு. ஆனாலும் நோவாவின் காலத்தில் மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செய்து மறுபடியும் ஆண்டவர் பார்த்தார், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எல்லாரையும் அழிச்சிடலாம், ஆனால் நோவை மாத்திரம் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் அழிச்சிடலான்னு சொல்லி தான் வெள்ளத்தை கொடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டார். ஆனால் நோவாவின் சந்ததி மாத்திரம் அந்த பழையில காக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு முறையும் யாராவது ஒருத்தர் வந்து, அல்லேலூயா, மறுபடியும் அந்த சந்ததி வளர்ந்தது,
மறுபடியும் மனுஷனுக்கு ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுறான். என்னது கட்டுறான்? தனக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி. ரெபல்லியஸ் நேச்சர், ஒரு ரெபல்லியன், ஒரு எதிர்ப்பு குணம் அவனுக்கு வருது. ஆண்டவருக்கு மேலே போகணும், இதெல்லாம் சாத்தானுடைய குணம். ஆண்டவருக்கு சொல்லு. அப்போ மனுஷனை சிதறடிச்சார், பூமி எங்கும் ஓடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாம பார்த்தார். ஹல்லேலூயா. சரிப்பா, நான் சந்ததி அழிக்க மாட்டேன், உன் சந்ததி மணலை போல நட்சத்திரங்களை போல என்ன செய்ய கிடவுது. இந்த ஆதாமை நான் சபிச்சிட்டேன், ஆனால் ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே என்ன செய்வேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பெருக வச்சிட்டாரு, ஆபிரகாமின் சந்ததி. அப்புறம் யாக்கோபு, அவன் மூலமாக கோத்திரம், இஸ்ரவேலின் கோத்திரங்கள், இஸ்ரவேல். அவருக்கு இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை உண்டாக்கினார். ஆனால் இஸ்ரவேல் ஒழுங்காக இருந்துச்சா? இல்லை, அது ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அந்த யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பை பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷன் அந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அதனால தான் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவன் மூலமாக, அந்த யோசேப்பின் மூலமாக அந்த யாக்கோபுடைய சந்ததி அந்த எகிப்து தேசத்தை பெருக ஆரம்பிச்சிச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் கிருபையாக இரக்கமாக ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் அவரை சார்ந்து கொள்றாங்களோ, இன்னும் சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்காக என்ன சொந்த குமார் என்றும் பாராமல் தன்னை கொடுத்து இன்னும் அநேகம் பிள்ளைகளை அவரை போல, யாரை போல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை உண்டாக்குன நோக்கம் என்ன? நம்மளை உண்டாக்குன ஒரே ஒரு நோக்கம், அவரை போல, அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் அந்த அடிச்சுவளை என்ன செய்திருக்கிறாரா? விட்டு போயிருக்கிறார் என்று 1 பேதுரு 2 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாரும் வாசிங்க, எடுத்தவங்க சீக்கிரமாக. இழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக பாடுபட்டு அத்தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து. என்னங்க நீ ஒன்றும், நீ உட்காருங்க, இப்போ நீ எங்கே போகணும், நீ எங்கேயும் இங்கே அங்கே பார்க்க வேண்டாம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடுவீங்க, அந்த பக்கம் போயிடுவீங்க, பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் எங்கே பார்க்கணும், முன்னால் ஒருத்தர் போயினே இருக்கிறாரு, அவர் போகும்பொழுது ஒரு அடிச்சுவோட விட்டுட்டே போகிறாரு. உன் அடி எடுத்து அந்த அடிச்சுவோடில் வை, இன்னொரு அடிச்சுவோடில் வை, இப்படியே போனினா அவர் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவார். ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன், என்னை பின்பற்ற கடவன். எத்தனை பேர் ஐ அம் ஃபாலோயிங் ஜீசஸ், எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இந்த உலகத்தில் நீ பின்பற்றுறதுக்கு எந்த மனுஷனும் சரி கிடையாது, எல்லாரும் மரித்து போகிறவர்கள். இயேசு ஒருத்தர் தான் மரித்து உயிரோடு எழுந்தவர். நீ பின்பற்ற வேண்டிய ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? இயேசு ஒருவரே, எனக்கு ரோல் மாடல் இயேசு தான், எனக்கு முன்மாதிரி இயேசு தான், அவரை தான் நான், அவரை போல தான். அவர் எப்படி பிசாசு ஜெயிச்சாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாரோ, அவர் என்னெல்லாம் செய்தாரோ அதை தான் நான் செய்வேன். என் இஷ்டமாக நான் இதையும் செய்ய மாட்டேன். இயேசுவை போல, எத்தனை பேருக்கு இயேசுவை போல வாழணும்னு ஆசை? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவரே, உம்மை போல, உம்மை போல ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்மை போல நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வாஞ்சி இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தராகி இயேசு அவருடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து, என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா,
என்னை பின்பற்றி வானான் உன்னை மனுஷர் பிடிக்கிறவள் ஆக்குவேன். ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கல் ஆக்குவேன். என்னை பின்பற்றி வா, பின் திரும்பி பார்க்காதே, லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பாராதே, அப்படியே என்னை நோக்கி வா. உன் கண்களை ஏறெடுத்துப்பார், விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறவருமாக இயேசுவை மாத்திரம் நோக்கி ஓடிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா, நீ முன்னேறி கொண்டே இருப்பாய். ஊராபாலாபா சந்தாரபா, கஷ்டம் வருதா பாடு வருதா என்ன செய், எதை பார்க்கணும்? எபிரேயர் 12 அதிகாரத்தில் 2-3 வசனத்தை யாராவது சீக்கிரமா படிங்க. தமக்கு முன் வைத்திருந்த தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சுன்னு சோர்ந்து போயிட, அதுக்காக நீங்க சோர்ந்து போய் காணப்படாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, தமக்கு விரோதமாய் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக்கொள். என்ன சகிச்சார் அவரு? சிலுவையை சகித்தார். சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. ஆனால்தான் ரட்சிக்கப்படும் பொழுதே என்ன சொல்றாரு, நீ வா, நான் உனக்கு இது தருவேன், அது தருவேன், உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன், அப்படி சொல்லி உன்னை கூப்பிடல. முதல் வேலை சிலுவை எடுத்துட்டு அப்புறம் பின்னால வா. ஹல்லேலூயா. நீ நடுவில் வந்து ஆண்டவரே இந்த பாடெல்லாம் ஏன் எனக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொன்னேன் உனக்கு சிலுவை எடுத்தது தான் அவர் சொன்னேன். சிலுவை என்றால் பாடு. ஏன் ஆண்டவருக்கு பாடுன்னா அவ்வளோ இஷ்டமா? நம்ம பாடுபடுறதுல அவருக்கு என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனால் அதன் மத்தியில் அவர் உனக்கு உதவி செய்கிறார். பாடுகளை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் ஆறுதல் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாடுபடும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் புடமிடப்படும் பொழுது, பொன்னை போல புடமிடப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, பொன்னாக ஜொலிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பொன்னு, நான் உண்மையான சுத்த பொன் சொல்கிறவங்களாம் கை உயர்த்தி காண்பிக்க பார்க்கலாம். அப்போனா உங்களை புடமிடுவார். ஏன் உங்களுக்கு மாத்திரம், உங்களுக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீ சுத்த பொண்ணு. உன்னை புடம்பிட்டு புடம்பிட்டு புடம்பிட்டு இன்னும் ஷைனிங் அப்படி ஜொலிக்கும் ஜொலிக்கும் ஜொலிக்கும். இன்னும் பாடு வர வர இன்னும் ஜொலித்து கொண்டே இருப்பா. ஹல்லேலூயா. துன்பங்கள் வர வர நீ ஜொலிப்பாய். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், அதி சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபத்திரவங்கள். பாடுகளில் உனக்கு ஆண்டவர் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார், உன்னை உருவாக்குகிறார். உன்னை அவர் என்ன செய்கிறார், அவருடைய சுபாவத்துக்கு ஒப்பாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனே, ஆகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன், சந்தேகப்படுறவன், விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க வாசிக்கிறோம், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. சந்தேகப்படுறவ என்னங்க அது, சந்தேகம்னா எனக்கு புரியலையே, எனக்கு சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க நேரம் மெரினா பீச்சுக்கு போங்க, அங்க போய் நில்லுங்க கொஞ்ச நேரம், அந்த கடலையே முறைச்சி பாருங்க, அந்த கடல் அலையே கொஞ்ச நேரம் பாருங்களேன், வேகமா வரும், அப்படியே கீழே போயிடும், மறுபடியும் வேகமா வரும், கீழே போயிடும். அல்லேலூயா. ஆனா அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கடல் அலைக்கு பதிலாக சுனாமி வந்துச்சுன்னா ஒரே ஓட்டமா திரும்பி ஓடணும், நீங்க அங்க நிக்க கூடாது. அல்லேலூயா.
சுனாமி வேற, கடல் அலை வேற. அதனால தான் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிற நீ விசுவாசியே. இன்னைக்கு நிறைய பேர் அலைகள் கடல் அலைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. விசுவாசி தான், ஆனால் கடல் அலையை போல அவங்க இருக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெருமை இருக்குதான். நான் பெரிய சமுத்திரம், எனக்கு பெருமை. யோபனுடைய புஸ்தகத்தில் 38 சங்கீதத்தில் 11 வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, அங்கே வாசிக்கிறோம், இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை. இங்கே பெருமை, விசுவாசி தான் ஆனால் ஒரு பெருமை. நான் இத்தனை நாள் உபவாசம் போடுறேன், நான் ரொம்ப பாவமெல்லாம் செய்ய மாட்டேன், நான் ரொம்ப நல்ல விசுவாசி, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப நீதிமான். ஆவிக்குரிய பெருமை, அது பெருமை. எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு ஏதோ ஒரு ரெண்டு விதமான பெருமை. ஆவிக்குரிய பெருமை இருக்குது, மாம்ச பெருமை. சில நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ பொருள் இருக்குது, எனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அது ஒரு பெருமை. நான் அழகாக இருக்கு, சில பேர் அழகாக இருக்கிறவங்க பெருமை. ஹல்லேலூயா. சில பேருக்கு சொத்து சுதந்திரம் வச்சிருந்தா பெருமை, ஏதோ ஒரு பெருமை. ஹல்லேலூயா. பெருமை வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே விசுவாசியே, உன்னை ஏன் அலைகளுக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாருன்னு கேட்டா, கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசி. கர்த்தரிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பெருமையுள்ள விசுவாசிய, மனமேட்டுமை அகந்தை உள்ளவர்கள், மனமேட்டுமை அகந்தை தாழ்மை இல்லாதவர். ஆனால் இயேசுவினிடத்தில் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2 கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன இருந்துச்சா, தாழ்மையின் சிந்தை இருந்தது. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார், தன்னை தாழ்த்தினார், தாழ்த்தினார். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவ்வளவு தூரம் உன்னை தாழ்த்துகிறாயோ தேவனுடைய பிள்ளையே, அவ்வளவு தூரம் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படி நீ அடங்கலனா அவரை அடக்குவார். அதான் இங்க வசனம் என்ன சொல்லுது, இம்மட்டும் வா மிஞ்சி வராத, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுதுன்னு ஒரு கோடு போட்டார் பாருங்க. அந்த கோடு வரைக்கும் தான் அது வரும், அங்க நின்றுடும். ஆண்டவர் போட்ட கோடு நின்று பாருங்களேன், அந்த அலைகள் வரும், ஒரு இடத்துல வந்து நின்றுடும். என்னன்னா, அங்கே ஆண்டவர் கோடு போட்டு வச்சுக்கிறார் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அடக்குகிறார், அது அடங்கி கிடக்குது. இல்லைன்னா அந்த சமுத்திரம், இந்த மெட்ராஸ் சிட்டியே முழுங்கி போட்டுற அளவுக்கு பயங்கரமான சமுத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அடக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால், சமுத்திரத்தின் பெருமையை அடக்குகிற தேவன். வாசிங்க சங்கீத புஸ்தகத்தை 93 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 93 என்ன வாசிக்கிறோம், திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும், கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உன்னதத்திலே வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளையே, மேட்டுமையுள்ளவர்கள், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். உன்னுடைய பெருமையை கர்த்தர் அடக்குவார். ஹலலூயா. அதான் கர்த்தர் கேட்கிறாரு, இந்த சமுத்திரத்துக்கு நான் எல்லாம் போட்டனே, அப்போ நீ எங்க இருந்த? ஹலலூயா, ஹலலூயா, ஆமென். நீதிமொழி புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு சொல்றார் பாருங்க, 8:29-30 வாசிக்கும் பொழுது, 8:29-30, சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே எப்படி இருந்தேன், செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தமருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கழிக்கு வந்தேன். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தின் பெருமையை கர்த்தர் அடக்குகிறார். விசுவாசியே, நீ ஒரு பெருமையுள்ள ஒரு விசுவாசியாயிருந்தால்
நீ கர்த்தரிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள. எப்போ அந்த சமுத்திரத்தின் பெருமை எப்படி அடக்குகிறாரோ. சங்கீத புஸ்தகத்தில் 89 சங்கீதம் 9 வசனத்தை வாசிங்க. 89:9, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதில் அலைகள் எழும்பும் பொழுது அவங்களை என்ன பண்றாரு, அடங்க பண்ணுகிறாரே. சிலர் அடங்க மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அடங்க மாட்டாங்க, நான் இப்படிதான் செய்வேன் சொல்லி செய்வாங்க. அவரை கர்த்தர் அடக்குவார். கர்த்தருக்கு தெரியும் எப்படி அடக்கணும். பெருமையுள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி, ஹல்லேலூயா, உனக்கு அதிகமா கிருபை தரணுமா, யாக்கோபு 4:6 வாசிக்கிறபடி அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. பெருமையுள்ளவர்களுக்கு ஏற்றுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலும் செய்யாம நீங்க கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை போல மரண பிறந்தி கீழ்ப்பணிந்து இருந்தீங்கன்னா நீ ஒரு பெருமையுள்ள விசுவாசியா இருக்க மாட்டான். ஆகவே இந்த அலைகள் இப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவன், இந்த அலைகளை போன்றவன். உனக்கு உதாரணம் கொடுக்கிறார். அதனால நீ அந்த அலையை போல இருக்கிறியா? சும்மா ஒன்னுத்துக்கு பிரயோஜனம், அந்த அலை வேகமா வரும் போயிடும், வேகமா வரும் போயிடும், ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி நிறைய விசுவாசிங்க இருக்காங்க, பார்த்தா ஆடம்பரமா ஊன்னுமா, பெரிய விசுவாசி பாவங்க, இவங்க பெரிய ஊழியக்காரு அப்படிலாம் சொல்ற மாதிரி இருப்பாங்க, ஆனா கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. அதான் அந்த அலைகளின் பெருமை. ரெண்டாவது, இந்த அலைகளை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் 124 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நம்முடைய ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும். இஸ்ரவேல் இப்பொழுது புரண்டு போயிருக்கும். இந்த ஜலத்துக்கு இருக்கிற ஒரு இந்த அலைகளுக்கு இருக்கிற இன்னொரு பெருமை, இன்னொரு பெருமை மாத்திரம் அல்ல, இது புரட்டி போடும். அலையில மாட்டிட்டான்னா புரட்டி புரட்டி, பெரிய கப்பலே மாட்டிட்டாலும் புரட்டி போடும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வர பல சோதனைகள் இந்த அலைகளை போல இருக்கிறது, நம்மை புரட்டி போடுகிறீங்க. பாருங்க அது என்ன செய்தான், அந்த வெள்ளங்கள் ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போகுது. ஆண்டவரே, அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, ஏசாயா 25:5 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர், மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் என்ன செய்யும், தனியும். அல்லேலூயா. இதுதான், அதனால்தான் இந்த அலையை போல இருக்காத. மூணாவது காரியம், இந்த அலை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த அலையை போல ஏன் இருக்கக்கூடாதுன்னா, இந்த அலைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்யற அடுத்த ஒரு பெரிய நஷ்டம் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 5:22 வசனத்தை பாருங்க என்ன சொல்றாரு, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, இறைந்தாலும் கடவாதபடி, கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராது இருப்பீர்களோ. அலைகள் மோதி அடித்தாலும் சொல்லுங்க, எல்லாரும் வாய் தருது, அலைகள் மோதி அடித்தாலும் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, அலைகள் மோதி அடித்தாலும், மோதி மோதி மோதி முட்டி மோதி முட்டி மோதி உன்னை எப்படியாவது உன்னை அழிக்கணும்னு முயற்சி செய்துச்சுன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடி, அது மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது பெருமையுள்ளது தான், அது புரட்டி போடும், மோதி அடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் கஷ்டங்கள்லாம் அது அப்படி தான் இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எரேமியா 18:18 வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை என்ன செய்ய மாட்டார்கள்,
மேற்கொள்ள மாட்டேன், ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்வதில்லை, மேற்கொள்வதில்லை, இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கத்தெடுத்தது நீ ஒன்றை பெற்றுக் கொள்ளாதபடிக்கு இந்த அலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, உன்னை அடித்து அடித்து, உன்னை குழப்பி குழப்பி, உன் வாழ்க்கையிலே போராட்டத்தை உண்டு பண்ணி உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை கண்டு பயந்து கொண்டிருக்காதே. அந்த அலைகள் ஓய்வதில்லை, ஆனால் அதை அடக்குகிற தேவன் உன்னுடனே கூட இருக்கிறார். அது அடக்க அவர் ஒருத்தர் மாத்திரம் தான் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த அலைகளின் பெருமை, இந்த மோதி அடிக்கிற அலைகள் வந்து உடைய விசுவாசத்தை குலைத்து போடுகிறது. அந்த அலைகளை நீ மேற்கொள்ள வேண்டும், அது உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னொரு இடத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 24 வசனத்திலேயும், மார்க் எழுதின சுவிசேஷம் 4:37 வசனத்திலையும் வாசிக்கும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம், அங்கே படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் என்ன செய்தது, மோதிற்று. படகுல வந்து மோதுது. அப்ப சீஷர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகுது, உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரு, ஹல்லேலூயா, எழுந்து காற்றை என்ன பண்ணாரு, என்ன பண்ணாங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதட்டுறீங்க, ஹல்லேலூயா. நான் அப்படிதான் செய்யறது, ஒரே வார்த்தை தான், சே வாய மூடு, அடங்கு அடங்கு அப்படின்னா அடங்கிடும், அதட்டு, ஒரே அதட்டு.

அது மாதிரி நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டுருந்தா நடக்காது. அதட்டி பாருங்க, உடனே நடக்கும். அதட்டு, சாத்தான அதட்டு, பிசாசு அதட்டு, அவன் அடங்குவான். ஒரே வார்த்தை தான், கீப் குவைட், அடங்கு. ஹல்லேலூயா. காற்று நின்று போய் மிகுந்த அமைதியில் உண்டாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அலைகளுக்கு ஒப்ப இருக்கிற விசுவாசிகள் கடைசியா இன்னொன்று நம்ம யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்றத யூதா 1:13 வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இவங்களுக்கெல்லாம் காரிலே வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான ஒரே சவுண்டு சவுண்டு கட். ராத்திரி அந்த பீச் பக்கம் போனீங்கன்னா அமைதியெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அந்த அலையின் சத்தம் தனியாக கேட்கும், கேட்டுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு உன் வாழ்க்கையில் அப்படிதான் உன்னுடைய அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அலையை போல அவன் வீசி கொண்டிருக்கிறான். அதை தான் கர்த்தர் அடக்குகிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, போதும். உன் அலைகளின் பெருமை இதோடு கூட என்ன செய்ய கிடவுது, அடங்கட. உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிற அந்த அனுபவம் உனக்கு வரக்கூடாது, அந்த பெருமை வரக்கூடாது, இந்த அவமானங்களை நுழைத்தழுகிற அனுபவம் வரக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில் உன்னை பயமுறுத்துகிற இந்த அலைகள், சீஷர்கள் எழுந்து நடுராத்திர ஆண்டவரே இந்த அலைகள் இந்த படகுல மோதுதே, மோதும், ஆனால் அவைகள் மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்வதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு வந்திருக்கலாம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கலாம், வலி வந்திருக்கலாம், வேதனை வந்திருக்கலாம், ஆனால் மேற்கொள்ளுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களிலே நமக்கு வருகிற போராட்டங்களிலே, நமக்கு வருகிற கஷ்டங்களிலே, ஐயோ இதோடு முடிஞ்சிடும், இனிமேல் வழி இல்லை, இனிமேல் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் சொல்லுங்க, வந்தது உண்மைதான், ஆனால் அது மேற்கொள்ளாது, மேற்கொள்ளாது. எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது, நீ தோல்வி அடைந்தது போல இருக்கான தோல்வி அல்ல, நீ அவமானப்பட்டது போல இருக்கிறது அவமானம் அல்ல, உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தாங்க வாசிக்கிறோம், சில விசுவாசிகள் இந்த கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், கம்பேர்ட், ஒப்பாயிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பார்களாக. ஒன்றும் வாங்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு, ஆண்டவரே இந்த கடல் அலையின் அனுபவம் எனக்கு வேண்டாம், நான் அமர்ந்த தண்ணீராய் மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்குகிற தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே உன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஏதாயிலும் பெறலாம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட, அதான் சந்தேகம், அதுதான் சந்தேகம். அது வந்து வந்து மோதி அடிச்சிட்டு இருக்கிற வழியை ஒன்றும் நடக்கலை. சிலர் சில சபைக்கு வருவாங்க, போவாங்க, வருவாங்க, போவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. சில ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி சும்மா பேருக்கு ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இல்லை அப்படி இல்லை, ரிசல்ட். கர்த்தருக்கு ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருக்கு இதை பெற்றுக்கொள்வேன். ஒரு நிச்சயம், பூரண நிச்சயம். எத்தனை பேர் நிச்சயம் இருக்கிறது, எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ கேட்கறது சிறியதாயிருக்கலாம், ஆனால் கர்த்தர்

0: பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ எதிர்பார்க்கிறது ஒரு சின்னதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் பெருசா கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறியா? உனக்கு சந்தேகமா இருக்குது, இனி எப்படி ஆகும், இனிமேல் எப்படி நடக்கும், இனிமேல் வழி இருக்கிறதா? வழி இல்லதா, வழி இல்லதா. ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் கர்த்தர் செய்ய போகிறார், நிச்சயமா அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை வாய் திறந்து சோத்திர பண்ணுகின்ற வடையில ஊராபாலா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகள் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு கையில வந்து கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது, யாரோ தடுத்து நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த அலைகளை போல காணப்படுகிற உன்னுடைய பெருமை, உன்னுடைய மேட்டிமை, உன்னுடைய கீழ்ப்படியாமை, ஓ ஹல்லேலூயா, இவைகளெல்லாம் இந்த அலைகளை போல இருக்கிற அந்த நிலைமை மாறி நீ அமர்ந்த தண்ணீராய் மாறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து பார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரப்போகிறது. உன் வாழ்க்கையில நீ பெற்றுக்கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் விசுவாசத்துல உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில யாரெல்லாம் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில அவர்களை தடை பண்ணி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு சோத்திரையா, பரத்திலிருந்து வருகிற நன்மைகள் தடைபட்டு இருக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிற அலைகளை போல இருக்கிற அவருடைய சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை தாரும், திட நம்பிக்கையை தாரும், கீழ்ப்படிதலை தாரும், தாழ்மையை தாரும், அன்பை தாரும். அப்பா, நீ குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்த உம்மை தாழ்த்தவில்லையா? அதே போல எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையில காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் தரும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையின் சிந்தையை அணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஊரகாபாரபாலாபா சந்தாரபாலாபா இப்பொழுது நீர் தொட்டதற்காக, விடுவித்ததற்காக, உம்முடைய அபிஷேகம் வந்து இறங்கினதற்காக கோடான கோடி சோத்ரம். யார் யாருடைய வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்கிறதோ இதோ ஜெபிக்கிறதா அந்த வேளையில இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. இதுவரைக்கும் நீ வந்திருக்கலாம், இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில மோதி அடித்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பெரிய சத்தத்தோடு இங்க வந்து நீ மோதிக்கொண்டிருக்கலாம், அடித்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி வராதே, மிஞ்சி இதோடு நின்று போ. வியாதியை இதோடு நின்று போ. ஓ அசுத்தாவி, இதோடு நின்று போ. கிட்ட வராதே, கிட்ட வராதே. இயேசுவின் நாமத்தாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். டச், டச், டச். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. விடுதலையே,
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு

0: நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். மற்றொரு விவாத மேடையில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அல்லது சாட்சியுள்ள வாழ்க்கையா, எது சிறந்தது? நம்ம பைபிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய சடங்காச்சாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவரே வந்து நமக்கு கட்டளை கொடுக்குறாரு, இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணுமா, அது ரொம்ப முக்கியமா, அல்லது அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், சடங்காச்சாரம் தேவையே இல்லை அப்படின்னு ஒதுக்கி விட்டுட்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் போதுமா? எது சிறந்தது, சடங்காச்சாரமா சாட்சியா? கேட்கலாமா? முதல்ல இந்த சைடு உள்ளவங்கெல்லாம் சாட்சியுள்ள வாழ்க்கை தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு பேச வர்றாங்க. இவங்க வந்து சடங்காச்சாரமும் முக்கியம், அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஏன்னா பைபிளில் கொடுத்துருக்குதே அப்படின்னு இவங்களும் பேச போகிறாங்க. சரி, கவனமாக கவனிங்க, பார்க்கலாம்.
1: இன்றைய நாட்களில் சாட்சியுள்ள வாழ்க்கை நமக்கு மிக மிக அவசியம். கிறிஸ்தவம் அநேக போதனைகளை உள்ளடக்கியது. நம்ம நிறைய புரஜாதிகளுக்கு நாம் போதிக்கிறோம், ஆண்டவருடைய போதனைகள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ போதிக்கிற நாமே ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாட்சியுள்ள வாழ்க்கை நாம வாழ வேண்டும். இதுக்கு முக்கிய நல்ல ஒரு உதாரணமா நம்ம பைபிள்ல வந்து பழைய ஏற்பாட்டுல யோசேப்ப நம்ம சொல்லலாம். சகோதரன் மத்தியில நல்ல சாட்சியாக இருந்தான், ஆனாலும் சகோதரன் அவனை தூக்கி துறவுல போட்டாங்க, கொண்டு வித்துட்டாங்க. ஆண்டவருடைய கிருபை அவன் கூட இருந்துச்சு. போத்திப்பாருடைய வீட்டுக்கு போறான், போத்திப்பார் தன்னுடைய எல்லா வீட்டினுடைய எல்லாவற்றையும் அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறான், தன்னுடைய மனைவி தவிர. ஆனால் அவனுடைய மனைவி அவன் மீது கண் போட்டு எப்படியாவது அவன் அடையலான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டார். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கைய அவர் கை கொண்டதை நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து அவரை ஜெயிலுக்கு போடப்படுறாரு. ஜெயில இருக்கும்போது கூட சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைச்சுன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. தயவு எப்படி கிடைச்சிருக்கும், அவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை நல்ல சாட்சியா அவன் வாழ்ந்ததுனாலதான் அவன் சிறைச்சாலைக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைச்சிச்சு. உலகத்தினுடைய அந்த தேசத்தினுடைய அதிபதியாக ஆண்டவரை உயர்த்தினார். எனவே சாட்சியுள்ள வாழ்க்கை என்பது மிக மிக அவசியம் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன்.
0: அது மாதிரி யோசேப்பு எந்த சடங்காச்சாரத்தையும் அங்க கடைபிடிச்சான் அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லை, இல்லையா? அவன் சடங்காச்சாரம் கூட ரொம்ப பெருசா அவன் கடைபிடிச்ச மாதிரி தெரியல. ஸோ சாட்சியுள்ள வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்திருக்கான், அதனால கடவுள் அவனை உயர்த்தினார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
2: யோசேப்பு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார், உண்மைதான். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த காலத்துல ரொம்ப அவசர காலத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம கடைசி காலத்துல இருக்கோம்னு சொல்லலாம். அப்ப வந்து என்னன்னா, நமக்கு வந்து பக்கத்துல ரெண்டு பேர்ட்டு பேசுறது கூட நேரம் இல்லாம இன்னைக்கு நம்முடைய வேலை பழு நமக்கு அப்படி இருக்கு, அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ இந்த காலத்துல நமக்கு வந்து ஒரு சடங்காச்சாரம் அவசியம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு நம்ம பழைய காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நமக்கு நிறைய கட்டளைகளை சடங்காச்சாரங்களை கொடுத்தாரு. விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நிறைய பண்டிகைகளை கொடுத்தாங்க, கூடார பண்டிகை ஆசரிக்கணும், பஸ்கா பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, சேர்ப்பின் பண்டிகை, இப்படி நிறைய ஆசரிக்க சொல்லி அவரே கட்டளையை நமக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றதுல நமக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நம்ம மேக்சிமம் தனி குடித்தனம் தான் இருக்கிறோம். ஒரு பண்டிகைன்னு வரும்போது நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு, மாமனார் மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு சந்தோஷமா அவங்களோட இருக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடைக்குது. அப்புறம் நம்ம மனசுல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, மற்றவங்களுடைய அன்பு நமக்கு அப்பதான் கிடைக்குது. இப்ப இதை பார்க்கும்போது தேவன் கொடுத்த கட்டளைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றது, அதாவது அந்த சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்றது, அதுதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: தேவன் நமக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. எரேமியா 10:2 புரஜாதியருடைய மார்க்கத்தை பின்பற்றாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான முதலாவது அவங்க சொன்னாங்க, கூடார பண்டிகை ஆசரிப்பு பண்டிகை அவங்க சொன்னாங்க. தேவன் அதை எதற்காக கொடுத்தாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி தெரிஞ்சு போயிட்டாங்க. சிறைப்பட்டது நிமித்தமாக பல தேசங்களுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. அப்போ அப்படி போன ஜனங்கள் மறுபடி வரணும், அவங்க வந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவங்க பலியிடுவாங்க. பலியிட்டு தாம் பாவெல்லாம் நீக்கப்பட்டுட்டு தேவனை ஆராதிப்பாங்க. அப்படி ஒரு மகிமையுள்ள ஆராதனையை தான் ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. அதனால பண்டிகைகளை ஆண்டவர் அனுமதிச்சாரு. ஆனா இந்த காலங்கள்ல அப்படி அது எல்லாமே ஒரு சடங்காச்சாரமா மாறிட்டு, இந்த டேட்ல இந்த நாட்கள்ல இது கண்டிப்பா கொண்டாடப்படணும், இது இவ்வளவு கிராண்டா இருக்கணும், அது ஒரு சடங்காச்சாரமே ஆயிட்டு, இது ஆண்டவருக்கு மகிமையா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா அதுல இருக்கிறதா எனக்கு தென்படல.
0: கொண்டாட்டம் தான் இருக்குது இதுல, இதில் என்ன ஒரு சாட்சி இருக்குது, நம்ம நம்ம சடங்காச்சாரமாக செய்கிற இந்த மாதிரி நம்ம கொண்டாடுற பண்டிகையில் வந்து கொண்டாட்டம் தான் இருக்குதே ஒழிய சாட்சி இல்லையே அப்படிங்கிறாங்க.
4: சடங்காச்சாரங்கள் இருந்தால் தானே நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இங்கே மாம்பழச்சங்கம் கொண்டாடுறோம். இந்த வருடம் 243 மாம்பழச்சங்கம் கொண்டாடணும். எல்லாரும் நீங்கள் இது ஒரு சடங்காச்சாரம் தானே, ஒரு பாரம்பரியம், நீங்கள் ஜாலியாக கொண்டாடுறீங்க அப்படி சொல்கிறீங்க. ஆனால் இதனுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் கொஞ்சம் நம்ம பார்த்தோன்னா, 1825 ரேனியஸ் ஐயா அவருடைய போதகத்தால் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் கூட்டமாக கிறிஸ்துவண்டைக்கு வந்தாங்க. அப்போ கிறிஸ்துவண்டைக்கு வந்த மக்கள் திரும்பி பின்வாங்கி போய்விடக்கூடாது. அந்த சமயம்தான் புறஜாதியார் தங்க வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு வில்வண்டி கட்டிட்டு ஆட்டுக்குட்டியை கொண்டு பலியிடுறதுக்கு தாமிரபரணி ஆற்றில் வந்து அவங்க அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்களாம். அப்போது ரேனியஸ் ஐயா என்ன நினச்சாங்கன்னா, இந்த மக்கள் இப்போ தான் கிறிஸ்துவண்டைக்கு வந்திருக்காங்க, அவங்க பழையபடி என்ன பண்ணிடக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் இந்த ஜூலை மாதம் ஒரு 3 ஒரு பண்டிகை மாதிரி ஒன்று நடத்தினோன்னா இந்த மக்கள் எல்லாரும் இங்கே வருவாங்க, ஒருத்தர் ஒருத்தரை சந்திப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும் சொல்லி தான் அவங்க என்ன பண்ணினாங்க, இந்த பண்டிகையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சமயம் மாம்பழ சீசன், மாம்பழம் வந்து குவிந்து இருக்குமா, அதனால என்ன பண்ணிட்டாங்க, மாம்பழ சங்கம்னு பேர் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களோட இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் கூட்டம் கூட்டமாக வருவாங்களாம். வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்களாம் அந்த 3 அதை இன்று வர நம்ம என்ன பண்ணுறோம், கடைபிடித்துட்டு வரோம். இப்போ இந்த மாம்பழ சங்கத்தினால என்னென்ன யூஸ் ஆகுதுன்னா, நிறைய ஏழை மக்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. நம்மளுக்கே தெரியும் கூட்டமாக ஏழை மக்கள் இருப்பாங்க, 1 பொருத்தன காணிக்கைகளோடு வந்து நிறைய மக்கள் அவங்களுக்கு செலுத்துறாங்க. அதுபோக கைம்பெண்களுக்கு உதவி செய்கிறாங்க, நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பிக்கிறதற்கு மிஷின்ஸ் அப்படியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம ஏன் சடங்காச்சாரத்தை நம்ம அது ஒரு பொழுதுபோக்குன்னு நினைக்கிறோம், அதனால வரும் பின்னுக்கு எவ்வளவு யூஸ் ஆகுது மக்களுக்கு, அதனால அதை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம்.
0: என்ன பதில் சொல்றீங்க?
5: மாமல் சங்கம் சொன்னீங்க, நல்லதுதான், ஆனால் நிறைய உதவிகள் செய்கிறாங்க, ஆனால் அது ஒரு சடங்காச்சாரமாகவே தான் நடந்துட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழ சங்கம் முடித்து மக்கள்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு முழுவதும் சினிமா தேட்டருக்கு போகிறாங்க நிறைய பேர், அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அப்போ அதெல்லாம் வந்து அந்த சாட்சியை வந்து கெடுக்குது. அப்போ நற்சாட்சி எது முக்கியம், சடங்காச்சாரம் முக்கியமாக சாட்சியுள்ள வாழ்க்கை முக்கியமானு பார்க்கும்போது சாட்சியுள்ள வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், ஒரு மாமியார் மருமகள், அந்த மாமியாருக்கு ஒரே பையன்தான், ஒரே மருமக, ஆனால் அவங்க வந்து சடங்காச்சாரத்தை மாமியார் ரொம்ப பின்பற்றுவாங்க, ஆலயத்துக்கு போகணும், இந்த எல்லா சடங்காச்சாரம் நல்லா பின்பற்றுவாங்க, ஆனால் மருமகளை நேசிக்கவே மாட்டாங்க. அந்த மருமகள் நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க, இந்த மாமியார் வந்து பயங்கரமாக அவங்கள திட்டுவாங்க நிறைய, ஆனால் அந்த மருமகள் வந்து ஒரு சாட்சி உள்ள மருமகள், அவங்க எவ்வளோ பேசுகிறாலும் இவங்க திருப்பி பேசவே மாட்டாங்க நிறைய விஷயங்கள்ல. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கும், பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் என்ன மாமியார்னு சொல்லி, ஆனால் அவங்க சடங்காச்சாரம், கோயிலுக்கு போவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, மணிக்கணக்காக பைபிள் வாசிப்பாங்க, நிறைய செய்வாங்க. ஆனால் அந்த மருமகளோ சாட்சியுள்ள வாழ்க்கை, சரி பேசட்டும் என்னுடைய மாமியார் தானே பேசட்டும் அப்படி அவங்க வந்து சாட்சியுள்ள வாழ்க்கையில் இருந்ததுனால கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாமியாருமே தன்னுடைய மருமகளுடைய வாழ்க்கையை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு நாள் மன்னிப்பு கேட்டாங்க, நான் செய்தெல்லாம் மன்னிச்சுக்கோமா அப்படி சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அப்போ அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை அந்த சடங்காச்சாரத்தில் மூழ்கி இருந்த மாமியாரை மாற்றியது. எனவே சாட்சி உள்ள வாழ்க்கை அனைவருக்கும் மிக மிக அவசியம்.
6: இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சுக்கு போகணுன்றதுக்காண்டி அந்த காலத்தில் மிஷினரிகள் வந்து நமக்காண்டி நிறைய சர்ச்சஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நினைவு கூறும்படி தான் நம்ம வந்து அசன பண்டிகையை நம்ம ஆசரிக்கிறோம். ஸோ அந்த அசன பண்டிகை நாளில் வந்து என்னென்னா, எல்லா புறஜாதியார் எல்லாரும் வருவாங்க, கடவுளை அறியாதவங்க நிறைய பேர் வந்து அவங்க இது வந்து அசன பண்டிகைன்னு சொல்கிறத விட அன்பின் விருந்தாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதில் வந்து எல்லா ஐக்கிய சங்கங்களும் கூடி புறஜாதி இருக்கு, கடவுளை அறியாதவங்களுக்கு நிறைய அவங்க எல்லாரும் ஒரே பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையுது. இப்போ இன்னொரு இன்சிடென்ட் என்னன்னா, டோனாவூர்ல ஒரு கடவுளை அறியாதவங்க ஒருத்தவங்க வந்து அவங்க என்ன நம்பியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, அப்போ இந்த அசன பண்டிகை நெருங்குது அப்படின்னு அவங்க கேள்விப்பட்ட உடனே வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவங்க ஒரு விசுவாசத்தோடு வந்தாங்க, வந்தபடி சாப்பிட்டாங்க, இப்போ குழந்தையோடு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்படியும் இருக்கிறது.
7: இந்த மாதிரி பண்டிகைகள் அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைக்கும் வழிகாட்டுது. சொல்லுங்க.
8: சாட்சி உள்ள வாழ்க்கை தான் சரின்னு நான் பேசுறேன். ஏன்னா ஓய்வு நாளே பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக இருக்கு. ஆனா அது வரை அது வந்து இப்ப என்ன ஆயிட்டுனா, நிறைய பேர் சர்ச்சு கரெக்டா வந்துடுறாங்க, கரெக்டா வராங்க, அங்க நடக்கிற ஜபங்கள் எல்லாம் அப்படி கரெக்டா. ஓய்வுனால அவங்க அப்படி பரிசுத்தமா ஆசரிக்காங்க. ஆனா அந்த அன்பு வந்து அவங்க மனசுல இருக்கான்னு உள்ளது தெரிய மாட்டேங்க. ஏன்னா சர்ச் முடிஞ்ச உடனே என்னது பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இது ஒரு சின்ன கதை நான் சொல்றேன். ஒரு பாட்டி வந்து ஒரு வீட்டுல இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு நேர் அடுத்தது ஒரு ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல்ல வந்து ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் வந்து விளையாட்டு போல என்ன செய்துட்டான்னா, அந்த பாட்டி வீட்டு மரத்தை என்ன செய்துட்டான், உடைச்சிட்டான். உடைச்சோடனே இந்த பாட்டி பார்த்தாங்க, இது என்ன ஒரு பையன் வந்து உடைச்சிட்டான். இதை வந்து அந்த வார்டன் ஆன்ட்டியும் பார்த்து என்ன செய்துட்டாங்க, அந்த பையனை கூப்பிட்டாங்க. நல்லா திட்டி அடி கொடுத்து, நீ என்ன செய்யக்கூடாதுனா அந்த பையன் சாரி நான் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த வயசான பாட்டி சர்ச் வர்றதுக்கு முன்னாடி போய் கூப்பிட்டாங்கடே இங்க வான். அப்ப அந்த வார்டன் சொன்னாங்க, நான் நல்லா சொல்லி கொடுத்துட்டேன், அவன் இனி ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஒன்னா பாட்டி வந்து இல்ல, எனக்கு அவனை அடிக்கணும், எனக்கு அவனை அடிக்கணும்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வார்டன் அம்மா வந்து விடவே இல்லை. விடாட்டோன்னு அவங்க சொன்னாங்க, சரிண்ணா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து, அது ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள், சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நான் இவனை ஒரு வழி பார்க்கேன்னாங்க. அப்போ ஆமா, அப்போ அவங்க சர்ச்சுக்கு போறது அந்த ஓய்வு நாள், அது வந்து அவங்களுக்கு ஒரு கடமை. அது கடமை, அந்த அன்பு இல்லை. ஒரு சின்ன பிள்ளைய மன்னிக்க கூட அவங்களுக்கு என்னது அந்த ஒரு இது இல்லை. அது அது சாட்சியுள்ள வாழ்க்கை வந்து இல்லை அந்த பாட்டிட்ட. அப்போ எப்படி அவங்க வந்து என்னது மற்றவர்கிட்ட அன்பா இருப்பாங்க? ஒரு கிறிஸ்தவத்தை பதிக்கவே இல்லாமல் இந்த சடங்காச்சாரமா அவங்க இருக்காங்க. அதே மாதிரி அதுக்குதான் மகாத்மா காந்தி ஒருக்கா சொன்னாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்துவின் போதனைப்படி அவங்க நடந்தாலே என்ன செய்திருப்பாங்க, இந்தியாவை வந்து ஃபுல்லா கிறிஸ்தவர்கள் ஆக்கியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு சாட்சியின் வாழ்க்கை நம்ம இருந்திருந்தோனாலே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் என்ன செய்திருப்பாங்களாம், கிறிஸ்தவர்கள் அநேக ஆத்துமா ஆதாயப்படுத்தியிருப்பாங்க.
7: ஆமா, ஏன்னா காந்தியடிகள் இப்படியும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க எல்லாம் கிறிஸ்தவ போதனைகளை வாசிக்கிறீங்க, பைபிளை வாசிக்கிறீங்க, ஏன் நீங்க கிறிஸ்டியனா மாறலன்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நான் இன்னும் ஒரு கிறிஸ்டியனையும் பார்க்கல, என்னைக்கு நான் பார்க்கணும் அன்னைக்கு நான் மாறிடுறேன். அப்போ நம்ம எப்படி சாட்சியில வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்?
8: நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தான் தேவை. இதுக்கு வந்து ஒரு ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஃபுல்லா புரஜாதிகள் இருந்த தெருவில் அவங்க வந்து இருந்தாங்க. அப்போ அல்ல ஒரு கிறிஸ்டியன் கூட கிடையாது, ஃபுல்லா புரஜாதி மக்கள். அப்போ அந்த நேர் ஏத்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அம்மை வந்துட்டு வந்த உடனே ஒரு வீட்டில் உள்ளவங்களும் அவங்கள போய் பார்க்கவே இல்லை, இவங்க தனித்து விடப்பட்டாங்க. அந்த வீட்டில் அவ்வளவர் ஒரு ஆளுக்கு இல்லாமல் அவ்வளவருக்கும் ஒரே நேரம் வந்துட்டு. அப்போ அந்த கிறிஸ்தவ வீட்டில் உள்ளவங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு கொடுப்பாங்களாம், திரும்பி மத்தியானம் லஞ்ச் கொண்டு கொடுப்பாங்க, நைட்டு டின்னர் எல்லாம் கொடுத்துட்டு வந்து நின்று விசாரிப்பாங்களாம், நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சமாவது பரவாயில்லையா, அப்போ என்னை குளிக்க போறீங்க, அப்போ நான் தண்ணி வச்சது, இப்படி ஒவ்வொன்றும் அவங்க கேட்கும்போது இவங்க மனசுல ஒரு இது, நம்ம ஆட்கள் கூட என்ன செய்யல, ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஆனால் இந்த கிறிஸ்தவ அம்மா அந்த குடும்பம் ஒவ்வொரு நேரம் நமக்கு சாப்பாடு தராங்க, என்ன ஒரு அன்புன்னு அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு பாசம் அந்த கிறிஸ்தவர் குடும்பத்துக்கு மேல வந்துச்சு. கொஞ்ச நாள் அந்த அன்பு, அந்த அன்பு தான் அவங்களை என்ன செய்துட்டு, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குடும்பம் அப்படி ரட்சிக்கப்பட்டு ஃபுல்லா அவங்க கிறிஸ்டியன்ஸ் ஆயிட்டாங்க. அப்ப இப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வேணும். சடங்காச்சாரமா இருக்கிறது வந்து போறோம், ஒன்னும் அறிஞ்சிக்கிடவும் மாட்டாங்க. அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ அன்பு நம்மகிட்ட இருக்கணும்.
2: இப்போ சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்து இன்னொருத்தவங்க மாறணும் அப்படின்னா, நம்ம சகோதரி சொன்னாங்க, நிறைய நாள் போய் செஞ்சாங்க, நிறைய தடவை அவங்கள போய் விசாரிச்சாங்க. ஆனால் சடங்காச்சாரத்து மூலமா ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம ஆண்டவர்கிட்ட பிள்ளைங்க அவங்களை கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு நான் ஒரு அன்புபூர்வமாக ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். நம்ம கழுத்தில் சிலுவை போட்டது கூட ஒரு சடங்காச்சாரம் தான். இந்த சடங்காச்சாரத்தை நம்ம கழுத்தில் போடுறோம், ஏதாவது குட்டி பிள்ளைங்க பிறந்தா கூட, இல்லை ஒரு கல்யாணமா யாரோ ஒரு ஒருத்தங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்த்டே வருது, எல்லார் நெத்திலையும் கூட நம்ம சிலுவை போடுவோம், அதுவும் கூட சடங்காச்சாரம் தானே. கோயில்களில் பார்த்தா சிலுவையை பார்க்குறோம், ஏன்னா அது கிறிஸ்தவ கோயில் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுதோம், அதுவும் சடங்காச்சாரம் தானே. இப்போ இது மூலமா என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி ரீசெண்டாக திருமணம் ஆனவங்க, அவங்க ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் போனாங்க, அவங்க பக்கத்தில் ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க வந்து ஆண்டவர் அறியாதவங்க. அவங்க இவங்களை பார்த்துட்டு கேட்டாங்க, இம்மா அழகாக இருக்கியம்மா, உன் நெத்தி இவ்வளோ பிளாங்காக இருக்கம்மா, ஒரு பொட்டு வச்சா உனக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், நீ இப்படி இருக்கியம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அப்போ தெரியல. ஏன்னா அவங்க யாரு முன்னப்பின தெரியாதே, நம்ம எப்படி எப்படி சொல்றது அப்படின்னு கொஞ்சம் யோசித்தாங்க. அப்போ அவர் அவங்களோட சொந்தக்கார பெரியவர் வந்தாரு. வந்தோடனே, அம்மா நல்லா இருக்கியாம்மா, நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சிலுவை போட்டு விட்டாரு. உடனே இவங்க பார்த்தாங்க, இவர் போட்டார் இல்லையா சிலுவை, அந்த பொட்டை விட இது எனக்கு பெருசு, இதை தான் நான் மகிமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது என்னமா மகிமை, அவர் வந்தோர் ஒரு கிராஸை நெத்தியில் போட்டார், இது பெருசுன்னு சொல்கிறியே, இது என்னது, இயேசுவை சாகுவதுக்கு இதை தானம்மா பயன்படுத்தினாங்க, இதில் அடித்து தானம்மா இயேசுவை கொன்னாங்க, அதை பெருசு நீ சொல்கிறியே, எங்கே பார்த்தாலும் இதை சிலோ கிறிஸ்தவங்கள்லாம் இது அறியாத்தனமாக இதை பண்ணுறீங்களே, இது சரியாமா, ஒரு ஒருத்தங்க நீங்கள் இயேசு புனிதமாக கொண்டாடுறீங்க, உங்கள் கடவுள்னு சொல்கிறீங்க, அவர் ஒருத்தங்க கொன்றிருக்காங்க அந்த சிலுவையில், அதை எடுத்து உங்கள் நெஞ்சில் சுமக்குறீங்களே, இது மேன்மைன்னு சொல்கிறியம்மா, இது சரிதானான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது ஒரு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம்தான், ஆனால் இன்றைக்கி அது புனிதமாக மாறிடுச்சு. ஏன்னு சொன்னால், ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்லிட்டு வேதத்தில் எழுதியிருக்கு. எல்லா புராணங்களையும் எழுதியிருக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த ரத்தம் முதல்ல சிந்தினது அந்த சிலுவை மரத்தில் தான். ஏன்னா இயேசு சிலுவையை சுமந்தார் இல்லையா, வாரில் அடிக்கப்பட்டு அவர் முதுகெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு. அந்த சிலுவை அவர் சுமக்கும் போது அந்த ரத்தம் அதில் பட்டுச்சு, அந்த சிலுவை புனிதமாக மாறிடுச்சு. அதை தான் நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் புனிதமாக ஆராதிக்கிறோம். ஏன்னா அந்த ரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் பாவம் மன்னிக்கப்படும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், ஒரு நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அந்த ரத்தத்தால் நீங்களும் கழுவப்பட்டீங்கன்னா ஒரு நித்திய வாழ்வு நம்மளும் அடையலாமேன்னு சொன்னாங்க. 2 நிமிஷத்தில் அந்த ஆத்மா தேவனிடத்தில் திருப்பப்பட்டுச்சு. இதுக்கு மேலவா சடங்காச்சாரம் ஒரு மனுஷனை திருத்தாது.
9: என்ன சொல்றீங்க
3: அக்கா? சொன்னது ரொம்ப சரி. எப்படி சொல்லணும்னா, ஆண்டவர் வந்து அந்த சிலுவையின் மூலமா மரித்தார், அதனால அந்த கிராஸை நீங்க அணிஞ்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் எதற்காக மரித்தார்? நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து தன்னுடைய ஜீவனை அவர் பொருட்படுத்தாமலோட தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. ஆனால் இந்த நாட்களில் எண்ணற்ற காரியங்கள், கிறிஸ்தவ இந்த கிராஸ் போட்டிருக்கவங்க பேப்பரை பார்த்தீங்கனாலும் சரி, அவங்க இதில் ஒரு கிராஸ் இருக்கும், பேர் ஒரு கிறிஸ்டின் பேர் இருக்கும். நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன், ஆண்டவரே இவங்க ஒரு பத்திரிக்கையில் ஏதாவது கொலை பண்ணிட்டாங்க, தவறான காரியங்கள், அதை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேர் நெஞ்சில் சிலுவை இருக்குது, பேர் கிறிஸ்தவன் பேர் வச்சிருக்காங்களே ஆண்டவரே, இதனால உங்க நாமந்தான ஆண்டவரே தூஷிக்கப்படும். இப்படி ஒரு சில நபர்கள் செய்கிற தவறுனால, கிராஸு பேர் அப்படிங்கறதுனால ஆண்டவருடைய நாமமும் அந்த இடத்துல தூஷிக்கப்படுது.
2: இப்படி ஒரு சில காரியங்கள் இருக்கலாம், ஆனா 1000க்கு மேல காரியங்கள் நல்ல காரியம் இருக்குதே சிலுவையால. அப்போ இந்த சிலுவையை பத்தி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இதுல நீங்க உங்க சாட்சியுள்ள வாழ்க்கையை பயன்படுத்தலாமே, பயன்படுத்தி பாருங்க. அந்த சிலுவையோட மேன்மை, இந்த பாரம்பரியத்தோட மேன்மை அவங்களுக்கும் தெரியும்.
3: சிலுவையை அணிஞ்சவங்க மாத்திரம் மட்டுமல்ல, சிலுவையுடைய ஆண்டவருடைய ஆண்டவர் தருகிற வார்த்தையை நாம அந்த நெஞ்சில் வந்து உள்ள இருதயத்தில் பதிக்கிறவர்களாக காணப்படணும். சிலுவையை தொங்க போடுறதுனால நம்ம வந்து ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நாம செய்கிற செயல்கள், இது ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும்போது நாம் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ முடியும்.
7: நீங்க என்ன சொல்றீங்கம்மா?
10: நான் வந்து சொல்றேன், சடங்காச்சாரம் தான் ரொம்ப முக்கியம். இயேசப்போட வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு ஸ்திரீ

0: ஒருத்தங்க இறக்க போறாங்கன்னா அவங்கள எண்ணெயால் அபிஷேகம் பண்ற மாதிரி ஏசப்பாவை அவங்க ஏசப்பாவை இறக்கிறதுக்கு முன்னுக்குட்டி அந்த எண்ணெயால் அந்த ஸ்திரீ வந்து உதாரணமா செய்யறாங்க. சோ அதுலயே சடங்காச்சாரம் இருக்கு,
1: அதை இயேசு வந்து அங்கீகரிச்சுக்கிட்டாரு.
2: சடங்காச்சாரம் அதோட ஹிஸ்டரியில வந்து ஒரு மீனிங் கண்டிப்பா இருக்கு. ஆனா நாட்கள் கடந்து போக போக நம்ம இப்போ நம்மளுடைய லைஃப்ல அந்த மீனிய உணர்ந்து நம்ம பின்பற்றுறோமா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு பைபிள்ல இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த அந்த நாட்கள்ல எடுத்துக்கிடுவோம், ஓய்வு நாள் வந்து பரிசுத்தமா ஆசரிக்கணும்னு வாராங்க. பட் ஆனா இயேசுவானவர் அவர் வாழ்ந்த காலத்துல ஓய்வு நாள்ல வந்து பாரம்பரியமா மத்தவங்க சொல்ற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது, சுகம் கொடுக்க கூடாது, அந்த தண்ணி கூட இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பரிசெயல்கள் சொல்றாங்க. ஆனா இயேசுவானவர் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஓய்வு நாள வந்து அந்த அளவுக்கு இது பண்ணாம நான் இப்போ வந்து கழுதைக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீ கொடுக்க தானே செய்வ, அதுக்கும் பாரம்பரியம் அதுக்கும் இது பார்த்துக்கிட்டு இருப்பியா, அந்த கட்டளையும் படி பார்த்துக்கிட்டு இருப்பியா அப்படின்ட்டு கேட்டு அந்த இடத்துல ஒரு சுகவீனமா இருக்கிற ஒரு நபருக்கு ஆலயத்துல வச்சு அவர் சுகம் அளிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நான் இயேசுவை அந்த சடங்காசாரத்தை வந்து எடுத்து விடுறாங்க.
3: இயேசு அன்னைக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இயேசு வந்து மிகுந்த இரக்கமுள்ள தேவன், அதனால என்ன பண்ணார் அப்படின்னா அவர் ஓய்வு நாளை பார்க்கறது இல்லை. ஏன்னா ஓய்வு நாள் மனுஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஓய்வு நாள் மனுஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். இன்னைக்கு நம்ம நிறைய வேலை செய்தோம், 6 நாளும் தூங்குறதுக்கே நேரம் இல்லை. நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்படி புக்கு மேலே போட்டு அப்படி தூங்கி காலையில் அப்படி எழும்புறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். அது மாதிரி பெற்றோர் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னே பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, அவ்வளோ வேலை செய்கிறோம். அந்த ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னு. அந்த ஓய்வு நாளில் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆலயத்துக்கு போகிறோம், 4 பேரை பார்க்குறோம், அவங்ககிட்ட சந்தோஷமாக நாங்கள் பேசுகிறோம். வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை, எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், நிறைய நேரங்களில் வீட்டில் சமைக்காமல் நாங்கள் குடும்பமாக ஹோட்டலுக்கு போகிறோம். அதில் எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் ரொம்ப பெரிய சந்தோஷம். இதை நாங்கள் மற்றவங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நீங்களே இதை மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்க, ஓய்வு நாள் மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் கிடையாது ஓய்வு நாள், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நாள் ஓய்வு நாள் ஆண்டவர் கொடுத்ததை எல்லா மதஸ்தர்களுமே பயன்படுத்துறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொன்னா இந்த பாரம்பரியத்துல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு.
4: எது முக்கியம், சடங்காச்சாரம் முக்கியமா, சாட்சியுள்ள வாழ்க்கை முக்கியமா, அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்றீங்க சடங்காச்சாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இல்ல, சாட்சியுள்ள வாழ்க்கை தான் முக்கியம். இப்ப வந்து கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம், நீங்க சடங்காச்சாரமா தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறோம், சர்ச்சைக்கு வரும்போது பாக்குறோம், நம்மளை விட நம்ம யார் ட்ரெஸ், யாருடைய ட்ரெஸ் மிக அதிக விலையுள்ளது, சரியா, அதை பாக்குறீங்க. அடுத்து ஒவ்வொன்றும் பார்க்கும்போது உங்களை வந்து சாட்சியுள்ள வாழ்க்கை அங்க இல்ல. என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா சடங்காச்சாரமா ட்ரெஸ் எடுக்கிறோம், நல்ல பிரியாணி சாப்பிட்றோம், இப்படி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறோம், எல்லாமே செய்யணும். இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரமே போயிட்டு இருக்குது. அங்கே சாட்சி உள்ள வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சாட்சி உள்ள வாழ்க்கை இருந்ததுனா தான் நம்மளை பார்த்து 4 பேர் ஆண்டவர் பக்கம் வருவாங்க. நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கையே இல்லாமல் வெறும் சடங்காச்சாரம் மட்டுமா போயிட்டே இருந்தோன்னு சொன்னால் அதன் மூலமாக யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எனவே சாட்சி உள்ள வாழ்க்கை மிக மிக அவசியம்.
5: சரி, நீங்க கிறிஸ்துமஸ் சடங்காச்சாரம் சொல்றீங்க, அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாட கூடாதா? சரி, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால எவ்வளவு பயன்கள் இருக்கிறது? இப்போ நம்ம வீட்டில் கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறோம், ஸ்டார்ஸ் போடுறோம். அப்போ சின்ன பிள்ளைகள் வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க, அம்மா நீங்க எதுக்கு ஸ்டார் போடுறீங்க, எதுக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறீங்க? அப்போ நம்ம கிறிஸ்துவானோட பிறப்பை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் நம்ம நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் டேட்டே தெரியாது. நம்ம ஸ்டார்ஸும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்ச பிறகுதான் கிறிஸ்மஸ் வரப்போகுது. அப்போ அவங்க கிறிஸ்துவானவரை பத்தி கொஞ்சம் அவங்க நம்ம வீட பார்த்து இவங்க பார்த்து கொஞ்சம் அவங்க ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்வாங்க. அது போக கிறிஸ்மஸ்னா நம்ம வீட்டில் என்னனாலும் ஒரு ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாரும் நம்ம ரிலேஷன்ஸ் வருவாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நம்ம அவங்கள என்ன பார்ப்போம், சந்திப்போம், சந்தோஷமா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பலகாரம் கொடுப்போம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம். ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னா இந்த சடங்காச்சாரம் கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடினா தானே அந்த ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். அப்ப சடங்காச்சாரம் அவசியம்.
1: சாட்சியுள்ள வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு இவங்க சொல்ல, இல்லை சடங்காச்சாரத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, கடைசியில் என்னது கரெக்டு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நம்ம இருக்கிறோம். இல்லையா? யோசிச்சு பார்க்கும் பொழுது

தேவனே சில சடங்காச்சாரங்களை கொடுத்து இதையெல்லாம் கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பஸ்கா பண்டிகையை கொண்டாடுங்க அப்படிங்கிறாரு. எதுக்காக கொண்டாட சொல்றாரு? பிள்ளைங்க வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது பஸ்கா அன்னைக்கு என்ன நடந்தது, எகிப்திலிருந்து மக்கள் வந்து எப்படி வந்தாங்க, எப்படி ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து அவங்கள வந்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தாருங்கிறது ஒரு 10 ஜெனரேஷனுக்கு அப்புறம் தெரியவே தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பஸ்கா பண்டிகையை அவர் கொண்டாட சொன்னார். அப்போ அது பத்தி பேசுற பஸ்கா பண்டிகை கொண்டாடுறோமா, அப்ப இப்படி பண்றோம், ஏன் அன்னைக்கு நம்மளுடைய மூதாதையர் இதெல்லாம் பண்ணாங்க, அப்போ அது மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், தேவனுடைய அற்புதம் அப்படியெல்லாம் செஞ்சாரு. இன்னைக்கும் அதே தேவன், அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ஒரே தேவன், அதனால அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னாரு. ஆனா அதுக்காக நம்ம இந்த சடங்காச்சாரங்களுக்கு அடிமையாயிடக்கூடாது. ஆனா சில மக்கள் அப்படி ஆயிட்டாங்க, ஓ இதனால ஆசரிச்சிடணும், கண்டிப்பா ஆசரிச்சிடணும், அன்னைக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி. அது தேவையில்லை, ஏன்னா சடங்காச்சாரங்கள் வந்து மனுஷனுக்காக ஏற்பட்டது. அது உனக்கு ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்குதா, சந்தோஷத்தை கொடுக்குதா, சந்தோஷம், அதுல நீ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைய வாழு. இல்ல அது உனக்கு தேவை இல்லை, நீ ஃபீல் பண்றியா, வேண்டாம், அது இல்லாம நீ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைய வாழு. இவங்க என்ன சொன்னாங்க, நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் கிடைக்குது, நாங்க வெளியில போறோம், சாப்பிடுறோம், ஜாலியா இருக்கிறோம், அது மூலமா சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோம், 4 பேர் கேட்டால் நாங்கள் சொல்கிறோம், சரி அதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா குட். ஆனால் சடங்காச்சாரம் மட்டுமே மூலமா, சடங்காச்சாரம் மூலமா ஒரு நாளும் நம்ம வந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. வெறும் சடங்காச்சாரத்தை கடைபிடிக்கிறது மூலமா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அந்த சடங்காச்சாரம் மூலமா மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அது மூலமா என்ன படிப்பினை இருக்கு அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கறதுல நம்ம கருத்துள்ளவங்களா இருக்கணும். நிறைய நேரங்கள்ல என்ன ஆயிருதுன்னா, அந்த சடங்காச்சாரத்தை பிடிச்சுக்கிறோம், அதுக்கு பின்னுள்ள கருத்துக்களை நம்ம விட்டுறோம், அப்போ அந்த சாட்சி அங்க இல்லாம போயிருது. அதனால சடங்காச்சாரங்களை ஃபாலோ பண்ணுவோம், அதனோட அர்த்தம் புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுவோம். அது அப்படி உங்களுக்கு அது பிடிக்கல, அது ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்னா வேண்டாம், தேவையில்லை, சாட்சியுள்ள வாழ்க்கை மட்டுமே வாழுவோம். அதில் நம்ம ரொம்ப தெளிவுள்ளவங்களாக இருப்போம். சடங்காச்சாரம், வெறும் சடங்காச்சாரம் நிச்சயமாக பயனற்றது. இந்த சடங்காச்சாரத்துக்கு பின்னாடி உள்ளது என்ன என்பதை அறிந்து அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி மற்றவர்களுக்கும் தெரிவித்து நாம் அதை கொண்டாடும் பொழுது அது நிச்சயமாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இல்லை எனக்கு அதோட பெரிய அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலம் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444 9084 2228.

0: இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ள அதிக மகிழ்ச்சி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகம் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உலகம்னாவே அது கலகத்தை உண்டாக்குகிற உலகம். உலகம் என்றாலே கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்பா சொல்லுவாங்க, இந்த எருமை என்கிற பெருமை ஜனங்களை விட்டு அகன்று போவதாக. உலகம், கலகத்தை உண்டாக்குகிற உலகம் ஒருத்தரையும் தொடாதபடிக்கு

பார்த்து. தாவீது வாழ்க்கையில் உணவை விட உறக்கத்தை விட உணவை விட உங்க சமூகம் எனக்கு மேலானது மேலானது மேலானதுன்னு எத்தனையோ சூழல் தன்னை நெருங்கி அப்படியே ஒண்ணு இல்லாம பண்ண வந்தாலும் அவருடைய நோக்கம் எண்ணம் நம்பிக்கை முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. 56வது சங்கீதத்துக்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ள போகிறோம். அதுல 3வது, 4வது, 8வது, 9வது, 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவது 3வது வசனம் 56:3, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 4வது வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். 8வது வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அல்லேலூயா. உங்க அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்க தான்ப்பா எனக்குன்னு சொல்லி அவரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழும் போது 9வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, முன்னிட்டு போங்க, பின்னிட்டு பாராதீங்க. எந்த சூழ்நிலையிலும் அவரை முன்னிட்டு நீங்க புகழுகிற ஒவ்வொரு புகழாரம் பிசாசை பின்னிட்டு திரும்ப பண்ணும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. அப்பா, சமூகத்தில் அப்படியே எழுமை நின்று, ஆண்டவரே என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். பாட்டில் வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு சொட்டு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு பாரப்படுகிறோம் என்பதை எல்லாம் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். ஒரு நாளும் இங்க இருக்கிற யாரும் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணவே வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு தன்னிகரற்றவர்களாக, தன்னிகரற்ற தெய்வம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெராக்ஸ் காப்பியாக அல்ல, ஒரிஜினல் காப்பியாக வச்சிருக்கிறார். ஆமென். மேல இருந்து ரெண்டு சொட்டு அந்த பனி துளி அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு சொட்டு பனி துளி ரோஜா பூ மேல பட்டு முத்து போல பளிச்சிடுகிறது. இன்னொரு பனி துளி கீழே மண்ணோடு அப்படியே கீழே போயிடுச்சு. ரோஜா பூவில் இருக்கிற அந்த பனி துளி மண்ணில் விழுந்த பனி துளியை பார்த்து பேசிச்சான், நண்பா மேலேருந்து நம்ம ரெண்டு பேரும் தானே இறங்கி வந்தோம், என்னை பார்த்தியா தெய்வம் எங்கே வச்சிட்டாரு, ரோஜா பூ இதழில் ரோஜா பூவில் முத்து போல வச்சிட்டா இருப்பார், நீ பாரு மண்ணோட மண்ணாக போயிட்ட. ஒரு நாள் என்னோட நீ கம்பேர் பண்ணவே முடியாது, நான் பயங்கர ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மணல்ல விழுந்த அந்த சொட்டு ஒன்றும் பேச முடியாம அமைதியா இருக்கும்போது அப்பொழுது தோட்டக்காரன் வருகிறார். வரும்போது அந்த ரோஜா செடிக்கு தண்ணி அடிக்கலான்னு பார்த்து தண்ணி அடிக்கிறார். ஏற்கனவே அந்த மண்ணில் மணல்ல அந்த பனித்துளி விழுந்ததுன்னு சொன்னல, அந்த பனித்துளி இந்த தண்ணியோட சேர்ந்து அப்படியே அந்த ரோஜா பூக்குள்ள அந்த செடிக்குள்ள உள்ள போய் ஜீவன் நீராக ஒவ்வொரு கிளைகளையும் பாய்ந்து சென்று அந்த செடிக்கு வலுவூட்டியது. இந்த ரோஜா பூ மேலே இருந்துச்சு பாருங்க ஒரு சொட்டு, சூரியன் வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் முத்து போல பளிச்சிட்டது, ஆவியா அப்படியே மாயமாயிருச்சு. அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக சிலர் பேசுவாங்க, நாங்கள் எப்படி ஜொலிக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள்லாம் எங்கே மண்ணோட மண்ணை மக்கிதான் போவீங்கன்றாங்க பாருங்களேன். மனுஷன் எல்லாரும் நல்லவங்க, அவங்களுக்கு பின்னாடி இயக்கிறான் பாருங்க பிசாசின் தந்திரம், அவனுடைய செயல்கள் எல்லாம் எண்ணமற்று போய்விடும், ஆவியாக மாயமாக எல்லாமே மறைந்து விடும். நீங்க ஜீவனோடு என்னாலும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயமாக்கினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன, ஒன்றுமே இல்லையே. அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்வில் வராமல் போயிருந்தால், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தால், யோசிச்சு பாருங்க, அந்த முத்து போல இருக்கிற அந்த பனி துளிக்கு நடந்த சம்பவம் தான் நமக்கும் நடந்திருக்கும். நம்ம ஆலை வேலையில் அப்பா அடையாளம் தெரியாத
அனாதையா போயிருந்திருக்கணும்ப்பா. புல்லு முளைச்சிருக்கணும், என் கல்லறையில வேப்ப மரம் முளைச்சிருக்கணும், அது பெரிய விருட்சமா மாறி இருந்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் என்னை தள்ளாட விடாம, தடுமாற விடாம, என்னை காத்து வந்த உங்க அன்பை நினைச்சு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பான்னு சொல்லி, உங்க அன்பை நினைச்சு நான் சந்தோஷமா பாடுறேன்ப்பா.

வாழ்த்துக்கள். எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 102 அதிகாரம், 102 சங்கீதம், 13 வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குரோனோஸ் கைரோஸ் ரெண்டு நேரங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசங்களை குறித்தோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் குறித்திருக்கிற நேரத்தில் நீர் செய்கிற மகத்தான காரியங்களை குறித்து எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த காலத்தில் இப்போ நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து ஆச்சரியமாக எங்களை நடத்தி செல்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவது இல்லை ஆண்டவரே. எல்லாம் ஒரு 100 விளைச்சல நீங்கள் வச்சிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: நம்முடைய ஆண்டவர் அவருடைய நேரத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு வெளிப்பாடு. தேவனுடைய காலத்தையும் நேரத்தையும் நாம அறிகிறது என்னன்னா ஒரு
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு அந்த வசனத்திலிருந்து வெளிப்பாடு இல்லைன்னா ஆண்டவர் என்ன இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்மளால யாருமே யூகிக்க கூட முடியாது. நம்மளால நிதானிக்கவும் என்னன்னா
1: முடியாது.
0: முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் தேங்க்யூ அப்பா உமக்கு நன்றி. சிக்ஸ்டீனில் பாருங்களேன், 16 அதிகாரத்தில் 1 வாசிக்கலாம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து
1: வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள்.
0: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
1: அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளி வாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார்.
0: வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களால்
1: கூடாதா?
0: கூடுமே, அப்படிதானே இருக்கு.
1: வானத்தின் தோற்றத்தை
0: நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் தம்முடைய நேரத்தை குறித்த வெளிப்பாடுகளை தந்து அதை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு நபர் சொல்லுகிற காரியத்தை நாம விளங்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை விசுவாசிச்சா போதும். மேகம் கருத்து இருக்கு, நாளைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, நாளை கழிச்சு மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. வானத்தின் தோற்றத்தை நிதானிச்சு இன்னைக்கு கனமலை, இன்னைக்கு மிக கனமலை அப்படின்னு உங்களால நிதானிக்க தெரியுதே. என்னுடைய ஆதீனத்துல உங்க வாழ்க்கையில இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நான் செயல்படுகிற ஒரு நேரத்தை உங்களால என்ன செய்ய முடியல, நிதானிக்க
1: இல்லதான்.
0: பாருங்க, கண்ணார கண்டும் காணாதிருப்பீர்கள், காதார
1: கேட்டும்
0: கேட்டும்
1: உணராமலும்.
0: இதான் வந்து ஆண்டவருடைய வேலையை நீங்க விளங்கிக்கணும்னா உங்களுக்கு வெளிப்பாடு தேவை. அந்த வெளிப்பாட்டு பிரசங்கங்களை கேட்கும் பொழுது நாம அதை நிதானிக்கணும், அதை கணிக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் இப்ப இருக்கிறோம் நம்ம.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நவம்பர்ல இருந்து அடிச்சிட்டு
1: இருக்கிறார்.
0: நேரம் சரியில்லை, நேரம் காலம் சரியில்லை அப்படிங்கள, சரியான நேரம் இப்பதான் என்னன்னா
1: வந்திருக்கு.
0: வந்திருக்கு
1: வந்திருக்கு சரியான நேரம் இப்பதான் வந்திருக்கு.

0: கர்த்தருக்காக நாம காத்திருந்த வருஷங்கள்ல ஐயோ டைம் வேஸ்டா போச்சு, நாட்கள் விரயமாயிருச்சு, இவ்வளவு காலம் வீணா போச்சு அப்படின்னு ஒருவேளை இந்த காத்திருப்பு நாட்கள்ல நம்முடைய மனசுல ஒரு நினைப்பு வரலாம். இதுதான் முந்தின செஷன்ல ஆண்டவர் பேசினார். ஆனா நமக்கான தேவனுடைய நேரம் வர்றப்ப சடசடன்னு செஞ்சுட்டு போயிடுவார் பாருங்களேன். அந்த குறுகிய நாட்கள்ல தேவன் செஞ்ச காரியத்துக்கும் நாம காத்திருந்த நாட்களுக்கும் எந்த விதத்திலும்
1: ஈடாகாது.
0: 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தாரு, 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும். ஆனா ஒரே நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு
1: போயிட்டார்.
0: ஒரே நாள்ல 100 வருஷத்துக்கு மேல எருசலேமினுடைய அலங்கத்தை எடுத்து கட்டாம இடிஞ்சு கிடந்துச்சு. 52 நாள் ஆண்டவர் முடிச்சார்.
1: ஆமென்.
0: அதனால 30 வருஷம் போச்சு, 20 வருஷம் போச்சு, 25 வருஷம் வெட்டியா போச்சு, வீணா போச்சு அப்படின்னு புலம்புறதுல வேலையே இல்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவனுக்கு தெரியும், எனக்குன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப 2 நாள்ல, 1 நாள்ல, சில நாட்களுக்குள்ள, சில வாரத்துக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க வல்லவரா இருக்கிறார்.
1: ஆமென்.
0: இது வந்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும், ஒரு மரத்துக்கு ஒரு சீசன் இருக்கு, பழத்துக்கு ஒரு சீசன் இருக்கு. அதே மாதிரி கடவுளுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சீசன் இருக்கு.
1: ஆமென்.
0: அந்த மனுஷனுக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை கொடுத்திருந்தாலும் அந்த மனுஷங்களுக்குன்னே ஆண்டவருடைய நேரமும் இருக்கு. அந்த நேரம் வர்றப்பதான் நம்ம வாழ்க்கையில சடுதியான ஆசீர்வாதங்கள், நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள் நடந்து முடிஞ்சிருது.
1: இது
0: வந்து இதை நாம கற்றுக்கொள்ள இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: கைரோஸ்னாலே அது வந்து ஒரு அறுவடை, அது விளைச்சல், மகத்தான
1: விளைச்சல்,
0: அறுவடையின் நேரம். கண்ணீரோட நாம விதைச்சோம் பாருங்களேன், அதுக்கு பதிலா ஒரு கம்பீர சத்தத்துடன் கூடிய ஒரு அறுவடை நேரமா தான் இந்த கடவுள் தம்முடைய நேரத்தை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அதான் அப்பாயிண்டட் டைம் வந்துட்டு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நாம தேவ சமூகத்துல நாம சிந்தின கண்ணீர், நாம விதைச்ச கண்ணீர் நமக்கு ஆண்டவருடைய நேரத்துல பலத்த கம்பீர சத்த அறுவடையா திரும்பி நம்மகிட்ட வரும். அப்படி
1: அல்லேலூயா.
0: அதான் இந்த பாடலை நம்ம பாடுறோம்,

0: நீங்க நேரத்தினுடைய வேகத்தை அதிகரிக்க முடியுமா? டைமோட ஸ்பீட கூட்டினா என்ன ஆகுங்க அதை? ஆனா நம்மளா சொல்லிக்கிறோம், இந்த வருஷம் போனதே என்னன்னா
1: தெரியல.
0: இந்த வருஷம் ரொம்ப ஸ்பீடா என்ன செஞ்சிருச்சுனா
1: ஓடி போச்சு.
0: எந்த வருஷமும் ஸ்பீடா எல்லாம் என்ன செய்யாது,
1: ஓடாது,
0: போகாது. வழக்கம் போல அது 365 நாள் நினைச்சிட்டு இருக்கு,
1: ஓடிட்டு
0: 24 மணி நேரத்துலதான் போகுது. ஆனா என்னமோ நமக்கு என்னன்னா ஸ்பீடா போயிடுச்சு,
1: ஸ்பீடு.
0: அப்ப நாளும் ஸ்பீடா போறது இல்ல, நேரமும் ஸ்பீடா என்ன செய்யறது இல்ல, போறது இல்ல. கரெக்டா அது எத்தனை வினாடி எத்தனை நிமிஷம், அது கொஞ்சம் கூட ஒவ்வொரு வருஷமும் குறையறதும் இல்லை கூடுறதும் இல்லை. நேரத்துக்குன்னே உள்ள இயல்பு அது ஸ்லோவாகிறதும் இல்லை, அது ஸ்பீடாகிறதும் இல்லை. ஸ்லோவாகிறதும் இல்லை,
1: ஸ்பீடாகிறதும்
0: இல்லை. ஆனா தேவனுடைய கைரோஸ் வருது பாருங்களேன், அந்த தேவன் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்குது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் நேரத்தினுடைய வேகத்தை கூட்ட விரும்பல. உனக்கான நேரம் வர்றப்ப உன் வாழ்க்கையில எல்லாம் வேக வேகமே நடக்கும்ன்ற.
1: ஆமென்.
0: அதிவிரைவா, அதான் நம்ம சொல்றோம், தீவிரமா, சட்டுப்புட்டு,
1: எஸ்,
0: விறுவிறு,
1: சுறுசுறு. ஹல்லேலூயா.
0: ஆண்டவருடைய நேரம் வந்துருச்சுன்னா எல்லாமே எப்படி நடக்க போகுது? சடுதியா, ஸ்பீடா, விரைவா, தீவிரமாய். தயவா சொல்றேன், கேட்டுக்கங்க, இந்த சீசன்ல நீங்க இந்த மெசேஜஸ் உள்வாங்கி இந்த செய்தியை நீங்க உண்மையிலே கிரகிச்சு இந்த வெளிப்பாட்டு பார்வைக்குள்ள வந்திருப்பீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்க.
1: ஆமென்.
0: ஆண்டவருடைய மூவ் நம்மளை சுத்தி மையம் கொண்டு இருக்கு அப்படி. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா அதிசயமா நம்மளை நடத்துகிற தேவன். ஆமென். அப்ப நேரம் வந்து ஸ்பீடா போகாது, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாம் ஸ்பீடா நடக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நேரம் போக மாட்டேன்னு, நேரம் என்ன செய்யல, இந்த வருஷம் சீக்கிரமா போனா நல்லா இருக்கும்னு என்ன செய்யறோம், சொல்றோம். ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே சீக்கிரம் சீக்கிரமா நடக்கும்.
1: ஆமென்.
0: அது இந்த சீசன்.
1: ஆமென்.
0: இதுக்குதான் ஒவ்வொரு மனுஷனும், ஆண்டவரே எனக்கான உங்க நேரத்துக்காக நான் என்ன செய்யறேன், நானு காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள பக்குவப்பட்ட இருதயம், ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகின ஒரு இருதயம், நீதியின் வசனத்துல பழக்க முடிய ஒரு இருதயம் எதுக்கு காத்திருக்கும்னா
1: ஆண்டவருடைய நேரத்து.
0: சிமியோன் காத்திருந்த மாதிரி வாழ்நாள் நிகழ்வு வாழ்க்கையில வந்தே ஆகும். உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள்
1: கண்டதே.
0: அவனோட கைரோஸ் மொமெண்ட்டுக்கு வந்தாரு சிமியோன். அந்த நாள்ல ஆவியின் ஏவுதலினாலே அவனும் எங்க வந்திருந்தானா, தேவாலயத்துல இருந்தான். பெரிய ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வர்ற அந்த நேரத்துல இப்பாடு ஆண்டவர் தந்து சிமியோனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு.
1: ஆமென்.
0: சிமியோன் கையில ஏந்து கொடுத்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது. ஆமென்.
1: ஆமென்.
0: உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள்
1: கண்டது என்றான்.
0: உம்முடைய அடியனை இப்பொழுது நீ சமாதானத்தோட போக
1: விடுகிறீ.
0: என்ன மேசியாவை காணும் முன்னே நீ மரணமுடைய
1: மாட்டான்
0: மாட்டாய்ன்னு சொல்லி ஆவியானவர் அவருக்கு என்ன செஞ்சிருந்தாராம்,
1: வாக்களித்து
0: சொல்லி இருந்தாராம். அப்படித்தானே இருக்கு.
1: எஸ்.
0: முந்தின வசனம் வாசிக்கலாம்யா. அதுல இருந்து
1: அவன் அவரை தன் கைகளில்,
0: அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் மறுமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டு இருந்தது
0: 26 வசிக்கலாம்,
1: கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது.
0: அறிவிக்கப்பட்ட வார்த்தை ஒண்ணு இருக்குன்னா குறிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு இருக்கு.
1: ஆமென்.
0: நிறைவேறும்படி அவர் நமக்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு, குறிச்சிருக்கிறாரு. அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுனா குறிக்கப்பட்ட நேரமும் உண்டு.
1: ஆமென்.
0: அவனுக்கு அறிவிக்கப்பட்டும்
1: இருந்தது
0: இருந்தது அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான்.
1: இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில்
0: அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து,
1: ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர்.
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: ஒரு தீர்க்க தரிசனம் அங்க வருது, கிறிஸ்துவ குறிச்சு. அப்போ ஒரு செய்தியை நாம கேட்கும் பொழுது அல்லது வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, ஒரு காரியத்தை அறிவிச்சிருப்பார்னா, அதற்கான நேரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா குறிச்சிட்டார். அறிவிக்கப்பட்ட செய்தி உண்டுன்னா குறிக்கப்பட்ட நேரமும்
1: உண்டு.
0: உண்டு. அதுதான் இந்த நேரம்னு சொல்றோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் எது
1: இந்த நேரம்.
0: இந்த நேரத்துல நிகழ்றது எல்லாமே ஒண்ணு என் குடும்ப சரித்திரம் இல்லைன்னா சபை சரித்திரம்.
1: ஆமென்.
0: நீங்க உங்க குடும்பத்துல சொல்லுவீங்க, டே இந்த காலத்துலாண்டா அது என்ன செஞ்சுன்னா
1: நடந்துச்சு
0: நடந்துச்சு கரெக்டா அந்த நேரத்துல அது நடந்துச்சு பாரு. அந்த நாட்களை என்னால என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட், வாழ்நாள் நிகழ்வாக அது மாறும்.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அது மாதிரி இந்த 2025 பல காரியங்களை உங்களால மறக்க முடியாது.
1: ஆமென்.
0: நீங்க 80 வயசுலயும் சொல்லுவீங்க, இது எப்ப நடந்துச்சுன்னா 2025 அந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்துலதான் அந்த செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு பாரு. அந்த காலகட்டத்துல அது என்ன செஞ்சுன்னா
1: நடந்துச்சு.
0: எந்த வயசுல சொல்லுவீங்க?
1: 80 வயசு.
0: வருக தாமதமா இருந்து உங்களுக்கு வயசு 80 இருக்கும்னா உங்க பேராண்டிக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா
1: சொல்லுவீங்க,
0: 25 நடந்து வராது.
1: ஆமென்.

0: எப்ராயிம் மனாசேட்ட யோசேப் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பாராயா?
1: சொல்லியிருப்பார்.
0: இந்த காலத்துல உங்க அப்பன ஜெயில போட்டு புடிச்சு கிடந்திருப்ப,
1: அப்பா சொல்ற
0: திடீர்னு தீவிரமா காவல் கிடங்குல இருந்து என்னை தூக்கிட்டு வந்து சேவலாம் பண்ணி விட்டு அன்னைக்கு வியாக்கியானம் பண்ணேன் பாரு. எந்த வருஷம் பண்ணடைஞ்சு? அதான் அந்த வருஷம்டா. அப்படின்னு எத்தனை வருஷம் ஆனாலும் யோசேப்பாலையும் மறக்க முடியல, நம்மளாலையும் மறக்க முடியல.
1: ஆமே,
0: எத்தனை வருஷம் ஆனாலும்
1: எஸ் அல்லேலூயா.
0: இத்தனை வருஷம் ஆகியும் ஒண்ணு நடக்கலன்னு நீங்க புலம்புறீங்க.
1: எஸ்
0: ஆண்டு சொல்றாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால மறக்க முடியாத காரியத்தை உனக்கு செய்யறேன்.
1: ஆமே அல்லேலூயா.
0: அங்கலாய்ப்பு மனசுல இருக்கு பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த சீசன்ல ஆண்டவர் செய்கிறார்.
2: இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே இயேசு.
0: எத்தனை வருஷம் ஆனாலும்

0: இத்தனை வருஷம் காத்திருந்தேன், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், இத்தனை வருஷம் காத்திருந்தோம், ஒண்ணுமே என்ன செய்யலையே,
1: நடக்கலையே,
0: நடக்கலையேங்கிற ஒரு அங்கலா இப்ப மனசுல இருக்கல, ஒரு வெறுமை மனசுல இருக்கல. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு நச்சுன்னு ஒரு சாட்சி இந்த வருஷம் உங்க தலையில கிரீடம் வந்து உட்கார்.
1: ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
0: என்ன சாட்சி அது? கிரீடம் போன்ற,
1: கிரீடம் போன்ற.
0: நானும் சொல்லலாமா, இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு குழந்தை என்னன்னா?
1: இல்ல
0: இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் ஜோகனை மறக்க முடியாது.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: நான் அந்த அவனை உள்ள இழுக்காம நம்ம போக கூடாது. இல்ல,
1: அவர் சொல்லிட்டாரு, சொல்லல.
0: 27 வருஷமா ஒரு பையன், ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறான், பையனை தரேன்னு இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: அப்ப இத்தனை வருஷம் ஆகியும் ஒண்ணு இல்லைன்னா, ஆண்டவர் சொன்னார், எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்க முடியாத ஒரு கிரியையா அது அமையும்.
1: அமையும்.
0: அதனால நமக்கு நம்மளையே தீர்க்க தரிசியா வச்சிருக்காரு, அதுக்காக ஆண்டவருக்கு

0: நாம நாம காத்திருந்த காத்திருந்த காலத்தில் அவருடைய கரம் நம்மை வணைந்தது.
1: ஆமென். ஆமென்.
0: வெயிட்டிங் பீரியட்ல ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செஞ்சிட்டு இருந்தார். குரோனோஸ்ல அவருடைய கரம் நம்மள என்ன செஞ்சிச்சு? வணைந்தது.
1: வணைந்தது. ஹல்லேலூயா.
0: அதிகமான காலத்தை ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா நுட்பமான வேலைப்பாடு எல்லாமே என்ன வேலைப்பாடு?
1: நுட்பமான வேலைப்பாடு.
0: ஆனா வணையறதுக்கு அதிகமான காலத்தை எடுத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யறதுக்கு சொற்ப நேரத்தை எடுக்க போறோம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எவ்வளவு நேரம் தான்?
1: சொற்ப நேரம்.
0: எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இதுவரை என் கரம் மேல இருந்ததை நீ பார்த்த, ஆனா இந்த விசேஷித்த நாட்கள்ல என்னுடைய நேரம் உன் வாழ்க்கையில வந்திருக்கிறத நீ பார்ப்ப. ஆண்டவருடைய கரத்தோட ஆண்டவருடைய நேரமும் இணையறப்பதான் விளைச்சல் பயங்கரமா இருக்கு.
1: கர்த்தருடைய
0: கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
1: கர்த்தருடைய கரம் இருந்தா மட்டும் பத்தாது.
0: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
1: கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
0: கர்த்தருடைய கரம் இருக்குன்னா கர்த்தருடைய நேரமும் இருக்கு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எனக்குன்னு ஆண்டவருடைய நேரம் இருக்கா பாஸ்டர் அப்படின்னா ஆண்டவருடைய கரம் இருக்குன்றதுல சந்தேகம் இருக்கா?
1: இல்லவே இல்ல.
0: இல்ல இல்ல. என் புள்ள மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு, என் குடும்பத்து மேல ஆண்டவருடைய கரம் இருக்கு அப்படின்னா கரம் இருக்கிறது உண்மைன்னா நேரம் இருக்கிறதும் உண்மை.
1: ஆமென்.
0: எப்பறா உனக்கு நேரம் வரும்னு சொல்ற?
1: கரம் இருக்குல்ல. கரம் இருக்குல்ல.
0: யோசேப்போட கர்த்தருடைய கரம் இருந்துச்சு, அதே போல யோசேப்புக்கான கர்த்தருடைய நேரமும் இருந்துச்சா?
1: இருந்துச்சு.
0: கர்த்தருடைய கரம் இருந்தப்ப பெருசா எவனும் மதிக்கல, ஆனா கர்த்தருடைய நேரம் வந்து இணைஞ்சப்பதான்
1: அப்பநாத் பண்ணையா தண்டனிட்டு பணிகிறார்கள், கர்த்தரை உயர்த்துகிறார்கள்.
0: நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் என்பதை இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக்கி காண்பிக்கிற ஒரு நேரம் உண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.

0: கரை இருக்கிறதுனாலயே நேரம் இருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, உனக்கு அது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்குன்னு ஆயிரம் பேர் ஆயிரம் கதையை சொன்னாலும் போயா, கரம் இருக்கியா?
1: அறம் இருக்கியா?
0: அந்த கரமும் நேரமும் இணையறப்பதான் மாஸ்டருடைய வேலையா
1: ஆரம்பமாகும்.
0: And master's touch.
1: Master's touch.
0: Workmanship and a masterpiece.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: யாரோட டைம்?
1: மாஸ்டர்ஸோட டைம்.
0: எஜமானுடைய வேலை. எஜமானுடைய வேலைனா என்ன? எஜமானுடைய நேரம்.
1: நேரம். Hallelujah.
0: எஜமானுடைய வேலை அல்லது எஜமானுடைய நேரம் வர்றப்பதான் எஜமானுடைய வேலைப்பாடு வெளியரங்கமா.
1: ஆமென்.
0: எஜமானுடைய வேலையையும் மாஸ்டருடைய வர்க்மேன்ஷிப்பையும் மாஸ்டருடைய
1: தாய்மையும்
0: கிரியையையும் மாஸ்டருடைய டயத்துலயும் மாஸ்டருடைய டயம் வர்றப்பதான் மாஸ்டர் கிரியை செய்யறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எஜமானுடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். சோ எஜமான் தம்முடைய வேலையில அவர் கிரியை செய்யும் பொழுது வெளியே வர்றது என்னன்னா
1: மாஸ்டர்பீஸ், அவருடைய சிறந்த வேலைப்பாடு.
0: தி பெஸ்ட். கம்பேர் பண்ணவே முடியாத ஒரு காரியத்தை கத்துறத சீசன்ல உங்களுக்கு எனக்கும் செய்யற.
1: ஆமென். தேசமே கலங்காதே,
0: கம்பேரே பண்ண முடியாது.
1: நீ கழிக்கோ
0: மாஸ்டர்பீஸ்.

0: தாவீது மேல ஆண்டவருடைய கரை இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கான நேரம் வந்தப்ப எஜமானுடைய கிரியை ஏலா பள்ளத்தாக்குல ரிலீஸ் ஆச்சு பாருங்களேன்.
1: இது வரைக்கும் பேசுறோம்,
0: இன்னைக்கு வரைக்கும்
1: ரெண்டு நாளைக்கு முன்னாடி 9:30 மேல அரோமாவும் ஜோபலும் பேசுறாங்க. சாமுவேல்னு ஒரு தாத்தா இருந்தாரு, அந்த காலத்துல சவுலுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அப்பதான் சாமுவேல் தாத்தா தாவீது மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்துனாரான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நாங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சு, தாவீதுன்னா யாருன்னு தெரியாது, அந்த காலத்துல இந்த ஆண்டவர் செஞ்ச கிரியை இந்த குட்டீஸ் பேசுதுங்க பாருங்களேன்னு அகமகிழ்ந்தோம்.
0: பட்டி தொட்டியெல்லாம் இவர் பெரிய கோலியாத்து, இவர் பெரிய
1: தாவீது அடிக்கிறாரு.
0: ஆண்டவரை அறியாத எல்லாருடைய மைண்ட்லயும் தாவியாத்து கோலியாத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ்.
1: தாவீது கோலியாத்து
0: என்ன மாஸ்டருடைய வேலைப்பாடு அப்படிதான் இருக்கும்.
1: ஆமென்.
0: மாஸ்டருடைய நேரம் வர்றப்ப மாஸ்டர்ட்டன் வரல, மாஸ்டர் பீஸ்,
1: மாஸ்டர்ஸ் பீஸ்.
0: எஜமானுடைய வேலையையும் எஜமானுடைய வேலையையும் பிரிக்க முடியாது.
1: ஆமென்.
0: அவருடைய வேலை வரும்பொழுதுதான் எஜமான் வேலை செய்கிறார்,
1: வேலை செய்கிறார்.
0: அவருடைய நேரம் வரும்பொழுதுதான் எஜமான் கிரியை செய்கிறார்.
1: ஆமென்.
0: அப்பொழுது

0: எவ்வளவு சிரமங்கள் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், இன்னும் இந்த ஆண்டவர் மேல ஒரு சந்தேகம் வரல இல்ல, விசேஷ தோத்து போயிட்டான்.
1: ஆமென்.
0: ஆனா அவன் உங்ககிட்ட நீ தோத்து போயிட்டேன்னு சொல்றான், டேய் எனக்கு இன்னும் என்னுடைய ஆண்டவர் மேல எனக்கு இன்னும் சந்தேகம் வரல. அவர் மேல உள்ள நான் வச்சிருக்கிற விசுவாசத்துல ஒரு சேதம் இன்னும் உண்டாகல. நான் தோற்று போல
1: ஒற்று போகல.
0: நான் என் நேரத்துக்காக என்ன செய்யறேன்?
1: காத்திருக்கிறேன்.
0: கடவுளுடைய நேரத்துக்காக என்ன செய்யறேன்? நானு
1: காத்திருக்கிறேன்.
0: காத்திருப்பு நாட்கள்ல பிசாசு நமக்கு பலத்த சேதத்தை என்ன
1: செய்வான்னா
0: உண்டாக்கும். பொருட்சேதம், மன உளைச்சல். ஏன் இவ்வளவு இருக்குன்னா, உங்களுக்கு விளைச்சல் பெருசு.
1: எஸ்.
0: அழுத்தத்துக்கு மேல அழுத்தம், நெருக்கடிக்கு மேல
1: நெருக்கடி.
0: நெருக்கடி இந்த ஏன் கொடுக்கறான் அப்படின்னா, இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்க ஃபெய்த் டேமேஜ் ஆயிடுச்சு.
1: எஸ். அல்லேலூயா.
0: ஏன் இவ்வளவு நெருக்கடி? ஏன் இவ்வளவு மன உளைச்சல்? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு ஆத்திரத்தை, இவ்வளவு பலத்த சேதத்தை எனக்கு உண்டாக்குறான்னா, அவனுடைய நோக்கம் என்ன நாசம் பண்ணணுங்கிறது இல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யணும்? சேதப்படுத்தணும்.
1: விசுவாச கப்பல் சேதமாகணும்.
0: ஆனா நீங்க சொல்லணும், என்ன சேதம் வந்தாலும் சரி, என் விசுவாசத்துல சேதாரமே இல்ல.
1: சேதாரணமே
0: அவர் தான் என் ஒரே ஆதாரம்.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவ்வளவு நடந்தோ நீங்க இன்னும் டைலூட் ஆகல,
1: பொல்யூட் ஆகல, கரப்ட் ஆகல.
0: உங்க திராட்சை ரசம்
1: தண்ணீர் கலப்பாகல,
0: உங்க வெள்ளி
1: களிம்பாகல.
0: யுத்தத்துல விழுந்தவனை கூட ஆண்டவர் எழுப்பிடுவாராம். யுத்தத்துல சமரசமா போனவன எழுப்ப ஆவியானவரால முடியாது.
1: ஹல்லேலூயா.
0: விழுந்த பேதுருவை எழுப்பிட்டாரு, ஆனா சமரசமாகி போன யூதாஸ் என்ன செய்ய முடியல? ஒன்னும் செய்ய
1: முடியல,
0: முடியல. இவ்வளவு பெரிய தாக்குதலை தொடுத்தும் டைலூட் ஆகல,
1: பொல்யூட் ஆகல,
0: பொல்யூட் ஆகல, மாசுபடவும் இல்ல, எந்த விதமான அழுக்கம் என்ன செய்யல உள்ள வந்து
1: தங்கல சேரல.
0: இவ்வளவு நெருக்கடியை கொடுத்தும் அடர்த்தி இன்னும் குறையல.
1: எஸ்,
0: யுவர் டென்சிட்டி லெவல் இன்னும் அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்கு.
1: எஸ்,
0: டெய்லி சோதனை யோசேப்புக்கு வந்தாலும் அவனை மூடி இருந்த தேவ பிரசன்னத்தின் அடர்த்தி குறையவே இல்லை.
1: ஆமென்.
0: அந்த இருதயத்துல கத்திற்காக துடிச்ச அந்த இருதயத்துல காணப்பட்ட ஷார்ப்னஸ் மழுங்கி போகவே இல்லை. தேவனுக்கு எடுத்த காரியத்துல யோசேப்பினுடைய மனசுல காணப்பட்ட அந்த சுத்தம் சுத்தமாவே இருந்துச்சு.
1: Hallelujah.
0: அட்ஜஸ்ட் பண்ணி போறது, அனுசரிச்சு போறது, நோ
1: நோ காம்ப்ரமைஸ்.
0: அவ்வளவு ஷார்ப். அப்படி இதுதான் சேதமடையாத விசுவாசம். என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க, ஒன்று போட்டாலும்

0: அவர் மேல நான் என்ன செய்வேனா?
1: நம்பிக்கையா இருப்பங்க.
0: அலப்பையில கைய வச்சாச்சு, இனிமே திரும்பி பாக்குற மாதிரி ஐடியாவே என்னன்னா
1: எனக்கு இல்லங்க.
0: பிசாசு சிலர் வந்து ஆட்கொள்றப்ப பிடிவாதம் வரும் பாருங்களேன். என்ன வரும் பாருங்க? பிடிவாதம் வரும். அதே மாதிரி ஆவியானவர் ஒருவர் ஆட்கொள்றப்ப ஒரு வைராக்கியம் வரும்
1: பாருங்க.
0: பிடிவாதம் வேற,
1: வைராக்கியம் வேற,
0: வைராக்கியம் வேற,
1: வைராக்கியம் வேற.
0: அட்டமண்டா இருக்கிறது, பிடிவாதமா இருக்கிறது. அப்படி பிசாசே இவ்வளவு பிடிவாதத்தை கொடுக்க முடியும்னா ஆவியானவர் எவ்வளவு வைராக்கியத்தை கொடுப்பார்.
1: ஆமென்.
0: அவர் எங்களை தப்பு வச்சாலும் சரி, தப்பு வைக்காம போனாலும் சரி,
1: சரி,
0: இந்த சிலையை நாங்க என்ன செய்யறது இல்ல,
1: வணங்குவது இல்லை.
0: ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வா?
1: தப்பு வைக்க
0: வைராக்கியம்,
1: வைராக்கியம்.
0: என் ஃபெய்த்த உன்னால சேதப்படுத்த
1: முடியாது.
0: எனக்கு நீ சேதத்தை உண்டாக்கலாம், ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் மேல எனக்கு இருக்கிற விசுவாசத்தை சேதப்படுத்த உன்னால
1: முடியாது,
0: முடியாது அப்படிங்கிற வைராக்கியத்தை காத்திருப்பு நாட்கள்ல நாம காத்து கொண்டிருப்போம்னா தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல பலத்த அறுவடையை நான் பார்ப்பேங்கிறது நிச்சயம்.
1: ஆமென்.
0: சேதமடையாத விசுவாசம், தேவன் குறிச்சிருக்கிற காலத்துல அறுவடையாய் மாறும் என்பது மாறாத பிரமாணம்,
1: மாறாத பிரமாணம்.

0: ரூத்து விசுவாசம் சேதப்படல. அறுவடையில முடிஞ்சா
1: முடிஞ்சிச்சு.
0: யோசேப்போட விசுவாசம்
1: சேதமடையில,
0: எவ்வளவு நெருக்கம் இருந்தும் சேதமடையில. அறுவடைய பார்த்தாரா?
1: பார்த்தார்.
0: ஆண்டவர் அறுவடையோட வந்திருக்கிறாருங்க. இப்போ காலத்துல என்ன வந்திருக்கிறாரு?
1: அறுவடையோட
0: வந்திருக்கிறார். பவுண்டி. அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற இந்த அறுவடைக்காக உமக்கு

0: அவருடைய நேரத்துல இந்த வருஷத்துல ஆண்டவர் தருகிற ஒரு ஆரம்பம் ரொம்ப சிறுசா இருக்கும்.
1: அல்லேலூயா,
0: அற்புதமான
1: ஆரம்பத்தின்
0: ஆரம்பம். அதுக்குள்ளதான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாத மலையை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: தேசத்துக்கான ஆசீர்வாத மலை தேவன் வானத்துல எழுப்பின ஒரு சின்ன மேகத்துக்குள்ள இருந்துச்சு.
1: ஆமென்.
0: இந்த 25 தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆரம்பத்துக்குள்ள கத்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாத மலை எக்கச்சக்கம். இன்னைக்கு கொட்டின மாதிரி தான் கொட்டோம்.
1: ஆமென். 1:30 அப்படி பாக்குறப்போ சட சட சட சட சடன்னு பெய்யுது. என்னடாப்பா இவ்வளவு மழை?
0: இன்னைக்கு காலையில ஒரு தம்பி கை நிறைய ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு வந்து என் கையில லேண்டுக்குன்னு கொடுத்துட்டு அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, இது பெருசுல பொட்டு வச்சிருக்கு. அதாவது மழை என்ன செஞ்சிருக்கான், பொட்டு வச்சிருக்கான், இனிமே கொட்டுமா.
1: ஆமென்.
0: அவன் அந்த தொகையை கொடுத்ததே பெருசு, அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அவன் சொல்றான், பொட்டு தான் வச்சிருக்கேன், அடுத்து என்ன செய்ய போதுன்னா
1: கொட்டு கொட்டுன்னு கொட்டு.
0: அந்த மாதிரி ஆண்டவர் சிறுச ஆரம்பிச்சாரோ பெருச ஆரம்பிச்சாரோ உங்களுக்கு பொட்டு வச்சிருக்கிறாரு.
1: பொட்டு வச்சிருக்கிறாரு.
0: என்ன வச்சிருக்கிறாரு?
1: பொட்டு வச்சிருக்க.
0: பொட்டு வச்சிருக்கிறாருன்னா மேல வந்து ஒரு சொட்டு விழுந்த உடனே அது பூமியில என்ன வைக்குது?
1: பொட்டு வைக்குது.
0: ஒரு மலை துளி தேவன் பூமியில வச்ச பொட்டு.
1: பொட்டு
0: பூமிக்கு பொட்டு வைக்கல, பூமி மேல கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது என்பதை முன்னறிவிக்கிற ஒரு அடையாளம்.
1: அடையாளம்.
0: அல்லேலூயா.
1: பாஸ்ட் பொட்டு வைக்க சொல்றாருன்னு நினைச்சிருக்காதீங்க. அண்ணன் சொல்ற மாதிரி நாங்க பார்த்து பேச வேண்டியதா இருக்கு.
0: பூமியில பொட்டு வச்சுட்டாருனா அந்த பொட்டு சொல்ற செய்தி என்ன? விழுந்த மலை துளி சொல்லுகிற செய்தி என்ன? கொட்டு கொட்டு என்ன செய்ய போது?
1: கொட்ட போகிறது.
0: கொட்ட போகுது. அதுக்கு நான் பூமியில் வச்சிருக்கிற இந்த பொட்டு தான் அடையாளம்.
1: அடையாளம். அல்லேலூயா.
0: சின்ன மேகம்
1: பெருமழை,
0: அடுத்து மேகம் திரளும், அப்புறம் மேகங்களால் வானம் கருக்கும், மழை துளி பொட்டு வைக்கும், பிறகு மழை கொட்டும், மழை கனமழையாகும், கனமழை தீவிரமாகும், தீவிரமான மழை அதிதீவிர கனமழையாக உருமாறும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்படித்தானே வானிலை?
1: ஹல்லேலூயா.
0: மழை மழை கொட்டும்,
1: மழை கொட்டும்,
0: மழை கனமழையாகும்,
1: மழை கனமழையாகும்,
0: கனமழை தீவிரமாகும்,
1: கனமழை தீவிரமாகும்,
0: தீவிரமான மழை அதிதீவிர கனமழையாக உருமாறும்.
1: தீவிரமான மழை அதிதீவிரமான கனமழையாக உருமாறும்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்படிதான் உங்களுக்கு நடக்க போகுது 2-3 மாசத்துல.
1: ஆமென்.
0: அடுத்த வருஷம் நான் சொல்லல,
1: 2-3 மாசத்துல
0: அவ்வளவுதான். கடகடா மடமடன்னு கைரோஸ் மொமெண்ட்ல வந்து ஸ்பீடா தான் நடக்கும்.
1: ஆமென்.
0: அதனால இந்த சீசன்ல இன்னைக்கு மழை கொட்டின மாதிரி என்ன செய்ய போகுதுன்னா
1: கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது.
0: இவ்வளவு மழை கொட்டுச்சே, முதல்ல எப்படி ஆரம்பிச்சிச்சு? பொட்டு வச்சுச்சு.
1: பொட்டு வச்சுச்சு.
0: இந்த மாதிரி சின்ன சின்னதா
1: பொட்டு,
0: அவ்வளவு. அதுக்கப்புறம் தான் மட மட சட சடன்னு சொல்லி.
1: எஸ்,
0: இதே மாதிரிதான் ஆண்டவருடைய நேரத்திலையும் நடக்குது.
1: ஆமென். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: என் சின்ன தங்கச்சி மாப்பிள்ளைகிட்ட போய், மாப்பிள்ளை
1: நல்லா இருக்கீங்களா,
0: எப்படி இருக்கீங்க? அவர் நம்மளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை. மச்சான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆஹா, அப்படி சொல்லக்கூடாது.
1: அதி தீவிர படுபயங்கர அசத்தல் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. இதை நீங்க படிச்சுக்கங்க, திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க.
0: அதி தீவிர
1: படுபயங்கர
0: படுபயங்கர
1: அசத்தல் சூப்பர்
0: அசத்தல் சூப்பரா இருக்கிறேன். என் மாப்பிள்ளை எதை மனசு சொன்னாரோ தெரியல, இந்த சீசன்ல உங்களுக்கு எப்படிதான் நடக்க போகுது? அதி தீவிர
1: படுபயங்கர
0: அசத்தல் சூப்பரா.

0: எஸ்தர் காலத்துல யூத ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு ஒரு நெருக்கடி
1: நெருக்கடி
0: ஆவுக்கு நேரம் என்ன செஞ்சிட்டானுங்க, குறிச்சிட்டானுங்க. சாவுக்கு, யூத குலத்தினுடைய சாவுக்கு
1: நாள் குறிக்கப்பட்ட
0: நேரத்தை குறிச்சாச்சு,
1: நாள் நேரம் குறிச்சாச்சு.
0: அந்த ஜனத்துக்குன்னு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருன்னு தெரியாம அந்த ஜனத்துக்கு என்னத்தை குறிச்சிட்டானுங்க,
1: நேரத்தை.
0: உங்களுக்கு கடவுள் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க.
1: எஸ்,
0: மிரட்டுறாங்களா? ஒரு மாசம் தான் டைம் உனக்கு, ஒரு மாசம் தான் உனக்கு என்னன்னா
1: டைம்.
0: என்னை டோமினிக்கன் அப்படித்தான் மிரட்டினார், ஒரு மாசம் தான் டைம், 5000 ரூபாய்க்கு, 5000 ரூபா காசுக்கு ஒரு மாசம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு. எனக்கு என்ன குறிச்சிட்டு போனார் அண்ணன்
1: நேரம்,
0: ஆனா எனக்கு நேரம் குறிச்சு ஒரே வாரத்துல கத்தர் அவருக்கு நேரத்தை குறிச்சிட்டாரு. யாரோ வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு யாரோ டைம் குறிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான் டைம். 2 வாரம் தான் உனக்கு என்னன்னா,
1: பாத்துக்கங்க,
0: ஒரு மாசம் தான் உனக்கு என்னன்னா
1: டைம்
0: அப்படின்னு சொல்லி டயத்தை குறிச்சு உங்களை கதிகலங்க பண்ணிருக்கிறாங்க. 2 நாள்ல முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்,
0: 10 நாள் ஒரு முடிவு என்னன்னா
1: எடுக்கணும்
0: அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, காரியம் மாறுதலாய் முடியும்.
1: ஆமே, மாறுதலாய் முடியும்,
0: காரியம் மாறுதலாய்
1: முடியும்,
0: முடியும்,
1: முடியும்.
0: உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம உங்களுக்கு நேரத்தை குறிச்சிருக்கிறாங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: பார்வோன் மோசேக்கு நேரத்தை குறிச்சா, மோசேயின் தேவன் பார்வோனுக்கு நேரத்தை குறிச்சாரு.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: அதே போல உங்களுக்கு மனுஷங்களால குறிக்கப்பட்ட நேரம் முனையற்று போகும்.
1: எஸ்,
0: ஆனா தேவன் உங்களுக்காக குறிச்ச நேரம் வரும் பொழுது நீங்களும் மேல வருவீங்க,
1: மேல வருவீங்க.
0: ஆண்டவர் சொல்றார், நேரம் வருது, நீ மேல வர்றன்ற.
1: நேரம் வருது, நீ மேல வர்ற. ஆமே,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நேரம் வந்த பொழுது யோசேப்பு மேல வந்தது போல,
1: மேலே வந்தது போல.
0: நேரம் வந்த பொழுது தாவீது மேல வந்தது போல,
1: வந்தது போல.
0: நேரம் வரும் பொழுது உங்களை எவ்வளவு கீழே வச்சிருந்தாலும் நீங்க மேல வந்துதான்
1: ஆவீங்க.
0: உங்க காரியம் மேல வருது, என்ன உங்க நேரம் வந்திருக்கு.

0: எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப எனக்கு நேரத்தை குறிக்க ஒன்னால
1: முடியாது
0: முடியாது. இப்படிதான் சேதமடையாத விசுவாசம் அந்தகார கிரியைகளை பார்த்து பேசும். குடும்பம் மேல வருமா? நேரம் வரும்,
1: நேரம் வரும்.
0: அந்த குடும்பத்துக்கான கர்த்தருடைய நேரம் வரும்,
1: நேரம் வரும்.
0: அந்த நேரம் வரும் பொழுது அந்த குடும்பம் மேல வந்துதான் ஆகும்,
1: ஆகும்.
0: ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சிருப்பார்னா உங்களுக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறார். அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும், பார்த்திருக்கணும். நம்ம எந்த நேரத்துக்காக காத்திருக்கிறோம்? 2001 வருஷத்துல தானே டிசம்பர் மாதத்துல 5 விதமான ஊழியங்களை இந்த தீவுல இருந்து நான் எழுப்புமேன்னு கர்த்தர் நமக்கு அறிவிச்ச தீர்க்க தரிசனம். அதனுடைய நிறைவேறதனுடைய பொட்டு வச்சிருக்கு அங்கங்க ஒவ்வொரு கேம்ப்ல. என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இப்ப
1: பொட்டு
0: பொட்டு வச்சிருக்கிறார். கொட்டு கொட்டு இந்த தீவுல தான் என்ன செய்ய
1: போகுது, கொட்ட போகுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அதனால தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை அறிவிச்சு அவர் நமக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறப்ப என் காரியத்தை முடிவுக்கு கொண்டு வர யாராலும்
1: முடியாது,
0: முடியாது,
1: முடியாது.
0: அப்படி முடிவுக்கு கொண்டு வர நினைச்சா அந்த காரியம் மாறுதலாய்
1: முடியும்,
0: முடியும்,
1: முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: ஒரு த்ரில்ல வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு. என்ன வச்சிருக்கிறாரு?
1: த்ரில்.
0: எந்த நாள்ல உங்களை மேற்கொள்ளலாம் நினைச்சாங்களோ அந்த நாள்ல நீங்க எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு த்ரில்லிங்க கத்தர் வச்சிருக்கிறாரு.
1: த்ரில்லிங்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எஸ்தர் 9:1 தானே?
1: எஸ்.
0: எந்த நாளில் அவர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று இருந்தார்களோ அந்த நாள்ல யூதர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள். தேவன் என்ன செய்தார்? காரியத்தை
1: மாறுதலாய் முடிய பண்ணினார். யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: அவன் நம்புறது பெருசா, நான் நம்புறேன் ஆண்டவர் பெரியவரா என்ன செஞ்சிடலாம்,
1: பாத்திரலாம்,
0: பாத்திரலாம். என் காரியம் என்ன செய்யும்,
1: மாறுதலாய் முடியும்,
0: மாறுதலாய் முடியும்,
1: முடியும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஏன்னா எனக்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறாருங்கிறது தெரியாம, முருதைக்காய்க்கு தேவன் நேரத்தை குறிச்சிருக்கிறது தெரியாம ஆமான் என்ன பண்ணி போட்டான், முருதைக்காய்க்கு நேரத்தை குறிச்சான். அவன் கெட்ட நேரம் அது. அவனுடைய கெட்ட நேரம் உங்களோட எவன் மோதினாலும் சரி அந்தகார கிரியைகளுக்கு கெட்ட நேரம் அது.
1: அந்தகார கிரியைக்கு கெட்ட நேரம்
0: அல்லேலூயா. அட உங்களுக்கு சரியான
1: நேரம்,
0: நேரம்.
1: அல்லேலூயா.

0: சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு மலைப்பா இருந்துச்சு. சில விஷயங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு
1: மலைப்பா இருந்துச்சு.
0: ஆனா கர்த்தர் எழுந்தருளி அந்த காரியத்தை சரி செய்வார் பாருங்களேன். அத பாக்குறப்ப உங்க இருதயம் அதிசயப்பட்டு பிரமிக்கும். திரும்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நான் அங்கலாய்க்கிற பொழுது எனக்கு தேவன் வச்சிருக்கிற த்ரில் என்னன்னா, அதை நான் எப்படி சரி செய்யறேங்கிறத.
1: ஆமென்.
0: நம்மளால சமாளிக்க முடியாத காரியத்தை நம்முடைய நேரத்துல கர்த்தர் எழுந்தருளி நொடியில் என்ன செய்கிறார்னா
1: சரி செய்கிறார். அல்லேலூயா. சமாளிக்க முடியாம பலர் சமாதி ஆகி விட்டார்கள்.
0: சமாளிக்க முடியல எங்களால.
1: எஸ்,
0: என்னால என்ன செய்ய முடியல,
1: சமாளிக்க முடியல.
0: ஆனா ஆண்டவர் இந்த சீசன்ல பல வருஷமா உங்களால சமாளிக்க முடியாதிருந்த ஒரு காரியத்தை தொடுறாரு. அவர் தொடுறதுனாலே அந்த காரியம் சரியாகுது.
1: ஆமென்.
0: அத காண்கிற உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: பூரிக்குது.
0: இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சுக்காங்க.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: சமாளிக்க முடியல. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி நான் சமாளிக்கிறேன்னு எனக்கு என்ன செய்யலன்னா
1: தெரியல.
0: சமாளிச்சு என்னுடைய வாழ்க்கை என்னன்னா அந்த அலைச்சல ஆண்டவர் இந்த சீசன்ல உங்களுக்கு முடிவு கொண்டு வர.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கவலைப்படாத, நான் அதை என்ன செய்யறேன், சரி செய்யறேன்,
1: சரி செய்கிறேன்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: நான் என்ன செய்யறேன்,
1: சரி செய்கிறேன்.
0: கோணலானது என்ன செய்யுமா, நேராகும். கரடானது
1: சமமாகும். ஹல்லேலூயா.

0: கடத்திடுவான்.
1: நானும் நானும் சமாளிச்சு சமாளிச்சு பார்த்தேன். ஒரு அளவுக்கு மேல என்னால் என்ன செய்ய
2: முடியலன்னா
1: சமாளிக்க முடியல அப்படிங்கிற போராட்டத்துல களைச்சு போன மனசு என்னன்னா ஆண்டூர் நேரம் கைய தூக்கிடுது. என்னால என்னன்னா
2: முடியலப்பா, சமாளிக்க முடியலப்பா,
1: சமாளிக்க முடியல,
2: சமாளிக்க முடியல.
1: அங்கதான் என் ஆண்டவர் எழுந்தருளி. எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்துறார், உங்களால சமாளிக்க முடியாத ஒரு காரியம் சடுதியில சரியாகுது.
2: ஆமென்.
1: ஆமென்.
2: ஆமென்.
1: என்ன ஆகுது?
2: சடுதியில
1: சரியாகுது.
2: ஆமென்.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: ஆண்டவர் தீவிரமாக அதை நிறைவேற்ற என்னன்னா முடிப்பார்.
2: அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.

0: நெருப்பு மாதிரி பிரச்சனை, ஆனா அது என்ன புடமிட்டது. ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அதன் நடுவில் நான் பொறுமையா இருக்க தேவன் கிருபை செய்தார். அன்று சொல்றாரு, உன்னை நான் பொறுப்புல உட்கார வைக்கிற நேரம் வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சீட்டை பார்த்த, ஆனா இந்த சீசன்ல உனக்கு நான் தர்ற சீட்டை பார்ப்பேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சீட்டை பார்த்த நீ, உனக்கு நான் தர்ற
1: சீட்டை பார்க்க போறேன்.
0: சீட்டை பார்ப்ப.
1: சீட்டை பார்ப்ப.
0: பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற நேரம் வந்துருச்சு.
1: ஆமென். I receive it in.
0: தூக்கி போட்டு போகாம பொறுமையா இருந்த நீ பொறுப்புல அமர்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குரோனோஸ் நாட்கள்ல கர்த்தர் நமக்குள்ள செஞ்ச கிரியை பெருசு. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவர் எனக்குள்ள செஞ்ச கிரிய பெருசு. ஆனா குறிச்ச நேரம் வந்த பொழுது ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியம் பெருசு.
1: அதான்
0: சங்கீதம் 126 நம்ம வாசிச்சோம், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம் வாய் நகைப்பினாலும்
1: நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது.
0: அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று
1: ஒரு ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள்.
0: கர்த்தர் என்ன செஞ்சாரா? பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: The Lord has done great things for us. We are glad. What a joy. NLT பாருங்க. What a joy.
1: What a joy.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.

0: கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை
1: திருப்பும்
2: திருப்பும்.
0: பொது மொழிபெயர்ப்பு அருமையா இருக்கும். தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுகிறது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும்
2: மாற்றியருளும்.
0: ஆரியம் மாறுதலாய்
2: முடிகிறது
0: முடிகிறது
2: முடிகிறது.
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: ஏன் மாறுதலா முடியும்னா, எனக்கான அவருடைய நேரம் என் வாழ்க்கையில இருக்கு.
2: எஸ்,
0: எனக்கான ஆண்டவருடைய
2: நேரம்
0: வாழ்க்கையில இருக்கு. நானும் ஆண்டவர் கரத்துல இருக்கிறேன்.
2: ஆமென்.
0: ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய நேரம் இருந்தா மட்டும் பத்தாது, நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கணும்.
2: கரத்துல இருக்கணும்.
0: இப்ப என்ன ஐரானின்னா, ஆண்டவருடைய நேரம் இருக்கு, ஆனா ஆண்டவருடைய கரத்துல இல்ல.
2: ஆமென்.
0: நேரத்தை ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறனாலதான் டெவில் என்ன செய்யற, ஆண்டவருடைய கரத்துல இருந்து ஆளை பறிக்க விரும்புறான்,
2: பறிக்க விரும்புறான். அல்லேலூயா.
0: ஆனா அந்த அறுவடையை பாருங்க, கண்ணீரோட விதைக்கிறவர்கள்
2: கம்பீரத்தோட அறுப்பார்கள்.
0: அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான்,
2: ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு
0: கம்பீர சத்தத்தோட
2: கம்பீரத்தோட திரும்பி வருவான்.
0: அறுவடையின் நேரம்.
2: ஆமென்.
0: என்ன நேரம் இது?
2: அறுவடையின் நேரம்.
0: அறுவடையின் நேரம்
2: நேரம்.
0: ஹல்லேலூயா
2: ஹல்லேலூயா.
0: தேவனுடைய நேரம் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. நம்மளும் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோம். ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய நேரமும் நம்ம வாழ்க்கையில கணிஞ்சிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய போற காரியம் பெருசு.
2: ஆமென்.
0: கர்த்தர் பெரிய காரியங்களை
2: செய்தார்,
0: நமக்கு செய்தார்.
2: ஆமென்.
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
0: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராங்க.
2: விருந்துக்கும் விழாவுக்கும் தயாராகிறோம்.
0: தீவுல திருவிழா சந்தோஷ
2: பெருவிழா.
0: நான் அப்படித்தான் வச்சிருக்கிறேன். தீவுல ஒரு திருவிழா,
2: தீவுல ஒரு திருவிழா,
0: சந்தோஷ பெருவிழா,
2: சந்தோஷ பெருவிழா.
0: சந்தோஷ பெருவிழான்னா என்னங்கிறது தீவுல வந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: வாங்க, பஸ் புடிச்சு வேன புடிச்சு
0: தீவுல ஒரு திருவிழா.
2: அல்லேலூயா
0: அல்லேலூயா
2: அல்லேலூயா.
0: தீவுல என்ன?
2: திருவிழா
0: திருவிழா
2: திருவிழா.
0: சந்தோஷ
2: பெருவிழா
0: பெருவிழா
2: பெருவிழா.
0: இத்தனை லட்டு சாப்பிடுறது இப்ப எல்லாம் போங்க. பூரா தட்டுல லட்டை வச்சுக்கிட்டு நம்ம செய்தியவே கேட்டு நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளைங்க பூரா என்னன்னா தட்டுல
2: லட்டு
0: லட்டு.
2: அத கேக்கு வாங்கலாம்னு சொன்னாங்களா? இல்ல, தரிசனம் லட்டு
0: தான்.
2: அதனால தரிசனத்தின்படியே செயல்படும். லட்டு வாங்கும் சர்ச்சு பக்கத்துல லட்டு கடை வச்ச ரொம்ப ஓடிடும் போலயே இப்ப இருக்கிற சீசன்ல.
0: யாரு கண்டா, யாருக்கா ஒரு புது பிசினஸ் கொடுத்தாலும் கொடுப்பாரு ஆண்டவர்.
2: சர்ச்சு பக்கத்துலயே ஒரு லட்டு கடை
0: வர்றாங்களா? ஒரு தட்டு கடையும் ஒரு லட்டு கடையும்.

0: தேங்க்யூப்பா. சத்திர நேரத்தை குறிச்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒன்று இருக்காண்டு, எங்களுக்கான உங்களுடைய நேரம்னு ஒன்று இருக்கு. உங்க கரமும் எங்க மேல இருக்கு, எங்களுக்கான உங்களுடைய நேரமும் எங்க வாழ்க்கையில கணிஞ்சு வந்திருக்கு. காரியம் மாறுதலாய் முடியும் ஆண்டவரே. இத்தனை வருஷமா எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற அங்கலாய்ப்பு, மன வருத்தத்தோட மன கிளேசத்தோட புலம்பலோட நீங்க இந்த காரியத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இது உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில எழுந்தருளுகிற இந்த காலத்துல, இந்த நேரத்துல, எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால மறக்க முடியாத ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார். எதை உங்களால சமாளிக்க முடியல, யார உங்களால சமாளிக்க முடியல, என் கணவரை என்னால சமாளிக்க முடியல, என் மனைவி என்னால சமாளிக்க முடியல, என் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற சண்டை என்னால சமாளிக்க முடியல, அந்த காரியங்களை என் ஆண்டவர் இந்த சீசன்ல சரி செய்வார், சரி செய்வார். தேங்க்யூப்பா. அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கான உம்முடைய நேரம் எங்க வாழ்க்கையில முன்குறிக்கப்பட்டிருக்கிறப்ப, எங்களுக்கு யாரும் ஒரு நேரத்தை குறிக்க முடியாதுங்கிறத அற்புதமா எங்களோட சொல்றீங்களே, ஸ்தோத்திரம். இவ்வளவு நெருக்கடிக்கு அடிமணியாம சேதமடையாத எங்க விசுவாசம் பலத்த அறுவடைய பாக்கும்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் சேதம் அதிகம், ஆனா உங்க விசுவாசத்துக்கு எந்த சேதமும் உண்டாகல. பலத்த அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய, ஏனதானங்கிற அறுவடை இல்ல, கம்பீர சத்த அறுவடைய, சொல்லிக் கொள்ற மாதிரி அறுவடைய, நாலு பேருகிட்ட சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அறுவடைய கர்த்தர் இந்த சீசன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். திரும்பவாண்டவர் வலியுறுத்துறாரு, இதெல்லாம் சொல்லி என்னத்தை, இதெல்லாம் சொன்னா யாரு பெருசா கவனிக்க போறாங்க, அந்த மாதிரியான விஷயம் இல்ல. யார மனதார பலரிடத்துல சொல்லி சொல்லி நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு பெரிய அறுவடைய, கம்பீர சத்த அறுவடைய இந்த க்ரோனோஸ்ல, இந்த கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, நாங்க அப்படியே நாங்க பிலீவ் பண்றோம். அறிவிக்கப்பட்ட நேரம் ஒண்ணு உண்டுன்னா, அறிவிக்கப்பட்ட வார்த்தை உண்டுன்னா, குறிக்கப்பட்ட நேரம் உண்டுன்னு அற்புதமா எங்களோட நீங்க பேசினீங்களே, அதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்க வேர்ட் அப்படியே பிலீவ் பண்ணி இந்த இருதயத்துல வச்சுட்டு நாங்க புறப்பட்டு போறோம். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும், இந்த வார்த்தை அற்புதங்களை நடப்பிக்கட்டும். நீர் எழுந்தெழுகிற இந்த ஆண்டுல நாங்க பார்க்க போற தயைக்காக ஸ்தோத்திரம், வெளிப்பட போற மகிமைக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக்

0: காண்போம். சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்பதை நாம் பார்க்கும் போது அவருடைய உள்ளத்தையே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை இன்றைக்கு நாம் செல்ல போகிறோம். கர்த்தருடைய சித்தம் என்ன? மக்களை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? நமக்கு அவர் என்ன விரும்புகிறார்? நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று கர்த்தருவார்? கர்த்தர் எனக்கு தீமையை நினைத்துக் கொண்டிருக்கிறாரா, நன்மை நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்க எருமிய தீர்க்கதரிசி சொன்னார், உங்களை குறித்த எண்ணம் எல்லாம் நன்மையான எண்ணங்கள் அதை வைத்திருக்கிறார். பெரிய நன்மையான எண்ணங்கள், தாட்ஸ் ஆஃப் சக்சஸ், உங்களை குறித்து நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம எல்லாம் அப்படி நம்முடைய பிள்ளைகள் வெற்றி அடைய வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், நல்லா படிக்க வேண்டும், மேல வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது போலவே இன்னும் அதுக்கு மேலாகவே நம்முடைய கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் இன்றைக்கு காணப்போகிறோம். தெய்வீக சுகத்திலும் இதுதான் உண்மை. தெய்வீக சுகத்தை குறித்து தேவனுடைய சித்தத்தை, அவருடைய உள்ளத்தை நாம் எப்படி காண முடியும், அவருடைய சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தம் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய சித்தத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய சித்தத்தை பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் காண்போம். அவருடைய சித்தத்தை எங்கே காண முடியும்? வேத புஸ்தகத்தில தான் காண முடியும். அநேக வேத புஸ்தகத்தை நான் சொன்னேன் இல்லையா, ரூல் புக் மாதிரி நினைக்கிறாங்க, சட்ட புஸ்தகம். இந்த காலத்தில் நான் சபைக்கு போகும்போது பார்த்திருக்கிறேன், போன உடனே ஆரம்பிச்சுக்குவாங்க, இன்னைக்கு என்ன சட்டமோ பார்க்க வேண்டியதுதான், என்னென்ன ரூல் போடுறாங்களோ. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, சமீபத்தில் தஞ்சாவூர்ல, அங்க இப்போ பாரம்பரியமான ஒரு பெந்த ஒரு சபையில கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரசங்கர் பிரசங்கம் பண்ணாரு பாருங்க, சொல்றாரு, எங்களுடைய வேலையே இந்த சட்ட சபையினுடைய சட்ட திட்டங்களை உங்களுக்கு போதித்து இதை கடைபிடிக்கணும், இப்பதான் மோட்சம் போக முடியும், வேற ஒண்ணும் கிடையாது. சபையினுடைய சட்ட திட்டங்கள், சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறோம். என்ன சட்ட திட்டம், என்ன கலர்ல புடவை அணியணும், எவ்வளவு ஜாக்கெட், எவ்வளவு தூரம் வரணும், முடி எவ்வளவு நீளம் இருக்கணும், பேண்ட் எப்படி இருக்கணும், சட்டை எப்படி இருக்கணும், முடி எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் சட்டத்திட்டம் வச்சிருக்கிறாங்க. போதிக்கிறார் பாருங்க, இதேதான் சொல்லிட்டு இருக்கிறார். பைபிளை பற்றி ஒண்ணும் கிடையாது, பைபிள் வசனமே ஒண்ணும் கிடையாது. அவங்க சட்டத்திட்டம் தான் ரொம்ப பிரபலம், ரொம்ப முக்கியம். அதனாலதான் அது மோட்சி போறதுக்கு, இவங்களை பரிபூர்ணப்படுத்துகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டமா சொல்றாரு. அப்படியே சொன்னார், நீங்க மோட்சம் போறதுக்காக, நீங்க அங்க போய் சேர்றதுக்காக, கரை சேர்றதுக்காக நாங்கள் ஏற்படுத்தின சட்ட திட்டங்கள். அதாவது இயேசு கல்வாரி சிலுவையில மரித்ததுனால நீங்க மோட்சம் போக முடியாது. அவர் என்ன, வெறும் மரித்தாரு தானே, அங்க ரத்தத்தை செத்து போனார், அவ்வளவுதான், உயிரோட எழுப்பினார் ஆண்டவர். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க அதுக்கு மேல ஒரு பெரிய சட்ட திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் மோட்சம் போகலாம், கரையேறலாம் என்று போதிக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன? இது ரூல் புக் இல்ல, இது கர்த்தருடைய வில், உயில், அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிற உயில் இது. ஒரு தாப்பனார் மறிக்கும் போது உயில் எழுதி வைத்து மறிக்கும் போது அந்த உயிலை வாசிக்கும் போது அந்த ஆளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படுகிறது. யாரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், எண்ணத்தை வைத்துட்டு போயிருக்கிறார், அவருக்காக என்ன விரும்புகிறார் என்பது அப்படியே அங்க அப்பட்டமாகிறது. வெளி அவருடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அந்த உயில தெரிய வருகிறது பாருங்க. இந்த உயில், இது சட்ட புஸ்தகம் இல்லை, இது என்ன போடலாம், என்ன இந்த துணிமணி முடிய பற்றிய சட்ட திட்டங்கள் புஸ்தகம் இல்லை, இது உயில். கர்த்தர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார், நமக்கு என்னத்தை பெற்று தந்திருக்கிறார், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன, அவருக்கு நம்மை குறித்து இருக்கும் எண்ணங்கள் என்ன என்பதை குறித்த உயிலா இது இருக்கிறது. வேத புஸ்தகம் ஒரு உயிலா இருக்கிறது. எல்லாம் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இது உயில். என்னுடைய பரலோக பிதாவுடைய சித்தத்தை எனக்கு இது வெளிப்படுத்துகிறது. அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பையும் பரிவையும் மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் எனக்கு இது வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். ஆகவே அதை வாசிக்கும் போது ஒரு லவ் லெட்டர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும், அவ்வளவு வாஞ்சியா வாசிக்கணும். இதை வாசிக்கும் போது அவரை குறித்த அன்பு நமக்குள்ள ஒரு பெருக வேண்டும். இதை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் ஆச்சரியத்தால் நிரம்ப வேண்டும். அவரை இன்னுமா அதிகமா நேசிக்கணும். சட்ட புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி வாசிக்க முடியும், எனக்கு அதை பிடிக்க பிடிக்காது பாருங்க. சில ஆளுங்க எடுத்தோன்னு நான் காமிக்கிறேன் எங்க இருக்குது வசனம், நானும் எல்லாத்துக்கும் வசனம் காமிக்க முடியும், நான் காமிக்கிறேன் எங்க இருக்கு வசனம்பாங்க. அஞ்சலுக்கு மூடி வைங்க பைபிள், அதுக்கு திறக்கவே திறக்காதீங்க. வசனத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு பைபிள் இல்ல. இது உயிர், இது அன்பின் கடிதம், இது ஆண்டவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும் ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் காண வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு புத்தகம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய உள்ளத்தை பார்ப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா, அவர் நமக்கு தெய்வீக சுகத்தை விரும்புகிறாரா என்பதை குறித்து இன்றைக்கு பார்ப்போம். யாத்திராகமம் 15 அதிகாரத்துக்கு திருப்போம். சுகத்தை, தெய்வீக சுகத்தை குறித்து அநேக எண்ணங்களிலே சில தவறான காரியங்கள் இருக்கிறது. யாத்திராகமம் 15 பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு சுகத்தை குறித்த ஒரு வாக்கு தத்துவம். முதல் முதலாக தெய்வீக சுகத்தை குறித்த வெளிப்படையாய் பேசி கொடுத்த வாக்கு தத்துவம் இது. யாத்திராகமம் 15:26 வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இது நிறைய பிரச்சனையும் உருவாக்குது இந்த வசனம். ஏன் என்று சொன்னால், அநேகர் இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எதை வாசிக்கிறாங்கன்னு சொன்னா, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள்னு வாசித்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் பாருங்க எகிப்தியர் மேல அவ்வளவு வியாதியா அனுப்பிச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் வியாதிகள் அனுப்புனவர் என்று சொல்லி அப்படி வாசிக்கிறார்கள். பாருங்க, எல்லா வேத வல்லுநர்களுமே இதை நியாயமாய் ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவரோட பேர் வரப்பண்ணின வியாதி என்று அல்ல, அதை காஸ் பண்ணதாக இங்க சொல்லவில்லை. காசிட்டிவ் சென்ஸ் என்று இருக்குது இலக்கணத்தில், அப்படி சொல்லவில்லையாம். எப்படி சொல்லி இருக்கிறதாம், பெர்மிசிவ் சென்ஸ், அதாவது அனுமதிக்கப்பட்டது, வியாதிகள் எல்லாம் அவர்கள் மீது வரும்போது அனுமதிக்கப்பட்டது என்கிற ஒரு விதத்திலே தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய, அவர் அந்த வியாதிகளை உண்டாக்கி அவர் அனுப்பி அவர் வதைத்தார் அவர் வாதித்தார் என்று எங்கேயும் அந்த விதத்திலே சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது மாபெரும் உண்மை, அதை கவனிக்க வேண்டும். இங்கே கர்த்தர் வரப்பண்ணின என்று சொன்னது அவர் ஏதோ உற்பத்தி பண்ணி வர வைக்கிறது இல்ல. கர்த்தர் என்ன பரலோகத்தில் நிறைய வியாதியை வச்சிருக்கிறாரா, ஷெல்ஃப் நிறைய வியாதியை வச்சுக்கிட்டு எடுப்பா, எந்த ஷெல்ஃப் திறக்கலாம், இன்னைக்கு எந்த பூச்சி அனுப்பலாம், எந்த கிருமி அனுப்பலாம், எல்லா தீமைகளும் அனுப்பு இந்த உலகத்துல சாகட்டும் ஜனங்கள். அப்படி கிடையாது, பரலோகத்துல தீமையே கிடையாது, அங்க வியாதியே கிடையாது, அங்க கிருமியே கிடையாது, அங்க எந்த விதமான தீமைகளும் அங்கு வைத்து வைக்கப்படவில்லை. கர்த்தர் அதெல்லாம் அனுப்புறவர் கிடையாது. முதல்ல எப்படி வியாதி வந்தது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கிற போது வியாதியற்ற உலகம், மரணமற்ற உலகத்தை தான் உண்டாக்கினார். பிசாசானவன் பாவத்தை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வந்து அந்த பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்தது என்று ரோமர் 5:12 வாசிக்கிறோம். மரணம் எப்படி பிரவேசித்ததுதான், பாவம் உள்ள வந்தது, இந்த பாவம் வந்து எல்லா தீமைக்கும் வழியை வகுத்தது, கதவை திறந்தது, அதன் விளைவாக மரணம். அந்த மரணத்துக்கு இடையில, இந்த வாழ்வுக்கும் மரணத்துக்கு இடையில பல விதமான வியாதிகளும் துன்பங்களும் எல்லாம் வந்து மனிதனை பிடித்து கொண்டது. பாவம், அந்த பாவத்தின் மூலமாக மரணமும் உள்ளே பிரவேசித்தது என்று வேத வசனம் எழுதியது. இப்படிதான் பிசாசானவன் பாவத்தை கொண்டு வந்ததன் மூலமாக மரணத்தையும் வியாதியும் நோயையும் பிணிகளையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்து அவன் சேர்த்து வைத்தான். இது பிசாசனுடைய ஒரு பெரிய கிரியையா இருக்கிறது. கர்த்தரோ, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்றார். நான் தான் வியாதியை கொண்டு வந்தேன் இல்ல, நான் தான் வியாதி அனுப்புகிறோம் என்று சொல்லவில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே இன்றைக்கு வியாதிகளும் துன்பங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பிசாசு. முதலாவது, இன்றைக்கு யாராவது வியாதிப்பட்டால் நல்லா புரிந்து கொள்ளணும். சிலர் வந்து இதை தப்பா புரிந்து கொண்டு அண்ணன் இருக்கு போய் தப்பா சொல்லக்கூடாது, யாருக்காவது வியாதி இருந்தா உனக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க சிலர். கிடையாது, வியாதி வந்து உலகத்துள்ள பிரவேசித்து விட்டது, எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது, மரணம் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது. எப்படி மரணம் வந்தது, பாவத்தின் மூலமா மரணம் உள்ள பிரவேசிச்சிருச்சு. அது காரணம் யார், பிசாசு. அப்போ ஒரு ஆள் மறித்தான், அவன் பாவம் செய்ததுனால மறித்துட்டான் அப்படின்னு சொல்லலாமா? கிடையாது. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் மறிக்கிறார்கள், எல்லாரும் மறிக்கிறார்கள். ஏன் மறிக்கிறார்கள், ஏன் மறிக்கிறாள் சொன்னால், பாவம் என்கிற ஒரு பெரிய சக்தி, மாபெரும் சக்தி இந்த உலகத்தில் பிரவேசித்து இந்த உலகத்திலே இன்றைய உலகத்திலே எல்லாரையும் அது ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதாம். ஆகவே சிறு பச்சிளங்குழந்தைகள் கூட சில நேரத்தில் மறித்து போகிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த பாவம் என்கிற தீய சக்தி இந்த உலகத்தில் பிரவேசித்து விட்டது. மனு குலத்தையே அது ஆட்டி படைக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? ஒரு பாவம் செய்யல. அப்புறம் ஏன் மறிச்சது? ஏன் மறிச்சதுன்னா பாவம் உலகத்திலே இருக்கிறது. ஆகவேதான் அந்த குழந்தை அப்படி மறித்து போகிறது சில நேரத்தில். அப்படிதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே மறிக்கிறவர்கள பார்த்தோம், அல்லது வியாதிப்பட்டவர்கள பார்த்தோம், உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, பேய் ஒண்ணு ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றது தவறு. ஏன் என்று சொன்னால், பிசாசு தான் முதல்ல கொண்டு வந்தவன். இன்றைக்கு அநேக நேரத்தில் பிசாசு இவைகளை பரப்புகிறான். ஆனால் வியாதிப்பட்டவர்களோ அல்லது மறிக்கிறவர்களோ தான் தனிப்பட்ட விதத்தில் பாவம் செய்ததுனால வியாதிப்பட்டார்கள் என்றோ மறிக்கிறார்கள் என்றோ அர்த்தம் ஆகாது. உலகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது, எல்லாரையும் அது பாதிக்கிறது. ஆகவே எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். அவ்வளவுதான் உண்மை. அதை அப்படி அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சத்தியம், அதுதான் வேத வசனம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு உலகம் தீமைகளால் நிறைந்த உலகம், வியாதி மரணம் பல விதமான வேதனைகள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. அதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள்? பல விதமான மக்கள் அதுல பாதிக்கப்படுகிற உலகத்தில் எல்லாரையும் அது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில கர்த்தர் ஒரு கூட்டம் ஜனங்களை மீட்டுக் கொள்கிறார். இங்கே 15 வர்றதுக்கு முன்னாலே யாத்திராமத்தில் 12 பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மீட்பை படம் போட்டு காண்பிக்கிறார் ஆண்டவர். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க சொல்லி அந்த ரத்தத்தை சிந்தி நிலைக்கால்கள் பூச சொல்லி அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் இருந்து சொல்ல முடியாது, பின்னாடி இருந்து கொள்ள முடியாது சொல்லுகிறார். அந்த ரத்தம் அவர்களை பாதுகாக்கிறது, மரணத்திலிருந்து பாதுகாக்கிறது. மரண சங்காரதூதன் அவர்களை விட்டு கடந்து போகிறான். அதன் பிறகு அவர்கள் பயணமாகி சிவந்த சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு தேவன் கொடுத்த முதலாவது வாக்கு தத்துவம் இது. இவர்கள் யார்? இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். மீட்பை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாயும் அவருடைய ரத்தத்தின் மூலமாயும் நாம் மீட்கப்படுகிறோமே, அதை அப்படியே சித்தரிக்கிறது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 12 இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். இந்த மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இது. இந்த உலகத்தில் வியாதிகளும் நோய்களும் எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. பிசாசின் கிரியை இந்த உலகத்தில் எல்லாரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வியாதிகள் நிறைந்த உலகத்தில் தான் பரிகாரி தேவை, டாக்டர் தேவை, கர்த்தர் தேவை. கர்த்தர் சொல்றார், நானும் பரிகாரியாகிய கர்த்தர், நான் பிசாசின் சைடுல இல்ல, உங்களுக்கு எதிராக நான் கிரியை செய்து கொண்டு இருக்கவில்லை. உன் மேல வியாதி அனுப்புகிற கர்த்தர் அல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்க இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். நானே என்று சொல்லும் போது அது கடந்த காலத்தை மட்டுமல்ல, நிகழ்காலத்தை மட்டுமல்ல, எதிர்காலத்தை மட்டுமல்ல, அது எல்லா காலத்தையும் குறிக்கிறது. கண்டினியூஸ் பிரசன்ட், எல்லா காலத்தையும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எல்லாவற்றையும். இட்டர்னல், நித்தியத்தை, நித்தியத்தை குறிக்கும் வார்த்தை அது. நித்தியத்தை நமக்கு எடுத்து காட்டும் வார்த்தை அது. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு, ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் தி. ஐ ஆம் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமை குறித்து புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ ஆம் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயரே ஐ ஆம். ஐ ஆம் என்று சொன்னால் ஐ வாஸ் இல்ல, இது ஐ ஆம் பிரசன்ட் டென்ஸ்ல இல்ல, அல்லது ஐ வில் பி இன் ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்ல. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன். எந்த காலத்திலும், எல்லா காலத்திலும் நான் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அநேகர் நினைக்கிறார்கள், பழைய பாட்டு காலத்துல எல்லாம் கர்த்தர் வாதித்தார், கர்த்தர் வியாதி அனுப்பினார், புதிய ஏற்பாட்டு காலத்திலாம் கொஞ்சம் திருந்தி அவர் கொஞ்சம் நல்லவரா இருக்காருங்க. புதிய ஏற்பாட்டு இயேசு நல்லவர். அனைவருக்கு அதனால பழைய ஏற்பாடு பிடிக்கிறது இல்ல, பழைய ஏற்பாடு விட்டுருங்கன்றாங்க. அது வேணாங்க, அங்க வாஸ்தவம் ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆண்டவர் என்ன மாதிரி அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்காருங்க, பண்ணக்கூடாத காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவரா இருக்காரு. இயேசு மூலமா கண்டீர்கள் என்றார், நல்லவரா இருக்காருன்றா கிடையாது. பழைய ஏற்பாட்டிலையும் அவர் பரிகாரி தான், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் பரிகாரி தான். சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வேற எதுவும் இருந்ததே கிடையாது, வேற மாதிரி அவர் இருந்ததே கிடையாது. இப்படிதான் அவர் இருக்கிறார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் மாறவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு மீட்பை கொடுத்து மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை காண்பிக்க முடியாது. அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் கொடுக்கிற முதல் வாக்கு தத்துவம் என்ன? தெய்வீக சுகத்தை குறித்த வாக்கு தத்துவம். அவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் சுகத்தை தருவேன், வியாதியை உன் பேரில் அனுப்ப மாட்டேன், உனக்கு சுகத்தை நான் தருகிற பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற ஒரு மாபெரும் வாக்கு தத்துவத்தை அவர் கொடுக்கிறார். பிறகு நாம் இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிறான், அவர்கள் மத்தியிலே ஒருவர் கூட பலவீனன் இருந்ததில்லை என்று சொல்லி. இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் பிரயாணப்பட்டு அவர்கள் வந்தபோது அந்த ஜன கூட்டத்தார் மத்தியிலே, மீட்கப்பட்ட மத்தியிலே ஒருவன் கூட பலவீனன் இருந்ததில்லையா? அதாவது கர்த்தர் அவர்களை மீட்டு அவர்களை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருக்கு சரி சுகத்தை தர வேண்டும் என்பது அவருடைய மாபெரும் வாஞ்சையாகவும் நோக்கமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒருவனாவது பலவீனன் இருந்தது. 20 வருஷம் சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் வனாந்தரத்தில் அவர்கள் இருந்தபோது 20 வருஷம் அவர்களை எந்த நோயும் அவர்களை ஆண்டவில்லை. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவன் மெய்யாகவே அவருடைய பரிகாரியாகிய கர்த்தர் கத்தரார். அநேக நேரத்தில் அவர் தேவனை தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்து வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய பாதுகாப்பின் அந்த நிழல் அந்த குடையிலிருந்து வெளியே போகும் போது பாருங்க, தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய வாக்கு தத்துவங்கள் ஒரு குடையை போல இருக்குது. மழை பெஞ்சா ஊர்ல எல்லாரும் நனைகிறாங்க, யாரும் குடை வச்சிருக்கிறவன் நனைகிறது இல்ல. அது போலதான் தேவனுடைய வாக்கு தத்துவங்கள். கத்த சொல்றாரு, இங்க வா, என்னுடைய வாக்கு தத்துவத்தை பற்றிக்கொள், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நட, நான் சொல்லுறதை ஏற்றுக்கொள், இதை கவனம் கேட்டு செம்மையானவர்களை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் சொல்ற, இந்த கொடைக்குள்ள வந்துரு, நான் சொல்றதை கேளு, என்னிடத்துல வந்துரு, இங்க வா, இங்கதான் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப அதற்கு அடியில் வருகிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சிலர் வந்து எனக்கு அது வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் அந்த கொடையை தாண்டி வெளியே போய் விடுகிறார்கள். தேவனுடைய பாதுகாப்பின் அந்த வட்டத்தை கடந்து அவர்கள் செல்லுகிறபடினாலே அவர்களுக்கு பல தீமைகள் நேரிடுகிறது. தீமைகள் கர்த்தர் ஒன்னும் வானத்திலிருந்து அனுப்ப வேண்டியதில்லை. தீமை ஏராளமா உலகத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது. 20 வருஷம் பாருங்க, நல்லா இருந்தாங்க, 20 வருஷம் சுகமா இருந்தாங்க, 20 வருஷமாய் தெய்வீக சுகத்தை அனுபவித்தவர்கள், கர்த்தர் பரிகாரி என்கிறதை தத்ரூபமாய் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள், 20 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முரட்டாட்டத்தின் மூலமாக 16,700 பேர் அங்கே சாகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அவர்கள் கர்த்தரிடத்தில் சேரும் போது மெய்யாகவே தேவன் நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். மறுபடியும் அவர் வாக்குத்தத்தம் மறக்கிறது இல்லை, அவர் மாறவே இல்லை, ஜனங்கள் மாறுகிறார்கள், ஆகவே பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் திரும்பி வரும்போது கர்த்தர் சொல்ற, நான் மாறல, நான் அப்படியேதான் இருக்கவா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்றார். 20 வருஷம் சுகமா இருந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு 19 வருஷம் சரித்திரத்தில் பார்த்தீர்கள், 19 வருஷம் அவர்கள் நன்றாயிருந்தார்கள், தெய்வீக சுகத்தில் நடந்தார்கள். 19 வருஷத்துக்கு பிறகு மோசேயை குறித்தும் தேவனை குறித்தும் அவர்கள் தீமையாய் பேசி முரட்டாட்டம் பண்ணின போது அங்கே ஃபயரி சர்பன்ஸ், அங்கே வனாந்திரத்திலே அங்கே சர்ப்பங்கள் வந்து அவர்களை கடித்து அநேகர் மாண்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நினைக்கிறாங்க, பாருங்க ஆண்டவர் சர்ப்பத்தை அனுப்பிச்சிட்டாரு, சர்ப்பத்துல பரலோகத்திலிருந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சார் ஆண்டவர், சர்ப்பம் பரலோகத்தில் இல்ல, ஆண்டவர் சர்ப்பங்களை பரலோகத்திலிருந்து அனுப்புறது இல்ல, கடிக்கிற சர்ப்பங்கள் அங்க வச்சு அங்க வச்சுட்டு விளையாண்டுட்டா இருக்காரு, கிடையாது, சர்ப்பங்கள் இந்த உலகத்துல இருக்குது. நீங்க நினைக்கிறீங்களா அந்த வனாந்திரத்துல சர்ப்பங்கள் இல்லாம இருந்ததுன்னு? அந்த வனாந்திரத்துல ஏராளமான சர்ப்பங்கள் இருந்திருக்கும், ஏராளமான சர்ப்பங்கள் அங்கே நடமாடிக்கொண்டுதான் இருந்திருக்கும். ஆனா இவர்கள் அந்த வனாந்திரத்தில் நடமாடும் போது ஒரு சர்ப்பமும் இவர்களை கடிக்கவே இல்லை. தேவனுடைய பாதுகாப்பு இவர்கள் மேல இருந்தது. வனாந்திரத்தில் எவ்வளவு சர்ப்பம் இருந்தாலும் இவர்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருந்தபடியினால அந்த சர்ப்பங்கள் இவர்களை கடிக்காமல் இருந்தது. என்றைக்கு இவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்களோ, தேவனுடைய பாதுகாப்பை அவர் வெறுத்தார்களோ, தேவனை அவர்கள் தீமையா பேசினார்களோ, அன்றைக்கே அது அவர்களை வந்து பாதுகாப்பை விட்டு தாண்டி போயிட்டாங்க. அந்த சர்ப்பங்கள் அவர்களை கடிக்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் அந்த சர்ப்பத்தை அனுப்பல. கர்த்தர் என்ன சொன்னார்? இவர்கள் போய் திரும்ப மன்னிப்பு கேட்டு இவர்களுக்காக மன்றாடின போது, மோசேயும் ஆரோனும் மன்றாடின போது, கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு போல எடுத்து ஒரு கம்பத்தை எடுத்து அது மேல வெண்கல சர்ப்பத்தை ஒண்ணு செய்து அதை வைத்து அதை உயர்த்தி பிடி, அதை நோக்கி பார்க்கிற யாவரும் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். அங்கே சுகத்தை அங்கே அருளுகிறார், அவர்களுக்கு ஒரு நோக்கி பார்க்கறது கொன்ற தருகிறார். கடிக்கப்பட்டவர்கள், சாகிறவர்கள், சாகும் தருவாயில் இருக்கிறவர்கள், இந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது, அதை நோக்கி பார்க்கிறார்கள், அங்கே அவர்கள் பிழைத்துக் கொள்ளுகிறார்கள். இயேசு சொல்றார் புதிய ஏற்பாட்டிலே, யோவான் 3 அதிகாரத்திலே, வனாந்தரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் சொல்லி. அன்றைக்கு வனாந்தரத்திலே இயேசு சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது, வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது, அது கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையை எடுத்து காட்டக்கூடியதா இருந்தது. அன்றைக்கு அவர் என்ன அறிவித்தார், இப்படி பண்ணுகிற இந்த பாவிகளுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு அவளை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவளை சுகமாக்கும்படியாக, அவளுக்கு சுகத்தை அருளும்படியாக ஒரு பெரிய ஏற்பாடை நான் செய்திருக்கிறேன். என்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில வைக்க போகிறேன். இந்த கம்பம் சிலுவை, அது மேல வைக்கப்பட்டிருந்த வெண்கல சர்ப்பம் இயேசு தேவகுமாரன். எப்படி அவர் சர்ப்பமானார், எப்படி சர்ப்பமானார்னா, அவர் சபிக்கப்பட்டவரானார், நம்முடைய பாவங்களை சுமந்தது மட்டுமல்லாமல் நம்முடைய வியாதிகளையும் சுமந்தார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார், அதை போதித்தார், மீட்பை போதித்தார். அந்த மீட்பில எப்படி சுகம் அடங்கி இருக்கிறது, சுகம்தான் தேவனுடைய சித்தம், சுகத்தை அருளுகிறவர் அவர், பரிகாரி ஆகிய கர்த்தர் என்பதை மறுபடியும் போதிக்கிறார். பரிகாரி ஆகிய கர்த்தர் சொன்னார், பிறகு சொன்னார், அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதி உம்மத்திலிருந்து விலக்குவேன், ஆயுச நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னார். அதன் பிறகு அதை அப்படியே நிறைவேற்றி காண்பித்தார், 20 வருஷம் நிறைவேற்றினார். அவர்களே முரட்டாட்டம் பண்ண போதுதான் அவர்கள் மீது தீமை வந்து நடந்தது. பிறகு திரும்பவும் 19 வருஷங்கள் அங்கே அவர்கள் சுகத்தை, தெய்வீக சுகத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் திரும்பவும் முரட்டாட்டம் பண்ண போதுதான் தீமை வந்தது. மறுபடியும் அவர்கள் தேவனத்தில் திரும்பின போது தேவன் அவர்களுக்கு இந்த மீட்பில எப்படி சுகம் அடங்கி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். கல்வாரி சிலுவையும் அதிலே கொல்லப்பட்ட கிறிஸ்துவையும் வனாந்தரத்தில் எடுத்து காண்பிக்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க, அங்கே எடுத்து நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள், உங்களுக்கு பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல தெய்வீக சுகமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு எடுத்து காண்பித்தார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் அநேக நேரத்தில் எழுதும் போது இந்த சம்பவங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து எழுதுகிறான். 86வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 86:5, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நல்லா அனுபவித்து சொல்லுகிறான், நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது, பிளென்டியஸ் இன் மெர்சி. யூ ஆர் பிளென்டியஸ் இன் மெர்சி. பிளென்டியஸ் இன் மெர்சி என்று சொன்னால் கிருபைக்கு அளவே கிடையாது. ஆண்டவருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் அவருடைய பரிவுக்கும் தயவுக்கும் அளவே கிடையாதான். அவ்வளவு ஏராளமான கிருபை, இரக்கம். ஆக்சுவலா அந்த வேர்டு வந்து இரக்கம், இரக்கம் என்கிற, யாவர் மேலும் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறீர். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இரக்கத்தில் இவர் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை இரக்கத்தில் பஞ்சமே கிடையாது, இரக்கத்தில் குறைபாடே கிடையாது, இரக்கத்திலே குறைவே கிடையாது. நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர், மன்னிக்கிறவர், நல்லவர், நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் இரக்கம் மிகுந்தவராயிருக்கிறீர் என்று சொல்லுகிறான். அந்த கிருபை என்கிற வார்த்தை இரக்கம் போட்டீங்கன்னா நல்லா வழங்கும், ஏன்னா அதுதான் அந்த வார்த்தை, அதே வார்த்தை தான் இரக்கம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது அநேக இடங்களில். இரக்கம் மிகுந்தவர், தெய்வீக சுகம் என்பது தேவனுடைய இரக்கத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. தேவன் இறங்குகிறார், சுகம் அளிக்கிறார். அநேக நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் வியாதி வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் புறம்பாய் நடந்து தேவனை வெறுத்து தேவனை தள்ளின போதுதான் அவர்கள் அவைகளுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தார்கள். உலகத்தில் ஏற்கனவே அதெல்லாம் இருக்குது, தேவன் ஒன்னும் அதை அனுப்பல. வாசலை திறந்து விட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையில, தேவனிடத்தில் வந்து மனம் திரும்பி அறிக்கை செய்து அதை விட்ட போது அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான், கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், அவர் இலக்கங்கள் ஒன்று என்னவென்றால் அவர் குணமாக்குகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுகிறது. சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், 103வது சங்கீதத்தை இருப்போம். 103 எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரங்கள், எதை மறக்க வேணாம்னு சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கத்தர் என்ன செஞ்சாரா மக்களுக்கு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, கர்த்தருடைய எண்ணம் என்ன, அவருடைய உள்ளம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை பார்க்க வேண்டும். அவருடைய உள்ளம் என்ன சொல்றார், நான் மேல வியாதி அனுப்ப மாட்டேன், நானும் பரிகாரி ஆகிய கர்த்தர் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், இரக்கத்தில் இரக்கம் மிகுந்தவன் நான், மன்னிக்கிறேன், உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன், காக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை விருத்தியாக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், நன்மையினால் உன் வாயை விருத்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சிறு வயதுல எங்க வீட்டுல குடும்ப ஜபம் பண்ணும் போது எங்க பாட்டி அம்மா இருக்காங்க, எங்க அப்பாவுடைய அம்மா பழம்பெரு பெந்த வசத்துக்காரங்க. இந்த வசனத்தை நாத்துமாவே கத்தரை சூத்திரி சொல்றோம் இல்லையா, அநேக பேர் இந்த முதல் இதை மட்டும் சொல்லுவாங்க, ரெண்டு வசனத்தை மட்டும் இவங்க விட மாட்டாங்க, 5வது வசனம் வரைக்கும் சொல்லும்பாங்க. அதனால எங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. அதனாலயோ என்னவோ தெரியல, பிற்காலத்தில் எனக்கு கர்த்தர் நல்லவர் என்பது எனக்கு ரொம்ப தீவிரமா எனக்கு விளங்க ஆரம்பித்தது. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இதுவரைக்கும் சொல்லும்பா, கர்த்தர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல வியாதிகளையும் குணமாக்குகிறவர். அக்கிரமங்களை எப்படி மன்னிக்கிறாரோ அது போலதான் வியாதியும் குணமாக்குகிறார். ஹீலிங் இஸ் ஆஸ் யூனிவர்சல் ஆஸ் யூனிவர்சல் மெர்சி ஆஸ் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பு எப்படி எல்லாருக்கும் ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கப்படுகிறதோ, அளவற்ற விதத்தில் கொடுக்கப்படுகிறதோ, அதுபோலவே வியாதி குணமாகிறதையும் தேவன் ஏராளமாய் தாராளமாய் எல்லாருக்கும் அருள விரும்புகிறார் என்கிற அவருடைய உள்ளம் இங்கே வெளிப்படுகிறது. கர்த்தருடைய உள்ளத்திலே எந்த ஒரு மூலையில கூட நம்மை வியாதிப்படுத்த வேண்டும், நம்மை துன்பப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர் கிடையவே கிடையாது. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் அவர். எல்லாரும் சொல்லுவோம், அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார் ஆண்டவர் சொல்லி, எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறாரா இல்ல சில அக்கிரமத்தை விட்டுறாரா? எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறார். அப்ப எல்லா நோய்களையும் குணமாக்குகிறாரா? உங்களை பற்றி ஒரு தீமையான எண்ணம் கத்திர கிடையவே கிடையாது சொல்லுகிறார். எல்லா நோய்களையும் குணமாக, எல்லா அக்கிரமத்தையும் எப்படி மன்னிக்கிறோம் அது போல எல்லா நோயையும் நான் குணமாக்க விரும்புகிறேன். நீ சொத்தமா இருக்க வேண்டும், நன்றா இருக்க வேண்டும், பூரண குணமாக வேண்டும் என்பதுதான் கத்திரி சித்தம். சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், 91வது சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். அந்த நிழலை பற்றி பேசுறோம் இல்லையா, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை பேர் அந்த மறைவுல நிழல்ல இருக்கிறீங்க, இல்ல வெயில காஞ்சிட்டு இருக்கீங்களா? உன்னதமானவரின் மறைவு நிழல் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் 91வது சங்கீதத்துல அவன் சொன்ன போது அங்கே கல்வாரி சிலுவை இன்னும் நிறைவேறவில்லை, மீட்பு நமக்கு இன்னும் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் மீட்பை அவர்கள் அன்றைக்கு தத்ரூபமாய் கண்டார்கள். பல விதமான டைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் நிழலாட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டது மீட்பு. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக, பல விதமான பலிகளின் மூலமாக, வெண்கல சர்ப்பத்தின் மூலமாக, இப்படி பல விதமாக இந்த மீட்பு போதிக்கப்பட்டது. அதெல்லாம் மனதில் வைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வனாந்தரத்தில் எங்க தங்கியிருந்தாங்க அவங்க? வனாந்தரத்தில் காஞ்சிக்கிட்டுல ஏர் கண்டிஷன்ல இருந்தாங்க.
1: இருக்கீங்களா? அந்த மேக ஸ்தம்பம் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஏர் கண்டிஷன். கத்தர் ஏர் கண்டிஷன் நம்புறார், விசுவாசிக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சில சொல்றாங்க என்னையா அது ஏர் கண்டிஷன். கர்த்தரை கேட்டீங்கன்னா சொல்லுவார் ஏர் கண்டிஷன் அவசியம். காய சொல்ல கர்த்தர் வனாந்தரத்துல ஏர் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணார். கர்த்தர் வனாந்தரத்தை அப்படியே கொடைக்கானல் மாதிரி ஆக்கிட்டாரு. ஜம்மன் நான் மெய்யாகவே அதை நம்புறேன். ராத்திரில இருக்கிற குளிருக்கு அங்க அக்னி ஸ்தம்பம், இருட்டுக்கு வெளிச்சம், எல்லாத்தையும் அங்க கொடுத்தார் கர்த்தர். நல்ல ஒரு அருமையானவர்களே, அதுதான் சங்கீதக்காரன் சொல்ல, உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். God's absolute and total protection. அவருடைய பரிபூர்ண பாதுகாப்பும் பராமரிப்பும் தான் சங்கீதம் 91:16 வசனத்தை பார்ப்போம். இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், மறைவிடத்தில் இருக்கிறவன் என்னத்தை அனுபவிக்கிறான்? பல காரியங்களை அனுபவிக்கிறான். பல வசனங்கள் இதை கொண்டு குறித்து எழுதி கொண்டு வருகிறேன். அந்த மேகசீன்ல வாசித்தீங்கன்னா, எல்லா தீமையிலிருந்து பாதுகாப்பு, வியாதியிலிருந்து பாதுகாப்பு, பிசாசின் மேல் ஜெயம், இப்படி பல காரியங்களை இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறான் சங்கீதக்காரன். அற்புதமான சங்கீதம் இது. கடைசியா எல்லாத்துக்கும் முடிசூட்டுகிற விதத்துல ஒன்று சொல்லுகிறான். 16 வசனத்துல இப்படி சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், மறைவில் இருக்கிறவன் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கப்படுவான், ரட்சிப்பை அவன் காண்பான் என்று. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கையின் கீழே அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்றால், அப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்தம், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்ற வாக்கு தத்தம், அப்பேற்பட்ட ஒரு கர்த்தர், அவருடைய அன்பு, மன உருக்கம், அவருடைய கிருபை, இரக்கம், அளவற்ற இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யர். அந்த காலத்திலேயே அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இப்படி எல்லாம் அவர்கள் ஆசீர்வதித்தார் சொன்னார். அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மேலான உடன்படிக்கையின் கீழே மேலான ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவைக்கு பிறகு வாழ்கிற நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மெய்யாகவே நான் அவருடைய மறைவில் இருக்கிறேன், அவருடைய நிழலில் தங்குகிறேன், அவருடைய ஆசீர்வாதங்களை அந்த பழைய ஏற்பாட்டுக்கார ஆட்களை விட இன்னும் அதிகமாக நான் அனுபவிக்க முடிகிறது என்பதுதான் உண்மை இல்லையா? இதெல்லாம் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை உள்ளத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவிலேதான் அவருடைய சித்தமும் உள்ளமும் திட்டவட்டமாய் இன்னும் அதிகமாய் வெளிப்படுகிறது. இன்னும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். பழையாட்டு ஆதியா முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா, அந்த வெளிப்பாடு அப்படியே அதிகரித்துக் கொண்டே போகிறது. புதிய ஏற்பாட்டுல வரும்போது இன்னும் அதிகமாகிறது. தன்னுடைய சொந்த குமாரனை, அதாவது எபிரேயர் 13 அதிகாரத்துல, எபிரேயர் 1 அதிகாரத்துல சொல்லும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வாசிப்போம். எபிரேயர் 1 அதிகாரத்திலே தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பி எப்படி தன்னை வெளிப்படுவதை குறித்து, இப்போ வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் முற்பிதாக்களோடு பேசின தேவன், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த தேவன், அந்த வெளிப்பாட்டை வாசித்துட்டு வர்றோம். அங்க என்ன வெளிப்படுத்தினார்? நானே உன் பரிகாரியாக கர்த்தர்ந்து வெளிப்படுத்தினார். இப்படி வெளிப்படுத்தின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். குமாரன் மூலமாய் நமக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறார், தன்னை குறித்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அதாவது இயேசுவை. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அதாவது தேவனுடைய மகிமையின் பிரகாசம் இவர். தேவன் எப்பேற்பட்ட ஒளியா இருந்தாரோ அப்பேற்பட்ட ஒளியா இவர் இருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். கவனிக்க வேண்டும் முதலாவது பகுதி, அந்த 3 வசனத்தில் இவர் அவருடைய மகிமின் பிரகாசமும், அதாவது இஸ் தி எக்ஸாக்ட் ரெப்ளிகா, அவரே தான். அவரையும் பிதாவையும் இவரையும் பார்த்தீங்கன்னா எந்த குறைவும் கிடையாது. அவர் என்னவோ அப்படிதான் இவர். அதுதான் அதன் அர்த்தம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும்,
2: அவருடைய மகிமையை ஒரு பிரகாசம் பட்டி காண்பிக்கிறார், லைட் போட்டு காண்பிக்கிறார், வெளிச்சமாக்கி காண்பிக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து அவர் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். எக்ஸாக்ட் இமேஜ் ஆஃப் வாட் காட் இஸ். கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவன் யாரோ யாரோ என்னவா இருக்கிறாரோ அவை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடாய் இயேசுகிறார், நிஜமான வெளிப்பாடாய். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து முழுமையாய் நமக்கு காண்பிக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார், தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். தேவன் யார் பார்க்கணுமா, தேவனை அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள்ள தறி கொள்ள வேணுமா, அவர் எவ்வளவு நல்லவர், உங்களை குறித்து அவர் என்ன எண்ணுகிறார் பார்க்க வேண்டுமா, இவரை பாருங்கள், அவருடைய தன்மை சொரூபமாய் இருக்கிறார் இவர் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வந்து சொன்னார் அல்லவா இயேசு, அதான் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன், எதற்கு என்னுடைய சித்தத்தை அல்ல பிதாவுடைய சித்தத்தை செய்யவே நான் வந்திருக்கிறேன்னு சொல்றார். அதாவது லிட்ரலா அவர் என்ன பண்றார், பிதாவினுடைய சித்தத்தை செய்து காண்பிக்கிறார். He acts out God's will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றது கஷ்டமே கிடையாது. சுவிசேஷங்களை வாஸ்தார், மத்தேயு மார்க் லூக்கா யோவான வாஸ்தா, தேவன் எப்படிப்பட்டவன் அறிந்து கொள்வதில் சந்தேகமே சித்தமே கஷ்டமே கிடையாது. தேவனுடைய சித்தத்தை தெரிய வேணுமா, எப்படிப்பட்டவன் காண வேணுமா, தேவன் அறிந்து கொள்ள வேணுமா, இயேசுவை பாருங்கள் அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். He is acting out the will of God. என்னுடைய சித்தத்தை செய்ய அல்ல தேவனுடைய சித்தத்தை வந்து செய்ய வந்த என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், பிதா எனக்குள் இருக்கிறார், and he doeth the works. அவர் கிரியைகளை செய்கிறார் என்று சொல்கிறார். அதாவது பிதாவே எனக்குள்ள வந்து அவரே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நான் அல்ல, என்னுடைய சம் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அதான் சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இயேசுவை கண்டா போதும், பிதாவை காண்கிறோம். இந்த இயேசுவை கொஞ்சம் காண்போம், எப்படிப்பட்டவர் இவர், தன்மையின் சொரூபம், இவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். புதிய ஏற்பாடு முழுக்க பாருங்க, மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல பாருங்க, எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பேதுரு சொல்லுகிறார். ஒரு வார்த்தையில சம்மரைஸ் பண்ணுகிறார், அடக்கமா சுருக்கமா சொல்லுகிறார். ஏசி யார் என்ன செஞ்சார், அற்பனடெல்லாம் பிரச்சனைங்க, யாரு என்ன செய்வார்னு சொல்ல முடியாது, திடீர்னு அடிப்பார், திடீர்னு நொறுக்குவார், இல்ல அவர் எங்கும் சென்று நன்மை செய்கிறவராய் சுற்றி தேடி தேடி நன்மை செஞ்சாராம், யாதேசத்துல தேடி தேடி போனாராம், பிசாசு பிடித்தவர்களை தேடி போய் அவர்களுக்கு நன்மை செய்தார், அவர்களை விடுவித்தார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை ஆர்வமாய் வாசியுங்கள் பாருங்க. சில நேரத்தில் நிருபங்களை நாம் எம்பசைஸ் பண்ணுகிறோம், சில நேரத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை எம்பசைஸ் பண்ணுகிறோம். ஒரு தடவை நான் இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நிருபங்களை எப்படி வாசிக்க வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதனால நிருபத்தை தான் வாசிக்கணும், இதை வாசிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கூடாது, அப்படி நாங்கள் போதிக்கிறது கிடையாது. வேத வசனத்தை முழுமையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிருபங்கள் எதற்கு, எப்படி நமக்கு பொருந்துகிறது, இன்றைக்கு சபைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்துகிறது என்பதை கவனிப்பது முக்கியம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நிருபங்களிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ரோமர்கள் நிருபத்தை முழுமையாக படித்தோம். அதே நேரத்தில் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். எந்த விதத்தில் முக்கியம்னா, தேவனை நாம் கண்கூட காண முடிகிறது. இயேசுவின் மூலமாக, அவருடைய கிரியின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாய், அவருடைய செய்கையின் மூலமாய் தேவனை தரிசிக்க முடிகிறது. நாம் அங்கே அவரை காண முடிகிறது. ஆர்வத்தோடு அதை வாசிக்கணும். மறக்கவே முடியாது, சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். ஒரு மல்டி மீடியா பிரசன்டேஷன் கொடுக்கறாங்க, ரொம்ப ஹைடெக் பிரசன்டேஷன், ஒரு கோகை மாதிரி ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையை அப்படி சித்தரிக்கிறாங்க, அவருடைய படங்களை போட்டு அப்படி நிஜமா நமக்கு எதிர கண்ணுக்கு எதிர்த்து நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது சவுண்டும் அதனுடைய படங்களும் மூவிஸும் ஸ்டில்ஸும் போட்டு காமிக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லுகிறார், ஒரு ஷூ கூட வாங்க கூட தகுதி இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன், ஒரு ஷூ ஒரு செருப்பு கூட போட முடியாதான். அப்பேற்பட்ட ஒரு இனத்துல பிறந்தவர், அமெரிக்க ரெட் இண்டியர்கள் இருக்காங்க பாருங்க, அது மிக்ஸ்டு, அவரு வெள்ளக்காரர்களும் ரெட் இண்டியனும் மிக்ஸ்டு, அப்படிப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவர், ரொம்ப தரித்திரத்துல வாழ்ந்தவர், ஒண்ணுமே இல்லாதவர், ஒரு ஷூ கூட போட முடியாதான். அப்பேற்பட்ட இதுல பிறந்த, பிறந்தது மட்டும் இல்லாமல் காச நோயால் பாதிக்கப்பட்டு மதிக்கும் தருவாயில் இருந்தவர். சொல்லுகிறார், இயேசு எப்படி அவர் அனுபவித்தார் என்று காண்பிக்கிறார். அதுக்கு பிறகு எப்படி பெந்தகோஸ்து பிரசங்கியாரானார் என்பதை பற்றி சொல்லுகிறார், எப்படி பாடுபட்டார் சொல்றார். நான் காலேஜுக்கு போனேன், எனக்கு ரொம்ப இஷ்டம், படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம், எப்படியாவது வேத வசனத்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி பிலிப்ஸ் யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்தேன்னு சொல்றாரு. யூனிவர்சிட்டியில சேர்ந்தா காசு கட்ட முடியல, மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, அப்பதான் வாலிபனா இருக்கிறார் அவர், கல்யாணம் பண்ணி குடும்பம் ஆயிடுச்சு, ஃபீஸ கட்ட முடியாம தத்தளித்து கொண்டு அவர் ஒன்னும் பண்ண முடியாம படிப்பையே நிறுத்திட்டாராம் கடைசியில. இன்றைக்கு அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டி அவர்கிட்ட ஒரு 300 பேர் பிஹெச்டி படிச்சவங்க வேலை செய்யறாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆளா இருக்கிறாரு. அந்த யூனிவர்சிட்டி மட்டும் 500 மில்லியன் டாலர்ஸ்க்கு கட்டி இருக்கிறாரு. அவர் சொல்றார், ஷூ கூட வாங்க தகுதி இல்ல, காலேஜுக்கு போக முடியல, ஒரு சின்ன சர்ச்சில் நான் பாஸ்டரா இருந்தேன், அங்க எனக்கு சாப்பாடு கூட எனக்கு காசு கிடையாது, அந்த அளவுக்கு அந்த சபை இருந்தது எனக்கு. அந்த அவங்களால என்ன எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்ய முடியல, அவங்களால என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்த நான் தேவனை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அது என்ன வெளிப்பாடா? அததான் அவர் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர்னா என்ன? அவர் என்ன வேணா செய்யலாம்னு அர்த்தம் இல்ல, எனக்காக அதை செய்வார் என்பதுதான் கர்த்தர் நல்லவர் என்பது அர்த்தம். அந்த குஷ்டரோகி வந்து இயேசுத்துல கேட்கிறான், இல்லவா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சுத்தமாக்க முடியுமா என்பதை பற்றி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அது அவனுக்கு தெரியும் சுத்தமாக்குவார்னு. ஏன்னா எல்லாரையும் சுத்தமாக்கி இருக்கிறாரு, 10 குஷ்டரோகியை சுத்தமாக்கி இருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ பேரை சுத்தமாக்கி இருக்கிறாரு, மருத்துவர் கூட எழுப்பி இருக்கிறாரு. அவரால் முடியாதுன்றது அல்ல, அவனுக்கு நல்லா தெரியுது அவரால் முடியும் என்று. உமக்கு சித்தமா நீர் விரும்புகிறீரா, எனக்கு நான் சுத்தமாக வேணும் விருப்பமா, அது உம்முடைய வாஞ்சையா என்பதுதான் அவனுக்கு சந்தேகம். பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குனாரு. அவனுக்கு ஒரே வார்த்தையில அவர் பதில் சொன்னார், ஒரே சென்டென்ஸ்ல, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. எனக்கு அது ரொம்ப பிரியம், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு, அதுதான் என்னுடைய நோக்கமே. அதுக்காக நான் வந்திருக்கிறேன், உன்னை சுத்தமாக்குவதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை சுகமாக்குவதற்காக, உன்னை நல்லா பார்க்கும்படியாக, உன்னை ஆசீர்வாதமாய் காணும்படியாக, உன்னை சாபங்களிலிருந்து மீட்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாய், பிசாசுடைய சங்கிலியில் இருந்து உன்னை விடுவி காக்கும்படியா வந்திருக்கிற. சுத்தமாக சித்தம் உன் சுத்தமாக, அதுதான் என்னுடைய இயேசு. இதை குறித்த வெளிப்பாட்டை யார் பெறுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும். கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு அது பெற்றாராம். நான் சொல்றேன், அதை பெற்றதுல இருந்து என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. அவர் எழுதுறார் அந்த புத்தகத்தில், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர கர்த்தர் நல்லவர் எப்படி நல்லவர் என்பதை அவர் எழுதுகிறார், எப்படி எப்படி எல்லாம் அவர் நல்லவர், எப்படி எல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை படித்தேன்றாரு, 200 தடவைக்கு மேல முழங்கால் படிட்டு படித்தேன்ற. என்னதான் கர்த்தர், இவர் யாரு, இந்த தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி என்னை காண்கிறார், எப்படி என்ன பார்க்கிறார், அவர் அவருடைய எண்ணங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள்ளம் என்ன, அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது பார்த்தாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான்னு சொல்லி இருக்கனால பாத்துருவோம், இன்னைக்கு இவரை பார்ப்போம் சரியான்னு சொல்லி இயேசுவை குறித்து படிக்க ஆரம்பித்தாராம். சொல்றார், படித்த பிறகுதான் எனக்கு அறிவு வந்தது இவர் யார் என்று, இயேசுவிலே நான் தேவனை காண்கிறேன். அதுதான் அவர் எழுதினார், மை காட் இஸ் எ குட் காட் என்று சொல்லி. இது அநேகர் பிற்காலத்துல தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். எபிஸ்கோபேலியன் சபை என்கிற பெரிய பாரம்பரிய சபை ஒன்று இருக்கிறது, ரொம்ப பாரம்பரிய அங்கங்கெல்லாம் போட்டு ரொம்ப பாரம்பரியமா இருப்பாங்க அவங்க. அப்பேற்பட்ட சபையில இதை குறித்து ஒரு பெரிய சர்ச்சை, கர்த்தர் நல்லவரா என்ன, அவர் சோமாக்குவது அவர் சித்தமா என்ன, சோமாக்குறாரா சோமாக்குவாரா ஆக்க மாட்டாரா, வியாதியை தர்றாரா இல்லையா, இப்படிங்கிறது குறித்து பெரிய ஒரு சர்ச்சை எழுமினது. ஆகவே ஒரு பெரிய கமிட்டி அமைத்து இதை ஆராய சொன்னாங்க. ஆராய சொல்லி இந்த அமெரிக்காவில இந்த எபிஸ்கோபல் சர்ச் பெரிய ஒரு சபை ஸ்தாபனம், பாரம்பரிய சபைகள் மத்தியில இந்த தெய்வீக சுகத்தை குறித்து ஆராய்ந்து அவர்கள் இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை இவளை படித்து இயேசு சுகமாக்கினது நோக்கம் என்ன, ஏன் அவர் சுகமாக்கினார், அது என்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்து விட்டு அந்த கமிட்டி நல்ல படித்த நல்ல ஆட்கள் இவர்கள் இந்த முடிவுக்கு வந்தார்களாம். அவளுடைய முடிவு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஹீலிங் ஆஃப் த சிக் பை ஜீசஸ் வாஸ் டன் அஸ் எ ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் வில் ஃபார் மேன். இயேசு ஜனங்களை சொஸ்தமாக்கினது, அவர் பூலோகத்தில் வாழ்ந்தபோது ஜனங்களை சொஸ்தமாக்கினது என்பது தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று செய்த செயல். அவங்க சொல்றாங்க பாரம்பரிய சபை, therefore no longer can the church pray for the sick with the faith destroying qualifying phrase if it be thy will. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாகவே அவ்வளவு பேரை சுகமாக்கி தேவனையே இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இனி யாரும், நல்ல கவனிங்க, எபிஸ்கோபல் சபையில சொல்றாங்க, இனி யாரும் எந்த விசுவாசியும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குவது, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்கிற விசுவாசத்தை கெடுக்கிற அழிக்கிற ஜபத்தை செய்யவே கூடாது. ஏனென்றால் சுத்தமாவது சுகமாவது அவருடைய சித்தம் என்பதை இயேசு வெளிப்படுத்தி விட்டார். இன்னும் அப்படி ஜெபிக்காதீங்கன்னு அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். They made a proclamation throughout the church. இனி அப்படி ஜெபிக்காது, சுகத்துக்காக ஆண்டவரே உங்க சித்தமானால் என்ன சுத்தமாக்கும் சுகமாக்கும் ஜெபிக்காதீங்க. ஆண்டவரே என்னை சுகமாக்கினபடியால் உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி. சாபங்களை போக்கினபடியால் நன்றி. வியாதியின் சங்கிலியை முறித்தபடியால் நன்றி. சுமந்து தீர்த்தபடியால் நன்றி. சுகம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளின் அப்பமாயிருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி அப்படி ஜெபிக்க சொன்னார்கள். உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டாம் என்று அந்த சபை கட்டளையிட்டது. சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுடைய உள்ளத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு கூட விசுவாசம், சுகத்துக்கு விசுவாசிக்க வேண்டும் என்றால், தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்றால், faith rests on more than ability. வெறும் கர்த்தரால் முடியும் என்கிறதுல விசுவாசம் இல்ல, விசுவாசம் அதுல நிக்கிறது இல்ல. கர்த்தரால் முடியும் என்கிற அது எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. நீங்க எந்த விசுவாசி வேணும் எடுத்துங்க, அவங்க விசுவாசி கர்த்தரால் முடியும். கர்த்தரால் எல்லாம் முடியுமா? எல்லாம் முடியும். ஆமென்பா. அல்லேலூயாம்பா. ஆனால் உங்களை சுகமாக்க அவர் சித்தமா இருக்கிறாரா, அதுலதான் சந்தேகம். உங்களுக்கு தெரியலங்க, கர்த்தர் ஏதோ நோக்கம் வச்சிருக்கிறாரு, எதுக்கோ கொடுத்திருக்கிறாரு. இது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே faith rests on more than ability. கர்த்தரால் முடியும் என்கிறதை விட நான் அதிகமா விசுவாசத்தான் விசுவாசம் விசுவாசம் அதுலதான் நிற்க முடியும். முடியும் என்பது மட்டுமல்ல, கர்த்தர் சித்தமாயிருக்கிறார், அவருடைய உள்ளம் இதுதான், அவருடைய நோக்கம் இதுதான், அவருடைய வாஞ்சை இதுதான் என்கிற இதை நாம் காண வேண்டும். சுவிசேஷத்துல சில வசனங்களை துரிதமாக நான் வாசிக்கிறேன். லூக்காளுதின சுவிசேஷம் 4:40. நீங்களே சில வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம், எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. சில வசனங்களை வாசிக்கிறேன் என்று சொன்னால், தேவனை நாம் காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் யார் என்பதை காணும்படியாய் சில அதை ருசி பார்க்கிறதுக்காக சில வசனங்களை வாசிக்கிறேன். 4:40 லூக்கா. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன காண்றீங்க, தேவன் எப்பேற்பட்ட தேவன் இவர். இவரை சூழ்ந்து கொண்டு வியாதியஸ்தில் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும், எல்லார் மீதும், ஒரு ஆள் விடாம எல்லார் மீதும் இவர் கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 4:00 போவோம். மத்தேயு 4:23-25. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களின் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். மறுபடியும் இங்கே தேவனை நாம் காண்கிறோம். எப்பேற்பட்ட தேவன், எல்லாவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களின் சந்திர ரோகிகளின் திமிர்வாதக்காரரையும் சொஸ்தமாக்குகிற தேவன், எல்லாரையும் அவரிடத்துல வந்த யாவரையும் சொஸ்தமாக்குகிற தேவன். மத்தேயு 9:35 திருப்போம். 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். எங்க பார்த்தாலும் இதுதான் வாசிக்க முடியும். சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. ஓரல் ராபர்ட் செஞ்சதே செஞ்சு பாருங்க. நீங்க வேணா திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. மனுஷன் 200 மணிக்கு தேடி பார்த்துட்டார், அலசி அலசி பார்த்துட்டார். எங்கேயாவது இருக்கா இவர் கட்டவர்னு, எங்கேயாவது தீமை செஞ்சாரா, எங்கேயாவது யாருக்காவது என்னத்தையாவது யாரையாவது என்னமாவது பண்ணாரா, தீமையை செஞ்சாரா? ஒரு இடத்துல கூட கிடையாது. எங்க பார்த்தாலும் சுற்றி திரிந்து நடந்து எல்லாரும் நீ கை வைத்து எல்லாரையும் சொஸ்தமாக்கி விடுதலையாக்கி பிசாசு பிடித்தவர்களை திமிர்வாதக்காரர முடவர்களை செவிடர்களை எல்லாம் சொஸ்தமாக்குறதுதான் அவருடைய வேலையா இருந்தது. இதை நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் காண வேண்டும். இதை கண்டால் தேவன் என்னை சுகமாக்க விரும்புகிறவர், தேவன் என்னை சுகமாக்குகிற அவரே பரிகாரியாகிய கர்த்தர் என்பதிலே ஆழமான நம்பிக்கை நமக்குள்ளாக பெருகும். நம்முடைய கண்கள் அதை காண வேண்டும். சுகமாக்குகிற தேவன் என்னுடைய தேவன், என்ன தேடி வருகிறவர் அவர், சுகமாக்குறதுக்காக நன்மை செய்வதற்காக அவருடைய கண்கள் எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 9 35 வசனம் வாசித்தேன், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களையும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அதாவது இவர் போய் சுகமாக்குனது மட்டுமல்ல, இவ்வளவு ஜனங்க இருக்காங்களே, இவ்வளவு பேர் வியாதியா இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு பேர் இப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் இன்னும் நிறைய ஆட்கள் தேவைன்னு சொல்லி 10 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி தான் தனக்குள்ள உள்ள இருக்கிற அந்த உள்ளத்தை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல், தான் சுகமாக்குகிறார் என்பதை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல், தான் சுகமாக்குறது போதாது, இந்த தேவகுமாரன் மனுஷ ரூபத்துல வந்திருக்கிறதுனால எங்கும் பயணம் செய்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது, எல்லாரையும் தொட முடியாது, எல்லாருக்கும் சுகத்தை தர முடியாது, அந்த அந்த மனுஷனா இருந்து கொண்டு. ஆகவே அந்த நாட்கள்லயே சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு விடல, 12 பேரை கூப்பிட்டு 12 பேரையும் அனுப்பினார் பிசாசை விரட்டி.

போங்கன்னாரு, அதுக்கு பிறகு 70 பேரை போங்கன்னாரு, இன்றைக்கு நம்ம எல்லாரையும் போக சொல்லுகிறார். அதுதான் கர்த்தருடைய உள்ளம் அருமையானவர்களே. அது நம்முடைய உள்ளம் காண வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய உள்ளங்கள் காண வேண்டும். மத்தேயு 12:15 வசனத்தை வாசிப்போம். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மார்க்கு மத்தேயு 14:14 இப்படிப்பட்ட வசனங்களை வாசித்து பாருங்க. அப்படியே தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதை பார்க்கும்படியாகவே வாசியுங்கள். மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தரா இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். எப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன்! இன்றைக்கும் வியாதியஸ்தரில் பார்க்கும் போது முகத்தை திருப்பி கொள்ளுகிறவர்கள் அல்ல, கடுமையான உள்ளம் கொண்டவர் அல்ல, மனதுருகினார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கும் என்னுடைய தேவன் மனதுருகுகிற தேவன். வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை குறித்து கர்த்தர் மனதுருகுகிறார். உங்களை சுகமாக்குவதே உங்களுடைய அவருடைய எண்ணமாயிருக்கிறது. உங்களை விடுவிப்பதே அவருடைய எண்ணமாயிருக்கிறது. அவர் பெரிய பரிகாரி, எல்லா டாக்டரை விட பெரிய பரிகாரி. இந்த ஒரு டாக்டர் இந்த உலகத்தில் எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை விட பல 100 மடங்கு இவர் விரும்புகிறார். இவர் பெரிய பரிகாரி, இவரால் முடியும் கூட. அதே நேரத்தில் டாக்டரால் சிலது முடியாது, ஆனால் இவரால் எல்லாம் முடியும். மனது உருகினார், ஆகவே தான் சுஸ்தமாக்கினார். பாருங்க, அப்புறம் சொல்லுகிறது, சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மத்திய 8:17 சொல்லப்பட்டிருக்கு. சாயங்காலம் ஆன போது அவரிடத்தில் பல விதமான வியாதியஸ்தரையும் பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். ஏனென்றால் இந்த அன்பு, மன உருக்கம், இதை காண வேண்டும். 34 பாருங்க, இதே வசனத்தை, இதே அதிகாரத்தில் மத்தேயு 14:34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவிடுத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, இயேசு வர்றாரு, அவங்க சொல்றாங்க, அவங்க ரிக்வஸ்ட் என்ன? வஸ்திரத்தை தொட்டுக்கிறோம் நாங்க, அப்படியே நில்லுங்கயா, கொஞ்சம் தொட்டுக்கிறோம்ன்றாங்க. அவரு, ஐயோ தொடாதீங்க, ரொம்ப அழுக்காயிடும், நான் ரொம்ப ஸ்பெஷல் விஐபி ஆக்கும், யாரும் தொட்டுறாதீங்க, என்ன இதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுன்னு சொல்ல. எப்பேற்பட்ட தேவன் பாருங்க, தொட்டுக்கோன்ட்டாரு. எத்தனை பேர் தொடுறீங்க, தொடுறீங்க, எங்க வேணா தொட்டுங்க, வஸ்திரத்தை இங்க புடி அங்க புடி, எங்க எப்படியோ சுகத்தை பெற்றுட்டு போ. வஸ்திரத்தை தொட்டுக்கிறோம் என்று கேட்டுக்கொள்கிறாள், தொட்டுக்கோன்றார். தாராளமா வந்து எல்லாரும் வந்து வஸ்திரத்தை தொட்டு தொட்டு சுகமாகிட்டே போறாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. தேவன் மனித ரூபத்திலே உலகத்துக்கு வந்தவர், இந்த உலகத்தில் நடமாடின தேவன் அங்க நின்று கொண்டு எல்லாரும் வஸ்திரத்தை தொட்டுங்க, சுகமாங்க, எப்படியோ சுகமான சரி போங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அவருடைய சுகத்தை குறித்து அவர் வாஞ்சியா இருக்கிறார். கடைசி இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 6:16 17-19. பின்பு அவர் அவளுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகள் என்று குணமாக்கும்படிக்கும் யூத தேசத்து திசைகளிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். எப்படிப்பட்ட ஒரு காட்சி பாருங்க. யார் இந்த தேவன்? உலகத்திலிருந்து வியாதியை பரப்புனவரா? கிருமிகளை பரப்புனவரா? தொற்று நோய்களை பரப்புனவரா? உலகத்தில் நடக்கிற சகல தீமைகளும் தொற்று நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் தீமைகளுக்கும் காரணம் இவரா? கிடையாது. சுகத்தை பரப்புனவர் இவர். வர்றாரு, அங்க நிக்கிறார், எல்லாம் வந்து இவரை தொட்டுக்கிறாங்க. எல்லாரும் இவரை வந்து தொடும்படி வகை தேடினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஜன திரள் வந்து அவரை ஆண்டுகிறார்கள், தொடுகிறார்கள், சுஸ்தமாகிறார்கள். இன்னும் அநேக வசனங்களை வாசிக்கலாம், இன்னைக்கு நேரம் இல்லை. ஆனா அடுத்த வாரம் வரும்போது இன்னும் சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன். எப்படி ஆதி திருச்சபை இந்த தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினது என்றும், பிறகு இன்றைக்கு கிறிஸ்து நம்மை குறித்து எப்படி எண்ணுகிறார், இன்றைக்கு அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு பிதாவின் வலது பாரத்தில் வீற்றுக்கொண்டு சபைக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த உலகத்துக்காக அவர் என்ன

0: தேசத்தை வாஞ்சிக்கிறார் என்பதையும் நான் காண்பிக்க போகிறேன். ஆனா இந்த ஒரு காரியத்தை சொல்லிட முடியல. இதெல்லாம் பார்த்தோம், இயேசு இப்படி எல்லாம் சுகமாக்கிறார். புதிய ஏற்பாட்டு முழுவதும் பாருங்கள், குறிப்பாக சுவிசேஷம் முழுவதும் பாருங்கள், இயேசுவை குறித்து வாசித்து பாருங்கள். பிதாவை காண்பீர்கள், அன்பும் மன உருக்கம் இறக்கும் நிறைந்த தேவனை காண்பீர்கள். தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் இன்னும் அதிகமாக விசுவாசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை சுகம் ஆக்குவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். கடைசியா ஒன்றை சொல்றேன், எதுக்காக சுகமாக்கினார்? நேர் சொல்லுகிறார்கள், தம்முடைய வல்லமையும் தெய்வத்துவத்தையும் நிரூபிக்கும்படியாக சுகமாக்கினார். உண்மை, ஆனால் அது மட்டும் உண்மை என்றால் ஒத்துக்கொள்ள முடியாது. அவர் யார் என்பதை நிரூபிக்கும்படியாக சுகமாக்கினார், உண்மைதான். அவர் தேவனிடத்திலிருந்து வந்த தேவ குமாரன் என்பதை நிரூபிக்கும்படியாய் சில அற்புதங்களை செய்தார், சுகமாக ஆக்கினார். ஆனால் அது மட்டும் உண்மை அல்ல. சிலர் அப்படி சொல்றாங்க, அவர் சுகமாக்குறது வந்து இப்போலாம் சுகமாக்க மாட்டார், ஏன்னா அன்னைக்கு ஏன் சுகமாக்கினார்ன்னு சொன்னா பூலோக வாழ்க்கையின் போது ஏன் சுகமாக்கினார் என்றால், தன்னுடைய வல்லமையும் தான் யார் என்பதையும் தன்னுடைய தெய்வத்துவத்தையும் நிரூபிக்கும்படியாக அவர் செய்தார் என்று. அப்படி அவர் செய்திருப்பார் என்றால், அந்த காரணத்துக்காக மட்டும் செய்திருப்பார் என்றால், ஒரு சில சாம்பிளுக்கு சுகமாக்கியிருந்தா போதும். ஒரு குஷ்டரோகி, ஒரு செவிடு, ஒரு குருடு, ஒரு இது நாலு பேரை சுகமாக்கினாலே போதும், இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். எல்லாரும் ஏன் சுத்தமாக்கணும், எல்லாரும் தொட்டுக்குங்கன்னு சொல்லணும், எல்லாரும் மேலே ஏன் கை வைக்கணும், எங்கும் ஏன் சுற்றி தெரியணும், இன்னும் 12 பேர் போங்கன்னு சொல்லணும், 70 பேரும் போய் சுகமாக்குங்கன்னு சொல்லணும். தான் யார் என்று நிரூபிக்க முடியாது, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது மட்டுமே செய்திருந்தார் என்றால், ஒரு சிலருக்கு சொத்தமானாலே இவர் யாருன்னு புரிஞ்சிடும், பிரசித்தி பெருகிடும். அப்படி செய்யவில்லை. மனதுருகினார், அன்பு கூர்ந்தார், அவர்கள் சுகமாக வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது, ஆகவே செய்தார். அதுதான் வேத வசனத்தின் உண்மை. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், தன்னை பிரசித்தி பண்ணிக்கொள்ளும்படியாக, பிரபலமாக்கி கொள்ள முடியா செய்தார், ஃபேமஸ் ஆக முடியா செய்தார்னு சொல்லி. அதுவும் கிடையாது. இன்னும் கேட்டா ஒரு இடத்துல சொல்றார், ஒன்றரை இடத்துல பாக்குறோம் நம்ம சுகமா, நிறைய பேரும் சுகமாகனா சொன்னவங்க கிட்ட இவர் ஒண்ணு வேண்டிக்கிறார், போய் ஏதாவது செய்தி யார்டையும் சொல்லாதீங்கிறார். இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பிரசித்தி ஆபது என்பது அவருடைய நோக்கமா இருந்தால் தாராளமா அவர் செய்திருக்கலாம். அதுக்கு இவ்வளவு பேரை சுகமாக்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் பேரை சுகமாக்கிட்டு கடகடன் ஃபேமஸ் ஆயிருக்கலாம். அப்படி அதுக்காக சுகமாக்கவில்லை, அன்பு மன உருக்கத்துக்காகவே தான் சுகமாக்கினார். அன்பு மன உருக்கம் தான் அவருடைய நோக்கம். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது தேவனுடைய அன்பையும் மன உருக்கத்தையும் தான் அவரிடத்திலிருந்து நாம் காண்கிறோம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், அவர் காட்டின அன்பும் மன உருக்கமும் விசேஷமான ஒன்று, அது வந்து தேவனுடைய மாறாத சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தல. அவருடைய பூலோக வாழ்க்கையின் போது அவர் அப்படி அன்பு கூர்ந்தார், மன உருக்கமா இருந்தார், இன்றைக்கு அப்படி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அதெல்லாம் கத்தருடைய சித்தம் வேற மாதிரி இருக்கு. சில நேரத்துல வியாதியை கொடுக்க வேண்டியதா இருக்குது, சில நேரத்துல இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு ஜனங்க திருந்த மாட்டாங்க, இல்லைன்னா அவளை அடிச்சு நொறுக்கி ஏதாவது பண்ணாதான் சரியாவாங்க. ஆகையால் அவர் உலகத்துல வாழ்ந்த போது அன்பும் மன உருக்கமா இருந்தார், இப்ப கிடையாதுன்னு சொல்லுகிறார்கள். கிடையாது. வாசிக்கிறேன் ஒரே வசனம், அப்போஸ்தல நடபடிகள் 1:2, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அப்போஸ்தலர் 1:2, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். முதலாம் பிரபந்தம்னா முதல்ல ஒன்னு எழுதியிருக்கிறார், லூக்காவை எழுதினார் இவர். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை இவர் தான் எழுதினார், அப்போஸ்தல நடபடிகள் எழுதின லூக்காவே எழுதுகிறார். ஆகவே அவர் சொல்றார், முதலாவது பிரபந்தம், முதலாவது நான் எழுதின அந்த இதுல சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிறேன், அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினையாவற்றையும். அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் வல்லமையும் எல்லாத்தையும் பற்றி என்ன சொல்றார் லூக்கா, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவைகளை, தொடங்கினதை அண்டர்லைன் பண்ணீங்க. ஏன்னா அவர் செய்து முடித்திரலையா, அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்து முடித்ததை எழுதினேன்னு சொல்லல, எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் தொடங்கினதை எழுதின, இப்ப அது கண்டினியூ ஆகுது என்றார். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அது தொடர்கிறது. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அவர் செய்ய தொடங்கினதை வாசிக்கிறோம். அவர் பரமேறின போன வரைக்கும் அவர் செய்ய தொடங்கினது தான், அது பிகினிங் தான். இயேசுவுடைய ஊழியம், சுகமாக்குகிற ஊழியம், யாவரையும் சுகமாக்குறது, அது வந்து அவர் செய்ய தொடங்கின ஒன்றுதான். தொடக்கம் தான் ஒழிய முடிவு கிடையாது, அது முடிந்து விடவில்லை. இன்றைக்கும் சபையிலே அது தொடர்கிறது. தெய்வீக சுகம் இன்றைக்கும் சபையின் மூலமாக, சபையின் ஆட்களின் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக இந்த உலகம் எங்கும் அது அட்மினிஸ்டர் பண்ணப்பட வேண்டும், அருளப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தொடங்கினது எழுதின, அவர் பரம்பரின நாள் வரைக்கும் அவர் செய்ய தொடங்கினது எழுதின, இப்போ அவர் தொடங்கி வச்சதை இப்ப நாங்க எப்படி செஞ்சிட்டு இருக்கிறோம் எழுதுனேன்றார். அப்போஸ்தல நடவடிக்கையில் அதுதான். இருக்கிறீர்களா அருமையானவர்களே, பாக்குறீங்களா? தொடங்கினார், ஆரம்பித்து வைத்தார். நிறைய தியாலஜியன்ஸ் அதை முடிச்சு வச்சுட்டாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சாப்டரை. அவங்க சொல்றாங்க ஆரம்பிச்சு வச்சாருன்னு இருக்குது, இவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு.
1: எப்போ முடிஞ்சு? 2,500 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே சோமமாக நிறுத்திட்டார்கள். அதோட க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். இப்ப சோகம் கிடைக்குமா? இப்பெல்லாம் கிடைக்காதுங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்றாரு கர்த்தர். சபையில கொஞ்சம் இவங்க எல்லாம் புடமிட வேண்டியதா இருக்குது, இவங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டியதா, கொஞ்சம் வியாதி எல்லாம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணணும். அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் அவர் அவரே தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து. இருக்கீங்களா? இந்த தேவனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம். இந்த இடத்துல வியாதிப்பட்டிருக்கிறவர்கள், சுகவீனமா வந்திருக்கிறவர்கள், பலவீனமா வந்திருக்கிறவர்கள், இவரெல்லாம் நல்லா ஓங்கி சொல்லுங்க. இவ்வளவு நாள் கர்த்தர் எல்லாம் செய்வாரு, ஆனா நமக்கு செய்வாரான்னு சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு செய்வார் என்பது நிச்சயம். உங்களுக்கு செய்ய வேணும் என்பதே அவருடைய நோக்கம். எல்லாருக்கும் செய்தார், ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? வந்தவங்கல இருந்து 10 பேரை சூஸ் பண்ணி செய்யல அவர். எல்லாருக்கும் செய்தார், எல்லாரையும் தொட்டார், எல்லாரையும் சோமாக்குறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னுடைய தேவன் நல்ல தேவன், நன்மைகளை செய்கிறவர், என் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு என் பரிகாரி, என்னை இன்றைக்கும் குணமாக்குகிறவர். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளுவதே அவருடைய வேலை. இன்றைக்கும் தேவ ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளாக இருந்து கொண்டு தெய்வீக சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எனக்கு நிறைவாய் தந்து கொண்டிருக்கிறார். தெய்வீக சுகம், பிள்ளைகளுடைய அப்பம், நான் தேவனுடைய பிள்ளை, சுகம் என்னுடையது, சுகம் என்னுடைய சுதந்திரம். சுகத்திற்காக நான் கெஞ்சுவதில்லை, மன்றாடுவதில்லை, சுகத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன், சுகத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், உரிமை பாராட்டுகிறேன். தெய்வீக சுகம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், மீட்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை சொஸ்தமாக்குகிறார். அவருடைய பலத்தால், சுகத்தால் நிரப்புகிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து யாதியை விளக்குகிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். மரணத்தை விளக்குகிறார். வியாதியை போக்குகிறார். நன்மையினால் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார். தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சுகம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

ஆண்டவருடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் மாறலாம், உங்களுடைய காட்சிகளும் கனவுகளும் இந்த வருஷத்துல எத்தனையோ நான் கனவு கண்டேன், ஆனா எதுவுமே நிரந்தரமாகல, எல்லாம் மாறிடுச்சு. நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு, என்னுடைய எண்ணம் எதுவுமே நடக்கல, என்னுடைய விருப்பம் எதுவுமே எனக்கு கைகூடி வரல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் மாறவே இல்லை, ஆண்டவர் மாறவே இல்லை. இந்த வருடம் ஒருவேளை நம்மை உருவாக்குகிற ஆண்டாய் வைப்பாரேயானால், வருகிற வருடம் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டாய்தான் கர்த்தர் மாற்றுவாரே தவிர, ஓ ஹாலேலூயா, நம்மை அமைதியாய் உட்கார வைக்கவே மாட்டார்.

உங்களை அங்கீகரிக்க வேண்டிய பல ஜனங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல ஜனங்கள் ஒருவேளை உங்களை மிக நிராகரித்திருக்கிறது. என் கணவனார் என்னை ஏற்றுக்கொள்ளணும், ஆனா என்னை நிராகரிச்சிட்டாங்க. என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என் மனைவியே என்னை நிராகரிச்சிட்டாங்க. என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எங்க அம்மா அப்பாவே என்னை வேண்டான்னு நிராகரிக்கும் போது, என்னை சுற்றி இருக்கிற எங்கிட்ட உதவி வாங்குற எத்தனையோ பேர் என்னை நிராகரிக்கும் போது, உங்களை அழைத்த தெய்வம், இந்த ஜபத்திற்கு உங்களை அழைத்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், யார் நிராகரிச்சாலும் நான் உன்னை நிராகரிக்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் என்று தள்ள மாட்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என் பிள்ளை, நீ என்னுடைய தாசன், நீ எனக்காக முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்கவே மாட்டேன்.

எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. இது புது வருஷத்திற்கான ஆயத்தம். எங்களை ஆயத்தப்படுத்துறீங்கன்னாலே ஏதோ ஒரு நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த ஜபம் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்ச போதிலும், எங்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இந்த ஜபத்துல கலந்து கொள்றதுக்கு உதவி செய்வீரே. ஆனால் எங்களை கொண்டு நீர் ஏதோ ஒன்று புதிய ஆண்டுல நீர் வைத்திருக்கிறீர், நீர் வைத்திருக்கிறீர். ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் இல்லாம எங்களை நீங்க இந்த இடத்துல கொண்டு வரலன்னு நாங்க நம்புறோம். இந்த ஜபத்துல கலந்து கொள்ள வைக்கலன்னு நம்புறோம். உங்க கரங்கள் எல்லாம் தாழ்த்தும். நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறோம். ஒருவேளை முழங்கால நிற்க முடியாதவர்கள் நீங்கள் கீழே உட்கார்ந்து கூட கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து இன்றைக்கு இந்த மூன்றாம் நாளிலே ஆண்டவர் வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 10 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றார். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹலேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 3 2021 வருஷம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார் என்கிறதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். முதல் நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு எத்தனை பேர் வருகிற ஆண்டு இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் முன்கூட்டியே வாக்கு கொடுத்தாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 2 ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். உலகமே எதிர்க்கலாம், என் சொந்தங்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், நான் நம்பினவர்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பாரே. ஆனால் நான் நம்புறேன், எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த 3 நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால், நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே பார்த்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து உங்கள் பலன் இழந்து போய் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உண்மையா பாஸ்டர் சொல்ல போனா, வெளி தோற்றத்திற்கு நான் ஒரு பலன் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு நிறைய பலன் உள்ளவன மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனா என்னை தொட்டா நான் விழுந்துருவேன்,
என்ன ஓங்கி ஒரு திட்டு திட்டுனா அவ்வளவுதான் நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு உள்ள பலனே இல்லை, எல்லாருக்கும் முன்பாகவும் பலன் உள்ளவனை போல நான் காண்பித்து கொள்ளுகிறேன், எனக்கான பலனே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் நமக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை பலப்படுத்தலாம், நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உனக்கு அப்படி செய்வேன்ப்பா அப்படின்னு பலப்படுத்தலாம், ஆனால் அந்த பலன் ரொம்ப நேரம் நமக்கு இருக்க போறதில்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், யாரெல்லாம் மனதிலையும் சரீரத்திலையும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். நீங்கள் பலவீனப்பட்ட இடத்திலே, நீங்கள் சோர்ந்து போன இடத்திலே கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. காலை நேரத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்துவாராமா? முதலாவதாக நாம் போராட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் நம்ம சில காரியங்களிலே போராட வேண்டியது இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இவங்களோட போராடுறதற்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையோட போராடுறதற்கு பலன் இல்லை, எத்தனை நாள் தான் நான் போராடுகிறது, எத்தனை நாள் தான் நான் போராடி ஜெபிப்பது, எத்தனை நாட்கள் நான் போராடி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது, இனி எனக்கு போராடவே முடியல. இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் இனி என்னை எடுத்துக்கணும், எனக்கு போராட பலன் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போறாருனா, உங்களை போராடுகிறதற்கு கர்த்தர் பலன் தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், வருகிற ஆண்டில் நீங்கள் யாரோடெல்லாம் இவங்களோட போராட முடியாது, அவங்க தான் ஒருவேளை இந்த வருஷம் ஜெயிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்கள் தோற்று போகிறவர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போராடுகிறதற்கு பலன் தருவாரே ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், கர்த்தர் உங்களை மேற்கொள்ள வைப்பார். அது சத்துருவனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம், மனுஷனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம். வேதம் யாக்கோபை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய நிறைய போராட்டங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நல்ல போராளியாய் ஆண்டவர் மாற்றுவார். சிலர் நினைக்கலாம் அவ்வளவுதான், கொஞ்ச நாள் இவன் நம்மளோட போராடுவான், அதுக்கப்புறம் விட்டுட்டு இவன் ஓடி போயிடுவான், இவன் நம்ம கூட நிக்க மாட்டான், இவனோட இவனால போராட முடியாது, அதனால இவனுக்கு நிறைய பிரஷர் கொடுப்போம், இவனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம். அப்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ, உங்களுடைய வீட்டிற்கு சுற்றியோ, இல்லை என்றால் சத்துருவோ உங்களோடு போராடுனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நீங்களும் நானும் எது வரைக்கும் போராட போறோம் தெரியுமா, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராடக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். போராட்டத்தில் நம்ம சோர்ந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதற்கு பலன் தருகிறார் என்றால், போராட பலன் தருகிறார். இரண்டாவது நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, கர்த்தர் போராடுறதற்கு பலன் தருகிறது மட்டுமல்ல, தாங்கக்கூடிய பலன் தருகிறவராமா. சிலர் அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான், என்னால தாங்கவே முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் என்னத்தை போய் தாங்குகிறது, இனி இந்த போராட்டம் தொடர்ந்தால், இனி இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நான் தாங்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்குவேன், என்னென்ன சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு விரிப்பாரே, ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தருவார்னா, உங்களை தாங்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவனுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள் எத்தனையோ வந்துருச்சு, ஆனால் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். பரிசுத்தவான்களுக்கு எப்படி தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தாரோ, அதே போல வருகிற ஆண்டும் நீங்கள் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு
தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு எதற்காய் பலன் தருவார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராமா? ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் இதுவரையிலையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சில காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால நிறைவேற்றவே முடியாது, எனக்கு ஒரு காலத்துல தரிசனம் இருந்தது உண்மைதான், நான் ஜெபிச்சது உண்மைதான். அல்லனா நீங்கள் ஒருவேளை துவங்கி இருக்கலாம், துவங்குற நீங்கள் நீ முடிப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர் நான் ஆரம்பிச்சது உண்மைதான் பாஸ்டர், ஆனா நான் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னிடத்துல பலன் இல்லை, என்னிடத்துல எந்த திறமைகளும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்வார், உங்க மூலமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்குவாரே ஆனால் உங்க மூலமாய் அதை நிறைவேற்றுவதற்கும் வல்லவராயிருக்கிறார். உங்க கை அஸ்திபாரம் போட்டது, அந்த கையே அதை திறக்கவும் கர்த்தர் பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க கைகளை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டே அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. இன்றைக்கு பலன் இழந்து வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு பலன் தருவேன். என் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நான் ஆரம்பித்ததை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஆனால் வளர்த்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இவர்களை கரை சேர்ப்பேனா, நான் நடத்துவேனா அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை ஏங்க நான் நம்புகிறேன். இந்த ஜெபத்தை ஆண்டவர் எதற்காக இப்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றால், உங்களை பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த காரியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது வேறு ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்கிறதை குறித்து வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரத்திலே 18 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18 வசனத்தை வாசிக்க போகிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த 15 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பேதுரு என்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சீடர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சீடன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவன், மிகவும் ஊழியத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவன் தான் இந்த பேதுரு. நீங்கள் வந்து இவனை குறித்து அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் முன்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கடல் மேல நடந்து வராரு, அப்போ ஆண்டவரை பார்த்து கேக்குற, ஆண்டவரே நடந்து வருகிறது நீரே, ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உடனே நடந்து வாப்பா அப்படின்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, நிக்கவே முடியல. சுத்தி அடிக்கிற காற்றுகளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே மடிந்து போனான். உடனே கர்த்தர், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனை தூக்கி விட்டாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு
போகிறதற்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன மூணு தர என்ன பண்ணுவ, மறுதளிப்ப. உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன், நானாவது உங்களை மறுதளிக்கிறதாவது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பேதுரு, வேதம் சொல்லுது பேதுருன்ற பேருடைய அர்த்தம் வந்து நானல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரை வந்து சேவல் கூவுறதற்கு முன்பாக மூன்று தரம் மறுதளித்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி என்னால பலனா இருக்க முடியல, நான் நிறைய தீர்மானங்களை எடுத்தேன், ஆனா அந்த தீர்மானத்துல என்னால நிற்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த பலன் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு கோழையா இருந்த இந்த பேதுருவை தைரியசாலியாய் மாற்றினது. நீங்கள் இந்த பேதுருனுடைய அடுத்த அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் போய் நின்று பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் 5,000, 3,000 அப்படின்னு ரசிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொல்லி உடனே அவனை கைது பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா இந்த பேதுரு எதற்குமே பயப்படல. கடைசியில இவனை வந்து நாங்க உன்னை கொல்ல போறோம், நாங்க உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க போறோம், உன்னை சிலுவையில அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவேனும் பயப்படாம, என்னை தலகீழ சிலுவையில அடிங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் என்ன நம்புறேன், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால் யாரெல்லாம் கோழைகளா இருக்கிறீர்களோ அவர்களை தைரியசாலிகளாய் மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2020 வருடம் இந்த ஜபத்திலே இருக்கிற நிறைய பேர், நீங்கள் கோழைகளாய் இருக்கலாம், நீங்கள் கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிற சில சம்பவத்தினால உங்களுக்கு தைரியத்தை அனைத்தையும் நீங்கள் இழந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தைரியம் சுத்தமா இல்லை, பாஸ்டர் என்னை நான் பலவீனப்பட்டு போனேன். ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும். இந்த ஜபம் முடிக்கும் போதே ஒரு தைரியம் வரும். இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜபம் முடியும் போது நீங்கள் தைரியத்தோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். பழைய தைரியம், இதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த உலகத்துல இனி இருக்கிற உலகத்துல வாழ்றதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க டிவியை திறந்தா யாரை பார்த்தாலும் பயப்படுகிற செய்தி தான் கேட்கிறது. இந்த கொரோனா வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளானார்கள். அந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்க அதிகமான இந்த நியூஸை கேட்டு கேட்டு தான் அவங்க வந்து மனசுல பலவீனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க கேட்க கேட்க நிறைய பேருடைய தைரியம் போய் நிறைய பேர் கோழைகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்போ இனி வாழ்கிற உலகத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குள்ளயும் என்ன செய்தி தான் வரும் அப்படின்னா, தைரியமற்ற செய்தி, நம்மை கோழையாக்குற செய்தி. எங்க போனாலும் நம்மள முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மகிமையை கொடுக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்ல இல்ல, உன்னை நான் தைரியசாலியாய் நான் நிறுத்துவேன். ஹாலேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கக்கூடிய தைரியம், உனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் போது அதிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை இதோ கர்த்தர் இப்பொழுது இந்த ஜெபத்திலே அநேகருக்கு கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். 2021
ஓராவது வருஷம் கர்த்தாவே கோளையா இருக்கிற என்னை தைரியசாலியாய் மாற்ற நீர் வாரும், நீர் வாரும் தகப்பனே, நீர் வாரும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். உண்மையிலே நிறைய பேர் என்னிடத்துல வந்து இதே

சத்தத்தை என்னால கேட்க முடியாது. செல்போன் அடிக்கும் போதே நெஞ்சு படபடபடபடன்னு அடிக்கும். யார் கால் பண்ண போறாங்களோ, என்ன போன் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவு பயப்பட்டு கோழையா இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாய் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் தைரியசாலியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். 2021 வருஷம் கர்த்தருடைய பலன் கோழையா இருக்கிற உங்களை தைரியசாலிகளாய் மாற்றும், தைரியசாலிகளாய் மாற்றும். ஆமேன் சொல்லுங்க. இரண்டாவது, ஆண்டவருடைய பலன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும்? இந்த இந்த காரியத்தெல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணி திரும்ப திரும்ப திரும்ப அதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம். நீங்க தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்போது நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு இதற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அடுத்த ஆண்டு நீங்க இதெல்லாம் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே 19 அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நீங்கள் அதை 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது விசை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே நன்றாய் கவனிங்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, தீர்க்க தரிசியாகிய எலியாவுக்கு 1 அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரிடத்துல ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து படுத்து கிடந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. சோ அவன் எதுக்கு வந்துட்டான் அப்படின்னா, மலையை நிறுத்தினவன் இவன் மூலமாய் ஆண்டவர் இவன் வாயினால என்ன வார்த்தையை சொல்றானோ அந்த வார்த்தை அப்படியே நடந்துருச்சு இது வரைக்கும். ஆனா இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வு, இவன் பலவீனப்பட்டு போயிட்டான். வேதம் சொல்லுது ஒரு சூரை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரிடத்துல சொல்றான், இனி 1 அடி கூட நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, என் ஜீவனை இந்த இடத்துலேருந்தே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. வேதம் சொல்லுகிறது 1வது தூதனை அனுப்பி கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்பமையும் தண்ணீரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வசனமும் பரிசுத்தாவியானுடைய பலனும். நம்மும் அப்படிதான் சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு வசனத்தை அனுப்புறாரு. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தட்டி நம்மளை எழுப்புறார். அப்படி இவனுக்கு 1 முதல் விஷயம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தட்டி எழுப்புறாரு. ஆனா திரும்பவும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சோர்வனுடைய உச்சகட்டத்துல அதை புசித்துட்டு திரும்பவும் படுத்துட்டான். 2வது விசை ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உடனே அந்த சாப்பாடை புசிச்சிட்டு இரவும் பகலும் 40 நாள்
நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி

ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய பலன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பலத்தினால 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாவதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை எலியாவை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ளேயே கடந்து வந்து இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, கர்த்தர் உன்னை வெகு தூரம் ஓட வைக்க போகிறார். காலாட்களுடைய ஓடும்போது நீங்கள் இழைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் குதிரைகளோடு ஓட செய்ய போகிறாரு. வருகிற ஆண்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற வருடம் அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடம் இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல. நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லி வந்திருக்கலாம், இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு. அவங்கள பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போக போகிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறேன். கர்த்தர் இந்த ஒரு வாரம் முழங்கால் யுத்த ஜபத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலன், ஹாலேலூயா, வருகிற ஆண்டு உங்களை வெகு தூர பிரயாணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுவரையிலும் படுத்து கிடந்த நீங்கள் இனி ஒரு பெரிய பிரயாணம் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கைகளை மேல உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. நீ சோர்ந்து போய் கிடக்க வேண்டிய ஆள் இல்லை, உன் தரிசனம் மூடி போகல. கர்த்தவங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார், கர்த்தவங்களுக்கு புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இல்ல, உங்களுடைய ஓட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இனிதான் உங்களை ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிக்க போகிறார். சத்தமா எல்லாரும் ஆமே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஜபத்தை ஏறிடுங்க. இப்ப அந்த பலன் இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். சாமி, நான் தான் அப்படி வந்தேன், நான் தான் அப்படி வந்தேன், நான் படுத்துட்டேன்ப்பா, நான் ஒரு இடத்துல ஓரத்துல படுத்துட்டேன், நான் நினைச்சது எதுவுமே நீ நடக்காது, நான் என்னத்தை நீ செய்ய போறேன், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு, இதற்காகவா அழைச்சார், இதற்காகவா வேறு பிரித்தார், இதற்காகவா என்ன ரட்சித்தார், இதற்காகவா என்னை இணைத்தார். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில திரும்பவும் திருவிழம் பற்றுகிறார். இல்லை இல்லை, இனிதான் உன்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். 2021 வருஷம் தான் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஓட பண்ணுகிறார், கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார், அந்த ஓட்ட பந்தயத்திலே நிறுத்துகிறார். கர்த்தரும் உங்களோடு சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, படுத்து கிடக்கிறதுக்கு, சோர்வாய் கிடக்கிறதுக்கு உங்களை விடவே விடாது. ஆமென் சொல்லுவோம். அது உள்ளுக்குள்ளே இருந்து தட்டி சொல்லிட்டே இருக்கும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது ஒன்று, கூடி போனா ஒரு நாள், இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரீம் போனால் 3 நாள் அவ்வளோதான். என்னுடைய சோர்வை பொறுத்த அளவில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள், 3 நாள். 3 நாளைக்குள்ள ஆண்டவர் வந்து எப்படியாவது ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தட்டி, நீ இங்கே படுத்து கிடக்க வேண்டியவன் இல்லைப்பா, நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ நடைய ஆரம்பிச்சிருன்னு கர்த்தர் என்னை உந்தி தள்ளினதை நான் பார்த்துருக்கிறேன். இந்த அனுபவம் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்கும் வருகிற ஆண்டு கர்த்தர் தருவார். ஆமென். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் 1 வருஷமா சோர்ந்து போய் படுத்து கிடக்கலாம். பஸ் நீங்க 3 நாள் எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. நான்லாம் 6 மாசமா ஒன்றும் பண்ணாம உட்காந்துருக்கிறேன். நான் சரியா வாழ்ந்து 1 வருஷம் ஆச்சு, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கர்த்தர் தரப்போறார். ஆமேன் சொல்லுங்கள். 3வதாக ஆண்டவருடைய பலன் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது இன்னொரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள்
எடுத்துக்கொள்ளுங்கள். 16 அதிகாரத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கலாமா? 28 வசனம். அதற்கு சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலையும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு, அதில் இருந்த பிரபுக்கள் எல்லார் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பவும் ஒரு தேவனுடைய பலன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்திருந்தார், ஆனா அந்த பலத்தை அவன் இழந்துட்டான். அந்த பலத்தை இழந்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, அவனுடைய ஊழியம் அவனை விட்டு போயிருச்சு. அப்போ திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறான், என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்க பலன் இல்லாம நான் ரொம்ப சிரமப்படுறேன், உங்க பலன் இல்லாதனால என் கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க. அப்போ கடைசியாக ஆண்டவர் திரும்பவும் சிம்சோனுக்கு பலன் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அவனுக்கு விரோதமாக இருந்த அத்தனை எதிரிகளையும் அவன் தோற்கடிக்க கூடிய அபிஷேகம் அதில் இருந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நிறைய பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலனை இழந்திருக்கலாம். எனக்கு ஒரு காலத்தில் நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு, அந்த பலத்தை நான் இழந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் திரும்பவும் அந்த பலனுக்காக ஜபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பலன் 3வது உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை தோற்கடிக்க கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் உங்களோட போராடின சத்துரு வருகிற ஆண்டு போராட போவது இல்லை. ஏனென்றால் அவன் வெட்கப்பட்டு போறான். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ முடிஞ்சவங்க எல்லாம் முழங்கால நின்று, முடியாதவருடைய எழும்பி நின்று கொண்டு, ஹாலேலூயா, எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒன்று மட்டும் கேட்க போறோம், என்னை பலப்படுத்தும், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு 3வது நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம், 2021வது வருஷம் கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்ட போகிறார். நம்மை கர்த்தர் பலத்தால் இடை கட்ட போகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். இந்த வருடம் போதும் என்று நினைத்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். இனி உங்கள் பலன் அல்ல, உங்கள் சரீர பலன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவனே என்னை பலப்படுத்தும், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். கேளுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட கேளுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, மகனே உனக்கு உன் பலன் அல்ல, தேவ பலன் உனக்கு வேண்டும், தேவ பலன் உனக்கு வேண்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா உங்க பலன் எனக்கு தாரும் என்று கேளுங்க. தாங்க ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு தாரும். ஆண்டவரே கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, உங்க பலன் எனக்கு தாரும். ஹாலலூயா. போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்ததால மனம் நொந்து போய் தான் பாய்ந்த இடத்துல வந்திருக்கிறேன்.

ஓப்பனா இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கேட்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்கள். சிம்சோன் தன்னுடைய பலத்தால எதிரிய வீழ்த்தணும்னு நினைச்சிட்டான். அதான் தெளிலாள் வந்து, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் அவனுக்குள்ள இருந்துச்சு. எனக்குள்ள என்ன இருக்கு பலன் இருக்கு. அந்த பலத்தினால ரெண்டு டைம் மூணு டைம் தான் மேற்கொள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா நாலாவது டைம் அவனால என்ன பண்ண முடியல. இருக்கிற நிறைய பேரு உங்களுடைய பலத்தினால சில நேரத்துல ஒரு மூணு பிரச்சனை நாலு பிரச்சனை தான் ஓவர் கம் பண்ண முடியும். சில சூழ்நிலைய என்னால ஓவர் கம் பண்ணவே முடியலன்னு சொல்லாதீங்க. அது யார் உங்களோட கூட இருந்தா தான் ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லுங்க. அது ஆண்டவருடைய பலத்தால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நேருக்கு நேர் பார்த்துருக்கிறேன். ஒரு காரியத்துல வந்து என்னால எத்தனையோ பேருக்கு சவால் விட்டேன் நான். அந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு சவால் விட்டேன். இல்லை இல்லை, நான்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான்லாம் அந்த காரியத்தெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவோம்ப்பா, பயங்கரமாக சவால் விட்டேன். ஆனால் அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில் தொற்றுச்சு வந்து என்னால் ஓவர் கம் பண்ணவே முடியல. எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டவருடைய நடத்தது அதில் இல்லை, ஆண்டவருடைய சித்தம் அதில் இல்லை, ஆண்டவர் என்னை வேற பாதையில் தான் வச்சிருக்கிறாரு எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் என்னால் ஓவர் கம் பண்ணவே முடியல. கடைசியில் ஒரு ஏழு நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து என்னால் முடியலப்பா, நான் நிறைய பேரிடத்தில் சவால் விட்டது உண்மைதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், இந்த விஷயத்திலேருந்து எனக்கு வெளியே வர்றதற்கு உங்க பலன் தான் வேணும்னு கேட்டேன். அந்த ஏழு நாட்கள் போராடினேன். கர்த்தர் சமூகத்தில் கொடுத்ததற்கு பிறகு ஆண்டவரே அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்திற்காக ஜெயிக்கிறதுக்கு பலனை வாங்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை நான் செஞ்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு உங்க முன்பாக ஊழியக்காரனா நின்றுக்கவே முடியாது. என்னுடைய பாதை என்னுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கும். நான் வேற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருப்பேன். இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு 100% அது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்க அதுக்கு அடிமையா இருப்பீங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல பலத்தை கேளுங்க. என்னால முடியலப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரே உங்களை பலப்படுத்தி அதிலிருந்து அழகா வெளியே கொண்டு வருவாரு. உங்களுக்காக ஒரு பெரிய மாணிக்கத்தையே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா சத்ரு என்ன பண்றான் தெரியுமா, மண்ணை உங்களுக்கு காமிச்சு மாணிக்கத்தை எடுக்கணும்னு வகை பார்க்கிறான். இல்ல நீங்க விட்டுறவே கூடாது. சோ இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாடி ஆண்டவரே 2021 வருஷத்துல என் பலத்துல நான் உள்ள நுழைகிறதுக்கு விரும்பலப்பா. யாருடைய பலத்தாலதான் நான் போக விரும்புறேன். எலியாவுக்கு கொடுத்த அதே வசனம், அதே பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தரணும். நான் ஜெயித்து வெகு தூரம் நான் ஓடணும் ஆண்டவரே. வருகிற ஆண்டு இதுவரைக்கும் நான் தொடாத நான் தொற்றாத உயர்வுகளை நான் தொடுறதுக்கு கர்த்தர் பலம் தரும். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல ஜபமாய் கேளுங்க. ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கேளுங்க அப்பா சமூகத்துல கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே அந்த பலன் எனக்கு தாரும். ஊழியம் செய்கிறதற்கு பலன் தாருமப்பா, உபவாசம் இருக்கிறதுக்கு பலன் தாருமப்பா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தாருமப்பா. ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலன் வேணும். உங்க பலன், உங்க பலன், உங்க பலன். இப்போ இப்போ இந்த மாலை வேளையில ராஜாவே எனக்கு உங்க பலத்திற்காய் கெஞ்சுறேன், உங்க பலன் எனக்கு தேவை. இந்த ஜபத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த ஜபத்துல அட்டன் பண்றாங்களோ, அவங்க அத்தனை பேர்
இருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய பலன் அவர்கள் இருக்கிற இடத்துல கடந்து வருவதாக. ஹாலேலூயா. ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவர்களை அறியாமல் ஒரு உற்சாகம் வருவதாக, ஒரு தைரியம் வருவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்பொழுது போராடக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன், நிறைவேற்றக்கூடிய பலன் இப்பொழுது இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி.

முழங்கால் யுத்த ஜபத்திற்காக கோடி நன்றி. எங்களுக்கு இந்த ஜபத்துல கலந்து கொள்றதற்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்று நாங்கள் நம்புறோம். நானும் உன்னை பலப்படுத்துவேன். இதை தவிர வேற எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? நாங்க வர்ற வருஷத்துல காலடி எடுத்து வச்சு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போகும்போது பின்னாடி உட்கார்ந்து நான் கூட இருக்கிறப்பா, உன்னை பலப்படுத்துவேன்னு. நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா போதும்ப்பா, போதும்ப்பா. எவ்வளோ பெரிய மதுளையும் நாங்கள் தாண்டுவோம், எவ்வளோ பெரிய அக்னியை நாங்கள் தாண்டுவோம். தண்ணீர் எங்களை சேதப்படுத்தாது, வெள்ளங்கள் எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நாங்கள் நம்புறோம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க மகிமை உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக உங்கள்ட்ட கேட்டுட்டே தான் பார்க்கும். எங்க ஜபம் உங்க சமூகத்துல வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க காலதாமதம் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆனாலும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி உங்க சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. உங்க சித்தத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜயோக்கியமா நாங்க ஒரு இடத்துல சொந்தமான இடத்துல உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை நம்புங்கப்பா. இந்த இடத்தை விட்டு இனி எங்களை அனுப்ப வேண்டாம்ப்பா. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா மாறிடட்டும் ஆண்டவரே. இயேசுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனாவும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா தான் மாறணும் ஆண்டவரே. இது ரகபோத்தா மாறணும். இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினா அது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதற்காக உழைக்கிற கொடுக்கிற எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஒரு ரூபா கொடுத்தா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமை நடத்தட்டும். நாளைக்கு காலையில உங்களை நோக்கி நாங்க வரும்போது உங்க பிரசன்னத்தை இந்த மூணு நாளும் இருந்ததை விட அதிகமா எங்களுக்கு தந்துருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்யணும். இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செய்திகள் போய் சேரட்டும். தொடர்ந்து கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

கருணையால் அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருகளுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே கிரைஸ்ட் காலிங் டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் டேனியல் அவர்கள் இந்த தருணத்தை கொடுத்தபடினாலே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சாட்சியை, வாழ்க்கையின் அனுபவ சாட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து சொல்ல இருக்கிறேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி. ஸோ நான் காயத்ரின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா நான் என் தம்பி. ஸோ எனக்கு ஒரு 9 வயது, என் தம்பிக்கு ஒரு 1.5-2 வயது கிட்ட இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. கவலைன்னா என்னென்னு தெரியாது, கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ ஒரு ரொம்ப ஜாலியான, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலியில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் டி சாய்ராம், எங்கள் அம்மா பேர் கிரிஜா தேவி. ஸோ இப்படி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில் தான் நான் பிறந்தேன். அப்பா பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸில் தான் அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அம்மா வந்து டிப்பிக்கலான ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்க வந்து எங்கேயுமே வெளியே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்பா கூட போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. எந்த கடைக்கோ இல்லை வெளியே போகிற எந்த ஒரு அனுபவமும் அவங்களுக்கு கிடையாது. டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப். நல்லா சமைப்பாங்க, அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃபாக இருந்துச்சு. அப்பா பார்த்திங்கன்னா அந்த இந்து மார்க்கத்துடைய பக்தியில் ரொம்ப வைராக்கியமானவர். அவர் வந்து டெய்லி குளித்த உடனே பார்த்திங்கன்னா நேராக பூஜை அறைக்கு தான் போவார். கம்ப்ளீட்டாக விபூதி குங்குமம் அப்படி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. எனி டைம் குங்குமம் விபூதியோடு தான் பார்க்க முடியும். ரொம்ப பக்தியானவர். பூஜாரிக்கு போய் பூஜை பண்ணிட்டு தான் வெளியே வருவார். நானும் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா என்னை எல்லா கோயிலுங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் ரெகுலராக எங்கெங்கே மொட்டை போடணுமோ அங்கெல்லாம் போட்டிருக்காரு. எஸ்பெஷலி திருப்பதிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தையில எடைக்கு எடை காணிக்க செலுத்தியிருக்காரு. அப்படி ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். சந்தோஷமான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ஸ்வீட் ஃபேமிலி. அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர், அப்பா தான் லாஸ்ட்டு. அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், அம்மா தான் 8வது பர்சன். ஸோ எனக்கு நிறைய மாமாங்க பெரியம்மா எல்லாருமே இருந்தாங்க, ரிலேஷன்ஸு. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பா எங்களை ரொம்ப தனியாக, நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய், நாங்கள் வந்து இருந்த இடம் பார்த்திங்கன்னா வியாசார் பாடி தாண்டி வியாசார் நகர்னு ஒரு பிளேஸில் நாங்கள் இருந்தோம். ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி, எந்த பண கஷ்டம் கிடையாது, வீட்டில் சண்டேங்க கிடையாது. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எந்த குறையுமே கிடையாது. இது ஒரு தேவை, அது ஒரு தேவைன்னு எந்த தேவையுமே இருக்காது. அப்பா லைக் எப்படி கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். எந்த ஒரு ப்ராடக்ட்டு, எந்த ஒரு ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், புதுசாக வந்தால் உடனே அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கிறவர். ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக, ஜெயின் சாண்டிக்காக ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். சினிமாஸ்லாம் கூட 2-3 கேரக்டர்ஸ்க்கு போய்ட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஜெயின் சாண்டிக் ஃபிகர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ லைஃப் இப்படி ஜாலியாக போயிட்டுருந்த ஒரு டைமில் நான் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. அப்போ எங்கள் ஸ்கூலில் லீடர்ஸ்க்கு ஒரு பேட்ச்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு பேட்ச் எல்லாம் குத்திட்டு, ஐ வாஸ் தி அசிஸ்டன்ட் லீடர். ஸோ எனக்கு பேட்ச்லாம் குத்திட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் திருப்பி வீட்டுக்கு வந்தேன், டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நின்றுட்டுருக்கும்போது எங்கள் அப்பா வந்தாங்க. நைட்டு இருந்தோம், நாங்கள்லாம் சாப்பிட்டோம், ஒன்றா சாப்பிட்டோம். நாங்கள் அதுக்கப்புறமா தூங்க போயிட்டோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எந்த ஒரு சின்ன காரியம், இப்போ ஒரு கற்பம்பூச்சி போனாலும் ஒரு பயம், ஒரு இருட்டில் போனாலும் பயம், அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயமான ஒரு கேரக்டராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், நைட்டு படுக்கும்போதெல்லாம் இந்த கந்த சஷ்டி கவசம் புக்கு, சின்ன சின்ன புக்கு இருக்கும், அதெல்லாம் வாசிச்சுட்டு அப்படியெல்லாம் தான் படுப்பேன். எங்கள் அம்மா கூடவே இருக்கணும், யாராவது கூடவே இருக்கணும். அந்த மாதிரி அன்றைக்கும் போய் நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். மிடில் ஆஃப் த நைட்டில் திடீர்னு வீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் அலறி அடித்து எழுந்துட்டு, எங்கடாந்துற இந்த சத்தம் வருது, யாரோ கத்துறாங்களே, யார் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் யாரும் இல்லை, என்னோடய தம்பி மட்டும்தான் படுத்துட்டு இருந்தான். எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரியல. நாங்கள் இருந்த அப்போ இருந்த லாஸ்ட்டாக இருந்த வீடு ரொம்ப பெரிய வீடு, 2 பெட்ரூம், பெரிய ஹால், கிச்சன், டைனிங் ரூம், பூஜா ரூம், அப்புறம் ஒரு போர்ட்டிகோ, அப்படி ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த சத்தம் மிடில் ஆஃப் த நைட்டில் இப்படி ஒரு சத்தம் வர்றதை பார்த்தோடனே எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு
ஒரு ஒரு ரூமாக போய் போய் பார்த்துட்டு நான் வந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ரூமில் நான் பார்க்குறேன், எங்கள் அம்மா கத்திட்டு என்னை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. ஏன் அம்மா கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமை எட்டி பார்க்கும்போது எங்கள் அப்பா ஃபேனில் ஹி வாஸ் ஹேங்கிங் அண்ட் தொங்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி குழந்தைங்களை வந்து டெத்துக்கெலாம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஸோ ஒரு மரணம்னா என்ன, ஒரு சாவு வீடுனா என்னன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்பயும் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் அப்படி ஃபேனில் தொங்கிட்டுருக்காரு, நீ ஏன் அவர் அப்படி நிற்கிறாரு, அதுதான் என் தாட்டில் இருக்கே தவிர அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணல, எனக்கு தெரியாது. அப்போது அந்த நாக்கெல்லாம் வெளியே இருக்குது, புண்ணாக இருக்குது, அப்பா அப்படி நிற்கிறாரு, ஏன் டேடி இப்படி நிற்கிறாரு அப்படின்ற மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவர் அப்படியே பார்த்துருந்துட்டு திடீர்னு கான்ஷியஸ் வந்து நம்ம எங்கே நிற்கிறோன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த சத்தத்தை கேட்டு யாரோ திருட வந்துட்டான் போல் அப்படின்ட்டு எல்லாம் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திங்ஸ் ஸ்டார்டட் டு உண்மை ரியாலிட்டி என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. எங்கள் அம்மா வந்து சுத்தமாக வெளி அனுபவம் இல்லாத ஒரு நபர், அப்பா கூட தான் போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு டைமில் அவங்களுடைய அண்ணனுங்க எங்கே இருக்காங்க, அவங்க அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ கூட எங்கள் அம்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரியல. பட் அந்த 9 இயர்ஸில் நான் தான் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அங்கிள்லாம் கூட்டிகிட்டு அங்கே வேசார் பாடி வேசார் நகர்லேருந்து பொர்ஷவாக்கத்தில் எங்கள் மாமாங்க உடைய வீடு இருந்துச்சு. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு பொர்ஷவாக்கத்தை வந்து எங்கள் அப்பாவோட டெத்து இன்ஃபார்ம் பண்ண போனதே நான் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். அப்போ எனக்கு வெறும் 9 வயது, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலையில் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பாடி வருது, எல்லாம் வந்துட்டாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டே போலீஸ்லாம் வந்தாங்க. போலீஸ் வந்துட்டு என்ன தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு யாராவது மென் வருவாங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது லேடிஸ் வருவாங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுவாங்களா, இப்படியெல்லாம் கேள்விகள் என்னை அந்த வயசில் அவங்க கேட்டபோது நான் இருக்கிற மாதிரி தானே சொல்ல முடியும். நான் சொன்னேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எங்கள் வீட்டில் சண்டையே இருக்காது, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், எப்போவுமே வெளியே போவோம், ஜாலியாக இருப்போம், எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்குன்னு சொல்லும்போது இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ பெரிய க்வெஸ்சன் மார்க் என்னென்னா, அப்பா ஏன் இப்படி பண்ணணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, பண கஷ்டமோ இல்லை வீட்டில் பிரச்சனையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அப்புறம் ஒரு ஹாப்பி ஃபேமிலியில் ஏன் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும், அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கு. அதுக்கு ஆன்சரே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா இறக்கும்போது எங்கள் அம்மாவுடைய வயசு 28 வயசு, அவங்க 18 வயசில் கல்யாணம் ஆச்சு, 28 வயசில் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருந்து கஷ்டமே என்னன்னு தெரியாத ஒரு ஃபேமிலியில் இருந்த எங்களுக்கு ஒரே நாளில் ஓவர் நைட்டில் லிட்ரலாக நடு தெருவில் வந்து நின்று ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருந்தாருன்னு சொன்னேன், எங்கள் அப்பா காசு வாங்கின யாருமே வந்து திரும்ப வந்து நாங்கள் இவ்வளோ காசு வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்களா, யாருமே சொல்லவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் யார் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, என்ன பண்ணார், ஏது பண்ணார், எந்த ஐடியாவுமே அவங்களுக்கும் இல்லை. ஸோ கொடுத்த காசு எல்லாமே அப்படியே போயிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அன்னைக்கு சுச்சுவேஷனில் அந்த டெத்து எடுக்கிறதுக்கு கூட எங்கள் அம்மா கையில் எந்த காசுமே இல்லை. அதுதான் அன்னியோட சுச்சுவேஷன், லிட்ரலாக நடு தெருவில் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ எங்கள் மாமாங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த டெத்தையே எடுத்தாங்க. ஸோ இப்படி ஆன பிறகு என்ன பண்ணுறது, ஏன் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், ஏன் அதுதான் ஏன் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாமல் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க, அழுவாங்க. ஆஸ் அன் யங் விடோ, 28 வயசு, ஒரு இளம் விதவை, எங்கள் அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு குழந்தைய, 2 பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தையோ ஒரு பையனையும் 2 இயர்ஸ் பேபியும் கையில் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் நின்று அந்த நேரத்தில் எங்களுடைய ஒரு மாமா வீட்டிலையே ஒரு போர்ஷனில் எங்களை வாடகைக்கு வச்சாங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு போர்ஷனில் வாடகையில் வச்சுருந்தாங்க. அப்படி வச்ச சூழ்நிலையில் இப்போது எல்லாருக்குமே, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கேள்வி என்னென்னா, ஏன் இப்படி பண்ணார் சாயராம் போய், ஏன் இப்படி பண்ணார். ஏன்னா ஒரு 10 பேர் அடித்து போட்டால் கூட மறிக்க முடியாத ஒரு பாடி, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிற ஒரு பர்சன் ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் மார்க். அப்போது மாமாங்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ரீசனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பூஜை வீட்டில் அரேஞ்ச் பண்ணி, இந்த குறி சொல்கிறவங்க, செத்த ஆவிகளை கொண்டு பேசுகிறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸை கூப்பிட்டு வீட்டில் ஒரு பூஜை நடத்துனாங்க. அதில் ஒரு லேடி, அவங்க வந்து அப்பாவோட ஆவி அவங்க மூலமா வந்து பேசுகிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க.
ஸோ பேசும்போது எல்லாம் இங்கே க்வெஸ்சன் பண்ணுறாங்க, எதனால் இப்படி பண்ண, சந்தோஷமாக தானே இருந்தோம், சந்தோஷமாக தானே உன் ஃபேமிலி இருந்துச்சு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னும் போது அந்த லேடி வந்து பேசுகிறாங்க, பட் எந்த ரீசனும் அவங்க சொல்லலை. அந்த டைமில் எனக்கு அப்படி தோணுச்சு, நான் ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பிளண்ட்டான ஒரு பதில் அவங்க சொன்னாங்களே தவிர என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ இந்த இந்த காரியங்களெல்லாம் ஒரு சைடு நடக்குது. இப்போது என்ன வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே பொர்ஷாக்கம் வந்ததுனால பெயின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கெல்லிஸில் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன், மிடில் ஆஃப் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் நான் அங்கே போய் என்னை சேர்த்தாங்க. எங்கள் மாமாங்கெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே சேர்த்தாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். என் லைஃப் ஒரு சைடு, ஸ்கூல் லைஃப் அப்படி போயிட்டுருந்தது. அம்மா வந்து வீட்டில் இங்கே அழுது அழுது அழுது, அவங்க மணங்கின தேவங்க கிட்டலாம் அழுது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தது அப்படின்னு அவங்க ஒரு சைடு கதறிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். சொல்லுவாங்க இல்லையா, பையனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும், பொண்ணுக்கு நான் அப்பா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஸ்கூலுக்கு போன அந்த டைமில், அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்டில், அப்பா ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெய்லியுமே ஸ்கூலில் அழுவேன் போயிட்டு, அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் அப்பாவோட வருவாங்க, அப்பா வந்து ட்ராப் பண்ணுவாங்க, அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் அழுவேன். அப்போது நான் போய் சேர்ந்த அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் நான் சில கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கேன், பட் ஏசப்பாவுடைய அன்புனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அவங்க எனக்கு படிப்படியாக ஏசப்பாவுடைய அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் நான் அழும்போது அப்போ மிஸ்ஸு சொல்லுவாங்க, ஏசப்பா உனக்கு அப்பாவாக இருக்காரு, நீ அவரை அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுடைய அன்பை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நான் இந்துலேருந்து அப்படி வந்ததுனால, ஏற்கனவே ஒரு பக்தி வைராக்கியத்தை நான் வளர்க்கப்பட்டதுனால, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன இந்த ஏசப்பாவோட பேரை அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அம்மா வீட்டில் வந்து என்னன்னே தெரியாத குழப்பத்தில், சோகத்தில், துக்கத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க, அதாவது ஒரே போர்ஷனில் சில, ஒரே வீட்டில் சில போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ எதிர்க்க கொடுத்துன்னு இருந்தவங்க கல்பனா அக்கான்னு சொல்லி ஒரு, அவங்களும் இந்துலேருந்து ரகசியமாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க. ஸோ அவங்க ஒரு நாள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க சொன்னது, அக்கா நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, குரி சொல்கிறது கூப்பிட்றீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. அவங்களும் ரொம்ப அப்பா அம்மா இருந்து எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ அண்ணன் இறந்தது என்ன ரீசன்னே தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து உங்களை ஒரு ப்ரேயர் பண்ணுற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தயவுசெய்து என் கூட வாங்க. எத்தனையோ பண்ணிட்டீங்க, இதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவங்க வந்து ஜெபத்தில் அநேகருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுவாங்க, நம்ம அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் ஒரு தடவை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ரொம்ப விரக்தியில் இருந்ததுனால கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எவ்வளோ பண்ணிட்டோம், சரி அங்கேயும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு, நாங்கள் அவங்க ப்ரேயர் பண்ணுற பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ முதல் தடவை அவங்கள பார்க்குறோம். அவங்க அருமையான ஒரு கத்துடைய ஊழியக்காரி. அவங்கள பார்க்கும்போது அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சந்தோஷமான ஃபேமிலி நாங்கள், எதனால் இவர் இப்படி பண்ணாருன்னு தெரியல, எனக்கு அதுதான் பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பொறுமையாக கேட்டுட்டு அவங்க சொன்னது, நான் ஜோம் பண்ணுறம்மா, நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் கத்து சமத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் நாங்கள் திரும்பி போகிறோம். திரும்பி போகும்போது அவங்க எங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெபத்தில் அவங்க எங்கள் ஃபேமிலியில் நடந்த அநேக காரியங்களை அவங்க ப்ரேயரில் சொல்கிறாங்க. இப்போது எங்கள் அப்பாவோட ஃபேமிலியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட பிறந்தவங்க மூன்று பேர். இப்போ அவங்க ஜெபத்தில் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு 5 generations பேக், ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய கணவர் ஃபேமிலியில் யாரோ ஒருவர் விதவையே ஒரு விதவை ஏமாற்றி ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சாபம், அந்த விதவை விட்ட சாபம், இந்த குடும்பத்தில் எந்த ஆம்பளைங்களும் தலைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாபத்தை அவங்க கொடுத்ததுனால இந்த சாபம் அந்த குடும்பத்தை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த குடும்பத்தில் எந்த ஆம்பளைங்களும் தலைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சாபம் இந்த குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ஜெபத்திலேயே இந்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க வீட்டில் வந்து யாரும் ஆம்பளைங்க தலைக்கலை அப்படின்னும் போது எங்கள் அம்மா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது தான் அவங்களுக்கே தெரியுது, அவங்க கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து இந்த குடும்பத்தில்
ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மரணம் மரணம் சாவு இப்படியே போயிட்டு இருந்தது. இதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, எங்கள் அப்பா கூட பிறந்திருந்த ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பெரியப்பாங்க. ஃபஸ்ட்டு பெரியப்பா ஒரு கல்யாணம் பண்ணுவார், அவங்க வந்து குழந்தைங்கள பெற்றுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுடைய ஓன் சிஸ்டரே மறுபடியும் இவர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து ரெண்டாவது வருஷத்தில் பெரியப்பா இறந்துட்டார். ஸோ ரெண்டாவது பெரியப்பாவும் அதே மாதிரி தான் ஒரு மேரேஜ் பண்ணார். பட் அவங்க வந்து மறிக்கலை, அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போன பிறகு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஓன் சிஸ்டரையே மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து இவர் அது ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் இவர் இறந்துட்டார். ஸோ எங்களோட கேஸ்லையும் அதான் நடந்தது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ஓன் சிஸ்டர் தான் அப்பா மேரேஜ் பண்ணது. ஸோ அவங்க வந்து 1 இயர் தான் இருந்திருக்காங்க, 10 மந்த்ஸ் அவங்க டெலிவரி டைம் அப்போது குழந்தையும் அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் எங்கள் பாட்டி பார்த்துட்டு, எங்கள் அப்பா ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்காரு, அவர் ரொம்ப மனைவி இறந்து துக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓன் சிஸ்டர் மறுபடியும் எங்கள் அம்மாவை வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி என் தம்பி பிறந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ இதெல்லாம் கோரிலேட் பண்ணி பார்க்குறாங்க அம்மா. அதுக்கப்புறமா ஓ இது தான் இந்த கர்ஸ், ஒரு ஜெனரேஷனல் கர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க, ஆமாங்க எக்ஸாக்டாக இது தான் ஒரு பாரம்பரியமாக 5 தலைமுறைக்கு முன்னாடி வந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமையான தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், இந்த சாபம் உன்னையும் உன் பிள்ளைங்களையும் தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு நபர் அல்லது ஒரே ஒரு வழி இருக்கும்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நீ ஏற்றுக்கொண்டினா இந்த சாபம், இந்த ஜெனரேஷனல் கர்ஸ் உன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் தொடாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொன்னது தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, கர்த்தருடைய வார்த்தையாக அது அமைந்தது. எங்கள் அம்மா அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வார்த்தை அவங்களோடு அப்படியே இடைப்பட ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க டிசைட் பண்ணாங்க, என் வாழ்க்கையில் இனிமேல் என் பிள்ளைங்க தான் என் வாழ்க்கை, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இனிமேல் வாழ போகிறேன். ஸோ என் பிள்ளைங்களுக்கு இந்த சாபம் தொடரக்கூடாது அப்படின்னா நான் வணங்கி வந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன், நான் இயேசுன்ற தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி முழு மனதோடு கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அது பிறகு எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறுச்சுன்னு தான் சொல்லணும். எங்கள் அம்மா அட்ட டைமில் எல்லா, ஏன்னா எதனால் அப்பா இறந்தாருன்ற கேள்விக்கு ஒரு தீர்க்கமான ஒரு பதில் ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அது எங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஆண்டவர் எங்களை ஏற்கனவே ப்ரீடிஸ்டைன் முன்குறித்து வைத்திருந்ததுனால ஏற்ற நேரத்தில் எங்களை தேடி அவர் வந்தார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். அப்புறம் படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். அப்பா இறந்து அப்பா வந்து ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், ப்ளஸ் அவருக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சு. அந்த லேண்ட் எப்படின்னு சொன்னால் பற்ற ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் செய்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து கொஞ்சம் ரெண்ட்டு வரும், அந்த ரெண்ட்டு தான் எங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், தம்பி 2 வயசு குழந்தை. இப்படி போயிட்டு இருந்த டைமில் ஸ்கூலில் ஏசப்பாவோட அன்பை குறித்து மிஸ் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் எதிர்க்க இருக்கிற அக்கா ஏசப்பாவோட அன்பை குறித்து எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி ஆண்டவர் அப்படியே எங்களோட பேசி பேசி பேசி எங்களோட இடைப்பட ஆரம்பித்தார். அப்போது எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் கார்டு வாங்க, ஃபைனல் ஆனுவல் எக்ஸாம் ரிப்போர்ட் கார்டு வாங்க வரும்போது எங்கள் மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைபிளை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு, இந்த பைபிளை நீங்கள் வீட்டில் வைங்க, இது நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த வீட்டில் வைங்க, இந்த பைபிள் உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கையில் ஒரு பைபிளை அவங்க கொடுத்தாங்க. நான் உண்மையாக சொல்லுவேன், அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பைபிள் எங்களை நடத்துதாமே. இப்படி படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனாக மாற ஆரம்பித்தார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தேவன் சகாயராக இருக்கிறார், ஏசப்பா சகாயராக இருக்கார், அவர் தகப்பனாக இருக்கிறார். ஈஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்றைக்கு அவருடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னிலிருந்து அவர் எங்களுக்கு தகப்பனாக மாறினார். ஒரு தகப்பனுடைய வேலையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்தார். ஒரு கட்டத்தில் மாமா வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பக்கத்தெருவிலேயே ஒரு வீட்டில் நாங்கள் வாடகைக்கு வந்தோம். அப்படி வரும்போது அநேக தேவைகள் இருந்துச்சு. அடுத்தது ஸ்கூல், நான் படித்தது வந்து 1 of the best ஸ்கூல்ஸ். இன்றைக்கும் பொஷ்வாக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படிங்கிறது இட்ஸ் 1 of the best ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூலில் வந்து நான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நகை சின்ன சின்ன நகையெல்லாம் வச்சு வச்சு தான் எனக்கு ஒவ்வொரு டேர்ம் ஃபீஸை கட்டிகிட்டு இருந்தாங்க.
இது எல்லாமே நான் வந்து எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபோர்த்தை தாண்டி போனால் கூட அந்த கனெக்ஷன் போவே இல்லை. ஒவ்வொரு நாளும் மிஸ்ஸு கூட தான் போய் உட்காந்து லஞ்ச் பீரியடில் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்று நான் மிஸ்ட்டே சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி மிஸ் இது இந்த காரியத்தை வச்சு தான் இந்த ஃபீஸ் கட்டினேன், இப்படி போச்சு அப்படி போச்சு, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அப்போது ஒரு நாள் மிஸ்ஸு திடீர்னு மிஸ்ஸும் அவங்க ஹஸ்பண்டும் நைட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னு. எங்கே போகணுன்னா, இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் சொல்கிறாங்க, நம்ம இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு ஹோட்டல் ஓனரை பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு மூணு பிள்ளைங்க, மூணு பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, நம்ம அவங்கள போயிட்டு பார்க்க போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, மூணு பெண் பிள்ளைகள் அந்த ஹோட்டல் ஓனருக்கு இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ரெண்டாவது டாட்டர் வந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு சிக்னஸ் வந்து அவங்க எதிர்பாராத விதமாக அவங்க மறிச்சிட்டாங்க. ஸோ மிஸ் என்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அந்த ஹோட்டல் ஓனர் அங்கிள்கிட்ட பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு இருந்தால் நீங்கள் அவளை படிக்க வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சி இந்த பொண்ணை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அங்கிளுக்கு என்னை பார்த்த உடனே, நான் கொஞ்சம் ஆக்டிவாக துரு துருன்னு இருக்கிறனால என்னை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவர் சொன்னார், இந்த பொண்ணுக்கு நான் ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா இருந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்குள்ளே இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவர் சொன்னார், நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் எனக்கு அவங்க ஃபீஸ் கட்டி நான் படிக்கிறதுக்கு கத்தர் கிருபை செய்தார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவர் ஃபீஸ் கட்ட ஆரம்பித்து ஒரு ரெண்டு டேர்ம் கூட இருக்காது, ரெண்டு டேர்முக்குள்ளே என்ன ஆச்சு, அந்த டைமில் ஃபீஸு அப்படியே டபுள், மெட்ரிகுலேஷன் ஃபீஸஸ் ஸ்கூல்ஸோட ஃபீஸஸ் வந்து அப்படியே டபுள் ஆச்சு. ஸோ அப்படி டபுள் ஆகியிருந்தது, ப்ரீவியஸாக நான் இருந்திருந்தேன்னா என்னால் என்னோடய எஜுகேஷனே கண்டினியூ பண்ண முடிஞ்சிருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஆனால் என் ஏசப்பா எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக அதை நேர்த்தியாக சந்தித்து எங்களை நடத்தின தேவனாக இருந்தார். தம்பியும் டஃப்டன் கோரியில் போய் அவனை சேர்த்தோம். அவன் ஸ்கூலிங் போக ஆரம்பித்தோடனே டஃப்டன் கோரியில் சேர்த்தோம். அவனுக்கும் மிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சேட்பேட்டில் சிஎம்சிடின்னு ஒரு ஆர்கனைசேஷன், கிறிஸ்டின் மிஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அங்கே அநேக பிள்ளைகளுக்கு படிக்க வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு, சிங்கிள் பேரண்ட் பிள்ளைகளுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல மிஸ்ஸு போய் அப்ரோச் பண்ணி என் தம்பிக்கு அங்கே ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க, அங்கே அந்த ஸ்பான்சர்ஷிப் மூலயமா தம்பிக்கு ஃபீஸ் கட்டி தம்பி படிக்கும்படியாக கத்தர் கிருபை செஞ்சார். இப்படி எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன், ஏன்னா எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு அம்மா தெரியாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன் ரொம்ப நேர்த்தியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் பொர்ஷ்வாக்கம், அது ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் டஃப்டன் கோரி அண்ட் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல், ரெண்டு ஸ்கூல்லையுமே நாங்கள் படிக்கும்படி கத்தர் கிருபை செஞ்சார். இப்படி எங்களுடைய தேவைகள் என்னென்ன வருமோ அந்த தேவைகள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அழகாக அவைகளை சந்தித்து நடத்துகிறத நாங்கள் பார்த்தோம். இப்படியாக நாங்கள் அடுத்தது வந்து ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பித்தோம். பொர்ஷ்வாக்கத்தில் இருக்கிற ஏசிஏ சர்ச் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்களுக்கு கீழே நாங்கள் சபைக்கு போக ஆரம்பித்தோம். சபைக்கு நாங்கள் போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட பேச ஆரம்பிச்சது. நாங்கள் துக்கமாக என்ன நீரோடு அங்கே போகிறோமோ அதற்கு ஏற்ற தேவ வார்த்தை எங்களுக்கு ஆண்டவர் புல்பிட்லேருந்து போதகர் மூலமா பேசுவார். வார்த்தையில் வளர ஆரம்பித்தோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக அதிகமாக தேட ஆரம்பித்தோம். அதிகமாக அவரை பற்றி பிடிக்க ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் ஆண்டவரோட நெருங்க நெருங்க எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்ற ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அதே மாதிரி ஆண்டவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நடத்த ஆரம்பித்தார். நிறைய நேரங்களில் 10 ரூபாய் கூட கையில் இல்லாத சூழ்நிலைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் எங்களை ஆண்டவர் பட்டினியாக விட்டதே இல்லை, யார்கிட்டேயும் போய் ஒரு தேவைன்னு நிற்க வச்சதே இல்லை. அவ்வளோ அழகாக ஆண்டவர் எங்களை நடத்துவார். ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக எங்களை நடத்த ஆரம்பித்தார். ஃபீஸ் தேவைகளை சந்தித்ததுன்னு சொன்னேன், ஒவ்வொரு நாள் தேவைகள் சந்திப்பார். அந்த பட்டறையிலேருந்து அந்த லேண்ட்லேருந்து வர அந்த இன்கம், அதுவுமே வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கே ஏமாத்த ஆரம்பித்தாங்க, சரியாக வாடகை தரமாட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், எங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவரு ஓவர் டேக் பண்ணி அவர் மேல் வாடகை விட்டு வாங்கு, அந்த மாதிரிலாம் பயங்கர பிரச்சனைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சுது. சரி, இந்த லேண்டை விற்றுணும் எப்படியாவது, விற்றுட்டு அதில் வர அந்த ஒரு காசு எங்களுக்கு இன்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்வாதாரத்துக்கு தேவையாக இருக்கும்னு ரொம்ப பிரயாசப்பட்டோம், ரொம்ப ஜோம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் எங்கே போனாலும் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும், லேண்டு விற்கணும் லேண்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படியே ஹோல்லே இருந்துச்சு, அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே ஆண்டுகிட்டு வந்து வரலை, அது அப்படியே ஹோல்லே இருந்தது. அது என்ன, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அது வந்து
அடமானம் வச்சிட்டாரு. ஸோ மார்கேஜில் இருந்துச்சு, அதனால் அது வட்டியும் அசலும் சேர்ந்து சேர்ந்து அது நிறைய தடவை ஏலத்துக்கு வரும். அப்பா அம்மா போய் திரும்ப போயிட்டு அந்த ஏலம் ஆஃபீஸில் போயிட்டு பேசி ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கட்டிட்டு அந்த ஏலத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி நிறைய நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களோடு கூடவே இருந்து ஆண்டு ஒரு ப்ரொட்டெக்ஷனாக எங்களுக்கு இருந்தார். எங்களுக்கு ஒரு யங் விடோவாக இருந்தாங்க. ஸோ ஒரு யங் விடோவாக இருக்கிற டைமில் ரெண்டு சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தரே எங்களுக்கு ஒரு கேடகமாக ஒரு ப்ரொட்டெக்ஷனாக ஆண்டவரே இருந்தார். நிறைய ஆவிக்குரிய ரிலேஷன்ஸ் ஆண்டு கொடுத்தாரு. அருமையான தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பாஸ்டர் அனீஃப் மேனுவல் அப்படின்ற அண்ணா எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் போல் எங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய மீட்டிங்ஸ்க்கு போவோம், இங்கே ராஜேஸ்வரி அவங்களுடைய மீட்டிங்க்கு போவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க ஆரம்பித்தார். நிறைய ஐக்கியங்களை கொடுத்தாரு. கிறிஸ்துவுக்குள்ளே நிறைய சகோதர சகோதரிகள், எங்களுக்காக பாரப்படுகிறவர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஆண்டு கொடுத்தாரு. இப்படியாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ டுவெல்த்து முடித்தேன். டுவெல்த்து முடித்தோன்னே எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னுடைய ஆம்பிஷன் எல்லாம் பேங்க்கில் ஒரு ஜாப் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆம்பிஷனாக இருந்துச்சு. சரி, அதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னும் போது ஒரு சிஏ பண்ணலாம், சிஏ ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த சிஏ லைனில் போகலாம் அப்படின்னு சிஏ அப்ளை பண்ணிவிட்டு பிகாமை கரஸ்டில் போட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, சிஏ வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். என்னால் அதை கோ த்ரூ பண்ண முடியல. ஒரு ரெண்டு அட்டம்ப்ட் எழுதுனேன், ரெண்டு அட்டம்ப்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன். பட் அந்த ஓவரால் டோட்டல் வரணும், அது சிஏ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் பாஸ் ஆனாலும் ஓவராலாக ஒரு டோட்டல் இருக்கும், அந்த டோட்டல் வந்தால் தான் பாஸ். இல்லைனா மறுபடியும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும், இல்லை ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும். ஸோ அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு, என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இந்த சைடு பார்த்தா காலேஜ் ரெகுலர் காலேஜ் போல் கரஸ்பாண்டண்ட்டில் போட்டுட்டு பிகாம் போயிட்டு இருந்தது. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக காணப்பட்ட மாதிரி ஆகிடுச்சு. என்ன ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது, ஸ்கூலிங் முடிச்சிட்டேன், நான் காலேஜ் போகல, சிஏனால் பண்ண முடியல, பிகாம் கரஸில் போட்டிருக்கேன், என் லைஃப் என்ன ஆக போகுது, என்ன நான் செய்ய போகிறேன், ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு நாள் உட்காந்து அழுகிற ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நீங்களும் என்ன மறந்துட்டீங்களா, ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால நிறைய உபவாசிப்பேன், நிறைய ஜெபிப்பேன், அந்த வாலிப வயசுலேயே நிறைய ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மட்டும் இதெல்லாம். ஒரு 19 இயர்ஸ் 18 இயர்ஸில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைகள்லாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கவலை அப்படின்னு, நான் மட்டும் ஏன் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கவலைன்னு நான் ஆண்டவர்கிட்ட போராடி ஒரு நாள் உபவாசி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே, நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களா, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் ஆண்டவர் என்னோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை மூலமா பேசினார். நான் ஜெபம் பண்ணிட்டு இந்த பாட்டை பாடிட்டு கண்மலையாம் தேவன் நீரனையேன் மறந்தீர் அப்படிங்கிற அந்த பாடல், அந்த பாட்டை பாடிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு நான் பைபிளை திறக்கும்போது கரெக்டாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49:14-15 அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை கர்த்தர் கண் முன்னாடி காமிச்சார். அந்த வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் குமாரத்தியோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். பொதுவாக பைபிளில் நிறைய இடங்களில் மஸ்குலைன் ஜெண்டரில் தான் இருக்கும், மறந்தார் அப்படின் தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் அந்த குறிப்பிட்ட வசனத்தில் சியோன் குமாரத்தையோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் சொல்லிட்டு அடுத்த வசனம் வரும், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறதுன்னு அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்தார். நான் சொல்லுவேன், அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையே மாற்றின ஒரு ஒரு நாளாக, ஒரு வாக்கு தத்துவமாக அது அமைந்தது. அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்துக்கு நேராக என்னை நடத்த ஆரம்பித்தார். த வெரி நெக்ஸ்ட் டே நான் வந்து என் தம்பிக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருந்த அந்த சிஎம்சிடின்ற அந்த ஆர்கனைசேஷன், ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் போயிட்டு ஏதாவது எனக்கு ஜாப் வேணும்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன். போயிட்டு அங்கே நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, என்னான்ற இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வேணவே வேணாம், என்னை விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கும் போது எதற்கு ஒரு வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல நடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். நான் அப்படியே பேசிகிட்டு இருப்பேன், அப்பாட்ட பேசுகிற மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட நான் பேசுவேன். எது ஒன்று சொன்னாலும் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு உடனே பேசிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க என்னை அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் காலின் ரெடிட்,
அவங்க வந்து ஷீ இஸ் அ மிஷினரி ஃப்ரம் நியூசிலாந்து. நியூசிலாந்து தேசத்துலேருந்து வந்து ஒரு அருமையான ஒரு மிஷினரி. அவங்க வந்து அவங்க தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர். ஸோ அவங்க ஒரு 5 மணி போல் இருக்கும் என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு என் ரெசியூம்லாம் பார்த்துட்டு டெல் மீ அபவுட் யுவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் அப்படியே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குறித்து சொன்னேன். சொல்லும்போது யூ ஜஸ்ட் வெயிட் அவுட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் என்னை கூப்பிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சச் அ கேர்ள் லைக் யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்டபோது என்னால் அதை கிரகிச்சு கொள்ளவே முடியல. ஏன்னு சொன்னால் ஐ வாஸ் நாட் தட் குவாலிஃபைட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஜஸ்ட்டு பிகாம் செகண்ட் இயர் நான் கரஸில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். வெறும் 12th குவாலிஃபிகேஷன் தான், வேறு எந்த பெரிய குவாலிஃபிகேஷனும் எனக்கு கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் சச் அ கேர்ள் லைக் யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு, யூ இமீடியட்லி கம் அண்ட் ஜாயின் அப்படின்றாங்க. என்ன வேலை என்ன செய்ய போகிற எதுவுமே தெரியல, ஆனால் யூ கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு த ஃபாலோயிங் நான் வெனஸ்டே போய் மீட் பண்ணுறேன், மண்டேலேருந்து நீ ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மண்டே நான் போகிறேன். அங்கே போனால் என்னை வந்து ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட், அங்கே நிறைய ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் கம்பாஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஜெக்ட் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு ஜாப் அவங்க ஆஃபர் பண்ணி அங்கே என்னை வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய ஜாப் என்னென்னு பார்த்தா ஸ்பான்சருக்கும் சைல்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ ஸ்பான்சர் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க். ஸோ அந்த கம்யூனிகேஷன் பார்க்கணும். எனக்கு அங்கே போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னென்னா, எங்களுடைய ஆஃபீஸ் போன உடனே 9:30 to 10:30 வந்து வெறும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் 1/2 hour and 1/2 hour மெசேஜ். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அங்கே ஏறக்குறைய ஒரு 400 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கிளினிக் இருக்குது, ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது, நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சோஷியல் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் முதல்ல 1 hour ப்ரேயரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸ் போவாங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் போகும்போது எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ, நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்டில் ஏறக்குறைய 250 சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ என்னோட ஒர்க் வந்து அந்த பிள்ளைங்களுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு அசஸ் பண்ணுறது தான். ஸோ அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய இமோஷனல் சைட் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு வேலை. ஸோ அவங்களுக்கு எவ்ரி மந்த் அந்த ப்ரொவிஷன் சப்ளைஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலிஸ்டிக் நீட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ ஒரு காலத்தில் நான் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டேன், ஒரு பேக் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போது ஒருவேளை நான் டைரெக்டாக கொடுக்கலன்னா கூட என் மூலியமாக கொடுக்கும்படியாக அந்த மாதிரி ஒரு வேலையில் கத்துற என்னை போய் வச்சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒர்க் ஆகுமோ ப்ளஸ் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் கர்த்தரன் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஜாப் கொடுத்தாரு. அப்படியே ஜாப் பண்ணிகிட்ருந்தேன். வீட்லேயும் தம்பி ஒரு சைடாமல் படிச்சுட்டு இருந்தான். சர்ச் ஆக்டிவிட்டீஸு, அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் அம்மா பிரதிஷ்டியாக நகையெல்லாம் கயிட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் இடைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்களை நடத்தினவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா உங்கள் அம்மா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு. நான் சொன்னால் அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. பட் நான் வந்து அதெல்லாம் வந்து என்ன யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் படிப்படியாக ஆண்டவர் வந்து என்னை அப்படியே நடத்த ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டரோட கிட்டி நெருங்க சேர ஆரம்பித்தார். நான் போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனில் நான் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அங்கே ஒரு பெரிய ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னென்னா டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய சபையில் அப்போ சாம் சுந்தரம் ஐயா அவர் மெசேஜ் கொடுக்கும்போது குமார் பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மெசேஜும் டிரான்ஸ்லேஷனையும் பண்ணும்போது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் எனக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன், அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தெரியல, எனக்கு ரொம்ப அது ஒரு ஆசை, ரொம்ப பேஷனேட்டாக இருப்பேன். நல்லா எழுதுவேன் மெசேஜ், ஃபுல்லாக டைரியாக சாம்சங் ஐயா மெசேஜஸ் எல்லாம் எழுதுவேன். ஒரு வார்த்தை விடாமல் எழுதுவேன். அந்த எழுதுகிற மெசேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்படி நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. அங்கே நான் போன ஒர்க்கில் திடீர்னு ஒரு நாள் எல்லா மெயின் டிரான்ஸ்லேட்டரும் அங்கே அன்றைக்கி கேம்ப்புக்கு போயிருந்தாங்க. அப்போது ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அன்றைக்கி மெசேஜ் டைம். ஸோ அங்கே யார் திடீர்னு என்ன வந்து கூப்பிட்டு நீ போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஷாக், என்னடா இது. ஏன்னா என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, ஏன்னா எனக்கு அப்போ வெறும் 19 வயசு தான், என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, என்னை காட்டிலும் படிப்பில் பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸில் பெரியவங்க எல்லோரும் இருக்கும்போது
எனக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி டிரான்ஸ்லேஷனில் நான் நிற்கும்போது கர்த்தர் என் மேலே வச்ச நோக்கம், அழைப்பு, என்னை எதற்காக அழைச்சார், என்ன காரியத்தில் என்னை நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா படிப்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அங்கே அந்த 19 வயசில் நான் டிரான்ஸ்லேஷனில் நின்று கர்த்தர் ரொம்ப அழகாக ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்லேஷன் முடிக்க கிருபை செஞ்சார். அதுக்கப்புறமா தொடர்ந்து அநேகருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க மெசேஜ் டைமில் பேசுறதுக்கு. அப்போல்லாம் கர்த்தர் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தார். சில பேரோட இங்கிலீஷெல்லாம், அயர்லாண்ட்லேருந்து வரவங்களோட இங்கிலீஷ்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை கொடுத்து அவ்வளோ தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்து அங்கே என்னை உயர்த்தி வச்சார். அங்கே ஒரு நாள் ஃபீஸ்க்காக, தம்பியோட ஃபீஸ்க்காக பல மணி நேரம் கீழே இருந்து வெயிட் பண்ண நாட்கள் உண்டானால் அதே இடத்துல கர்த்தர் வந்து என்னை உயர்த்தி ஒரு கட்டத்தில் அந்த ஃபவுண்டர் மிஷினரி அம்மா அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கூட ஆண்டு கொடுத்தாரு. அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத நாட்கள்னு சொல்லணும். அவ்வளோ ஆண்டவர் வந்து உயர்த்தினார். ஸோ எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. மறுபடியும் அடுத்தது ஒரு பெரிய க்வெஸ்சன் இல்லையா, திருமண காரியம். இப்போ திருமண காரியம் வரும்போது எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி உனக்கு யார் இருக்கா, யார் செய்வாங்க, யார் பொறுப்பெடுத்து செய்கிறது, உனக்கு அப்பா இல்லை, ஒரு அண்ணன் இல்லை, ஃபேமிலியில் வேறு அம்மாமாங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க. ஸோ இந்த கிறிஸ்தவ முறைப்படி நீ இருக்கிறியே, உனக்கு யார் செய்வா, என்ன செய்வான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ப்ளஸ் நீ தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, நீ தான் குடும்பத்தையே பார்த்துக்கிற, அப்போது எப்படி நீ போயிட்டுனா அம்மாக்கும் தம்பியோ என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அப்போ தம்பி வந்து படிச்சுட்டு இருந்தான், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். சரி, எல்லாமே கரெக்டான க்வெஸ்சன் தான். அந்த க்வெஸ்சன் எதுக்குமே எனக்கு ஆன்சர் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அப்பாவோட சமூகத்தில் போய் உட்காந்து அழுது ஜெபிக்க தெரியும். எங்களுடைய ஆர்கனைசேஷனில், எங்களுடைய நான் ஒர்க் பண்ண இடத்துல அந்த பெரிய சாப்பல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் லஞ்சுக்கு போனாலுமே என்ன பண்ணுவேன்னா, லஞ்ச் முடிச்ச உடனே வந்து உட்காந்து ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன். ஒருவேளை ஃபாஸ்டிங் இருந்தால் லஞ்சுக்கே போகாமல் நேராக போய் அங்கே ஜபத்தில் உட்காந்துருப்பேன். இப்படி அந்த சாப்பல் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கர்த்தரோடு நெருங்கின ஒரு பிளேஸ். அங்கே எப்போவுமே அந்த புல்பிட்டாண்டை போய் முட்டி போட்டு போட்டு போட்டு அழுது ஜோம் பண்ணுவேன். எசப்பா, எனக்கு அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, எல்லாம் உண்மை தான், ஆனால் நீங்கள் எனக்கு பரலோக தகப்பன், நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எனக்கு உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது ஒரு பெரிய ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக நான் வச்சேன் அவருடைய சம்பத்தில். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், நீங்கள் என்ன என்ன செய்ய சித்தம் வச்சுருக்கிறீங்களோ என் வாழ்க்கையில் அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னும் ஒரு ஆவிக்குரிய படியில் அப்படியே இடைப்பட ஆரம்பித்தார். ஒரு ஜூலை மாதம், ஜூலை வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பிறந்தது ஜூலை, ஞானஸ்தானம் எடுத்தது அதே பிறந்த நாள் அன்றைக்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஜூலையில் எங்கள் அப்பா இறந்தார், எங்கள் அப்பா இறந்தது ஜூலை, என் வாழ்க்கை மாறினது ஜூலை. ஏன்னா ஜூலை ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எப்போவுமே ஜூலை மாதம், இன்றைக்கி நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஜூலை. ஸோ இந்த ஜூலை மாதத்தில் எப்போவுமே ஃபாஸ்டிங் இருக்கிறது என்னுடைய பழக்கம். இந்த பர்த்டேக்கு முன்னாடி, 22nd முன்னாடி, இது 21 days இல்லை 40 days. ஸோ ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் ஜெபிச்சுட்ருக்க டைமில் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார். என்னென்னா, நீ ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு என்னடா இது, இதில் வந்து டச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போது 21 years, 22 years, 21 years ஆகுது, ப்ரைம் ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த டைமில் எப்படி இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபாஸ்டிங் டைமில் ஆண்டவர் தொடர்ந்து இடைப்பட்டுக்கிட்டே இருக்கார். அப்போது எனக்கு கூட ஆண்டவர் பேசின வார்த்தை யாத்திராகமம் 10 வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, நீ உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுத்து போடு அப்படின்ற ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன். அதை காண்பிச்சுட்டு ஆண்டவர் இந்த சைடில் இருக்கிற 34:10 சொல்கிறாரு, அப்பொழுது பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். மறுபடியும் ஆண்டவர் அந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இடைப்பட்டுட்டே இருக்காரு. நானும் அப்படியே அதை கேட்டோம் கேட்காத மாதிரி, உணர்ந்தோ உணராத மாதிரி போயிட்டே இருக்கேன். அப்போது ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டு முடிகிற அந்த ஃபாஸ்டிங் முடிகிற டைமில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ எதை சூஸ் பண்ணுறியோ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். அதை சொன்ன பிறகு நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே சாபத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம், அதனால் நான் சாபம் வேணாம், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நான் சூஸ் பண்ணுறேன், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுறேன்னு அந்த 22nd பர்த்டே அன்னைக்கு ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாஸ்டர் சாம் சுந்தரையாட்ட போய் ஜெபிப்பது வழக்கம். பர்த்டே அன்னைக்கு அவட்ட போய் ஜெபிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி ஆண்டவர் இடைப்பட்டார், நான் ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இப்படி இப்படியெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், இது கர்த்தரோடு நீ பண்ணியிருக்கிற உடன்படிக்கை,
அதனால் இதை குறித்து நீ யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாராவது உன்ட்ட தர்க்கம் பண்ணாலோ இல்லை கேட்டாலோ இது எனக்கும் ஆண்டவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுடலாம், கர்த்தர் ஒன்று நடத்துவார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜோம் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இதே க்வெஸ்சன் மார்க் தான், யார் பண்ணுவா, கல்யாண காரியங்கள் எப்படி நடக்கும், ஒருவேளை கல்யாணத்துக்கு வந்தால் இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு கேட்பாங்களே, உனக்கு செய்யறதுக்கு யார் இருக்கா, எல்லாம் க்வெஸ்சன் மார்க். அந்த எல்லா க்வெஸ்சன் மார்க்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு சைடில் நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் வாழ்க்கைக்காக என்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே உமக்கு சித்தமான வாழ்க்கை எனக்கு அமையணும், ரெண்டாவது தேவ பயம் நிறைந்த தேவ பக்தியில் இருக்கிற ஒரு மகனை நீங்கள் எனக்கு தரணும், இதுதான் நான் ஜெபித்த ஒரே ஜெப குறிப்பு. மூணாவது ஃபிசிக்கலாக ஜெபித்த என்ன தான், நான் கொஞ்சம் ஹைட்டு, அதனால் ஆண்டவரே என்னை விட ஒரு இன்ச்சு ஹைட்டாக ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சு குறிப்போடு வச்சு ஜெபம் பண்ணேன். நான் சொல்லுவேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுடைய லைஃபுக்காக நீங்கள் ஜெபிப்பது உங்களுடைய கடமை. நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கணும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னு ஜெபிக்கணும். நீங்கள் மாம்சமாக கிரியை செஞ்சீங்கன்னா, ஏன்னா மேரேஜ்ன்றது அதுதான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், அதில் தான் இருக்குது. நம்முடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய லைஃபாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை டிசிஷன் லைஃப் பார்ட்னர் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து தேவ சித்தத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னால், ஐ கேன் 100% கேரண்டியோடு நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கு பெரிய சிறந்த பெஸ்ட்டான ஒரு லைஃபை கொடுப்பார். ஆம, இப்படி இருந்த சூழ்நிலையில் நிறைய அலையன்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது பல்லாவரத்துலேருந்து இந்தியன் கிறிஸ்டியன் மிஷன் ICM என்ற ஒரு சர்ச், அதை ஸ்தாபகர் அப்போஸ்தலர் TS தங்கராஜ் ஐயா அவர்கள், அவருடைய மனைவி அப்போஸ்தலர் ஜெயா தங்கராஜ் அம்மா, அவங்க வந்து த்ரூ யார் மீன்ஸோ என்னுடைய பயோடேட்டா போயிட்டு அவங்க நேராக வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. பார்க்க வந்த முதல் நாளே அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு தொடர்ந்து கல்யாண காரியங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சுது. எனக்கு கன்ஃபியூஷன், எப்படி என்ன நடக்கும் ஏது நடக்கும் எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ யார் செய்வாங்க, என்ன கேட்பாங்க, என்ன க்ரைட்டீரியாஸ் வரும், எதுவும் தெரியாது. நான் ஜஸ்ட் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மட்டும் ஜோம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போது மாப்பிள்ளை பார்க்க வராங்க, வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன், நான் பேசி தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் வீட்டில். அப்போ நான் பேசும்போது என் ஹஸ்பண்ட் அவங்க வந்து என்னை பார்க்கும்போது நான் சொன்னது அவங்க கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தது மாதிரி என்னுடைய காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு, என் தம்பி தலையெடுக்கிற வரைக்கும் என்னுடைய ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், எங்கள் அம்மாவும் தம்பியும் நான் விட முடியாது அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்கிட்ட அப்படின்னும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போவுமே வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், அதனால் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நான் எதுனாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வெயிட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தர் நம்முடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்யட்டும்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். எனக்கு அந்த ஒரு வார்த்தை கேட்டபோதே தெரிஞ்சிச்சு, இவர் வந்து ஒரு நிஜமாலே ஒரு காட் ஃபியரிங் பர்சன் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால நான் ஓகே சொன்னேன், என்னுடைய கல்யாண காரியங்கள் ஒழுங்காக ஆச்சு. அப்போ எங்கள் மாமியார் வந்து, இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இது வரைக்குமே இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் வந்து நிறைய பேரை நான் பார்க்குறது என்னென்னா, பொண்ணு பார்க்கும்போதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கும்போதோ பொண்ணு வீட்டில் என்ன செய்வாங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்க, என்ன டிமாண்ட், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறது. ஆனால் என்னுடைய மதர்-இன்-லா அப்போஸ்தலர் ஜெயா தங்கராஜ் அம்மா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுங்க வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரி, எனக்கு எந்த டிமாண்டுமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற திருமண காரியங்கள் ஃபுல்லாக அவங்க செலவெடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே புருஷ்வாக்கத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணோம். அப்புறம் என்னுடைய மேரேஜ் November 28 என்னுடைய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் இதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னோட இடைப்பட்டு நகையெல்லாம் நான் கைட்டும்படி எனக்கு பொறுத்துனையாக அதை செய்யும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். அதன் பிறகு பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் கர்த்தரினை பண்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை நடத்தினார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் யோசேப்னு ஒரு கேரக்டர், அவனுடைய தரிசனம் அவனுக்கு நிறைவேறத்துக்கு நிறைய தடை இருந்துச்சு, அவனுடைய சொப்பனை நிறைவேறதுக்கு நிறைய தடை இருந்துச்சு. அவனை குழியில் போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, அடிமையாக வீட்டில் இருந்து சிறைச்சாலை அனுபவம், சிறைச்சாலையில் நன்மை செய்தவங்க மறந்தாங்க. ஒருவேளை யோசேப்பு நினச்சிருப்பாரு, இதெல்லாமே வந்து என்னை தரிசனத்தை விட்டு தூரமாக கொண்டு போகுதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் வந்து அவனுடைய தரிசனத்துக்கு நேராக தான் அவனை நடத்திட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்னையும் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி November 28 என்னுடைய வெட்டிங் ஃபிக்ஸ் ஆச்சு. 2011 அதில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்கள்
மாமியார் வீட்டு சைடில் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண இடம், என்னோடய ரிசப்ஷன் நடந்த இடம் பார்த்திங்கன்னா தேனாம்பேட்டில் இருக்கிற காமராஜ் மெமோரியல் ஹால். ஸோ இந்த இடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து பெரிய விவிஐபிஸ் மட்டும் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஹால். என்னுடைய இன்விடேஷன்லாம் வந்துருச்சு. அப்போ நான் என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன்னு சொன்னாலே அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குது, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போய் கூப்பிட்டு போய் காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த இடத்துக்கு போய் அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த டோரை திறந்து உள்ளே பார்க்குறேன், அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், ஏறக்குறைய ஒரு 3000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பிளேஸு. இந்த சினிமா தியேட்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், சினிமா அந்த செட்டப்பில் தான் அது ஃபுல்லாக இருந்துச்சு. அதை போய் பார்த்துட்டு நான் வெளியே அந்த படிக்கட்டு இறங்கி வரும்போது நான் என் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. நான் அழுதுகிட்டே வெளியே வந்து நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணாக்கிட்ட, எங்கள் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா கூட, என் உலக பிரகாரமான அப்பா இருந்திருந்தா கூட, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை ஒரு நன்மை நடந்திருக்குமா எனக்கு தெரியாது, ஆனால் என் ஏசப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக செஞ்சுருக்காருனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்தேன். ரொம்ப கிராண்டாக என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு. புத்தி அறிவுக்கு எட்டாத அளவுக்கு என்னுடைய திருமண காரியங்கள் நடந்துச்சு. என் வெட்டிங்க்கு வந்து என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா, நீ ஒரு தெய்வத்தை நம்பி போன, அந்த தெய்வம் உன்னை கைவிடலை, உன்னையும் உன் பிள்ளைங்களையும் அது கரை சேர்த்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் என் திருமணத்தில் இருந்த பெரிய ஒரு சாட்சி. கர்த்தர் அப்படியா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார், நினச்சி கூட பார்க்க முடியல, எல்லாமும் தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் அப்படி உயர்த்தினார். என் தம்பி எம்சிசி ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிசி காலேஜ் போனான். என் வாழ்க்கையில் மட்டும் இந்த பிளெஸ்ஸிங் இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிளெஸ் பண்ண ஆரம்பித்தார். எம்சிசி காலேஜில் அவனுக்கு நல்ல பிகாம் கிடச்சி அவன் அந்த படித்து முடித்தான். படித்து முடித்து தேர்ட் இயர் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில், பிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இஎன்ஒயின்னு சொல்லிட்டு டிஎல்எஃப்ல போரூரில் இருக்க ஒரு கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிது. அது வந்து யூஎஸ் ஆடிட்டிங் கம்பெனி. ஸ்டார்டிங் 20,000 அவனுக்கு ஒரு ஒர்க் கிடச்சிது. கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சார். என்னுடைய கணவர் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த என் திருமணமான அந்த நாளிலிருந்து என் ஃபேமிலியாக அவர் ஃபேமிலியாக கொஞ்சம் கூட என் தம்பினோ இல்லை என் அம்மானு நினைக்காம அவருடைய சொந்த குடும்பமாக நினச்சி அவங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ பாசமாக நடத்துவார். எங்கள் மதர்ன்லாம் அவ்வளோ எங்கள் அம்மாவை நேசித்து பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு திருமணம் ஆகிற டைமில் எங்கள் மாமனார் பயங்கர சிக்காக இருந்தாங்க. அப்போ சொல்ல டிஎஸ் தங்கராஜ் ஐயா அவர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 அவங்க கத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக நேர்த்தியாக எங்களுடைய வெட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கத்தருக்குள்ளே அவங்க நித்திரை அடைஞ்சாங்க. அதன் பிறகு ஊழியத்தில் அநேக போராட்டங்கள், கண்டிப்பாக ஒரு தலைமையில் இருக்கிறவங்க மறிச்சாங்கன்னா அடுத்தது என்னென்ன போராட்டங்கள் வருமோ எல்லா போராட்டங்களும் ஊழியத்தில் வந்துச்சு. ஆனாலும் ஒன்றே ஒன்று, கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக எங்களை இணைச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மேற்கொள்ள உதவி செய்தார். இன்றைக்கு குடும்பமாக நாங்கள் இருந்து அந்த சபையை நடத்தும்படியாய், அந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் பெரிய கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு திருமணமாகி 12.5 ஆயிடுச்சு. இந்த நவம்பர் வந்தால் 13 ஐ எம் கம்ப்ளீட்டிங் 13. இந்த 13 கர்த்தர் அருமையாக எங்களை நடத்தினார். எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பெரியவ பேர் ஜெஸ்ஸி, கிஃப்டாக கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லி அவளுக்கு ஜெஸ்ஸி கிஃப்டான்னு பேர் வச்சோம். 2 மகள் ஜூடித் குளோரியா. அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம், அநேகர் மூலியமாக தீர்க்க தரிசனம், இவள் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவாள் அப்படின்னு சொல்லி, ஆகையினால அவளுக்கு ஜூடித் குளோரியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். ரெண்டு பேரையும் கர்த்தருடைய பயத்தில் இம்மட்டுமாய் நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். என்னுடைய தம்பியினுடைய திருமண காரியங்கள், அதன் பிறகு தம்பியுடைய திருமண காரியங்களில் அநேக போராட்டங்கள் இருந்துச்சு. எப்படி பார்க்குறது, என்ன செய்கிறது, ஏன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நகை போடாத ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் இருக்க பிள்ளை வேணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதே மாதிரி ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு அருமையான ஒரு மகளை எங்களுடைய குடும்பத்தில் சேர்த்தார். தம்பிக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கோயம்புத்தூரில் மகள். ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப கிராண்டாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு. திருப்பி இங்கே சென்னையில் விஜிபி பீச் ரெசார்ட்டில் அந்த ஓப்பன் கிரவுண்டில் அவனுக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. இப்படி கர்த்தர் எங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். எங்கள் அம்மா அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய விசுவாசம், நான் சொல்லுவேன் அவங்களுடைய குருட்டுத்தனமான ஒரு விசுவாசம், எங்கேயுமே வெளியே வேலைக்கு போக தெரியாது, வெளி அனுபவம் கிடையாது, சம்பாதிக்கிற திறமை கிடையாது, ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று,
கர்த்தரை விசுவாசித்தாங்க, இயேசுவை விசுவாசித்தாங்க, இயேசுவை பற்றி பிடித்து கொண்டாங்க. அந்த விசுவாசத்தில் எங்களையும் வளர்த்தாங்க. ரொம்ப எங்கள் அம்மா வந்து இந்து மார்க்கத்துலேருந்து வந்திருந்தாலும் அப்படியே வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டாங்க. சபை காரியங்களில், ஊழிய காரியங்களில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சம்டைம்ஸ் சர்ச்சுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா எங்களை தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க, கையை பிடிச்சி ரெண்டு பேரையும். அப்படியெல்லாம் வைராக்கியமாக இருந்தவங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அவங்க ரொம்ப பெட்ரிடனாக இருந்தாங்க. மரண படுக்கையில் 2020லேருந்து ரொம்ப மரண படுக்கையில் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட என் கணவர் வந்து அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலியில் கத்திர என்ன வச்சார். எங்கள் அம்மா என் கூட தான் இருந்தாங்க. கடைசியாக ஒரு பெரிய ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் இந்த சிக்னஸ், இந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா எங்கள் அம்மா லாஸ்ட் டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25th அன்னைக்கு காலையில் ஒரு 5:45 அப்போது அவங்க கத்திரக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க. வீட்டில் இருந்த இடத்துலையும் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்னோடு ஒரு வசனத்தை பேசுகிறாரு, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் எல்லா மெசேஜெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி நைட் 2 மணி ஆகிடுச்சு. நான் படுக்கலான்னு போகிறேன், என்னால் படுக்கவே முடியல. அந்த வார்த்தை எனக்கு பேசிக்கிட்டே இருக்குது, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிருச்சு, எனக்கு மெசேஜ் புரிஞ்சிருச்சு, நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க, ஏன்னா திருப்பி நான் 4:00 எழுந்து கிளம்பணும், பிள்ளைங்களாம் கிளப்பணும், 6:00 எனக்கு சர்வீஸ் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை என்னை தூங்கவே விடலை, இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன், இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிஞ்சுது. ஏன் அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்னை தேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்னிங் நான் வரும்போது சூழ்நிலைகள் எல்லாம் சர்ச்சே வந்துட்டாங்க, எல்லாம் 6:00 சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க, எங்கள் அம்மா அங்கே கீழே இறந்து கிடக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நான் கொடுத்தது உன்னை தேற்றுறதுக்கு மட்டும் இல்லை, உன் சபையை தேற்றுறதுக்கு, எழுந்து போய் பேசு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆண்டவரே எங்கள் அம்மா செத்து கீழே கிடக்கிறாங்க, நான் எப்படி மேலே போய் பேசுறது, இல்லை நீ போய் பேசு. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்போது என் பக்கத்தில் எங்கள் சபையினுடைய ஜப வீராங்கனை, எங்கள் விசுவாசி, மூத்த விசுவாசி ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் போய் பேச சொல்லி, நான் பேசட்டுமான்னு. அவங்க சொல்கிறாங்க, மகளே நீ போ, நீ போய் பேசு, கர்த்தர் உன் கூட இருப்பாருன்னு. எங்கள் அம்மா கீழே இறந்து கிடக்கிறாங்க. நான் மேலே போய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, இம்மானுவேல் நான் அவன் கூட இருப்பேன், நான் சர்வ வல்லமையுள்ளவராக அவன் கூட இருப்பேன், சர்வ ஞானியாக அவன் கூட இருப்பேன், சர்வ வியாபியாக நான் அவன் கூட இருப்பேன்ற அந்த வார்த்தையை பேசும்போது என் சபை அங்கே பலப்பட்டதே நான் பார்த்தேன். கர்த்தர் எது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தாலும் அப்புறம் அந்த டெத், அந்த ஃபியூன்ரல் அவ்வளவு க்ளோரியஸாக இருந்துச்சு, மகிமை நிறைந்ததாக இருந்தது. பாட்டு ஜபம் சாட்சி, பாட்டு ஜபம் சாட்சி, வார்த்தை அந்த நாள் முழுவதும் யாருமே போல, எல்லாரும் இருந்தாங்க. அநேக ஊழியக்காரங்க வந்தாங்க அந்த சாவில். எங்கள் அம்மாவோட ஃபியூன்ரலுக்கு பெரிய ஊழியக்காரருக்கு மறைச்சா எப்படி இருக்குமோ அப்படி எங்கள் அம்மாவுடைய ஃபியூன்ரல் நடந்தது. அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க எவ்வளோ தன்னுடைய வாலிப வயதிலிருந்து அவங்களுடைய உத்தமத்தில் கர்த்தரை பற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மரணம் அவ்வளோ ஒரு க்ளோரியஸாக இருந்தது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 28 வயசில் யங் விடவா அவங்க நினச்சிருந்தா எங்கள் ரெண்டு பேரையுமே எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா ஷி வாஸ் சோ பியூட்டிஃபுல், ஷி வாஸ் சோ யங். ஆனால் அவங்க அது எல்லாத்தையும் வெறுத்துட்டு என் பிள்ளைங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரை பிடிச்சி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வளர்த்து எங்களை நடத்தி இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரியாக நிற்கிறேன். இன்றைக்கி என் தம்பி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான் அப்படின்னா அது எங்கள் அம்மாவுடைய ஜபம். எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சுட்டு எங்கள் அம்மா கர்த்தருடைய சமூகத்தில் இப்போது இலை பாடிட்டு இருக்காங்க. கர்த்தர் எங்களை மேன்மையாக ஆசீர்வச்சிருக்கிறாரு. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கு. ஆனால் அது மத்தியில் ஆண்டவர் எங்களை

எடுக்காமல் யுஎஸ் தேசத்துக்கு போயிருக்கான். இப்படி நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சாபமான ஒரு வாழ்க்கையா, ஒருவேளை அந்த சாபத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா, இந்த நாள் இந்த சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். பாரம்பரிய சாபத்தில் இருந்த, ஜெனரேஷனல் கர்ஸில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எங்கள் அம்மா எப்போ ரட்சிக்கப்பட்டாங்களோ, எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, அப்போலேருந்து அந்த குடும்பத்தில் மரணம் நின்றுது, சாவே இல்லாமல் இருந்துச்சு. அநேக ஆண்டுகள் அங்கே சாவு இல்லாமல் இருந்த அந்த ஜென்ரேஷனல் கர்ஸ் உடஞ்சிது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். காயத்ரியாக பிறந்த என்ன ஆண்டவர் இப்போ கிரேஸாக மாற்றி, கிருபையாய் மாற்றி, என்னுடைய பெயரை கெசட்டில் மாற்றிட்டேன். என்னுடைய பெயர் காயத்ரி கிரேஸ். ஸோ ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, அது ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்தான். காயத்ரியாக இருந்த என்ன கர்த்தர் கிரேஸாக மாற்றி அவருடைய கிருபையினால் இம்மட்டுமாய் நிலை நிற்க செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நாங்கள் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா எங்கள் வாழ்க்கை அந்த சாபத்திலே இருந்திருக்கோம். நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், இன்றைக்கி நாங்கள் மரித்து போய் எத்தனையோ வருஷம் ஆகியிருந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனால் அன்றைக்கு எங்களை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் தேடி வர அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. உங்களுடைய சாபங்கள் நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கள், எத்தனையோ அற்புதங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ டே பை டே அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த அற்புதங்களை ருசி பார்க்கணும்னா நீங்களும் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து இயேசுவே அப்படின்னு ஒரு வார்த்தையில் கூப்பிடுங்க. நிச்சயமாக அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்களும் ஒருவேளை அந்த மாதிரி சாபத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள், வியாதியின் கட்டுகளில் இருக்கிறவங்க, மரண தருவாயின் கட்டுகளில் இருக்கிறவங்க, அல்லது திருமண தடையில் இருக்கிறவங்க, இல்லை பிள்ளைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க, என்ன சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும், என்ன கட்டுகளில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு இயேசுவேன்னு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இந்த சாட்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு என் வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார், நான் இதை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், கிரைஸ்ட் காலிங் டிவி உங்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து உங்களுடைய லைஃப் டெஸ்டிமனியை அவங்க சாட்சியை அவங்க வீடியோ பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சாட்சி பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாஸ்டர் டேனியல் அவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சாட்சி அநேகரை எழுப்பி கட்டுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எங்களுடைய மினிஸ்ட்ரியினுடைய மெசேஜஸ் அல்லது எங்களுடைய சாங்ஸ், என்னுடைய கணவர் பாஸ்டர் டி ஜெயராஜ் அவர்கள் அருமையாய் கத்தரை பாடி துதிக்கக்கூடிய வல்லமையான அபிஷேகம் பெற்றவர். அநேக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சேனல் இருக்குது, எங்களுடைய ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படின்ற யூடியூப் சேனல், ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திகள், எங்களுடைய பாடல்கள், எங்கள் சேனலில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற சாங்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு பிளெஸிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனல்லையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அநேகருடைய சாட்சிகள் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சாட்சிகளை கேட்டு, ஏன்னா வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள சாட்சி ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான பாஸ்டர் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த சாட்சிகள், அவரில் சேனலில் போடுகிற சாட்சிகள்
பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அது பிளெஸிங்காக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தர்மியான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கேட்ட இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்டதெல்லாம் நீங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது, இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவ சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை

0: கேட்டுக்கொண்டு ஆண்டவரே கட்டுகளில், பாரங்களில், பிரச்சனைகளில், போராட்டங்களில், கடன் பிரச்சனையில், ஆண்டவரே வியாதியில், மரண கட்டுகளில், ஆண்டவரே அப்பா சிக்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசு என்று அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா எல்லாருக்காகவும் நீர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் மறித்து எங்களுடைய சாபங்களை, எங்களுடைய வியாதிகளை மாற்றின தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் செபிக்கிறாப்பா. தொடர்ந்து உங்கள் கரம் எங்களை நடத்திட்டோம், ஆசிர்வதிங்க. இந்த சேனலை ஆசிர்வதிங்க ஆண்டவரே, இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி சேனலை ஆசிர்வதிங்க, பாஸ்டர் டேனியலை ஆசிர்வதிங்க, அவர் செய்கிறதான இந்த மகத்துவமான ஊழியத்தை ஆசிர்வதிங்க. அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே இருக்கிற இந்த சாட்சிகள் நிறைய பேரோட லைஃப்பை தொடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, ஆசிர்வதிங்க. சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம், ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ஆண்டவரே, சிறுபிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களில சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வம்.

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

0: அல்லேலூயா. அநேகர் 8 மணிக்கு ஆராதனைனா ஏன் 11 மணிக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஜபம் இருக்கும், துதி இருக்கும், அதெல்லாம் முடிஞ்ச பிறகு போகலாம்.
1: Many will come at 11 o'clock and thinking that let the praises be over.
0: அல முடிஞ்ச பிறகு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
1: Then they start message at 11.
0: நேரா வரணும்.
1: It has come straight.
0: அவர் மெசேஜை கேட்கணும்.
1: Hearing the message.
0: கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
1: Then we have to go.
0: அது புரியுதோ புரியலையோ,
1: whether we understand it or not.
0: அது விளங்குதோ விளையங்களையோ,
1: whether we grasp it or not.
0: அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ,
1: whether we have relation or not.
0: போனோ.
1: You have to go.
0: ஒரு செய்தியை கேட்டோம்.
1: Listen to the message.
0: போயிட்டே இருக்கலாம்.
1: Let me go.
0: அப்படிதான் அநேகர் 11 மணிக்கு மேல வர்றது.
1: Many come at after 11.
0: அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
1: Then there won't be any use at all.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பாத்திரத்தின் வாயை நல்லா டைட்டா மூடிட்டு அது மேல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் பிரயோஜனம் இல்லை.
1: When you close the vessel when
0: உள்ள போக
1: water the, it will
0: அதே போலதான்.
1: Same way.
0: எவ்வளவுதான் நீங்க செய்தி மாத்திரம் கேட்க வந்தா அந்த செய்தி உள்ள போகாது.
1: And when you try to do that it will not enter.
0: கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு வசனம் அல்ல.
1: Lord's word is not like
0: அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க.
1: You understand.
0: இந்த உலக கதைகள், உலக கட்டுரைகள், உலக வசனங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா உட்காந்து கேட்டு போலாம்.
1: You can just sit and relax.
0: ஆனா கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும்னா,
1: but when you want to hear the word of God,
0: உங்களுடைய இருதயங்கள் ஆயத்தம் பண்ணப்படணும்.
1: Your heart should be prepared.
0: கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும்.
1: You have to wait at the feet of the Lord.
0: இருதயத்தை செவ்வைப்படுத்தணும்.
1: You have to prepare your heart.
0: இருதயத்துல காணப்படுகிற எல்லா விதமான அழுக்குகள் வெளியில வரணும்.
1: All dirt should come out from your heart.
0: எல்லா கடின இருதயங்கள் அங்க உடைக்கப்பட்டு,
1: all the stony heart be broken.
0: அந்த இருதயம் ஆயத்தப்பட்டால் மாத்திரம்தான்.
1: When
0: ஆண்டவர் சொன்னார் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும்
1: என்று. And it has to be
0: நல்ல நிலம் என்று சொன்னால்,
1: the good land means
0: அது நன்றாக உழுது கற்கள் எடுத்து போடப்பட்டு அந்த ஃபீல்டில் நிலத்தில் தண்ணியை ஊற்றி விதைக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: And there should be preparation, the stones should be
0: removed. அதே போல நம்முடைய இருதயமானது உடைக்கப்பட்டு,
1: our heart should be broken,
0: எல்லா விதமான கற்களும் எடுத்து போடப்பட்டு,
1: all the stones should be removed,
0: அந்த விதைக்கப்பட வேண்டும்.
1: Then it has to be shown.
0: பிறகுதான் அது 30, 60, 100 ஆக பலன் கொடுக்கும்.
1: Then it will give yield 30, 60 and 100.
0: இன்றைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரசங்கம் அங்க இங்க கேட்பாங்க.
1: They listen here and there.
0: அது செவிக்கணையா காதுக்கு ஏதோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும்.
1: It may be good for your ear, but
0: பலன் கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give any fruit.
0: பலன் வராது.
1: No fruit at all.
0: Hallelujah. பலன் வர வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: பலன் கொடுக்க வேண்டுமானால்,
1: if you want to give fruit,
0: அது உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும்.
1: It has to be shown in your heart.
0: அப்பதான் பலன் கொடுக்கும்.
1: Then only it can give fruit.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க?
1: How many of you ready to listen?
0: Hallelujah. நீங்க அல்லேலூயா சொல்லலனா,
1: we don't say அல்லேலூயா,
0: ஆயத்தமா இல்லன்னு அர்த்தம்.
1: We are not yet prepared.
0: நீங்க அல்லேலூயா சொல்றீங்கன்னா நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah you are listening.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க அல்லேலூயா சொன்னாதான் என்னுடைய வா அந்த பிரசங்கத்தை கேக்குறீங்கன்னு அர்த்தம்.
1: When you say hallelujah then
0: hallelujah.
1: That means you are listening.
0: Amen.
1: Amen.
0: உங்க சிந்தைகள் வேற எங்கேயும் போகல.
1: Your mind is not going anywhere.
0: உங்க கையில பைபிள் வச்சுன்னு உட்கார்ந்துகிட்டு,
1: you sit with the bible.
0: வீட்டு காரியம், அந்த காரியம், எதையோ யோசித்து உட்காந்துருக்க வேண்டியது.
1: You may be imagining so many things.
0: Hallelujah. அது ஆண்டவருக்கு அருவருப்பானது.
1: It is abomination before God. Abomination.
0: தேவ சமூகத்துக்கு வந்தால் நம்முடைய சிந்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் தான் இருக்க வேண்டும்.
1: When you come to the presence of God, our mind should be set with the presence of God.
0: கர்த்தருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் ஆவி ஆத்மா சரி அவருக்கு சொந்தம்.
1: The soul, spirit and body belong
0: அவருக்கு
1: to him.
0: ஒப்படைச்சிடணும்.
1: You have to surrender.
0: அவருக்கு கொஞ்சம் உலகத்துக்கு கொஞ்சம் அல்ல.
1: Not to the world and to the God.
0: Hallelujah. முழுவதுமா கர்த்தருக்கு ஒப்படை.
1: And fully you have to surrender.
0: கர்த்தர் உங்களோட இடைப்படுவார்.
1: Then the Lord will intervene.
0: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: வருகிற நாட்களிலே நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது.
1: We have good Friday service.
0: அதில் சிலுவை தியானத்தை அந்த நாளில் நாம் இன்னும் ஆழமாக நாம் அதை தியானிக்க போகிறோம்.
1: We will be meditating the sufferings of the Lord on the cross.
0: அதற்கு முன்பதாக வருகிற திங்கட்கிழமையிலிருந்து ஒரு வாரம் அந்த சிலுவை தியான உபவாச ஜபம் நடக்க போகிறது.
1: We are going to have the fasting prayer from Sunday.
0: அதிலே கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள்.
1: You participate and be blessed.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை
1: on Sunday
0: அது உயிர்த்தெழுதலின் ஈஸ்டர் ஆராதனையாக நடைபெறும்.
1: The resurrected day.
0: அதிலே நாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை தியானிக்க போகிறோம்.
1: We are going to meditate the Easter message.
0: இப்படி இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மேலான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார்.
1: The Lord is preparing us to receive the higher experiences.
0: Hallelujah. இந்த ஞாயிற்றுக்கிழமை
1: on this Sunday
0: பொதுவாக இந்த உலகம் எங்கும் எப்படி குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்களோ அதே போல
1: as they celebrate good Friday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருப்பார்கள்.
1: And they keep as the Palm Sunday
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொன்னால் எல்லாரும் அந்நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதை மேல் கழுதை குட்டியின் மேல் ஏறி எருசலேமுக்கு எப்படி பவனி சென்றாரோ அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள்.
1: When Jesus was going in Jerusalem, everyone received
0: குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி
1: Palm Sunday
0: இதை தியானிப்பார்கள்.
1: They meditate.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆம், ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக
1: before Jesus was crucified on the cross
0: அவர் கடந்து சென்ற பாதை
1: the way of him
0: அதுதான் மிக முக்கியமானது.
1: That is very important.
0: Hallelujah. அது ஒரு சவால்.
1: It's a challenge.
0: சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு
1: after the crucifixion it is different.
0: அறையப்படுவதற்கு முன்பதாக வேறு.
1: Before crucifixion it is different.
0: அந்த சிலுவையை ஆண்டவர் எடுப்பதற்கு முன்பதாக அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்?
1: Before he took the cross how was his mind?
0: உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால்
1: if you want to do something important
0: அது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குமானால்
1: if it is very tough job
0: அது நமக்கு ஒரு பெரிய சோதனையாய் காணப்படும்.
1: It will be a great trial.
0: ஐயோ நான் இதை எப்படி செய்ய போகிறேன்?
1: How I am going to accomplish?
0: ஐயோ இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்?
1: How I am going to overcome?
0: எனக்கு பயமா இருக்கிறதே.
1: I have fear.
0: எனக்கு சக்தி இல்லையே.
1: No power.
0: இதை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லையே.
1: No wisdom to do that.
0: எப்படி நான் தாங்க போகிறேன்?
1: How I am going to bear it?
0: இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும்.
1: Lot of thoughts will be flowing in our hearts.
0: நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் நாம் சந்திப்பதற்கு முன்பதாக
1: Before we face all the trials
0: நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் காணப்படும்.
1: There will be struggle in us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யலாமா வேண்டாமா?
1: Whether we can do it or not.
0: இதை நாம் இங்க போக வேண்டுமா போக வேண்டாமா?
1: Shall I go here or not?
0: இது நல்ல நன்றாக இருக்குமா இல்லை ஏதாவது கெட்டு போய் விடுமா?
1: Whether it is good or bad.
0: இப்படி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும்.
1: Lot of confusions and
0: Hallelujah.
1: Be there.
0: அதை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது.
1: We cannot accept as it is.
0: கொஞ்ச தூரம் ஆண்டவரை பின்பற்றி வந்த சீஷர்களில் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு ஓடி போய்விட்டார்.
1: Many disciples they all disappeared from Jesus.
0: ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அந்த சீஷர்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சிலுவையை நாம் எப்படி சுமப்பது என்ற ஒரு பயத்தில் எல்லாரும் காணப்பட்டார்.
1: They had fear how to bear that such a cross.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: The Lord Jesus Christ
0: அதை அறிந்திருந்தார்.
1: The Lord knew it.
0: நான் அந்த சிலுவையை எடுக்கும் பொழுது
1: when I take the cross
0: அது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் அல்ல.
1: It's not ordinary experience.
0: அது ஒரு கோரமான பாடு.
1: It's a very cruel sufferings.
0: மிக மிக வேதனையான ஒரு அனுபவம்.
1: Very very painful experience.
0: திடீரென்று மரித்து போவது வேறு, மரிப்பதற்கு முன் பல பாடுபட்டு மரிப்பது வேறு.
1: Sufferings before death is different and sudden death is different.
0: அதனால தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்.
1: Jesus Bible says Jesus tasted
0: ருசி பார்த்தார்.
1: He tasted the death.
0: அந்த மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார்.
1: He tasted the
0: மரணம் என்பது ஒரு கசப்பான அனுபவம் தான்.
1: And the death is really bitter
0: experience. அதையும் ஆண்டவர் ருசிக்க வேண்டியதா இருந்தது.
1: But Jesus had to.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு சிலுவையை எடுத்துக்கொள்வதற்கு ஏன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்?
1: Why should the Lord Jesus Christ surrender to the cross?
0: பிதாவாகிய தேவன் தன் குமாரன் மேல் அன்பு வைத்திருப்பாரானால்,
1: Father God, if he had loved the Lord Jesus,
0: ஏன் தன்னுடைய குமாரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலுவையை கொடுக்க வேண்டும்?
1: Why did he give such a cross upon him?
0: தேவன் வல்லமை உள்ளவர் தானே.
1: And God is powerful.
0: அவர் இதெல்லாம் இல்லாமையே ஏதாவது செய்திருக்கலாமே.
1: Without it, he could have done something.
0: இப்படிதான் இன்றைக்கு உலகம் பேசிக்கொள்கிறது.
1: The world is talking like this.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குமே.
1: Whatever he commands, it will.
0: இந்த சிலுவையெல்லாம் எதற்கு?
1: Why this cross?
0: என்று சிலுவை குறித்த இடரல் அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது.
1: Many are hindered because of the cross.
0: அநேகர் சிலுவை குறித்து இடறி அவர்கள் அவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And because of this cross, people are living in unbelief.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையிலே நாம் அந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமானால்,
1: in this morning when we want to,
0: பவுல் சொல்லுகிறது போல,
1: as Paul says,
0: சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
1: Other than cross, I will not boast anything else.
0: நாம் பவுல் சொல்லுகிறது போல சொல்ல வேண்டுமானால்,
1: if we want to say like Paul,
0: ஏன் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should we boast about that?
0: அது ஆண்டவரை வேதனைப்படுத்தின ஒரு சிலுவை தானே.
1: It really made him
0: to suffer. மிக மிக கொடுமைப்படுத்திய ஒரு கொடூரமான ஒரு கருவி தானே.
1: Very cruel cross, it suffered, it made him to suffer.
0: அந்த சிலுவை என்பது பயங்கரமான கொலைக்காரர்களும் பயங்கரமான மன்னிக்க முடியாத பாவங்களை செய்த குற்றவாளிகள் அறியப்படுகிற ஒரு சிலுவை தானே.
1: That cross not unforgiving
0: people. அந்த சிலுவை குறித்து நான் ஏன் மேன்மை பாராட்ட வேண்டும்?
1: Why should I boast that cross?
0: என்ற பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம்.
1: We may be having a lot of questions.
0: ஆனால் அதெல்லாவற்றையும் மீறி அந்த சிலுவையை நான் மேன்மை பாராட்டுவேன்.
1: Beyond everything, I will boast
0: that
1: cross.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம்.
1: That cross is the center of my life.
0: அந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது.
1: The cross is everything for me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இனி ஜீவிப்பது நான் அல்ல.
1: I am not living.
0: கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்.
1: Christ lives in me.
0: Hallelujah. அவருடைய சிலுவை தான் என்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே அவர்களுக்கு அடையாளமே சிலுவை தான் என்று கொடுக்கப்பட்டாயிற்று.
1: And the Christians means it, the sign is cross.
0: கிறிஸ்தவர்கள் என்றால் நட்சத்திரமோ அல்லது மாட்டுக்கொட்டாயோ அல்லது வேறு இதெல்லாம் அடையாளம் அல்ல.
1: And for Christians and not the star,
0: அடையாளமா இருக்கு.
1: The cross is the sign.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு நிச்சயமில்லாதவர்களாக அல்ல, நிச்சயத்தோடு கூட அவர் அந்த எருசலேமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்.
1: And with a great assurance, and Jesus was traveling towards Jerusalem.
0: சில நாட்களில் நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன்.
1: In few days I am going to be crucified on the cross.
0: பஸ்கா என்கிற பண்டிகை நாட்களிலே அவர் மார்த்தாளுடைய வீட்டிலே லாசருடைய வீட்டிலே அங்கே ஒரு பெரிய விருந்து நடைபெறுகிறது.
1: At the time of Passover there was a feast. He is participating in.
0: அதிலே அவள் ஒரு பெரிய தைலத்தை வாசனை திரவியத்தை கொண்டு வந்து பூசுகிறாள்.
1: And she brought the very costly oil.
0: அப்பொழுது மற்ற சீஷெல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு விலையேறப்பெற்ற தைலத்தை கொண்டு வந்து வீணாக்கி விட்டீங்களே.
1: The disciples said, and you are wasting.
0: ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாமே.
1: We can sell it and we can give it to the poor.
0: அப்ப இயேசு என்ன சொன்னார்?
1: What Jesus said?
0: அவளை விட்டு விடு.
1: Leave her.
0: இது செய்தது தரித்திரர்கள் எல்லாம் கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க.
1: The poor is always with you.
0: ஆனா இந்த தைலத்தை என் மேல் பூசினது.
1: The oil it is applied.
0: இது என்னுடைய அடக்கம் செய்வதற்கு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம்.
1: It is a sign for my burial.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அவர் அந்த பண்டிகையின் அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே லாசனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த மரணத்தை குறித்ததான சிந்தை அவருக்குள்ளே இருக்கிறது.
1: At the time of Passover and he was thinking about his death.
0: தாம் இன்னும் சில நாட்களில் மரிக்க போகிறேன்.
1: I am going to die soon.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும், அதுக்கு நேரம் கிடையாது.
1: We don't have time. We can see many things.
0: கர்த்தர் சித்தமானால் வரும் நாட்களில் அதை தியானிக்கலாம்.
1: In coming days we can meditate.
0: ஆனால் இன்றைக்கு,
1: but today,
0: அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த அநேக காரியங்கள், மிக முக்கியமான காரியம் என்னவென்றால்,
1: before he was crucified on the cross,
0: அவர் எருசலேமுக்குள்ளே நடந்து போகவில்லை.
1: And to Jerusalem he did not walk.
0: அவர் அநேக இடங்களிலே நடந்து கொண்டு வந்தார்.
1: In many places he walked around.
0: இப்பொழுது அந்த பெத்தானியா என்று சொல்லப்படுகிற அந்த வீட்டிலிருந்து இப்பொழுது அவர் நடந்து போகிறார்.
1: From Bethania he was walking.
0: நடந்து போகவில்லை.
1: He didn't walk.
0: அதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்?
1: What did he say?
0: நீங்க போய் எதிரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
1: And he go and bring the donkey.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வர சொல்லி அதன் மேல் ஏறி அவர் இப்பொழுது பிரயாணம் பண்ணுகிறார்.
1: And he asked to bring the colt and he was traveling on it.
0: Hallelujah. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பெத்தானியாவில் இருக்கிறார்.
1: And Jesus was in Bethania.
0: அங்கேதான் ராவிலிருந்து பண்ணினார்கள்.
1: And they had a supper.
0: அதை முடித்து விட்டு தான் இப்பொழுது ஆண்டவர் புறப்படுறார்.
1: And after that the Lord is leaving.
0: அப்படி புறப்படும் பொழுது தான்,
1: when he started,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே போகிறார்.
1: And he is traveling from Bethany to Jerusalem on the colt.
0: அருமையானவர்களே, அங்கே ஆண்டவர் அந்த கழுதை குட்டியை அழைத்து கொண்டு வர சொல்கிறார்.
1: And Jesus asked to bring that colt.
0: அப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்.
1: And he said a word.
0: ஒரு கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள்.
1: You will see the colt.
0: அது ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை என்று சொன்னார்.
1: Nobody traveled on it so far.
0: அது குட்டி.
1: It's a colt.
0: ஒருவனும்,
1: no one,
0: ஒரு காலம்,
1: no time,
0: ஏறியிராத ஒரு கழுதை குட்டி.
1: And no one traveled on it so far.
0: Hallelujah. இரண்டாவது கட்டப்பட்டிருந்தது.
1: It was binded.
0: அது கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்கள்.
1: You come loose it and bring it.
0: சொன்னார்.
1: He said so.
0: மூன்றாவது, யாராவது கேட்டாங்கன்னா,
1: if anybody ask,
0: hallelujah, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க.
1: It is needed to the Lord, you just say,
0: அவ்வளவுதான்,
1: that's all.
0: அவன் விட்டுருவான்.
1: He will leave.
0: ஆண்டவருக்கு தேவை.
1: It is needed to the Lord.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவையான ஒரு கழுதை குட்டி,
1: that's a colt is needed for the Lord Jesus.
0: அது கட்டப்பட்டிருந்தது.
1: It was
0: அது ஒருவரும் ஏறாத கழுதியா இருந்தது.
1: Nobody traveled on it.
0: இதுதான் ஆண்டவருக்கு தேவை.
1: This is needed to the Lord.
0: இதுல என்ன இருக்கிறது?
1: What is it?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆண்டவருக்கு தேவை என்று ஒன்று இருக்க அவசியமே கிடையாது.
1: And nothing is needed to the Lord.
0: பூமியெல்லாம் அவருடையது.
1: Entire earth belongs to him.
0: சமுத்திரம் அவருடையது.
1: The ocean belongs to him.
0: நாம் எல்லாம் அவருடையவர்கள்.
1: We belong to him.
0: Hallelujah. எல்லாம் அவருக்கு சொந்தம்.
1: Everything belongs to him.
0: Hallelujah. அவர் சர்வபூமியின் தேவன்.
1: And he is the almighty God.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவை இருக்கிறது?
1: What is the need for him?
0: அவர் கையை அசைத்தால் கூட கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் பக்கத்துல வந்து நிப்பாங்க.
1: If he shake his hand,
0: Hallelujah,
1: millions of angels will come.
0: அப்படிப்பட்டதான தேவகுமாரன்.
1: Such a son of God he is.
0: Hallelujah. ஆனா அவருக்கு ஒரு தேவை இருந்தது.
1: But there was a need.
0: அது ஒரு நல்ல குதிரையா இருந்தா நல்லா இருந்திருக்கும்.
1: If it is horse,
0: மதிப்பா இருந்திருக்கும்.
1: It is really honorable.
0: ஏன்னா பெரிய ராஜா,
1: the kings,
0: எல்லாம் குதிரையில தான் போவாங்க.
1: They go by cross.
0: யாரும் கழுதியில போக மாட்டாங்க.
1: Nobody will travel on the donkey.
0: இவர் பெரிய ராஜா.
1: He is the great king.
0: இவர் குதிரையில தான் போகணும்.
1: He has to go on the
0: ஆனா கழுதை குட்டியின் மேல போறார்.
1: But he is going on the colt.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இப்படிப்பட்ட ஒரு ராஜா கழுதை குதிரையில போக வேண்டிய ராஜா கழுதையின் மேல் போகிறார்.
1: He had to travel on the horse, but
0: குதிரை மேல் போக வேண்டுமானால் கையில ஆயுதங்கள் இருக்க வேண்டும், பட்டயம் இருக்க வேண்டும்.
1: He should have the sword.
0: ஈட்டி இருக்க வேண்டும்.
1: The spear.
0: குதிரையில் போனால் என்ன அர்த்தம்? யார் இடத்துல யுத்தம் பண்ண போகிறார் என்ற அர்த்தம்.
1: If he goes on the horse he has to fight.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எருசலேமுக்குள்ள குதிரையின் மேல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போனால் என்ன அர்த்தம்?
1: In Jerusalem, if he takes the weapons, that means he is going
0: for fight. Now
1: he is going on the colt.
0: கையில ஆயுதங்கள் இல்லை.
1: No weapons in his hand.
0: ஒன்றுமே இல்லை.
1: Nothing in his hand.
0: அதுவும் கழுதை அல்ல, கழுதை குட்டி.
1: It's not at all even a donkey, it is a colt.
0: குட்டியான கழுதை.
1: It's a little donkey.
0: அல்லேலூயா. அந்த குட்டி இயேசுவை சுமக்குது.
1: And it is bearing the Lord Jesus.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இதல்ல தேவ செய்தி.
1: This is not the message today.
0: ஒரு முகவரியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: I just give an introduction.
0: இந்த குட்டியின் மேல் ஆண்டவர் ஏறி போகும்பொழுது,
1: when Jesus was traveling on the colt,
0: அங்கே திரளான ஜனங்கள் இதை பார்க்கிறார்கள்.
1: Multitudes watching.
0: அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்?
1: What did they do?
0: 12th வசனம், 13 யோவான் எழுதின 12th அதிகாரம் 12 13 வசனங்களை பார்க்கும்பொழுது,
1: John 12 and 12 13.
0: மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா, அல்லேலூயா,
1: ஓசன்னா, பிளஸ்டு
0: அல்லேலூயா.
1: அருமையான
0: தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: இவர் யார்?
1: Who is he?
0: யாருக்கு ராஜா?
1: For whom is the king?
0: இந்தியாவின் ராஜாவா?
1: Is king for India?
0: எந்த ஊர் ராஜா இவர்?
1: And who's king?
0: இஸ்ரவேலின் ராஜா.
1: King of Israel.
0: இங்க இஸ்ரவேல் யாராவது இருக்கீங்களா?
1: Anybody Israel here?
0: ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மை, இனி யாக்கோப் இல்ல, நீ யார்? இஸ்ரவேல மாத்திட்டார்.
1: No more Jacob and you are Israel. அப்போ
0: நாம் இஸ்ரவேலரா இருந்தால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார்.
1: And if you are Israel,
0: Hallelujah.
1: There is a king for us.
0: அப்போ நாம் சொல்லலாம், என் ராஜா இயேசு.
1: My God is Jesus.
0: ஒரு ராஜா இருப்பாரானால் அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும்.
1: If there is a king and there should be kingdom.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom.
0: அவர் ராஜாவா இருக்கிறார்.
1: He is the king.
0: அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is kingdom for him.
0: இங்கே பிலாத்து என்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேட்டார் என்றால்,
1: The Pilate is asking the Lord Jesus.
0: யோவான் 18th அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது,
1: John 18.
0: அங்கே அவர் பார், நீ என்ன யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார்.
1: Are you the king of Jews?
0: எல்லாம் ஒன்னு, நீ ராஜான்னு சொன்னேன் சொல்றாங்க.
1: All say you are.
0: நீ யூதருக்கு ராஜாவா?
1: Are you the king of Jews?
0: அவர் என்ன சொன்னார்?
1: What did he reply?
0: நான் ராஜாதான்.
1: Yes, of course I am king.
0: Hallelujah. நான் யாரு? ராஜாதான்.
1: I am king, of course.
0: ஆனா,
1: but
0: 36th வசனத்துல வாசிக்கும் பொழுது,
1: 36,
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடி என் ஊழியக்காரன செய்வாங்க, போராடி இருப்பார்கள். அல்லேலூயா.
1: அல்லேலூயா. My kingdom is not of this world.
0: Amen.
1: Amen.
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of this world.
0: நான் ராஜாதான்.
1: Of course I am a king.
0: எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is the kingdom.
0: ஆனால்,
1: but
0: என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல.
1: My kingdom is not of the world.
0: நான் இஸ்ரவேலின் ராஜா.
1: I am the king of Israel.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாய் பிரவேசிக்கும் பொழுது,
1: the Lord Jesus Christ as the king when he was entering,
0: மக்கள் எல்லாரும் அவரை ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி, இதோ இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
1: Everyone praised and Hosanna, Hosanna, blessed is he who comes in the name of the Lord.
0: Hallelujah.
1: The King of Israel.
0: மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள்.
1: They put the branches.
0: Hallelujah. தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து போட்டார்கள்.
1: They spreaded the clothes.
0: எல்லாம் சொல்லி, இதோ கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்,
1: blessed is he who comes in the name of the Lord
0: என்று எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறாங்க.
1: They were all praising God.
0: அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது.
1: That's what the Lord is expecting.
0: ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தா உங்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நான் போராடி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா யோசித்து சரி ரொம்ப நேரம் அந்த பாஸ்டர் விட மாட்டார் நம்மள, ஸ்தோத்திரம் பண்ணி தொலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்னும் எனக்கு ஏதோ நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஸ்தோத்திரம் போடுறீங்க.
1: You are putting prizes after one hour.
0: எனக்காக நான் ஸ்தோத்திரம் கேட்கல உங்ககிட்ட.
1: I am not asking prizes. Hallelujah. For me.
0: நீ ஸ்தோத்திரம் போடலனாங்க ஆண்டவர் வர மாட்டார். அதுக்காக தான்
1: when he don't praise the Lord won't come.
0: ஸ்தோத்திரம் போட்டா தான் அவர் உலாவுவாருங்க.
1: He will come only when he praises him.
0: யானா நான் பெரிய பிரசங்கியா இருக்கடே.
1: I am not a good preacher.
0: ஸ்தோத்திரம் போட்டா தான் என்னாலே பேச முடியும்.
1: When we praise one we can talk to him.
0: ஆகவே தான் ஸ்தோத்திரம் போடணும்.
1: That's why we give praises.
0: ஹல்லேலூயா சொல்லணும்.
1: I have to say hallelujah.
0: அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள்.
1: They lifted the Lord.
0: என்று ஆர்ப்பரித்தார்கள்.
1: They said
0: தேவ சபை என்று சொன்னால் அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம்,
1: there should be shout in the church,
0: சத்தம்
1: there should be shout,
0: அங்கே இருந்து கொண்டே இருக்க வேண்டும்
1: all the time.
0: சாத்தான் பயப்படுகிற ஒரு காரியம் இருக்குமானால்,
1: if the Satan has to
0: தேவ ஜனம் ஸ்தோத்தரித்தால்,
1: when you praise him,
0: தேவ ஜனம் துதித்தால்,
1: when you praise him,
0: தேவ ஜனம் ஆர்ப்பரித்தால்,
1: when you shout,
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடுவான்.
1: Satan will flee away.
0: அவனால் நிற்க முடியாது.
1: He cannot stand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் பிசாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா,
1: what the devil does,
0: தோத்தரி உங்களை எப்படியாவது தோத்தரிக்காம வைக்கணும்ன்றதுக்காக, ஏன்னா தோத்தரித்தா அவனுக்கு பிரச்சனை.
1: If he prays, it is a problem for him.
0: அதனால உங்க உள்ளத்துல வந்து
1: he comes to your heart,
0: வீண் சிந்தனை வீண் எண்ணம் அதெல்லாம் போட்டு உங்களை குழப்பி,
1: he keeps all vain thoughts.
0: அமைதியா இரு, அவர் அப்படிதான் சொல்லுவார், நீ அமைதியா இரு,
1: you just keep quiet
0: அப்படின்னு உங்களை அமைதியா, நீங்க பிசாசு கீழ்படுவீங்க.
1: He obey to the devil.
0: ஆண்டவருக்கு கீழ்படியல.
1: You are not obeying to God.
0: ஆண்டவருக்கு கீழ்படுவீர்களானால்,
1: if you obey to the Lord,
0: உங்க வாயில துதியின் சத்தம்,
1: the praises,
0: ஸ்தோத்திரத்தின் சத்தம்,
1: praises
0: வந்து கொண்டே,
1: it keeps coming from your mouth,
0: வந்து கொண்டே,
1: it keeps coming.
0: எவ்வளவு துதிக்கிறீங்களோ,
1: how much more you praise.
0: Hallelujah. உங்க வாழ்நாள்ல நீங்க எவ்வளவு துதிச்சீங்க,
1: how much you praised.
0: எவ்வளவு நாள் உங்களுடைய ஆயுசு இருந்துச்சு,
1: how long you had life.
0: உங்க ஆயுசு நாட்களுக்கும் அந்த ஸ்தோத்திரத்துக்கும் பெர்சன்டேஜ் வச்சு ஆண்டவர் பார்ப்பார்.
1: The Lord will look at the percentage of praises.
0: பாக்கும்போது
1: when he looks at it,
0: உங்களுடைய வாழ்நாள்ல 100%ல
1: in 100%
0: நீங்க ஒரு 20% தான் தோத்துறீங்க, 80% நீங்க தோத்துறீங்கல,
1: 20% only you praised, 80% you did not praise.
0: அப்ப உங்களுடைய வாழ்நாள் 80% waste.
1: Then 80% of your life will become
0: waste. நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமானது, a short life.
1: Our life is very short.
0: இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையை நாம அது அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டுமானால்,
1: if it has to be meaningful,
0: துதிக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: You keep praising God.
0: என்றால் உங்களுடைய துதிகள் எல்லாம் ஆண்டவருடைய பொற்பாத்திரத்திலே அது போய் குவிஞ்சிட்டே இருக்குது.
1: All the praises going to the golden vessel.
0: எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன் ஆண்டவர் டிக் போட்டுனே வராரு.
1: The Lord is keeping the account.
0: ஒவ்வொரு ஸ்தோத்திரம் போட போட,
1: when he praises him,
0: ஒரு ஸ்தோத்திரம் கூட சும்மா இல்ல.
1: It's not just like
0: that. ஆண்டவர் கணக்கு வைக்கிறார்.
1: Jesus keeps
0: account. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனால தான் பிசாசு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாம உன்னை தடுத்துட்டே இருக்கான்.
1: The devil is stopping you.
0: மாம்ச சிந்தையை கொடுக்கறான்,
1: giving fleshly thoughts.
0: முரட்டாத சிந்தையை கொடுக்கறான்,
1: rebellious thoughts.
0: உன்னை கீழ்ப்படியாம பண்றான்,
1: disobedience.
0: நீ அவனை எதிர்த்து நில்,
1: resist him.
0: ஸ்தோத்திரி,
1: praise him.
0: கர்த்தரை மகிமைப்படுத்து,
1: praise him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏன் இந்த சிலுவையா தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்?
1: Why Jesus has to choose the cross?
0: Hallelujah. ஏன் ஆண்டவர் மரிக்க வேண்டும்?
1: Why the Lord should die?
0: ஏன் ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டும்?
1: Why should he shed the blood?
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: உண்மையாகவே இது ஒரு பெரிய கேள்விதான்.
1: It's a big question.
0: ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த கேள்விகளை கேட்கிறாங்களே ஒழிய,
1: many ask this question,
0: இவ்வளவு பெரிய கோர மரணம்,
1: the very cruel death,
0: இவ்வளவு பெரிய பாடு,
1: suffering,
0: எதனால வந்தது,
1: why did it come
0: என்றால்,
1: because,
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God,
0: amen,
1: amen.
0: மனுஷனை ஆண்டவர் செம்மையாக உண்டாக்கினார்,
1: the Lord created the man perfect way,
0: ஆனால் அவன் பாவம் செய்தான்,
1: but he committed sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை,
1: the wages of sin, the death,
0: யாராலும் ஜெயிக்க முடியாது.
1: Nobody can overcome.
0: பாவம் மரணத்தை கொண்டு வந்தது.
1: The sin brought death.
0: அந்த பாவத்தை போக்குவதற்கு,
1: in order to remove that sin,
0: விமோசனமே கிடையாது.
1: No redemption at all.
0: எவ்வளவு கோடி கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: Any millions, no redemption.
0: என்ன கொடுத்தாலும் விமோசனம் கிடையாது.
1: No redemption for that.
0: என்ன பாவம் கொடிது.
1: The sin is so cruel.
0: அது உன்னை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் வரைக்கும் அது உன்னை விடாது.
1: It takes to the hell.
0: அந்த அப்படிப்பட்ட அந்த பாவத்தை,
1: that kind of sin,
0: நாம் எங்கே கொண்டு போய் அதை அழிக்க முடியும்?
1: How to destroy?
0: அதை நீ எவ்வளவு நாள் மூடி வச்சிருப்ப?
1: How long you close it?
0: பாவத்தை நீ மறைத்து வைத்தால்,
1: if he close the
0: பாவத்தை
1: sin,
0: மறைக்கிறவன்,
1: if those who hide the sin,
0: வாழ்வடைய மாட்டான்,
1: they cannot live,
0: வாழ்வடையவே மாட்டான்,
1: they cannot live at all.
0: அது மூடி வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல,
1: no use of covering,
0: மறைக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல,
1: no use of hiding it.
0: அது ஒழிக்கிறது தான் ஒரே வழி.
1: You have to destroy.
0: பாவத்தை எப்படி மறைக்கிறது, எப்படி ஒழிக்கிறது?
1: How to destroy?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம்தான் அந்த கல்வாரி சிலுவை.
1: In order to destroy the hallelujah. sin, the Lord has chosen the cross.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே தான் ரோமருக்கு எழுதின 6 முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்களா?
1: When you read complete Roman 6,
0: நாம் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு,
1: we are crucified with the Lord Jesus,
0: அவருடனே கூட மரித்து,
1: we die with him,
0: அவருடனே கூட நாம் எழுப்பப்பட்டோம்,
1: we are being raised.
0: Hallelujah.
1: Through him,
0: பாவத்துக்கு மரித்து,
1: we dead to sin,
0: நீதிக்கு நாம் பிழைத்துக் கொண்டோம்,
1: we live for righteousness.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God, the Lord Jesus Christ,
0: இந்த மரணத்திலே தன்னை ஒப்புக்கொடு என்ன?
1: Why did he commit for this death?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த பாவ மரணமாகிய அந்த ஆக்கினை தீர்ப்பு,
1: the condemnation.
0: Hallelujah. ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்து முடித்தார்.
1: He accomplished great thing on the cross.
0: சிலுவையிலே தான் செய்ய முடிந்தது.
1: He did it on the cross.
0: அந்த சிலுவையை அவர் எப்படி தாங்க முடிந்தது?
1: How did he bear that cross?
0: ஒரே நேரத்தில்,
1: the same time,
0: ஆண்டவர் சிலுவையிலே ரெண்டு காரியங்களை செய்தார்.
1: He did two things on the cross.
0: ஒன்று, அந்த சிலுவையிலே அவர் வேதனை அடைந்தார்.
1: He undergone pain in the cross.
0: சொல்லொண்ணா வேதனை,
1: unspeakable pain,
0: சகிக்க முடியாத வேதனை,
1: nobody could endure,
0: தாங்க முடியாத வேதனை,
1: unbearable,
0: பாடுபட்டார்,
1: he suffered.
0: அதே நேரத்திலே அந்த சிலுவையிலே அவர் களி கூர்ந்தார்.
1: But he was rejoicing on the cross.
0: எப்படி ஒரே நேரத்துல பாடுபட்டுகிட்டே ஒரே நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியும்?
1: How is it possible suffering in the midst of?
0: அதுக்கு பதில் தான் எபிரேயர்க்கு நிருபம் 12:2 வாசிக்கிறோம்.
1: Hebrews 12:2 he
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What we read,
0: தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை, பாருங்க, அவமானம்,
1: ஷேம்,
0: அதை சகிக்கிறாரு. ஒரு பக்கம்,
1: one side is enduring,
0: இன்னொரு பக்கம்,
1: other side,
0: அதை எதை அனுபவிச்சுட்டு இருக்காரு?
1: Which one is under
0: தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம்,
1: one side joy is kept,
0: இன்னொரு பக்கம் அவமானம், நிந்தை,
1: another side reproach and shame,
0: அவமானத்தின் பொருட்டு,
1: because of shame,
0: சிலுவை சகித்து,
1: endured.
0: Hallelujah.
1: He is sitting on the
0: right hand. இதுதான் ரகசியம்.
1: That is the mystery.
0: இதான் சிலுவையின் ரகசியம்.
1: That is the mystery of the cross.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne which it,
0: அது ராஜரீகத்தை குறிக்கிறது.
1: It reveals the kingdom.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: The throne, what it represents.
0: ராஜாவை குறிக்கிறது.
1: It represents king.
0: சிங்காசனம் எதை குறிக்கிறது?
1: Throne, what it tells.
0: அருமையானவர்களே, நாம் எல்லாரும் இந்த நாட்களிலே பாவத்தில் அடிமைத்தனத்திலே அடிமைகளாக நாம் வாழாமல், இயேசுவை போல பாவத்தை ஜெயித்த ராஜரீகம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
1: As Jesus overcome the death and we have to overcome the
0: Hallelujah.
1: sin and death.
0: நம்முடைய ராஜ்யம், இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல.
1: Jesus said, my kingdom is not of the world.
0: Hallelujah. இந்த உலகத்துக்குரியதல்ல.
1: Not of the world.
0: என் ராஜ்யம் வேற.
1: My kingdom is different.
0: என் ராஜ்யம் எது?
1: Which is my kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ராஜ்யம் வித்தியாசமான ராஜ்யம்.
1: My kingdom is different.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அது என்ன ராஜ்யம்?
1: What kind of kingdom it is?
0: ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து,
1: Jesus said to Israelites,
0: யாக்கோபு புத்தகத்தில் 19 வாசிக்கும் பொழுது,
1: Exodus 19,
0: அங்க என்ன வாசிக்கிறோம்?
1: What we read,
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். நீங்கள் எனக்கு யாரா இருக்கிறீங்க? ஆசாரிய ராஜ்யம்,
1: and the kingdom of priests.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல.
1: We don't belong to this world.
0: நாம் யார்? படிங்க 19:6 எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள். போதும்.
1: Kingdom of priests and holy nation.
0: ஆசாரிய ராஜ்யம்
1: or kingdom of priests.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: அதனாலதான் நாம் வேதத்தில் மிக தெளிவாய் வாசிக்கிறோம்.
1: We read very clearly in the Bible.
0: ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல,
1: not only he saved us,
0: நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிவிட்டார்.
1: And he made us kings and priests.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான ராஜா.
1: The Lord whom we worship is the true king.
0: அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அவர்தான் ராஜா.
1: He is the king for Israel.
0: ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Isaiah 43 and 15,
0: நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர்.
1: I am the creator. Hallelujah. I am your king.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு ராஜா 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம்,
1: one king may be 10 or 20 years
0: இருக்கலாம்,
1: or 30 years,
0: 100 வருஷம் இருக்க முடியாது,
1: it cannot be 100 years.
0: ஆனால் நம்முடைய ராஜா யார் தெரியுமா?
1: Our king.
0: அவர் நித்திய ராஜா,
1: eternal king.
0: எரேமியா 10 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: Jeremiah 10 and 10,
0: கர்த்தரோ மெய்யான தெய்வம்,
1: the Lord is true God.
0: அவர் ஜீவனுள்ள தேவன்,
1: is the living God.
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: அவர் நித்திய ராஜா,
1: is eternal king.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்முடைய ராஜா யார்?
1: Who is our king?
0: எபிரேயர்கள் நிருபம்
1: Hebrews
0: 7 அதிகாரம்
1: 7
0: 2 வசனத்திலே
1: 2
0: அங்கே வாசிக்கிறோம்,
1: there we read,
0: அவர் நீதியின் ராஜா,
1: is the king of righteousness.
0: அவர் அவர் சாலேமின் ராஜா,
1: is the king of Salem.
0: அவர் சமாதானத்தின் ராஜா,
1: is the king of peace.
0: அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ராஜா,
1: he is our king.
0: அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்த ராஜா,
1: he came to make
0: அவர்
1: peace.
0: அவர் நீதியின் ராஜா,
1: is the king of righteousness.
0: அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் நம்மை ஆசாரிய ராஜ்யமா மாற்றி அவரே அந்த பிரதான ஆசாரியராய் மாறிவிட்டார்.
1: He has become the chief priest.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: அந்த அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
1: How is his kingdom?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறார்?
1: How is that king?
0: யார் ஒருவன் ராஜாவை காண்கிற கண்களை உடையவர்களாய் நம்முடைய தேவனை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ அன்றைக்கு கழுதியின் மேலே ஏறி வந்த கர்த்தராகிய இயேசுவை அந்த ஜனங்கள், ஓசன்னா இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து பாடினார்களோ.
1: The people were singing and his Hosanna and
0: நாம் ஏன் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறோம்?
1: Why we keep
0: ஏன் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say Alleluia?
0: Hosanna என்று ஏன் ஆர்ப்பரிக்கிறோம்?
1: Why we say Hosanna?
0: நம் மத்தியிலே இருக்கிறவர் ராஜா.
1: He is king.
0: சாதாரண ஒரு மனுஷன் வரான், ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா கத்துறான். ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு நீ எவ்வளவு
1: யோசிக்கிற?
0: அவரை பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இல்லை.
1: You don't have eyes to see.
0: ராஜாவை காணும் கண்கள் உனக்கு வேண்டும்.
1: You should have the eyes to see.
0: யார் ஒருத்தன் கர்த்தரை ராஜாவாக பார்க்கிறானோ,
1: whoever looks at God as king,
0: அவன் தான் தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா உண்மையான கிறிஸ்தவன்.
1: And he is the true Christian.
0: ஏசாயா தீர்க்கதரிசி,
1: Isaiah prophet,
0: அவர் என்ன செய்தார்?
1: What did he do?
0: அவர் பெரிய தீர்க்கதரிசி தான்.
1: Of course he is a great prophet.
0: ஏசாயாவின் புத்தகம் 6 அதிகாரத்துல
1: 6th chapter
0: அவர் சொல்றார் பாருங்க,
1: he says
0: 5th வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது,
1: 6 and 5 Isaiah,
0: அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனத்தின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: My eyes have seen the king, the Lord of hosts.
0: அவன் எப்படி பார்த்தான் அந்த ராஜாவை?
1: How did he see that king?
0: சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே.
1: The Lord of hosts.
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: என்ன சாட்சி சொல்ல போற?
1: What kind of testimony you are going
0: to say? இந்த ராஜாவை உன் கண்கள் எப்படி பார்த்தது?
1: How did your eyes look at that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தானியேல் ராத்தரிசனங்களிலே ராஜாவை கண்டார்.
1: And Daniel has seen.
0: இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை பாருங்க, தூங்கும் பொழுது கெட்ட கனவு வருது, அது வருது, இது வருது, பேய் வருது, அது வருது, இவன் வந்தா அவன் வந்தான்லாம் சொல்றாங்க.
1: The Christians have very bad dreams. Did Jesus come?
0: இல்லை.
1: No.
0: என்ன நீ ராஜாவா நினைக்கிறது இல்ல.
1: You are not thinking about king.
0: வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க, அதான் வருது உனக்கு.
1: You are thinking something else, it is coming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனே, நீ எப்படி ஆண்டவரை பார்க்கறாயோ.
1: How do you look at the Lord?
0: Hallelujah. அவர் நித்திய ராஜா மாத்திரமல்ல,
1: not only eternal king,
0: சமாதானத்தின் ராஜா மாத்திரமல்ல,
1: not only king of peace,
0: அவர் எப்படிப்பட்ட ராஜா,
1: what kind of king,
0: மகிமையின் ராஜா,
1: it's a glorious king.
0: சங்கீத புத்தகம் 24 சங்கீதம்
1: psalm 24
0: எட்டாவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இந்த மகிமையின் ராஜா யார், இந்த மகிமையின் ராஜா,
1: who is this glorious king,
0: அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். Hallelujah.
1: The Lord,
0: ஏழாவது வசனத்துல,
1: in 7,
0: வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா.
1: Glory shall come.
0: அல்லேலூயா. நீ துதித்தால்,
1: when you praise,
0: மகிமையின் ராஜா அப்படியே உள்ள வருவாரு.
1: The king of glory.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா உன் நடுவுல நடந்து வருவாரு.
1: The glory will come.
0: நீ துதித்தால் மகிமையின் ராஜா நடந்து வருவாரு.
1: When you praise, the glory.
0: உன்னை விசாரிப்பாரு, உன் பக்கத்துல உட்காருவாரு,
1: உன்னை
0: தொடுவாரு.
1: He will touch you.
0: மகிமையின் ராஜா,
1: king of glory.
0: உரகாபா சந்தராலி அங்கரபாரா. ஆனா இந்த மகிமையின் ராஜாவை நீ அசட்ட பண்ற.
1: You are despising the king of glory.
0: அல்லேலூயா. அவர் கொடுக்க வேண்டிய மகிமையை நீ கொடுக்கல.
1: You are not giving that glory.
0: அவர் மகிமைப்படத்தக்கவர்.
1: He has to
0: அவர்
1: be துணிக்கப்படத்தக்கவர். He has to be
0: ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.
1: He has to be.
0: யார் இந்த மகிமையின் ராஜா?
1: Who is this king of glory?
0: சொல்ல முடியும். அவர்தான் என்னுடைய மகிமையின் ராஜா.
1: He is my king of glory.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இதோ கழுதி குட்டியின் மேலே ஏறி வருகிற இஸ்ரவேலின் ராஜா,
1: the king of Israel,
0: என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள்.
1: They were shouting, king of
0: Israel. அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று மாத்திரம்தான் பார்த்தார்கள்.
1: They looked only as the king of Israel.
0: ஆண்டவர் தான் எப்படிப்பட்ட ராஜா என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
1: He is revealing how, what kind of king he is.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: அவருடைய அவர் அவர் மகிமையாக, அவர் சாந்தம் உள்ளவராக,
1: வித் மீக்னஸ்,
0: அவர் சமாதானம் உள்ளவராக,
1: வித் பீஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உன் மத்தியில் உலாவி வருகிறார்.
1: He is moving in your midst.
0: உலக பிரகாரமான ராஜாவின் பக்கத்தில் நீ போக முடியாது.
1: You cannot go to the worldly king.
0: ஆனால் இந்த ராஜாவின் இடத்துல அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுங்களா?
1: What those people are doing?
0: குழந்தைகளை தூக்கி வந்து,
1: they bring babies,
0: பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு வந்து
1: they bring.
0: ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே என் குழந்தையை தொடுங்க,
1: Lord,
0: என் குழந்தையை தொடுங்க,
1: please touch the baby.
0: அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் தொடுறாரு.
1: The Lord is touching everything.
0: அப்போ எவ்வளவு ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல. அது அவர் என்ன, சாந்த குணம் உள்ளவர்.
1: Because he is the full of meekness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த சாந்த குணமுள்ள ராஜாவை அவர்கள் பார்த்ததுனால,
1: since they saw the king of,
0: thank you Jesus,
1: meekness.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகரியாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டபடி,
1: as for Zechariah,
0: 9 அதிகாரம் 9வது வசனத்தில்,
1: 9 and 9,
0: சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்.
1: He is riding upon an ash.
0: அந்த கழுதைக்கு ஒரு பேர் வந்துச்சுங்க. போ,
1: now there is a name,
0: மரி. Hallelujah.
1: Riding.
0: Hallelujah. Amen. Hallelujah. Thank you Jesus.
1: Thank you Lord.
0: எல்லா ஜனங்களும் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
1: They all brought the babies.
0: Hallelujah. அவருக்கு முன்னால் அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி போடுறாங்க.
1: They put all the branches before him.
0: தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி கழட்டி கழட்டி எல்லாம் போடுறாங்க.
1: They put all the dresses.
0: எதுக்கு அப்படிலாம் செய்தாங்க?
1: Why did they do that?
0: எதுக்கு?
1: What for?
0: எதுக்குன்னா, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்கிறோம்.
1: Lord, we accept you.
0: நாங்கள் உம்மை வெறுக்கல.
1: We did not.
0: நாங்கள் வேண்டாம் தள்ளல ஆண்டவரே.
1: We don't hate you.
0: நாங்கள் வேற என்ன செய்யறது?
1: What can I do?
0: எங்க வஸ்திரங்கள் எல்லாம் தெருவில் நாங்கள் விதிக்க, அந்த நடைபாதையில் நாங்கள் விரிக்கிறோம்.
1: We just spread the clothes.
0: அது மேலே நீங்கள் நடந்து வாங்க ஆண்டவரே.
1: You have to walk upon it.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது பேர் தாங்க ஒப்பு கொடுத்தல்.
1: That is the commitment.
0: தேவ பிள்ளையே,
1: children of God,
0: இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மையானால்,
1: if you have accepted the Lord,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit yourself.
0: அந்த கழுதை தன்னை ஒப்பு கொடுத்துச்சுல்ல.
1: The donkey committed.
0: ஒருவரும் ஏறியிராத கழுதை.
1: No one ride on that.
0: Hallelujah. அப்ப நான் நினைக்கிறேன் அந்த சொந்தக்காரன், அந்த கழுதையின் சொந்தக்காரன் என்ன பண்ணிருப்பான்?
1: Maybe the owner of donkey.
0: இந்த கழுதை எனக்கு மட்டும் தான் வேணும்.
1: It is only for me.
0: வேற யாரும் ஏறக்கூடாதுன்னு
1: வச்சிருப்பான். Should take it.
0: உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் அப்படி போட்டு பூட்டி வச்சிருக்கிறியோ,
1: whatever you lock it,
0: உனக்கு மாத்திரம் வச்சிருக்கிற பாரு,
1: you keep it only for you.
0: அதை வந்து ஆண்டவர் கொடுத்துரு.
1: Come on, bring it and give it to the Lord.
0: அதுதான் ஒப்பு கொடுக்கிறது.
1: That is commitment.
0: வஸ்திரத்தெல்லாம் கழட்டி போடு.
1: Come on, you take
0: எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துரு.
1: Give all that.
0: ஒப்பு கொடுத்துரு.
1: Commit yourself.
0: அதுதான் ஆண்டவருக்கு நீ செலுத்துற மரியாதை.
1: That is the respect.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுதான் ஒப்பு கொடுத்தல்.
1: That is commitment.
0: அதுதான் தாழ்மை.
1: That is humbleness.
0: ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார்.
1: Jesus humbled himself.
0: அதுதான் சிலுவையினுடைய மகிமை.
1: That is the glory of the cross.
0: Hallelujah. சிலுவை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா?
1: Why did he choose the cross?
0: அது சிறுமை.
1: It is affliction.
0: சிறுமை.
1: Affliction.
0: அந்த சிலுவை ஒரு அவமானம்.
1: It is a shame.
0: அந்த சிலுவை ஒரு கேவலம்.
1: And it is really.
0: Hallelujah. அந்த சிலுவையில தான் ஆண்டவர் மரித்தார்.
1: And Jesus died on that cross.
0: அந்த சிலுவையின் மரண பரியந்தம்.
1: Till the death of the cross.
0: அவர் கீழ்ப்படிந்தவராகி.
1: And he obeyed.
0: தம்மை தாமே வெறுமையாக்கி.
1: He emptied himself.
0: தேவ பிள்ளையே.
1: Children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வெறுமையாக்கிட்டு.
1: Emptied himself.
0: தன்னை வெறுமையாக்கி எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார்.
1: He has given himself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா எனக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லி அவர் கேட்கல.
1: He didn't ask to give.
0: சில பேர் பாட்டு பாடுவாங்க.
1: Some they sing.
0: உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அப்படி கேட்க மாட்டார்.
1: The Lord may not ask such a way.
0: கொடுத்துட்டு கொடுத்துட்டு எனக்கு என்ன செய்தார் கேட்பார், பிச்சை எடுக்கிற மாதிரி.
1: Will he ask what do you do for me?
0: அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்குற ஆண்டவர் இல்லைங்க நம்முடைய ஆண்டவர்.
1: Our Lord will not ask.
0: சந்தோஷமா கொடுத்தா வாங்கிக்குவார்.
1: If you give gladly, you will accept.
0: Hallelujah. அவருக்கு என்ன தேவைன்னு தெரியாது. சீஷருக்கு தெரியவே இல்லை என்ன கேட்பாருன்னு தெரியாது.
1: The disciples did not know what will ask.
0: ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கோம்.
1: Go and see the colt.

0: painful.
1: Satan.
0: உன்னை அவன் உபயோகப்படுத்திட்டு இருக்கான்.
1: He is using you.
0: ஆண்டவர் சொல்றாரு.
1: The Lord says.
0: இனிமேல் நீ யாருக்கும் அல்ல.
1: Not for anyone.
0: எனக்கு தேவை.
1: You are needed for
0: Hallelujah.
1: me. Hallelujah.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You are loose.
0: கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
1: You have to be loose.
0: இன்றைக்கு ஆண்டவரது செய்தியின் மூலமாய்
1: உன்
0: கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்
0: சூனியத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்னுடைய
0: மந்திர கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்னுடைய
0: பாவ கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: உன்னுடைய
0: வியாதியின் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
1: Loses the bondage of sickness.
0: சபுரா ரபாலா கீராபாரா தூரானா மாஷா.
1: Thank you Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு.
1: The Lord has given the authority.
0: அன்னைக்கு அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்.
1: You keep praying.
0: மகனே,
1: my son,
0: நீ போய்
1: go.
0: ஒரு கூட்ட மக்களை கட்ட அவிழ்த்துறியாப்பா.
1: Will you lose the people?
0: கட்ட அவிழ்த்துரு.
1: Come on, lose.
0: கட்ட அவிழ்த்து கொண்டாந்துரு.
1: Bring them.
0: கட்ட அவிழ்த்து கொண்டு வந்துரு.
1: Lose and bring them.
0: அந்த ஒரு வைராக்கியத்தோடு தான் நான் பேசிட்டு
1: இருக்கிறேன்.
0: இந்த ஆராதனை விட்டு போகும்போது சும்மா இல்ல.
1: உன்னை
0: வியாதியிலே கட்டி வைத்து இருக்கிற அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தான் அந்த இடத்தை விட்டு
1: போவேன்.
0: அந்த கட்டை அவிழ்ந்தது. கைவிடப்பட்ட வியாதி, மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட வியாதி, In the name of Jesus. Shabura bala bara bakala.
1: Thank you Lord.
0: Uraga bala bara bakala.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Armiyana deva janame.
1: Dear children of God.
0: Unai kartar katta vidthu.
1: The Lord will lose you.
0: Inimel nee yaarukku adimaya irukka koodad.
1: You should not be slavery to anyone.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உலக காரியத்துக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You should not be slavery for the world.
0: உன்னுடைய இரத்த சம்பந்தங்களுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery to the blood relations.
0: உன்னுடைய மாம்ச உறவுகளுக்கு நீ அடிமையா இருக்கிற.
1: You are slavery for the fleshly relationships.
0: நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருப்பாயானால்.
1: If you are the spiritual
0: child. யாருக்கு அடிமையா இருக்க கூடாது.
1: You should not be slavery to anyone.
0: நான் ஒருத்தருக்கும் அடிமை இல்லை.
1: I am not slavery.
0: என் சங்கிலிகள்,
1: my chains,
0: உடைந்து விட்டது.
1: It is broken.
0: என் கட்டுகள்,
1: my bondages,
0: அறுக்கப்பட்டது.
1: Broken.
0: நான் கர்த்தருக்கு சொந்தமானவன்.
1: I belong to the Lord.
0: கர்த்தருக்கு சொந்தமானவள்.
1: I belong to the Lord.
0: நீ எப்பொழுது நீ சொல்லுகிறாயோ.
1: How many times?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய ஜனமே.
1: Dear children of God.
0: இந்த காலை வேளையிலே.
1: In this morning.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இதோ உன் ராஜா வருகிறார்.
1: Your king is coming.
0: இதோ உன் ராஜா வருகிறார்.
1: King is coming.
0: Hallelujah. எவ்வளவு பேர் இந்த நியூஸ் ஏறுவது கிட்ட போது.
1: The news is going to
0: Pilate கிட்ட போது.
1: Goes to the Pilate.
0: பிலாத்துக்கும் இயேசுவ பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: The pilot is
0: ஏரோது. இயேசுவ பார்த்த உடனே பா நான் உங்களை ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
1: Herod was thinking
0: I wanted to see. வந்துட்டீங்களே.
1: You have come to the palace.
0: அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாம்.
1: It was joyful to him.
0: ரெண்டு பேருக்கும் சந்தோஷம்.
1: Both of them had joy.
0: ஏரோதும் பிலாத்தும் ரொம்ப நாள் சண்டை போட்டு இருந்தாங்க, பகைஞர்களா இருந்தார்கள்.
1: And Herod and Pilate were fighting. ஆனா
0: இயேசுவ ரெண்டு பேரும் சிநேகிதரா மாறிட்டாங்களா?
1: Because of Jesus became friends.
0: Amen. அவர் சமாதானத்தின் ராஜா.
1: He is the king of peace.
0: அவர் போறதெல்லாம் சமாதானம் தான்.
1: Wherever he goes there is
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவ ஜனமே.
1: Dear children of God.
0: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
1: My Lord Jesus Christ.
0: அவருடைய ராஜ்யம்.
1: His kingdom.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அவர் எப்படிப்பட்ட ராஜாவாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: And how he is guiding us.
0: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
1: Glory to God.
0: இந்த உலகமானது சீக்கிரத்தில் அழிய போகிறது.
1: The world is going to be perished.
0: Hallelujah. ஆம், இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிய போகிறது.
1: All the kingdoms will be perished one day.
0: ஆனால் தேவனுடைய ராஜ்யம்.
1: The kingdom of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: தேவனுடைய ராஜ்யம்.
1: The kingdom of God.
0: Hallelujah. அழியாதது.
1: It will never perish.
0: என் ராஜ்யம்.
1: My kingdom.
0: உலகத்துக்குரியது அல்ல.
1: Not of the world.
0: நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமா இருக்கிறீர்கள்.
1: You are the kingdom of priest.
0: ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எதுக்காக?
1: What for God has chosen you?
0: சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்காக இல்ல.
1: Not to just come to church and go.
0: சும்மா ஜெபம் பண்ணி ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறதுக்காக இல்ல.
1: Not to ask some

0: thing else.
1: தெரிந்து கொண்டது எதற்காக?
0: What for he has chosen?
1: நீங்கள் ராஜ்யத்தை சுதந்திரிக்க.
0: You have to inherit the kingdom.
1: யாக்கோபுக்கு எழுதின நிருபம்
0: James
1: 2வது அதிகாரம்
0: 2
1: 5வது வசனத்திலே
0: 5
1: என் பிரியமான சகோதரரே,
0: my beloved brethren, listen.
1: தேவன் இவ்வுலகத்தை தரித்திரரை விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: Has of the kingdom which he had promised to them.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவ ஜனமே,
0: dear children of God,
1: இந்த உலகத்தை அநேக அநீதி உள்ளவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.
0: Unrighteous people are ruling the world.
1: இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது.
0: The world is perishing.
1: அநீதி உள்ள ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
0: Unrighteous ruling.
1: ஆனால் என் ஆண்டவருடைய ராஜ்யம்,
0: my Lord's kingdom.
1: சங்கீதம் 45:6
0: Psalm 45:6
1: பாருங்க. தேவனே,
0: oh God,
1: உமது சிங்காசனம்
0: your throne
1: என்றென்றைக்கும் உள்ளது.
0: Is there all the time?
1: உமது ராஜ்யத்தின் செங்கோல்,
0: the sculptor,
1: நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது.
0: It is righteous.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நம்மை அந்த ராஜ்யத்துக்கு அழைத்து இருக்கிறார்.
0: The Lord has called us.
1: 1 தெசலோனிக்கேயர்
0: 1 தெசலோனிக்கேயர்
1: 2வது அதிகாரம்
0: 2nd chapter
1: 11வது வசனத்தை பாருங்க.
0: 11
1: மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராக நடக்க வேண்டும்.
0: Hallelujah. Hallelujah. You have to be worthy for that kingdom.
1: ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சாரு.
0: That's why he called you.
1: ராஜ்யத்துக்காக தான் உன்னை அழைச்சாரு.
0: He called you for his kingdom.
1: ஆயத்தமா இருக்கறாயா?
0: Are you ready?
1: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்?
0: What kind of kingdom it is?
1: எபிரேயர் 12:25 வாசிக்கிறோம்.
0: Hebrews 12:25.
1: அழிவில்லாத ராஜ்யம்.
0: Unperishable kingdom.
1: ஆதலால் அழிவில்லா அசைவில்லாத ராஜ்யம்.
0: Unshakable kingdom.
1: அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறளாகிய நாம்
0: Unshakable kingdom.
1: பயத்தோடும்
0: with fear.
1: பக்தியோடும்
0: with devotion.
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை என்ன செய்யுங்க? பற்றி கொள்ளுங்கள்.
0: With the zeal let us worship.
1: Hallelujah.
0: With the grace.
1: Amen.
0: Amen.
1: தானியேல் புத்தகத்தில் 4வது அதிகாரம்
0: Daniel 4
1: 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: 2
1: உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது.
0: சோ பவர்ஃபுல்
1: அவருடைய ராஜ்யம்,
0: ஹிஸ் கிங்டம்,
1: நித்திய ராஜ்யம்,
0: எட்டர்னல் கிங்டம்,
1: அவருடைய ஆளுகை,
0: ஹிஸ் ரூலிங்,
1: தலைமுறை தலைமுறையாய் நிற்கும்.
0: ஜெனரேஷன் ஆஃப்டர்
1: ஜெனரேஷன்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: 34வது வசனத்துல சொல்றார் பாருங்க.
0: 34
1: அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும்.
0: His kingdom, generation after generation, it will stand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. ஆம் பிரியமானவர்களே,
0: Yes, dear children of God.
1: இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயர்வுகள், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா மேன்மைகள்,
0: all great things,
1: அதிகாரங்கள்,
0: all authorities,
1: ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
0: It will be perished.
1: ஆனா
0: but
1: நித்திய நித்தியமாக ஆண்டவர் என்ன செய்யறார்னா,
0: what the Lord says,
1: தரித்திரராகிய நம்மை தெரிந்து கொண்டு,
0: for the poor,
1: நம்ம கையில ஆட்சியை கொடுக்கிறாரு.
0: He has given the
1: நீங்க ஆளுங்க,
0: ruling, come on, rule.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சங்கீத புத்தக தானியேல் புத்தகத்துல
0: Daniel
1: 7 அதிகாரம்
0: 7
1: 27வது வசனத்துல
0: 27
1: என்ன சொல்ற, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள். ஒரு ஊருக்கு இல்ல, ஒரு தேசத்துக்கு இல்ல, சகல ஜனங்களும்,
0: all dominions,
1: சகல ஜாதியாரும்,
0: all nations.
1: 14வது வசனத்தை பாருங்க, தானியேல் 7:14
0: 7:14
1: சகல ஜனங்களும்,
0: all people,
1: ஜாதியாரும், பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம்.
0: Hallelujah.
1: இந்த ராஜ்யம் தான் நம்முடைய ராஜ்யம்.
0: That is our kingdom.
1: இந்த ராஜ்யம் வேணுமா?
0: Do you need this kingdom?
1: இந்த உலகத்துல பாடுகள் கொஞ்ச நாள் தான்.
0: Sufferings are little.
1: இந்த உலகத்துல நீ கொஞ்ச நாள் தான் சிரமப்பட்டு கிடப்ப.
0: You are going to have
1: இந்த உலகம் உன்னை அசட்டை பண்ணும்.
0: The world may despise you.
1: இந்த உலகம் உன்னை கேவலப்படுத்தும்.
0: It will mock at you.
1: இந்த உலகம் உன்னை துன்பப்படுத்தும்.
0: It may just
1: ஆனால் ஒரு நாள் வர போகிறது.
0: Day will come.
1: கர்த்தர் உன் கையில ராஜரிகத்தை கொடுத்து
0: God will give the kingdom.
1: உன்னை ஆளச் செய்ய போகிறார்.
0: He will ask you to rule.
1: அப்பொழுது சகல ஜாதியாரும்
0: All nations.
1: சகல பாஷைக்காரரும்
0: All
1: கடப்பார்கள்.
0: They will be under you.
1: ஏனென்றால்
0: நம்முடைய
1: ராஜ்யம்,
0: our kingdom,
1: அது அசைவில்லாத ராஜ்யம்,
0: unshakable,
1: அது அழிவில்லாத ராஜ்யம்,
0: unperishable,
1: அது தேவனுடைய ராஜ்யம்,
0: God's kingdom,
1: அது பரலோக ராஜ்யம்,
0: heavenly kingdom,
1: அது பரிசுத்தவான்களின் ராஜ்யம்.
0: And for the saints,
1: தானியேல் 7 அதிகாரம்
0: Daniel 7
1: 18வது வசனத்தில்
0: 18
1: ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 27வது வசனத்தில்
0: கிங்டம் ஃபார் எவர்,
1: வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜ்ய ரீகமும் ஆளுகை மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டு இருக்கோம். அல்லேலூயா.
0: The kingdom is an everlasting kingdom.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: ஆச்சரியமா இருக்கு.
0: So amazing.
1: ரட்சித்தார்.
0: He saved us.
1: பரிசுத்தமாக்கினார்.
0: Made us holy.
1: உன்னதங்களை அவர் உட்கார வச்சார்.
0: Made us to sit with him.
1: கடைசியா பயப்படாத சிறுமந்தையே,
0: ஓ ஃபியர் நாட்,
1: இந்த ராஜ்யத்தை உன் கொடுத்துறேன்.
0: ஐ ஹேவ் கிவன் மை கிங்டம்.
1: நீ ஆளுகை செய்.
0: கம் ஆன், யூ ரூல்.
1: ஒரு நாள் வரப்போகிறது.
0: டே வில் கம்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அந்த நாள்ல,
0: ஆன் தட் டே,
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அநீதி எல்லாம் தன் வாயை மூடும்.
0: அன்ரைச்சஸ்
1: எல்லாரும் அடிந்து போவார்கள்.
0: ஆல் தி விக்கெட் வில் பீ பெரிஷ்.
1: தேவ ஜனமாகிய நாம்,
0: God's people,
1: வான்களின் ராஜ்யத்திலே
0: நாம்
1: ஆளுகை செய்ய போகிறோம்.
0: We will rule.
1: உனக்கு ஒரு பெரிய பதவி,
0: there is a big
1: ராஜரிக பதவி
0: and kingly
1: காத்து கொண்டிருக்கிறது.
0: It is waiting.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாயா?
0: Are you ready to receive?
1: கர்த்தரை விடாம பற்றிக்கோ.
0: Come on, catch the Lord. Catch the Lord.
1: விடாதே.
0: Don't leave.
1: கர்த்தர் உன் பெயரை எழுதி வைப்பார்.
0: The Lord will write your
1: name. அந்த ராஜரிக கூட்டத்தில் உன்னை சேர்ப்பார்.
0: He will bring it.
1: அந்த நாள் சீக்கிரம் நெருங்கி விட்டு எல்லாரும் எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise up?
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ ராஜா வருகிறார்.
0: King is coming.
1: ராஜரீகமாய் ஆளுகை செய்வார்.
0: He will rule.
1: அந்த மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கிறார்.
0: The glorious king is
1: உனக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்.
0: He has come.
1: அவருடைய ராஜ்யம்,
0: His kingdom,
1: பரிசுத்தமான ராஜ்யம்,
0: Holy kingdom,
1: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: He has given that kingdom.
1: தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
0: Come on, seek the kingdom of God.
1: தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு.
0: Seek the kingdom of God. அப்பொழுது
1: இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும்.
0: It will be given unto you.
1: அழிந்து போகிற உலக காரியத்தை அல்ல.
0: Not the perishable.
1: எனக்கு ராஜ்யம் வேண்டும்.
0: I need the kingdom.
1: ராஜரீகம் வேண்டும்.
0: I need the ruling.
1: தேவன் அளிக்கிற ராஜரீகம்,
0: தேவன்
1: அளிக்கிற ஆளுகை,
0: the ruling of God.
1: கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார்.
0: God is giving.
1: எதை வைத்து கொடுக்கிறார்?
0: For which?
1: அவருடைய கிருபை,
0: His grace.
1: அவருடைய இரக்கம்,
0: His mercy.
1: அவருடைய தயவு,
0: His favor.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: என் மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு,
0: the love upon.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ யார்?
0: Who are you?
1: நீ சாதாரணமாய் தெருவில் கட்டப்பட்டு கிடந்த கழுதை.
0: And you are the donkey.
1: கழுதை குட்டி.
0: So cold.
1: உன்னை தெரிந்து கொண்டு,
0: has chosen you.
1: உன் மேல் உட்கார்ந்து கொண்டு,
0: and he is traveling upon you.
1: இதோ ராஜா வருகிறார்.
0: King is coming.
1: ராஜா பிரயாணம் பண்ணுகிறார்.
0: He is traveling.
1: எங்க போனாலும், எங்க வந்தாலும்,
0: wherever you go,
1: மறந்து போகாதே.
0: Don't forget.
1: உன் மேல் இயேசு வீற்றிருக்கிறார்.
0: Jesus is sitting.
1: உன் மேல் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார்.
0: Jesus is sitting.
1: நீ அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய்.
0: You are bearing.
1: மறந்து விடாதே.
0: Don't forget.
1: மறந்து விடாதே.
0: Don't forget.
1: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
0: I bear the Lord Jesus.
1: நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
0: I bear the Lord Jesus.
1: இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறேன்.
0: I bear the Lord Jesus.
1: Hallelujah. கர்த்தருக்குனை ஒப்பு கொடுத்து விடு.
0: Commit yourself.
1: ஒப்பு கொடுத்து விடு.
0: Commit yourself. நல்ல ஆண்டு இதோ அந்த நாளிலே கர்த்தாவே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே ஆண்டவரே துதித்து பாடினார்களே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறீர். ஆண்டவரே நீரும் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இனி யாக்கோபு அல்ல ஹல் என்று சொல்லி நீர் எங்களை இஸ்ரவேலாய் நீர் மாற்றிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீரே எங்களுடைய ராஜா ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நீர் உண்டாக்கி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா. வைத்திருக்கிறீர் கர்த்தாவே அழிவில்லாத அந்த ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே உடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்கிறது ஆண்டவரே. அது மகிமையின் ராஜ்யமாக இருக்கிறது கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அந்த நித்திய ராஜ்யத்தை அந்த மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆளுகை செய்கிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே. அந்த அழிவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். மகிமையின் ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ அந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போகும் ஆண்டவரே. இந்த பூமி வெந்து உருகி போகும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யமும் அது நித்திய நித்தியமாய் நிலை நிற்கிற ராஜ்யமாக இருக்கிறது. அது ஒருபோதும் ஒளிந்து போகாது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பங்காளிகளாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீரே. அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்ரம். அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்ரம். இதோ உம்முடைய ராஜ்யம் நிலையான ஒரு ராஜ்யம் ஆண்டவரே ஸ்தோத்ரம்ப்பா ஸ்தோத்ரம். இதோ கர்த்தாவே அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அசைவில்லாத ராஜ்யத்தை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறீர் அதுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்ரம். இந்த ராஜ்யத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா பங்காளிகளாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அதிலே நாங்கள் பிரவேசிக்க முடியாது நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் அதற்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அதற்கேற்ற பாக்கியவான்களாக நீர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பெற்றிருக்கிற நாங்கள் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா. இந்த உலக ராஜ்யத்திற்கு எங்களுக்கு சொந்தம் அல்ல கர்த்தாவே ஸ்தோத்ரம். பிசாசு எங்களை மேன்மை எங்களை ஆண்டவரே தொடக்கூடாது ஆண்டவரே ஸ்தோத்ரம் அப்பா. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. இந்த உலகத்தை அவன் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலக ராஜ்யங்களை அவன் சீரழித்துக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற நாங்கள் ஆண்டவரே எவ்வளவு ஒரு பரிசுத்த நடக்கையோடு கூட ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு சந்தோஷத்தோடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்ர விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாய் காணப்பட நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே. இன்று கொடுத்திருக்கிற ஆண்டவரே சகலவிதமான மேன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா துதியையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

மூன்று வசனங்கள் இவ்வாறாக கூறுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறும் பொழுது, அதாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு விட்டால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று இந்த பகுதி தெளிவாக நமக்கு கூறுகிறது. இதில் குறிப்பிட்ட ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆக சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமென்றால் நமக்கு அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டால்தான் ஆண்டவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த முடியும். இந்த அபிஷேகத்தை பெற்ற நாம் தனிமையில் வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது தான் அபிஷேகம் நமக்குள்ளே அதிகரிக்கும். அபிஷேகம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகரிக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த முடியும். ஆகவே வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள், அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், உலகத்தை கலக்குங்கள்.

0: திரியேக தேவனுக்கு இதில் பங்கு உண்டு. நிச்சயம் இந்த ரட்சிப்பு மகத்துவமானது.
1: உன்னத உறவு நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் குழந்தையாக இருந்த போது உங்கள் பிறந்த நாளுக்காக காத்திருந்ததை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதற்காக நாட்களை எண்ணி எப்படிப்பட்ட பரிசுகள் கிடைக்கும் என மனக்கோட்டைகளை கட்டி இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நாள் வந்ததும் வழக்கம் போல் மற்றொரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் முக்கியமாக கருதப்பட்ட அந்த நாளின் கொண்டாட்டம் நாளடைவில் மாறியிருக்கும். இதை போலவே நம் ரட்சிப்பின் அனுபவத்தை மிகவும் சர்வ சாதாரணமாக எண்ணியிருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு அடியோடு மறக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கும். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் மகத்துவமான நம் ரட்சிப்பு என்றுமே மங்கி போக அனுமதிக்க கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம்.
0: என் அன்புக்குரிய நேயர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவம் எது என்பதை நான் அறிவேன். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் உங்களின் நித்திய முடிவு அந்த நிமிடத்திலேயே மாற்றப்படுகிறது. இதுவே உங்கள் வாழ்வில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவமாகும். அப்படித்தானே? நம் ரட்சிப்பை குறித்து விளக்கி கூறும் இரண்டு வேத பகுதியை இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். இந்த பகுதிகள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறது. முதலாவது எபிரேயர் 1:3-4 வசனங்களை வாசிக்கிறேன். பொதுவாக எபிரேயர் 1 எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக விஞ்சி நிற்கும் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை குறித்தே விளக்கம் தருகிறதா இருக்கிறது. 3:4 வசனங்களை வாசிக்கிறேன். இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய்